நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. சக வருடம் 1948, பாத்திரபத மாதம் 17ஆம் தேதி, 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 8ஆம் நாள், இன்று செவ்வாய்க்கிழமை. மத்திய அலை 1215 கிலோஹர்ஸ் முதன்மை அலைவரிசையில் நிலையத்தின் காலை ஒலிபரப்பு தொடங்குகின்றது. நேரம் 5 மணி 49 நிமிடம் 47 நொடி

நாளொரு குரல். பயனில சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கட்பதடி எனல். பயனில சொல்லாமை என்ற அதிகாரத்தில் அமைந்த இக்குரட்பாவின் பொருள், பயனில்லாத சொற்களை பலமுறையும் சொல்லுகின்ற ஒருவனை மனிதன் என்று சொல்லக்கூடாது, மக்களுள் பதர் என்று சொல்ல வேண்டும். 196வது குரல் மீண்டும். பயனில சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கட்பதடி எனல். ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சி நிரல். நேர்களே, நமது நிலையம் இன்று வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. ஆர்வத்துக்கு இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் வெள்ளாடு வளர்ப்பு குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் நமது பங்கும் வழங்குபவர் K.R. சிவலிங்கம் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை. மலரும் மொட்டுக்கள் வளரிளம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி. வளரிளம் பருவத்தினரிடம் பெற்றோர் காட்ட வேண்டியது கண்டிப்பா கண்காணிப்பா குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பயிற்சி மருத்துவ மையத்தின் மனநல மருத்துவர் எம் கஜலட்சுமி சிவராமன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. உயர் இரத்த அழுத்த நோயாளிகளுக்கான ஊட்டச்சத்து குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குனர் மருத்துவர் இந்திரா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02, 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை. சைத்ரா சாய்ராம் அவர்களின் பாட்டு. ஆர். சதீஷ்குமார் அவர்கள் வயலின். நெல்லை டி. கண்ணன் அவர்கள் மிருதங்கம். கும்பகோணம் எஸ். பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. நெறிப்படுத்துபவர் மீனாட்சி அவர்கள். தலைப்பு கண்தானம் செய்வோம். 12:00 விழுப்புரம் மாவட்டம் மயிலம் வட்டம் தளவானூர் குடைவரை கோயில் சித்திரம். எழுதியவர் செஞ்சி தமிழினியன் என்கிற ஆர்.வி. விவேகானந்தன் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை டி. பாலச்சந்தர் அவர்களின் பாட்டு. 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர் வாச

வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். ஒரு மணிக்கு மகளிர் நேரம். சட்டம் அறிவோம். புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து புதுச்சேரி வழக்கறிஞர் ரம்யா ராமச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜேபி ஆனந்தி. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். ராஜ்குமார் பாரதி அவர்களின் பாட்டு. 4:00 அன்புக்கு நான் அடிமை திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை இளையராஜா. இயக்கம் ஆர். தியாகராஜன். 5:00 பொன்மாலை பொழுது. ஜீவன் என தொடங்கும் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரை. 8:00 முதல் 8:58 திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.

இதில் வேளாண்மையில் ட்ரோன்களின் பயன்பாடும் பராமரிப்பும் குறித்து ட்ரோன் பயிற்சியாளர் ஏ சிவசக்தி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம், உலர வைக்கப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்கள் தயாரிக்கும் முறைகள் பற்றிய செயல்முறை விளக்கங்களை தருகிறார் மதுரை வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் உணவியல் மற்றும் ஊட்டச்சத்தியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே ஜோதிலட்சுமி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. இன்றிரவு 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 முதல் 10 வரை சங்கீத வானிலை, 10 முதல் 11 வரை தேன்மழை, 11 நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை, 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 பிற்பகல் 3 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05-8:15 பிற்பகல் 2 3:05 இரவு 9 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலி நிலைய மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:10-11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி 102.8 FM ரெயின்போ புதுவையில் காலை 7:30 வணக்க மக்களே, 8:02-8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஆனந்தகுமார் அவர்கள். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் சிநேகிதியே சட்டம் அறிவோம், புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து புதுச்சேரி வழக்கறிஞர் ரம்யா ராமச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம், நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே பி ஆனந்தி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள், 3 ஹலோ டாக்டர், பன்றி காய்ச்சல் அறிகுறிகளும் பாதுகாப்பும் குறித்த கேள்விகளுக்கு நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள்.

0: ஆகாஷ் வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன் அவர்கள்.
1: அறிவியல்ல பரிணாம வளர்ச்சி கொள்கை வந்து மிக முக்கியமான ஒரு கொள்கை. அது இன்னும் போதிய அளவு கவனிக்கப்படாமலும் நம்மளால் புரிந்து கொள்ளப்படாமலும் இருக்கு அப்படின்ற எண்ணம் எனக்குண்டு. டார்வின் முதல்ல உயிரினங்கள் வந்து படைக்கப்பட்டது அல்ல, அவை வந்து படிநிலைகளாக வேறு வேறு உயிரினங்களில்

0: இருந்து பரிணாம வளர்ச்சி மூலம்தான் உருவாகி இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கோட்பாட்டை முன் வச்சாரு. வெறும் கோட்பாடாக முன்வைக்காமல் அவர் 5 ஆண்டுகள் HMS பீகிள் என்ற கப்பலில் ஒரு நெடிய பயணம் மேற்கொண்டார். அந்த பயணத்தில் அவர் கடற்கரைகளில் பல்வேறு தீவுகளில் இருந்த உயிரினங்களை வந்து சேகரித்து அவற்றின் உடல் அமைப்பையும் பண்புகளையும் உடலில் இருந்த எச்ச உறுப்புகளையுமே வந்து அவர் வந்து ரொம்ப நுட்பமாக பட்டியலிட்டார். முதல் முறை உயிரினங்கள் பரிணாம வளர்ச்சி மூலமாகத்தான் வெவ்வேறு உயிரினங்களாக வெவ்வேறு சிற்றினங்களாக மாறிக்கிட்டு இருக்கின்ற ஒரு அற்புத கண்டுபிடிப்பை முன் வச்சார். ஆனால் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்வதில் ஒரு சிக்கல் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஜீன் அப்படின்ற நம்மளுடைய மரபணு எப்படி வேற ஒரு உயிரினத்திலிருந்து நமக்கு வந்திருக்க முடியும்? இப்போ பொதுவான பேச்சு இருக்கு இல்லையா, குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான். ஆனால் உண்மையில் அது அப்படி இல்லை. ஒரு ஜோக்காக சொல்லுவாங்க, ஒருத்தர் வந்து 24-25 வருஷமாக தினசரி ஜூவுக்கு போயிருக்காரு. போயிட்டு டார்வினுடைய பரிணாம வளர்ச்சி கொள்கையே தப்பு, ஏன்னா நான் டெய்லி அங்கே போய் குரங்குகளை பார்த்துக்கிட்டே வரேன், ஒன்று கூட மனுஷனாக மாறல அப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டாக ஒரு நகைச்சுவை இருக்குது. பரிணாம வளர்ச்சின்றது மிக மெதுவாக நடைபெறும் ஒரு மாற்றம். இப்போ ஒரு குழந்தையின் முகம் 65 வயசில் எப்படி ஒன்று போலவே இருக்காது, ஆனால் இருவரும் ஒரே ஆள் தான் அப்படின்ற வேறுபாடு இருக்கு இல்லையா. எந்த புள்ளியில் குழந்தை வந்து இளைஞனாக மாறினான், இளைஞன் எந்த புள்ளியில் ஒரு முதியவனாக மாறுறாரு அப்படின்ற ஒரு புள்ளியை நீங்கள் சுட்டி காட்டவே முடியாது. அதுபோல் ஒரு மேஜிக் போல் ஒரு குரங்கிலிருந்து மனிதன் தோன்றலை. பல்வேறு வகை குரங்கினங்களும் பல்வேறு வகை மனித இனங்களும் இந்த பூமியில் இருந்தன. இவை எல்லாமே ஒரு பொது மூதாதையரிடமிருந்து தோன்றியவை, நேரடியாக குரங்கிலிருந்து நம்ம வரல. சரி, என்ன அப்படின்னா, மரபு கடத்தும் பண்பு எப்படி நடக்குதுன்ற கேள்வி. அதுக்கு ஐரோப்பா முழுவதும் தீவிர ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஃப்ரான்ஸில் லாமார்க் அப்படின்னு ஒரு அறிஞர் இருந்தார். ஒரு மிருகம் வந்து உயரத்தில் இருக்கும் உணவை எக்கி எக்கி உண்பதற்காக முயல்கிறது. பல நூற்றாண்டுகளாக தலைமுறைகளாக முயலும்போது அதோட கழுத்து நீட்சி அடைகிறது, பிறகு அதுதான் ஒட்டகச்சிவிங்கியாக மாறுச்சு அப்படின்ற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார். அதாவது டார்வினை மறுக்கலை அவர். அதே நேரத்தில் ஆஸ்திரியாவில் ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாருனா, கிரிகோர் ஜோகன் மெண்டல் அப்படின்றவர் பட்டாணிகளை வந்து இனக்கலப்பு செய்கிறாரு. அதில் ஓங்கு பண்பு எப்படி தலைமுறைகளுக்கு கடத்தப்படுது, ஒடுங்கு பண்பு எப்படி மறைஞ்சிருந்து மீண்டும் அடுத்த தலைமுறைகளில் வெளிப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்முன்ன நிறுவுறாரு. கணித ரீதியாக அது பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அது படிப்படியாக வந்து ஜெனட்டிக்ஸ்ன்ற ஒரு துறையை உருவாக்குச்சு. இப்போ இந்த சிந்தனைகளில் ஒரு 2 விஷயங்களை நான் சொல்கிறேன். அதாவது சில கண்டுபிடிப்புகளை இப்போ நிகழ்த்தியிருக்காங்க. ஒரு எடுத்துக்காட்டாக ஒன்று சொல்லணும்னா, கனடாவில் ஒரு ஃபிஷ் பாட் இருக்குது, கை ஊன்றி நடக்கும் மீன். அதை வந்து 2004 கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அந்த மீன் முழுக்க உடலமைப்பாலும் செயல்களாலும் மீனாக தான் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் அதோடைய முகம், அதோடைய கண்கள் வந்து முதலையை போல மேல் நோக்கி இருக்குது. மூணாவது, அதோட கைகள் இருக்குது, அதுக்கு ரிஸ்ட் ஜாயிண்ட் இருக்குது, மணிக்கட்டு இருக்குது. இப்போ இந்த மூணும் இருக்கிறதுனால இந்த உயிரினம் தான் முதல் முதல்ல கடலிலிருந்து தரைக்கு வந்திருப்பதற்கான ஒரு இணைப்பாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு பரிணாம கொள்கையை உறுதி செய்யும் ஒரு தகவலாக இது வந்து நம்ம கிடச்சிருக்கு. இன்னொன்று ரிவர்ஸும் ட்ரூ தான். என்ன அப்படின்னா, பாலூட்டிகள் தரையில் தான் இருந்திருக்கணும். திமிங்கலமும் ஒரு பாலூட்டி, அது எப்படி கடலுக்குள்ளே போச்சு அப்படின்னா, திமிங்கலம் ஏதோ ஒரு விதத்தில் தரையிலிருந்து கடலுக்கு போய் உயிர் வாழும் தகவமைப்பை பெற்ற ஒரு உயிரினம். அதை நிரூபிப்பதற்கான இந்த நெஞ்செலும்புகள் எச்ச உறுப்புகளாக அது உள்ளே இருக்குது. ஸோ இது போல் பல்வேறு அற்புதங்களையும் பல்வேறு அறிவியல் சிந்தனைகளையும் நமக்கு தந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கொள்கையாக பரிணாம கொள்கையும் அதன் இணைப்பாக மரபு கொள்கையும் இருக்குது. இதையெல்லாம் நம்ம கவனித்து அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:15. தெய்வீக ராகம் தொடக்கமாக ஒலிக்க வரும் குரல் பி. சுசீலா.

ஒலித்தவை தெய்வீக ராகம். இனி வருவது சேவை செய்தி. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் ஆவணி திருவிழாவில் இன்று 9ஆம் திருநாளில் பல்லக்கில் அம்பாள் எழுந்தருளி திருவீதிகளிலும் உலா. மாலை திருக்கோயில் மண்டகப்படி நடைபெறும். இரவு அபிஷேகம் அலங்காரம். அம்மன் வெள்ளிக்கமல வாகனத்திலும் எழுந்தருளி திருவீதிகளில் வலம் வருதல். சேவை செய்தி கேட்டீர்கள். நேர்களே, சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெறத்தக்க உங்கள் பகுதி தகவல்களை எங்களுக்கு தெரிவிக்க விரும்பினால் நிலைய இயக்குனர், சேவை செய்திகள் பிரிவு, ஆகாஷ்வாணி, இந்திரா நகர், புதுச்சேரி 6050006 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். அல்லது airpandi@gmail.com என்ற மின்னஞ்சலில் அனுப்பலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 22 நாள் செவ்வாய்க்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். வெள்ளாடு வளர்ப்பு குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர்.

0: யா சொல்
1: என்னைக்கு இல்லாம ஆடு ஓட்டிட்டு போற?
2: ஆமா, நேத்துதான் ரெண்டு வெள்ளாடு வாங்கினா.
1: சரி,
2: மேய்ச்சலுக்கு அழைச்சிட்டு போறேன்.
1: ஓஹோ, ஆடு வளர்க்கலாம்னு உனக்கு ஆசை வந்து போச்சு.
2: ரொம்ப ஆசை எனக்கு
1: ஆடு வளர்க்கணும்னு வந்துட்ட. அத முறையா செஞ்சு அதுல நல்ல லாபம் அடையலாம் அப்படின்னா அதுக்கு நிறைய தொழில்நுட்பம் எல்லாம் தெரிஞ்சுக்கணுமேப்பா.
2: ஆட்டை மேய்ச்சலுக்கு விட்டு அதுமான மேய போது வீட்டுல இருந்து பட்டியல கட்ட போறான். இதுல என்ன முறையான தொழில்நுட்பம் இருக்குது?
1: இல்ல இல்லப்பா, ஆடு வளர்க்கறதுலயும் நிறைய விஷயம் இருக்குப்பா.
2: அப்படியா?
1: அத பத்தி முதல்ல நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். அரசாங்கம் நிறைய உதவிகள் எல்லாம் பண்ணுது, அதையும் தெரிஞ்சுக்கணும்ப்பா. நம்ம
2: அரசாங்கமும் உதவி பண்ணுதா?
1: ஆமாப்பா.
2: என்ன என்ன சொல்லு.
1: அரசாங்கம் முதல்ல ஆடுகள் நமக்கு உயிரிழப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதை ஈடு கட்டுறதுக்கு காப்பீடு திட்டம் இருக்குது.
2: சரி,
1: அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். உழவர் கடன் அட்டை இருந்துச்சுன்னா வெள்ளாடு வளர்க்க நம்மள மாதிரி விவசாய பெருமக்களுக்கு கடன் அட்டை வழங்கி குறைந்த வட்டியில கடன் உதவியும் கொடுக்கறாங்கப்பா.
2: பரவாயில்லையே.
1: இதெல்லாம் போக இப்ப வேளாண் அறிவியல் நிலையம் இருக்கு இல்லையா?
2: ஆமா,
1: நம்ம பக்கத்துல திண்டிவனத்துல இருக்குது.
2: ஆமா, புதுச்சேரியிலயும் இருக்குது.
1: புதுச்சேரியில குரும்பாப்பட்டுல இருக்குது.
2: ஆமா,
1: அப்புறம் விருதாச்சலத்துல இருக்குது. இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் ஆடு வளர்க்கறதுக்குன்னு பயிற்சி எல்லாம் கொடுக்கறாங்க.
2: ஆடு வளர்க்கறதுக்குன்னு பயிற்சியா?
1: ஆமாப்பா, ஆடு வளர்க்கறதுல நிறைய முறை இருக்கு இல்லையா? கொட்டில் முறையில ஆடு வளர்க்கறது, அப்புறம் பறை நமைச்சு ஆடு வளர்க்கலாம், அப்புறம் நம்ம சாதாரணமா தரையில விட்டும் வளர்க்கலாம். நிறைய முறையெல்லாம் இருக்குப்பா. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அந்த ட்ரைனிங் எல்லாம் அட்டன் பண்ணணும்.
2: சரி, நான் ரெண்டு ஆடு தானே வச்சிருக்கிறேன், எதுக்கு இதுக்கெல்லாம் ட்ரைனிங்?
1: எப்பா, ரெண்டு ஆடு நீ வச்சிருந்தாலும் இன்னைக்கு ரெண்டு ஆடா இருக்கிறது, 6 மாசம் கழிச்சு ஆடு குட்டி போட்டுச்சுன்னா அந்த 2, 4, 5 மாறிடும்.
2: ஆமால,
1: அப்புறம் 1 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அதுவே 10 ஆயிடும்.
2: அப்புறம்
1: 2 வருஷம் கழிச்சு பார்த்தா 25 ஆயிடும்.
2: ஓஹோ,
1: அப்புறம் நீ ஒரு ஆட்டு பண்ணியே வச்சிட
2: வேண்டியதுதான். கேக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு காத்து முத்தே.
1: ஆமாப்பா, நல்ல அருமையான தொழில்ப்பா. தொழிலேயே ரொம்ப ஈஸியான தொழில்னு கூட சொல்லலாம் இந்த ஆடு வளர்ப்ப. ஆடு வளர்க்கறதுல இந்த வெள்ளாடு வளர்ப்புங்கிறது எந்த காலத்திலும் நிலையான வருமானத்தை நமக்கு கொடுக்க முடியாதுப்பா.
2: ஆமா,
1: ஏன்னா ஒரு நெல் போடுறோம், ஒரு கரும்பு போடுறோம், திடீர்னு ஒரு இயற்கை பேரிடர், ஒரு புயல் அடிச்சு போச்சு, ஒரு சூறாவளி வந்து போச்சு, நஷ்டம் ஆயிடுதா?
2: ஆமா.
1: அந்த மாதிரி எந்த நஷ்டமும் இல்லாம நிலையா வருமானம் கொடுக்க கூடியதுப்பா இது ஆடு வளர்ப்பு.
2: சரி காத்துமுத்த, நான் வச்சுக்கிறது 2 வெள்ளாடுதான், அப்புறம் கருப்பாடுன்னு இருக்கோ?
1: எப்பா, வெள்ளாட்டுலயே தான்ப்பா கருப்பாடு நம்ம சைடுல இருக்கிறதுலாம்.
2: ஓஹோ,
1: இது போக செம்மறி ஆடுன்னு தனி ஆடு இருக்குது.
2: ஆமால,
1: அது வந்து சில பேர் கூட்டம் கூட்டமா வளர்க்கறாங்க. அதுக்குன்னு மேய்ச்சலே கூடயே போய் ஊர் ஊரா போறவங்க எல்லாம் இருக்காங்க. இது நீ சொல்ற மாதிரி நம்ம கிராமத்துல வீட்டுக்கு 4-5 வெள்ளாடு வச்சிருப்போம்.
2: ஆமாமா,
1: பேரு தான்ப்பா வெள்ளாடு, நம்ம பகுதியில அது கருப்பாடு.
2: ஓ, அப்படியா?
1: நாட்டாடுன்னு சொல்லுவாங்கப்பா.
2: அதை இப்பதான் கரெக்டா சொன்ன, எனக்கு புரியுற மாதிரி.
1: எப்பா, இது சம்பந்தமா நம்ம பாரதி கூட ஒரு பாட்டு பாடியிருக்காருப்பா.
2: நீ என்னப்பா ஆட்டை பத்தி பாட்டு பாடிக்கிறான்னு சொல்ற?
1: ஆமாப்பா, பாப்பா பாட்டுல ஒரு வரி பாடியிருக்காரு.
2: என்ன வரி பாடி காட்டுப்பா.
1: அண்டி பிழைக்கும் ஆடு அதனை ஆதரிக்க வேணுமடி பாப்பா. இப்படி அவர் சொல்லியிருக்காருப்பா. ஆடு வளர்க்கறத பத்தி அவருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம்.
2: பரவாயில்லையே, ஆட்டினுடைய அருமை பெருமை அவருக்கும் தெரிஞ்சிருக்கு.
1: ஆமாப்பா, இப்ப ஆடு வளர்க்கணும்னு நீ இறங்கிட்ட.
2: சரி,
1: மேய்ச்சலுக்கு அழைச்சிட்டு போற.
2: ஆமா,
1: உன் கொள்ளைதான் பெரிய கொள்ளையாச்சு இல்ல?
2: ஆமா, புல் பூண்டு எல்லாமே இருக்குதுப்பா என் நிலத்துல.
1: இதெல்லாம் இருக்கட்டும்ப்பா. உயிர் வேலி அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமத்துல வேலி வந்து முள்ளு வேலி தானே வச்சிருக்கோம்.
2: ஆமா,
1: அது ஓரமா ஆடு திங்கக்கூடிய தழைகள் இருக்கு இல்லையா?
2: ஆமா,
1: அது இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் நம்ம நிறைய வைக்கணும்ப்பா.
2: ஓ, இந்த கோவையில போல நிறைய இலைகள் எல்லாம் இருக்கு.
1: ஆமாப்பா, நம்ம நிலங்கள்ல ஆடுகளுக்கு தேவையான மரச்செடிகள், அப்புறம் புல்லு புதர்கள், இதெல்லாம் உயிர் வேலியா நம்ம அமைச்சு வச்சுக்கிட்டோம்னா அதுவே ஒரு நல்ல பசும் தீவனமா நம்ம ஆடுகளுக்கு கிடைச்சிடும்பா.
2: கதமுத்த
1: சொல்லுப்பா. கதமுத்து,
2: இவனால நானும் ஆடு வளர்க்கறேன், வேலியில இது மாதிரி செடி கொடிகள் எல்லாம் வளர்க்கணும் எனக்கு தோணலப்பா.
1: அதனால என்னப்பா இப்ப தெரிஞ்சுக்கிட்டீல?
2: தெரிஞ்சு,
1: மரச்செடிகள் புல்லு புதர் இதெல்லாம் வந்து நம்ம வளர்த்து நம்மளுடைய ஆடுகளுக்கு அதை பசும் தீவனமா கொடுக்கற வழிய பாரு.
2: கண்டிப்பா.
1: உனக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வேளாண் துறையில போனீங்கன்னா அதிகாரிகள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
2: சரி சரி,
1: இதெல்லாம்

0: போக இன்னொரு விஷயம்ப்பா,
1: என்ன சொல்லுப்பா,
0: நம்ம கிராமங்கள் இருக்கு இல்லையா, அங்க நிறைய புறம்போக்கு நிலங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி அரசு நிலங்கள்ல தீவன மரங்களை வேளாண் காடுகளா வளர்த்து ஊர்ல இருக்க எல்லாரும் ஆடுகள் நிறைய வச்சிருக்காங்க இல்லையா, பயனுள்ள வகையில நம்ம உணவு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்யலாம்ப்பா.
1: அட என்ன காத்த மூத்த, புறம்போக்கு நிலம் கிடைச்சா அதில் வீடு கட்டலான்னு பார்க்குறான் மனுஷன், நீ இனிமே ஆடுகளுக்கு மாடுகளுக்கு புல் செடி மர செடியெல்லாம் வளர்க்கணும்னு சொல்ற?
0: ஏப்பா, இயற்கையை நம்ம சமன்படுத்தணும், அதுக்கு நம்ம இயற்கையை எந்த காரணத்தை கொண்டும் அழிச்சிடக்கூடாது.
1: ஆமாம் ஆமாம்,
0: நம்ம மேலும் மேலும் மரங்கள் வளர்க்குறது தான்ப்பா ஆர்வம் காட்டணும். அந்த மரம் நம்மளுடைய ஆடுகளுக்கு உணவு கொடுக்கக்கூடியதா இருந்ததுன்னா நமக்கு இன்னும் நல்லதே,
1: ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்.
0: அதே மாதிரிப்பா, வெயிட்டு போட்டு விற்பனை பண்ணு, ஆடுகளை அப்படியே காட்டி இந்த ஆட்டுக்கு ஒரு 5000 6000 அப்படி பேசுற பழக்கமே இருக்கக்கூடாது.
1: இப்படி தான் வாங்கிட்டு போறாங்க இடைத்தரகர்கள் எல்லாம்.
0: இப்ப நான் சொன்ன மாதிரி செய்யணும். இதுல ஏதாவது சிக்கல் இருந்ததுன்னா உழவர் உற்பத்தியாளர் சங்கம் நம்ம அமைச்சு அது மூலம் நாம ஆடுகளை சந்தைப்படுத்தலாம்.
1: ஓஹோ,
0: இது போக ஒவ்வொரு ஊராட்சியிலும் ஒரு சின்ன இறைச்சி கடை வச்சுக்கிட்டோம்னா அது மூலமா சுத்தமான சுகாதாரமான இறைச்சி அந்த கிராம மக்களுக்கு கிடைக்கும்.
1: ஆமா,
0: இத நாமளே முயற்சி பண்ணி செய்யலாம்ப்பா.
1: செய்யலாமே. கத்த முத்து
0: சொல்லுப்பா. கருத்த முத்து,
1: வெள்ளாடு வளர்க்கறத பத்தி நிறைய தகவல்கள் சொன்ன.
0: ஆமா,
1: இன்னைக்கு நான் 2 ஆடு வச்சிருக்கிறேன். நீ அடுத்த வாரம் வரும்போது இன்னொரு 4 ஆடு சேர்த்து வாங்கி மேய்ச்சலுக்கு அனுப்பி, அதன் மூலமா நல்ல வருமானம் பாக்குறேன்.
0: நிச்சயமாப்பா. சரி, என்ன பாக்கணும்னு வந்த?
1: ஆமா,
0: என்ன கொண்டு வந்த?
1: காதமுத்த, உன்னை சந்திக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு பழம் கொடுப்பல்ல?
0: ஆமா,
1: அது மாதிரி இன்னைக்கு ஒரு பழம் பரிசுன்னு வந்திருக்கிறேன்.
0: ஒரு பழமா இல்ல வந்து 10-15 பழமா?
1: ஒரு 5 பழம் இருக்கும்.
0: சரி சரி,
1: அது என்ன பழம்னு உன்னை கேக்குறேன்.
0: எப்பா, நீ பறிச்சுட்டு வந்த பழத்தை நான் பார்க்கல.
1: ஆமா,
0: நான் எப்படி சொல்ல முடியும்?
1: ஒரு குழு கொடுக்குறேன்.
0: ஓஹோ, புதிர் போட போறியான்ட்ட?
1: ஆமா ஆமா.
0: சரி சரி.
1: கொடி நளினத்தில் பதுமை, நோய்களுக்கு எதிராக கடுமை, இது வந்து ஒரு மூலிகை புதிர்ப்பா.
0: எப்பா, இப்படிலாம் சொன்னா எனக்கு எப்படிப்பா புரியும்? கொஞ்சம் புரியுற மாதிரி எனக்கு சொல்ல.
1: சரி, இன்னும் விளக்கமா சொல்றேன்ப்பா. ஸ்கூல்ல படிக்கும் போது ஒரு இலையையும் கறியையும் சேர்த்து அதை அரைச்சு கரும்பலைகளை தீத்துவ.
0: ஆமாப்பா, இப்பதான் ஞாபகம் வருது. இந்த கோவை இலைய பறிச்சுட்டு வந்து கரும்பலகையில டஸ்டருக்கு பதிலா அதை வச்சு தேய்ப்போம்.
1: ஆமா,
0: ஒரு நாள் கூட முதல தேய்ச்சி விட்டனே. எனக்கு நல்லா ஞாபகம் வருதுப்பா.
1: கரெக்டா சொல்லிட்டப்பா. அது என்ன பழம்?
0: அதான்ப்பா கோவை பழம்.
1: சூப்பர்ப்பா.
0: சரி சரி கொண்டா, எனக்கு கோவை பழம்னா ரொம்ப பிடிக்கும்ப்பா.
1: இந்தாப்பா கோவை பழம்.
0: எப்பா, நம்ம ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல,
1: ஆமா,
0: நீ எனக்கு கோவப்பழம்லாம் அப்பயே பறிச்சு தருவப்பா.
1: ஆமா ஆமா ஆமா,
0: அந்த பழைய நினைவு எனக்கு இப்போ வருதுப்பா.
1: சரி காத்த முத்த, நான் போயிட்டு வரேன்.
0: போயிட்டாப்பா போயிட்டாப்பா.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகளாவிய நிதி தொழில்நுட்ப மாநாட்டை மும்பையில் இன்று தொடங்கி வைக்கிறார். கிராமப்புறங்களிலும் சமையல் எரிவாயு சிலிண்டர் முன்பதிவு இடைவெளி 45 நாட்களில் இருந்து 25 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார்.

தமிழகத்தில் தொழிற்சாலைகளுக்கு வெளிப்படைத்தன்மையுடன் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்படுவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் டாக்டர் ராஜு தெரிவித்துள்ளார். மேகமலை வருஷநாடு பகுதியில் மக்களை பாதுகாக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு பிஜேபி ஆதரவு அளிக்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகளாவிய நிதி தொழில்நுட்ப மாநாட்டை இன்று மும்பையில் தொடங்கி வைக்கிறார். உலகின் மிகப்பெரிய வருடாந்திர நிதி தொழில்

0: உள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகளாவிய நிதி தொழில்நுட்ப மாநாட்டை இன்று மும்பையில் தொடங்கி வைக்கிறார். உலகின் மிகப்பெரிய வருடாந்திர நிதி தொழில்நுட்ப மாநாடுகளில் ஒன்றான இது வரும் 11 வரை நடைபெறுகிறது. 2020 ஆண்டு முதல் இந்த மாநாட்டில் கொள்கை வகுப்பாளர்கள், ஒழுங்குமுறை அமைப்புகள், மத்திய வங்கிகள், நிதி நிறுவனங்கள், நிதி தொழில்நுட்ப நிறுவனங்கள், முதலீட்டாளர்கள், கல்வியாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்று நிதி தொழில்நுட்பங்கள் குறித்து விவாதிக்கின்றனர். நவீன தொழில்நுட்பங்கள் அனைவரையும் உள்ளடக்கிய நிதி சேவைகள் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் இந்த ஆண்டு இம்மாநாடு நடைபெறுகிறது. நிதித்துறையில் செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பங்கள் உள்ளிட்டவை குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கிராமப்புறங்களிலும் சமையல் எரிவாயு சிலிண்டர் முன்பதிவுக்கான கால இடைவெளி 45 நாட்களில் இருந்து 25 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தற்போது சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோக நிலைமை மேம்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். நிலுவையில் உள்ள சிலிண்டர் முன்பதிவுகளின் எண்ணிக்கையும் கணிசமாக குறைந்துள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். இதையடுத்து இந்த கட்டுப்பாட்டை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. இனி நகர்ப்புறம், கிராமப்புறம் என்ற வேறுபாடின்றி அனைத்து வீட்டு உபயோக எல்பிஜி நுகர்வோரும் 25 நாட்களுக்கு ஒருமுறை சிலிண்டர் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக மேற்காசிய சூழல் காரணமாக சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டதை அடுத்து நகர்ப்புறங்களில் 25 நாட்களுக்கு ஒருமுறையும் கிராமப்புறங்களில் 45 நாட்களுக்கு ஒருமுறையும் முன்பதிவு செய்யும் நடைமுறை கொண்டுவரப்பட்டது. தமிழகத்தில் தொழிற்சாலைகளுக்கு வெளிப்படைத்தன்மையுடன் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்படுவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் டாக்டர் ராஜீவ் கூறியுள்ளார். தமது துறை மானியக் கோரிக்கை மீதான விவாதத்திற்கு சட்டப்பேரவையில் பதிலளித்து பேசிய அவர், கடந்த 3 எந்த முறைகேடுமின்றி 335 புதிய தொழிற்சாலைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும், 1760 தொழிற்சாலைகளுக்கு புதுப்பித்தல் சான்றுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் சுற்றுச்சூழல் துறையின் பயன்பாட்டிற்கு இனி மின்சார வாகனங்கள் மட்டுமே வாங்கப்படும் என்று டாக்டர் ராஜீவ் கூறினார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பிஎட் பட்டப்படிப்பு 2 கட்ட மாணவர் சேர்க்கைக்கு இணையதளம் மூலம் வரும் 15 தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 2 அரசு கல்லூரிகள் மற்றும் 10 அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் மொத்தம் 578 காலி இடங்கள் உள்ளதாக கூறியுள்ளார். தகுதியுடைய விண்ணப்பதாரர்கள் www.tngasa.in என்ற இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். மேகமலை வருஷநாடு பகுதியில் மக்களை பாதுகாக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு பிஜேபி ஆதரவளிக்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். வருஷநாடு பகுதியில் நடைபெற்ற மக்கள் சபை கூட்டத்தில் நேற்று அவர் கலந்து கொண்டு கிராம மக்களுடன் கலந்துரையாடினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரத்தில் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். 2006 ஆண்டு வன உரிமை சட்டத்தை அப்போதைய காங்கிரஸ் அரசு கொண்டு வந்ததாக அவர் தெரிவித்தார். 2009 ஆண்டில் இப்பகுதியை சரணாலயமாக அறிவிக்கும் முன்பு அப்போது ஆட்சியில் இருந்த மத்திய மாநில அரசுகள் இது தொடர்பான உண்மை நிலையை தெரிவித்திருந்தால் இந்த பிரச்சினை ஏற்பட்டிருக்காது என்று அவர் கூறினார். அதிகாரம் அளிக்கப்பட்ட குழுவால் ஆக்கிரமிப்பாளர்கள் என அடையாளம் காணப்பட்ட 118 அரசு ஊழியர்கள் மீது சட்டரீதியான நடவடிக்கை எடுப்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை எனவும், அதே சமயம் பல தலைமுறைகளாக மேகமலையில் வாழ்ந்து வரும் மலைவாழ் மக்களை அப்புறப்படுத்துவதில் பிஜேபிக்கு உடன்பாடு இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பாக இப்பகுதி மக்களுடன் சென்று மத்திய வனத்துறை அமைச்சரை சந்தித்து தீர்வு காண முயற்சி செய்யப்படும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். சட்டமன்ற ஜனநாயக மாண்புகளை காக்கும் பொறுப்பு ஆளுங்கட்சிக்கு கூடுதலாக உள்ளது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பேரவையில் எதிர்க்கட்சிகளின் குரலுக்கு செவி சாய்த்து உரிய முறையில் பதில் அளிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். பெண்களை இழிவுபடுத்தும் விதத்தில் யார் பேசினாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் கூறியிருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலய திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் பவனி நேற்றிரவு வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களிலிருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தின் ஆண்டு திருவிழா வழக்கமான உற்சாகத்துடன் கடந்த மாதம் 29ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அலங்கார திருத்தேர் பவனி இரவு வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதையொட்டி

0: முன்னதாக பேராலய கலையரங்கில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் மாதா இறைமன்றாட்டு ஜபம், திவ்ய நற்கருணை ஆசிரியம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பேராலய முகப்பில் வண்ண வண்ண விளக்குகளினால் மலர் அலங்காரத்துடன் மாதா சப்பர திருத்தேர் கொண்டுவரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஜபம் செய்து பங்கு தந்தையர்கள் புரிந்த நீர் செலுத்தினர். தொடர்ந்து அங்கிருந்து அலங்கார திருத்தேர் பவனி பாரம்பரிய முறைப்படி இன்னிசை வாத்தியங்கள் முழங்க மாதா மன்றாட்டு ஜபங்களுடனும் பாடல்களுடனும் வேளாங்கண்ணி கடைத்தெரு, கடற்கரை, ஆரிநாட்டு தெரு உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக வழக்கமான உற்சாகத்தில் நடைபெற்றது. பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பல மாவட்டங்களிலிருந்தும் வந்திருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் திருத்தேர் பவனியில் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
1: தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழகத்தின் உட்பகுதிகளின் சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவு பரவலாக கனமழை பெய்தது. இருவரிச் செய்திகள். எகிப்தில் இன்று தொடங்கும் சர்வதேச விமான சாகச நிகழ்வில் இந்திய விமானப்படையின் சாரங் ஹெலிகாப்டர் சாகச குழு பங்கேற்கிறது. இந்தியா பங்களாதேஷ் இடையே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ரயில் சேவையை மீண்டும் தொடங்குவது குறித்து இருநாட்டு அதிகாரிகளுக்கும் இடையேயான ஆலோசனைக் கூட்டம் டாக்காவில் இன்று நடைபெறுகிறது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மணிப்பூர் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இலங்கை செல்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்கள் உரையாடல் குறித்த வினாடி வினா போட்டியில் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டுமென்று அம்மாவட்ட மைபாரத் அமைப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் கொன்னையார் பகுதியில் இன்று மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு மதுபாலன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் ஆசனூர் அருகேயுள்ள நெடுஞ்சாலை பகுதியில் யானை உள்ளிட்ட காட்டு விலங்குகள் நடமாட்டம் இருப்பதால் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் பயணிக்குமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் பிராட்டியூர் அருகே வாய்க்காலில் காணப்பட்ட 8 அடி நீல முதலையை தீயணைப்புத்துறையினர் மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். சென்னை அடையாறு மண்டலம் 178வது வார்டு பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகள் மற்றும் குடிநீர் வசதி தொடர்பாக மாநில அமைச்சர் திரு குமார் பொதுமக்களிடம் குறைகளை நேற்று கேட்டறிந்தார். திருப்பதி திருக்குடை ஊர்வலத்தையொட்டி சென்னையில் நாளை பல்வேறு இடங்களில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பெருநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இப்போட்டியில் இந்தியாவின் தருண் மன்னேப்பள்ளி, ரவுனக் சௌஹான், அஷ்மிதா சாலிகா, மால்விகா பன்சூத் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் அன்டோனினா சுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 1-6, 6-4, 10-1 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் எமரி காம்ஸ் ஒலிவியா ரேயாஸ் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகளாவிய நிதி தொழில்நுட்ப மாநாட்டை மும்பையில் இன்று தொடங்கி வைக்கிறார். கிராமப்புறங்களிலும் சமையல் எரிவாயு சிலிண்டர் முன்பதிவு இடைவெளி 45 நாட்களில் இருந்து 25 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். தமிழகத்தில் தொழிற்சாலைகளுக்கு வெளிப்படைத்தன்மையுடன் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்படுவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் டாக்டர் ராஜு தெரிவித்துள்ளார். மேகமலை வருஷநாடு பகுதியில் மக்களை பாதுகாக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு பிஜேபி ஆதரவளிக்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 6:55.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
4: சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் நமது பங்கும்.
3: வழங்குபவர்
4: கே ஆர் சிவலிங்கம் அவர்கள்.
5: வணக்கம் நேயர்களே, நாம் பயணிக்கும் கப்பல் கடலில் மூழ்குவது நமக்கு தெரிந்தும் அதை பற்றி எந்த கவலையும் முயற்சியும் இன்றி இது என் வேலையில்லை என்ற மனப்பக்குவத்தில் இருப்பது சரியா? ஒவ்வொரு ஆண்டும் பல விழாக்களை கொண்டாடுகிறோம். அப்படி நாம் கொண்டாடும் இன்ப விழாவானது ஒருபுறம் மகிழ்ச்சி தந்தாலும் மறுபுறம் நினைக்கும்போது சிறிது மனவாட்டத்தையே தருகிறது. அதாவது ஆண்டுக்கு ஆண்டு பெரிதாகி வரும் ஓசோன் ஓட்டை, ஆண்டுக்கு ஆண்டு டன் கணக்கில் காற்றில் கலக்கும் நச்சுத்தன்மை பொருந்திய வாயுக்கள், கடலில்

0: கலக்கும் பெருமளவு தொழிற்சாலை கழிவுநீர், ஆண்டுதோறும் அதிகரித்து வரும் வெப்பம், அதன் விளைவாக உயர்ந்து வரும் கடல்நீர் மட்டம், குறைந்து வரும் காடுகள் மற்றும் விளைநிலங்கள், பெரிய அளவில் அதிகரித்து வரும் கட்டிடங்கள், அபாயகரமான தொழிற்சாலைகளும், குறைந்து வரும் நிலத்தடி நீர்மட்டமும், இதன் பயன்களாக அதிகரித்து வரும் நோய் வகைகள், குன்றி வரும் உடல் நலம், இத்தனைக்கும் மூலக்காரணமான மக்கள் தொகை நாட்டின் பல பகுதிகளில் அதிவேக பெருக்கமாக உள்ளது. இவை அனைத்தையும் சிறிதும் பொருட்படுத்தாமல் தன் வாழ்வில் இன்றைய தேவைகளை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படும் நம் பொறுப்பற்ற செயலை பார்க்கும்போது ஏனோ ஒருபுறம் வருத்தமாகவே உள்ளது. இன்று சுற்றுச்சூழல் காப்போம் என்று பேச ஆரம்பிக்கும் போதே பிற துறையைச் சார்ந்தவர்களும் பொதுமக்களும் இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட துறையினருக்கான பணி என்று எண்ணுகின்றனர். சூழல் பாதுகாப்பை பொறுத்தவரை அனைவருக்கும் பங்குண்டு. கடலில் பயணித்து கொண்டிருக்கும் கப்பலில் பல துறையைச் சார்ந்த மக்களும் சாதாரண பிரயாணிகளும் இருக்கலாம். அங்கு அவர்களது பணியும் பொறுப்பும் வெவ்வேறானதாகவும் இருக்கலாம். ஆனால் கப்பலில் ஓட்டை விழுந்துவிட்டது என்றால் அது ஒரு தனி நபரின் வேலை, நம் கடமையில்லை என்று யாரும் ஒதுங்கி போக முடியாது. ஏனெனில் கப்பலில் ஏற்பட்ட ஓட்டையை அடைக்காவிட்டால் அது மேலும் பெரிதாகி அதிக நீர் உள்ளே புகுந்துவிடும். நீர் உள்ளே புகுந்தால் கப்பலின் எடை மிகுந்து மூழ்கிவிடும். அப்படி மூழ்கிய கப்பலில் இருந்து அனைவரும் நீரில் மூழ்கி இறந்து விடுவர். அதுபோலத்தான் சூழல் பாதுகாப்பு என்பதும் ஒரு தனிப்பட்ட துறையையோ அல்லது தனிப்பட்ட நபரையோ சார்ந்ததல்ல. இது நம் அனைவரது ஒருமித்த கருத்தாலும் ஒன்றுபட்ட செயலாலுமே சாத்தியப்படக்கூடிய சாதனையாகும். அதன் வலியையும் வலிமையையும் உணர்ந்து நடந்தால் நன்மை நமக்கே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் நமது பங்கும். வழங்கியவர் கே ஆர் சிவலிங்கம் அவர்கள். நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
2: அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
5: பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02-8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
6: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7 மணி. சிந்தனை மலர். சோம்பல் எல்லா பணிகளையும் கடினமாக்கும், சுறுசுறுப்பு எல்லாவற்றையும் எளிதாக்கும். சோம்பல் எல்லா பணிகளையும் கடினமாக்கும், சுறுசுறுப்பு எல்லாவற்றையும் எளிதாக்கும். நேர்லே இது பிராங்க்லின் அவர்களின் சிந்தனை.
7: சங்கீத சாரல். பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீண இசை,

0: வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
1: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:02.
1: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்கவிருப்பது மலரும் முட்டுக்கள், வளரிளம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி. வளரிளம் பருவத்தினரிடம் பெற்றோர் காட்ட வேண்டியது கண்டிப்பா கண்காணிப்பா குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பயிற்சி மருத்துவ மையத்தின் மனநல மருத்துவர் எம் கஜலட்சுமி சிவராமன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள்.
2: வணக்கம் மேடம்.
3: வணக்கம்.
2: வளர் இளம் பருவத்தினர் அவங்கள பத்தின கொஞ்சம் செய்திகளை நேர்களுக்கு சொல்லுங்க, நான் தொடர்ந்து கேள்விகள் கேட்கிறேன்.
3: வளர் இளம் பருவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பருவத்திலிருந்து அவங்க வந்து அந்த டிரான்சிஷன் பீரியடுன்னு சொல்லுவோம், அடல்ட் பருவத்துக்கு இடையே இருக்கிற ஒரு கேப்பு தான் வளர் இளம் பருவம்னு சொல்கிறோம், அதாவது டீன் ஏஜ்னு சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கரண்ட் சமுதாயத்தில் நிறைய எமோஷ்னல் இஷ்யூஸ் சில்ட்ரன் கிட்ட வந்து ரொம்ப காமனாக இருக்குது. குழந்தைங்க பேரண்ட்ஸே அடிக்கிறாங்க, அந்த மாதிரி நிறைய எமோஷ்னல் இஷ்யூஸ் வந்து அதிகமாக இருக்கு. கண்டிப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் அவருக்கு தேவையான விதத்தில் அப்ரோப்ரியேட் ஸ்ட்ரிக்ட்னஸ்ன்னு சொல்லுவோம், ஒரு அன்பான கவனிப்பு, கண்காணிப்பு, கண்டிப்பு எல்லாமே வந்து தேவையான அளவு இருந்தால் மட்டுமே அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்.
2: கண்டிக்கலாம்னு சொன்னீங்க, அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறதுலையும் கேள்விக்குறி இருக்கு, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன், நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
3: ஓகே. ஃப்ரீ கம்யூனிகேஷன் இருக்கணும், அவங்க கண்டிப்பு வந்து எந்த விதத்தில் நியாயமானது அப்படின்னு குழந்தைங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதோட பின் விளைவுகளையும் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அது இல்லாமல் எதையுமே சொல்லாமல் நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு ஒன் வே கம்யூனிகேஷனாக இருக்கும். பேரண்ட்ஸ் மட்டும் பேசுவாங்க, சில்ட்ரனை வந்து பேசக்கூடாது, அவங்க வாயை திறக்கக்கூடாது, அவங்க வந்து அவங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாதுன்ற மாதிரி ஓவர் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது. ஸோ அது கண்டிப்பாக குழந்தைங்க மனநிலையில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த மாதிரி குழந்தைகள் வந்து நிறைய மன பாதிப்புகளுக்கு ஆளாவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்கு வந்து நிறைய மனப்பதட்டம் அதிகமாக இருக்கும், எதுலேயும் முடிவெடுக்கிறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க, இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவாங்க, கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து குறைச்சலாக இருக்கும். இந்த ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங் வந்து கண்டிப்பாக குழந்தைகளிடையே மனநல பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அது அளவாக இருக்கணும், அது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு குழந்தைங்க புரிஞ்சிக்கிற விதத்தில் அவங்க வந்து அப்ரோச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து அது நல்ல விளைவுகளை உண்டாக்கும்.
2: பேரண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம குழந்தை ஏதாவது தப்பாக போயிடக்கூடாது, தப்பாக பழகிடக்கூடாது அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸை போய் கண்காணிக்கிறது, டயத்துக்கு வராங்களா எங்கே போகிறாங்களான்னு வேவு பார்க்குற மாதிரி உளவு வேலையிலலாம் ஈடுபடுறது, இதெல்லாம் தெரியும் போது அந்த குழந்தைக்கு ஒரு இரிட்டேட் ஆகிடுது, என்ன இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு. எப்படி டீல் பண்ணுறது இதெல்லாம்?
3: குழந்தைகளை கண்காணிக்கிறோன்னா ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சாக இருக்கணும். இப்போ நம்ம வந்து எனி டைம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நம்பிக்கை இல்லாமல் நம்ம வந்து ஆல்வேஸ் நம்ம க்வெஸ்சன் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு நம்ம மேலே வெறுப்பு தான் உண்டாகும், அதனால் நிறைய பொய் சொல்லணும் அப்படின்ற ஒரு மனோபாவம் அவங்களுக்கு டெவலப் ஆகிடும். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு சொல்ல வர விஷயத்த புரிய வைக்கணும், நம்ம ஏன் கண்காணிக்கிறோம் அப்படின்றதும் சொல்லணும். ஸோ ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு வந்து என்னெல்லாம் பின்விளைவுகள் வரும், அவங்க செய்யக்கூடிய செயலால் இல்லை அவங்க எங்கேயாவது சொல்லாமல் வெளியில் போகிறாங்க அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சொன்னால் அதில் பிரச்சனை இல்லை. சில குழந்தைகள் வந்து அதை புரிஞ்சுப்பாங்க, சில பேர் வந்து அவங்க சொல்கிற விதத்தில் இருக்குது.
2: குறிப்பாக வந்து பெண் பிள்ளைகள் அப்படின்னா வந்து அம்மா கூட ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு அந்த வயசுனால் வரக்கூடிய விஷயங்கள்லாம், உடல் ரீதியான மாற்றங்கள்லாம் இருக்குல்ல, இப்போ வந்து குழந்தை வந்து பெரிய பிள்ளையாகிடுறாங்க அப்படின்னா அந்த மெனோபாஸ் பீரியடு, வயிற்று வலி, சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு சந்தேகம் இருக்கும், இது எப்படி தெரிஞ்சுக்கிறது, பயம் இருக்கும். அப்போ வந்து அம்மாட்ட தான் இதெல்லாம் சொல்ல முடியும். அப்போ அம்மா வந்து ஓரளவு ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சாக இருந்தால் தானே முடியும். அப்போ அம்மா இதை எப்படி டீல் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம்? ஏன்னா வந்து குழந்தை

0: பொதுவும் ஒரு ஆதரவான ஒரு மனநிலையில் அம்மா இருந்தால் தான் குழந்தையும் அவங்கள ஃப்ரீயாக இருக்க முடியும்.
1: பொதுவாக அம்மானு இல்லை அப்பாவும், ஏன்னா குழந்தைங்க ரெண்டு பேர்கிட்டையுமே பிரியமாக இருப்பாங்க, ரெண்டு பேர்கிட்டையுமே ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், பட் அந்த அளவுக்கு ரொம்ப கடுமையாக இருக்கக்கூடாது. அவங்க செய்யக்கூடிய வேலைகள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும். சில நேரம் வந்து மாறி மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணும்போது குழந்தைங்களுக்கே ஒரு குழப்பம் வந்துடும். சில நேரத்தில் சரின்னு சொல்லுவாங்க, சில நேரத்தில் நோன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அவங்க மனநிலையில் வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறோம். ஸோ அவங்க முதல்ல வந்து பாசிட்டிவ் ரோல் மாடலாக இருக்கணும். பேரண்ட்ஸ் வந்து அவங்களுடைய நடவடிக்கைகள் கரெக்டாக இருந்தால் தான் குழந்தை வந்து அவங்கள பார்த்து நிறைய லேர்ன் பண்ணிக்கும். குழந்தை அவங்க எப்படி ஃப்ரெண்ட்லியாக அப்ரோச் பண்ணுறாங்கன்றதை வச்சு கம்யூனிகேஷனும் இருக்கும். ஓப்பன் கம்யூனிகேஷன், டூ வே கம்யூனிகேஷன் இருக்கணும். நம்ம வந்து நம்ம பேசுகிறத மட்டும் குழந்தைக்கு சொல்லாமல் குழந்தை என்ன சொல்ல வருது முதல்ல கேட்கணும். அவங்களோட ஃபீலிங்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அவங்க இடத்துலேருந்து அவங்க ஃபீலிங்ஸை வேலிட் பண்ணி ரெஸ்பெக்ட் பண்ணும்போது அவங்க நம்ம மேலே நம்பிக்கை வைப்பாங்க. ஸோ நம்மக்கிட்ட அதிகமாக பொய் சொல்ல மாட்டாங்க. ஃப்ரீயாக அவங்கள வந்து கண்காணிக்கலாம். கண்காணிக்கலாம்னா இப்போ இருக்கிற நடைமுறை உலகத்தில் குழந்தை என்ன பண்ணுதுன்னு நம்ம ஒரு கண் வச்சுட்டே தான் இருக்கணும். ஸோ வந்து அது வந்து ஈஸியாக இருக்கும்.
0: ரோல் மாடலாக வந்து பேரண்ட்டும் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் நிறைய பேர் வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னா வந்து குழந்தை மட்டும் செல்ல தொடக்கூடாது, குழந்தை மட்டும் டிவி பார்க்கக்கூடாது, குழந்தை மட்டும் வந்த உடனே படிக்க ஆரம்பிச்சிடணும், சாப்பிட்றியா ஒன்று படிக்கிறியா அந்த மாதிரி விஷயங்கள் வெளியிலே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன். ஆனால் அம்மா ஒரு பக்கம் செல்ஃபோன் வச்சுக்கிட்டு அவங்க ஏதாவது பார்த்துட்ருப்பாங்க, அப்பா டிவி பார்த்துட்ருப்பார், இப்படி நடக்கக்கூடிய குடும்பமும் இருக்குது. ரோல் மாடல்னா எப்படி இருக்கணும்? இப்போ குழந்தைக்கும் ஆசை இருக்கும் இல்லையா, அவங்களும் ஒரு டிவி பார்க்கணும், அவங்களும் ஒரு செல்ஃபோனில் பார்க்கணும், அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட ஒரு வாட்ஸ்அப்பில் சேட்டிங் பண்ணணும், அவங்களுக்கும் ஆசை இருக்கும் இல்லையா. இப்போ அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டயத்தை ஒதுக்கி ஒரு அரை மணி நேரம் பாரு, அது பிறகு படிக்க வந்துடணும், இப்படி செய்கிற பேரண்ட்டும் இருக்காங்க. எப்படி எல்லாம் இருக்கணும்?
1: 10 இயர்ஸ் முன்னாடி, 15 இயர்ஸ் முன்னாடிலாம் அந்த அளவுக்கு குழந்தைகளிடையே மொபைல் யூசேஜே கிடையாது. இப்போ அந்த கொரோனாக்கு அப்புறம் ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் வந்த பிறகுதான் அந்த மொபைல் யூசேஜ் வந்து அதிகமாக இருக்குது. நார்மல் பேட்டர்ன் ஆயிடுச்சு நம்ம லைஃப் ஸ்டைல்லே. வந்து மொபைல் இல்லாமல் எந்த வீட்லேயும் கிடையாது. இப்போ ஒரு வீட்டில் ஒரு ஃபோன் இருந்த வழக்கம் போய் இப்போ ஒரு வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபோனு, 4 ஃபோனு, 5 ஃபோனு அந்த மாதிரி வந்து அவங்க வீட்டில் வச்சுக்கும் போது ஆன்லைன் கிளாஸ் இருக்குது. எல்லா கம்யூனிகேஷனும் வந்து அவங்க வாட்ஸ்அப்பு ஃபோன்லேயே கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. ஈவன் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் கம்யூனிகேஷனும் ஃபோனில் இருக்குது. ஸோ ஃபோன் வந்து இப்போ லைஃப்பில் ஒரு முக்கியமான பொருளாயிருச்சு. அதை வந்து நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நம்ம வந்து எனி டைம் ஃபோன்லேயே இருக்கிறோம் அப்படின்னா இப்போ நம்ம குழந்தை ஃபோன் யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது குழந்தை கேட்காது. ஸோ நம்ம வந்து ஒரு டைம் கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு இவ்வளோ நேரம் தான் நம்ம ஃபோன் பார்க்குறோம், நம்ம வேலையை நம்ம ரொட்டீனாக பண்ணுறோம், ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கிறோம் அப்படின்னும்போது குழந்தைங்க வந்து அது சரி அம்மா வந்து இவ்வளோ தான் பார்க்குறாங்க, அப்பா இவ்வளோ தான் பண்ணுறாரு. ஸோ மற்ற நேரம் நம்ம படிக்கிற நேரம் தவிர மற்ற நேரம் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோன்றது வந்து ரொம்ப முக்கியம்.
0: குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நேரம் பார்க்க விடலாம்,
1: பட் வந்து அவங்க என்ன பார்க்குறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம வாட்ச்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா சில பேர் ரொம்ப ஃப்ரீயாக குழந்தைகிட்ட விட்டுட்டா தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமும் ஃபோனில் வருது. இப்போ குழந்தைக்கு வந்து தெரியாது எது வந்து நம்ம செய்யணும் செய்யக்கூடாதுன்னு. ஸோ வந்து மோஸ்ட்லி குழந்தை வந்து கையில் ஃபோனை கொடுத்துட்டா பேரண்ட்ஸு, ஃபாதர் ஆர் மதர் வந்து அவங்க கூட போய் வாட்ச் பண்ணுறது நல்லது. கேம் விளாட்றாங்கன்னா அதில் பேரண்ட்ஸை இன்வால்வ் ஆகிக்கலாம், இல்லை அவங்க ஒரு கார்ட்டூன் பார்க்குறாங்கன்னா அதில் பேரண்ட்ஸும், இல்லை வேறு ஏதாவது யூடியூப் பார்க்குறாங்களா அதில் வந்து பேரண்ட்ஸும் இன்வால்வ் ஆகிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றது வந்து அது ரொட்டீன் ஆகிடும் குழந்தைக்கு. ஸோ ஒரு ஏஜ் வரும்போது தான் அது ப்ரைவசி அப்படின்லாம் குழந்தை இருப்பாங்க. அப்படி அந்த ஸ்டேஜுக்கு போகும்போது அப்பவும் நம்ம வந்து இந்த ஃபேமிலி லிங்க்கு, கூகுள் லிங்க் எல்லாம் இருக்குது. ஸோ அது மூலயமா அவங்க என்னெல்லாம் வெப்சைட் பார்க்குறாங்க, என்னெல்லாம் வந்து அவங்க ஃபோனில் யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ நேரம் இருக்கிறாங்க, எந்த ஆப்பில் அதிகமாக பார்க்குறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேரண்ட்ஸ் மானிட்டர் பண்ண முடியும். ஓப்பன் பிளேஸில் அவங்கள வந்து ஃபோன் வாட்ச் பண்ண சொல்லணும். இப்போ ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க வந்து எல்லாரும் இருக்கிற ஹாலில் உட்காரணும், தனியாக போய் ரூமில் உட்காந்து லாக் பண்ணிவிட்டு ஃபோனை பார்க்கக்கூடாது.
0: இல்லை இப்போ நடைமுறையில் அப்படி தான் இருக்குது. ஒரு காலத்தில் வந்து தாத்தா பாட்டிலாம் இருப்பாங்க, பேரம் பேத்திலாம் கூட இருந்து பேசுறதெல்லாம் வேற மாதிரி ஒரு சூழல்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து குழந்தைக்கு தனி ரூம் கொடுத்துட்றாங்க. அந்த குழந்தை வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபோனை எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு கதவு தவ போட்டுறாங்க. சப்போஸ் நம்ம உள்ளே போகணுன்னு பார்த்தா என் ரூமில் ஏன் உள்ளே வரீங்க, என்ன கேட்டு தான் வரணும் அப்படிங்கிற அளவுக்குலாம் போயிட்டாங்க. இப்போ
1: மோஸ்ட்லி வந்து ஒரு காமன் பிளேஸில் வந்து யூஸ் பண்ணும்போது அவங்க தவறான செயலுக்கு போக மாட்டாங்க. சரி அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, நம்ம என்ன பண்ணுறோம் தெரியும் அப்படின்னு ஒரு கான்ஷியஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு கண்ட்ரோல் இல்லைன்னா அவங்க தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபண்ணுறதுக்கு தான். ஸோ நம்ம வந்து அந்த

0: ரொட்டீன் டைமிங் ஃபாலோ பண்ணணும். இப்போ இத்தனை டைம் ஆச்சுன்னா எல்லா ஆப்பை ஆஃப் பண்ணுற மாதிரி நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கணும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து அந்த ஆப்பெல்லாம் நம்ம வந்து மானிட்டர் பண்ணிக்கணும். ஸோ ஸ்க்ரீன் டைம்னால் இப்போ 9 மணிக்கு மேலே ஃபோன் எடுக்கக்கூடாது, பார்க்கக்கூடாது. வெறும் எசென்ஷியல் கால்ஸ் வர்றதுக்கு அதுக்கு மட்டும் வந்து ஆன் பண்ணிவிட்டு மற்ற நேரம் வந்து ஃபோனை ஆஃப் பண்ணணும். அதே மாதிரி பெட் டைம், பெட்ரூமில் ஃபோன் வரக்கூடாது, சாப்பிடும்போது ஃபோன் வரக்கூடாது. சில பேர் நிறைய குழந்தைங்கள் பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது நம்ம ஹோட்டல்லையே பார்க்குறோம், நிறைய டீனேஜ் பீப்புள் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தா ஒரு கையில் ஃபோனும் ஒரு கையில் சாப்பிட்றாங்க. அதெல்லாமே வந்து
1: இல்லை, சாப்பாடு மட்டும் சாப்பிட்றது இப்போ முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. ஒன்று டிவி பார்த்துட்டே சாப்பிட்ணும், அல்லது ஃபோனு அதில் சேட் பண்ணிக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு அப்படி தான் வந்து ஒரு சூழல் அப்படி போயிட்டுருக்குது. ஆனால் அது தவறான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸு, ஏன்னா வந்து உலகத்திலேயே மிக ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து இந்த டீனேஜ் பசங்களுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தான், பேரண்ட்லாம் அடுத்து தான், ஃப்ரெண்டு தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் அவங்க மைண்டில் எப்படி வருதுன்னே எனக்கு தெரியல. வெளியில் போகிறது, கண்ட நேரத்துக்கு வர்றது, லேட்டாக வர்றது. இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து யார் என்னென்னு எப்படி பேரண்ட்டு கண்காணிக்கணுமா, இல்லை அதில் என்ன செய்யணும், தன்னுடைய பையனுக்கோ தன்னுடைய பொண்ணுக்கோ ஃப்ரெண்டு யாராருங்கிறதுல எப்படி முடிவு பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: டீனேஜில் வந்து இந்த பியர் குரூப் இன்ஃப்ளூயன்ஸுன்னு ஒரு ஃபேக்டர் இருக்குது, சரிங்களா? ஸோ இதனால் வந்து நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கலாம். ஸோ அந்த பியர் குரூப்புன்றது கூட படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்க தான் நிறைய வந்து கம்பேர் பண்ணிப்பாங்க. இப்போ அவங்க வீட்டில் வந்து இதெல்லாம் கொடுக்குறாங்க, வாங்கி தராங்க, அவங்க ஃபேமிலி இப்படி இருக்குது, நம்ம ஃபேமிலி இப்படி இருக்குதுன்னு. ஸோ கம்பேரிசன். ஸோ நிறைய பேர் வந்து கேலி கிண்டல் பண்ணுறது, அப்பியரன்ஸ் வச்சு கேலி பண்ணுறது, இல்லை அவங்களோட ஸ்டேட்டஸ் வச்சு கேலி பண்ணுறது, இந்த மாதிரி இல்லாமல் ஈவன் ஸ்கூல் சில்ட்ரனில் டீனேஜ் பசங்கக்கிட்ட ரொம்ப காமன். அது இல்லாமல் இப்போ புதுசாக வந்து போதை பழக்க வழக்கங்கள், சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அதுவுமே வந்து பியர் குரூப் இன்ஃப்ளூயன்ஸ்னால் வருது. ஸோ இதெல்லாம் ஈஸியாக அவங்களுக்கு எப்படி எக்ஸ்போஸ் ஆகிறாங்கன்னா நிறைய சோஷியல் மீடியாவில் தான் அவங்களுக்கு தெரிய வருது. போதைப் பொருட்கள் எல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்ற ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். புது விஷயத்தை வந்து நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், அந்த த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இதெல்லாம் ரொம்ப அந்த டீனேஜில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பியர் குரூப் இருக்கும்போது ரொம்ப சீக்கிரமாக அவங்களால அதை அடாப்ட் பண்ணிப்பாங்க, சீக்கிரம் அதில் அந்த விஷயங்கள்லாம் போயிடுவாங்க. அதே மாதிரி இந்த கனெக்டட்னஸ் தேவை தான். ஸோ ஒரு குரூப் ஸ்டடி பண்ணுறது, டிஸ்கஷன் பண்ணுறது, இல்லை ஒரு ஏதாவது எக்ஸிபிஷன், ஒரு சயின்டிஃபிக் காம்படிஷனில் இன்வால்வ் ஆகிறது, ஸோ அதுக்கெல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸோட இது இருக்கும். பட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இந்த மாதிரி டிவியேட் ஆகிறாங்களான்னு போகிறத வந்து பேரண்ட்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும். அவங்க எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்காங்க, எங்கே போகிறாங்க, யாரோட விளையாடுறாங்க, யார்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறாங்க, ஃபோனில் யார்கிட்ட பேசுகிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்.
2: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது மலரும் முட்டுக்கள், வளரிளம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி. வளரிளம் பருவத்தினரிடம் பெற்றோர் காட்ட வேண்டியது கண்டிப்பா கண்காணிப்பான் குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பயிற்சி மருத்துவ மையத்தின் மனநல மருத்துவர் எம் கஜலட்சுமி சிவராமன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
3: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வடகிழக்கு மாநிலங்களின் உட்கட்டமைப்பு வசதிகள் கடந்த 10 ஆண்டுகளில் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத்தில் இன்று 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். வளர்ச்சிக்கும் பொதுநலனுக்கும் மண்டல கவுன்சில்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். லக்சம்பர்க்குடன் வர்த்தக பொருளாதார உறவுகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டி சீனாவின் செங்டுவில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள்.

வடகிழக்கு மாநிலங்களின் உட்கட்டமைப்பு வசதிகள் கடந்த 10 ஆண்டுகளில் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஷில்லாங்கில் மேகாலய மக்களும் அம்மாநில அரசும் இணைந்து அவருக்கு அளித்த வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். மேகாலயாவின் செழுமையான கலாச்சார பாரம்பரியம், இயற்கை அழகு ஆகியவற்றை அவர் எடுத்துரைத்தார். வளர்ச்சி என்பது அனைவரையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டுமென்றும் சமூகத்தில் யாரும் பின்தங்கிவிடக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டார். போக்குவரத்து, தொலைத்தொடர்பு உள்ளிட்டவற்றின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த குடியரசுத் துணைத் தலைவர், தொலைதூர கிராமங்களை நகரங்களுடன் இணைக்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் வடகிழக்கு பகுதியில் பிரதமரின் கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் 47,000 கோடி ரூபாய் செலவில் 46,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான கிராமப்புற சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட நாட்டின் அனைத்து பகுதிகளும் சமமாக வளர்ச்சியடைய வேண்டியது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியின் போது 1,011 கோடி ரூபாய் மதிப்பிலான 5 திட்டங்களுக்கு திரு சி பி ராதாகிருஷ்ணன் அடிக்கல் நாட்டினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி குஜராத்தில் இன்று 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கிறார். இன்று பிற்பகல் வதோதராவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் நிறைவடைந்த திட்டங்களை தொடங்கி வைப்பதுடன் புதிய திட்டப் பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். மேற்கு மண்டல சரக்கு ரயில் போக்குவரத்து வழித்தடத்தின் 3 முக்கிய பிரிவுகளை பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். 326 வழித்தட கிலோமீட்டர் நீளம் கொண்ட இவை 20,700 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டுள்ளன. 4 சரக்கு ரயில்களின் சேவைகளையும் பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். அத்துடன் தாண்டா வதோதரா இடையே புதிய பயணிகள் ரயில் சேவையையும் அவர் தொடங்கி வைக்கவுள்ளார். ஜோபத் தாண்டா புதிய ரயில் பாதை திட்டத்தை பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். 329 கிலோமீட்டர் தூரத்திற்கு 9,700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள 3 ரயில்வே திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டவுள்ளார். 1,780 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். 2,600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குஜராத் மாநில அரசு செயல்படுத்தும் பல்வேறு திட்டங்களுக்கும் திரு நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டுவதுடன் நிறைவடைந்த திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். வளர்ச்சிக்கும் பொது நலனுக்கும் மண்டல கவுன்சில்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கோவாவின் பனாஜியில் நடைபெற்ற மேற்கு மண்டல கவுன்சிலின் 28வது கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். மேற்கு மண்டலம் நாட்டின் மிகப்பெரிய பொருளாதார, தொழில் மற்றும் நிதி மையமாக திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். ஏற்றுமதி, துறைமுகங்கள், புத்தொழில் நிறுவனங்கள், சுற்றுலா, கடல்சார் பொருளாதாரம் என பல்வேறு துறைகளில் மேற்கு மண்டலம் மிகப்பெரிய பங்களிப்பை வழங்குகிறது என்று அவர் கூறினார். தற்போது மண்டல கவுன்சில் கூட்டங்கள் நடத்தப்படுவது அதிகரித்துள்ளதாகவும் இவற்றில் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். 2004 ஆண்டுக்கும் 2014 ஆண்டுக்கும் இடையேயான காலகட்டத்தில் 25 கூட்டங்கள் மட்டுமே நடைபெற்றதாகவும் 2014 ஆண்டுக்கு பிறகு மொத்தம் 71 கூட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இக்கூட்டங்களில் 1,893 விவகாரங்கள் விவாதிக்கப்பட்டு அவற்றில் 1,445 விவகாரங்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் இது இக்கூட்டங்களின் செயல்திறனை வெளிப்படுத்துகிறது என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார். பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மற்றும் தொழில்நுட்பங்களில் சுயசார்பை எட்டும் இலக்குடன் மத்திய அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தில்லியில் தனியார் தொலைக்காட்சி ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், முப்படைகளின் திறன்கள் தொடர்ந்து மேம்படுத்தப்படுவதாக தெரிவித்தார். அச்சுறுத்தல்களுக்கு உறுதியுடன் பதிலடி கொடுக்கும் சுதந்திரம் பாதுகாப்பு படைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார். லக்சம்பர்க்குடன் வர்த்தக பொருளாதார உறவுகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள லக்சம்பர்க் நாட்டின் துணை பிரதமர் திரு சேவியர் பெட்டல் புதுதில்லியில் நேற்று வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயலை சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது சரக்கு போக்குவரத்து, செயற்கை நுண்ணறிவு, டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள், விண்வெளித்துறை, நிதி சேவைகள் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இந்தியா லக்சம்பர்க் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக திரு பியூஷ் கோயல் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். இந்தியா லக்சம்பர்க் இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தவும் இருதரப்பு வர்த்தகத்தை அதிகரிக்கவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். லக்சம்பர்க் துணை பிரதமர் தில்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடனும் ஆலோசனை மேற்கொண்டார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்து இந்த சந்திப்பின் போது பேச்சு நடத்தப்பட்டதாகவும் இந்த ஒப்பந்தத்தால் இரு நாடுகளுக்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. செயல்திறன் சார்ந்த ஊக்கத்தொகை திட்டம் உள்ளிட்ட பொதுத்துறை வங்கி ஊழியர் சங்கத்தினரின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்று மத்திய நிதி

0: அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நேற்று வங்கி ஊழியர் சங்கத்தின் பிரதிநிதிகளுடனான ஆலோசனையின் போது அவர் இதனை தெரிவித்தார். அனைவருக்கும் சிறந்த சுகாதார சேவைகளை வழங்க வேண்டும் என்ற நோக்கில் இந்தியா செயல்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். கிழக்கு தைமூரில் நேற்று நடைபெற்ற உலக சுகாதார அமைப்பின் மண்டல குழு கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். பிற நாடுகளுடன் சுகாதாரத்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திரு ஜே பி நட்டா கூறினார். தலைநகர் தில்லியில் காற்று மாசை கட்டுப்படுத்த மக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். காற்று மாசை கட்டுப்படுத்துவது குறித்து தேசிய தலைநகர் பகுதியில் உள்ள 63 நகரங்களின் உள்ளாட்சி பிரதிநிதிகளுடன் நேற்று அவர் ஆலோசனை நடத்தினார். காற்று மாசை கட்டுப்படுத்துவதில் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளுக்கும் முக்கிய பங்கு உள்ளதாக திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். உலக இயன்முறை மருத்துவ தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. பிசியோதெரபி எனப்படும் இயன்முறை மருத்துவம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் 1996 முதல் ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் 8 இந்நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த தினத்தின் இந்த ஆண்டு கருப்பொருள் குறித்தும் பக்கவாதத்தை தடுப்பது குறித்தும் சென்னையைச் சேர்ந்த இயன்முறை மருத்துவக் கல்லூரி முதல்வர் திரு ஆண்டனி லியோ ஆசிர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: செப்டம்பர் 8 உலக இயன்முறை மருத்துவ தினம். கருப்பொருள் இருதய நோய் மற்றும் பக்கவாதம், அதில் பிசியோதெரபியின் பங்கு. இருதய நோய் மற்றும் பக்கவாதத்தின் காரணிகளையும் அதன் தடுப்பதற்கான வழிமுறைகளும். உடல் பருமன், நீரழிவு நோய், கொலஸ்ட்ரால், இரத்த கொழுப்பு, புகைப்பிடித்தல், மது அருந்துதல், மன அழுத்தம், ஆரோக்கியமற்ற உணர்வு, உயர் இரத்த அழுத்தம், நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, ஆரோக்கியமான உணவு, புகைப்பிடித்தல், மது அருந்துவதை தவிர்க்கவும், யோகா, தியானம், வழக்கமான மருத்துவ பரிசோதனைகள், இதை அனைத்தையும் செய்தால் இருதய நோய் மற்றும் பக்கவாதத்தை தவிர்த்து விடலாம்.
0: சர்வதேச எழுத்தறிவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. எழுத்தறிவின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் 1966 முதல் ஆண்டுதோறும் இதே நாளில் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மக்கள் பூமி மற்றும் வளத்திற்கான எழுத்தறிவு என்ற கருப்பொருளுடன் புதுதில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி பங்கேற்க உள்ளார். நாட்டின் பெரிய துறைமுகங்களின் சரக்கு கையாளும் திறன் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தமிழகத்தின் தூத்துக்குடி துறைமுகம் நேற்று முன்தினம் ஒரே நாளில் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகமான சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகம் 217332 மெட்ரிக் டன் சரக்குகளை கையாண்டு வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 35 டன் சரக்குகள் கையாண்டுள்ளது. இது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தை விட 9.36% வளர்ச்சியாகும். இந்த நிலையில் ஒரே நாளில் 62466 டன் நிலக்கரி, 49000 டன் அணுமின் நிலக்கரி, 20671 டன் சுண்ணாம்புக்கள், 10188 டன் கந்தக அமிலம், 67 டன் காற்றாலை இறகுகள் மற்றும் 66971 டன் சரக்கு பெட்டகங்கள் என மொத்தம் 217332 மெட்ரிக் டன் சரக்குகள் ஒரே நாளில் கையாளப்பட்டு ஒரு மைல்கல் சாதனையை நிகழ்த்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
0: உத்தரப்பிரதேசத்தில் கனமழை மற்றும் வெள்ளத்தால் 25 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. பரேலி, ஷாஜகான்பூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த மாவட்டங்களில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. 17 மற்றும் 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டி சீனாவின் செங்டூவில் இன்று தொடங்குகிறது. வரும் 13 வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் வீரர்கள் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வடகிழக்கு மாநிலங்களின் உட்கட்டமைப்பு வசதிகள் கடந்த 10 பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத்தில் இன்று 35,000 ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். வளர்ச்சிக்கும் பொது நலனுக்கும் மண்டல கவுன்சில்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். லக்சம்பர்க்குடன் வர்த்தக பொருளாதார உறவுகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டி சீனாவின் செங்டூவில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 7:35:34.
4: நேயர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் உயர் ரத்த அழுத்த நோயாளிகளுக்கான ஊட்டச்சத்து குறித்து விளக்கம் அளிக்கிறார்.
5: புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குனர் மருத்துவர் இந்திரா அவர்கள்.
6: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப இந்த NCD அப்படின்னு சொல்லக்கூடிய நான்

0: கம்யூனிகபிள் டிசீஸில் அதிக இரத்த அழுத்தம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக 120-80 அப்படிங்கிற அளவில் நம்ம இரத்த அழுத்தம் வந்து இருக்கணும். அதை விட நம்ம கூடுதலாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கணும். முறையாக மருத்துவரை பார்த்து மருந்துகளை எடுத்துக்கொள்வது, அதற்குன்னு பரிந்துரைக்கப்பட்ட சில எக்ஸசைஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை செய்கிறது, தகுந்த மருத்துவரின் அறிவுரைப்படி தான் அவங்க ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி உணவுகள்லையும் அவங்க வந்து சேர்த்துக்கிறதுங்கிறத தவிர்க்க வேண்டியதை நிறைய தவிர்க்கணும். அதிக உப்பு சேர்ந்த உணவுகள், உப்பு அப்படின்னு பார்த்தாலே நம்ம பேக்டு ஃபுட் எல்லாத்துலேயுமே சிப்ஸாக இருக்கலாம், எல்லா வகையான உணவுகளையும் உப்பை முன்னிலைப்படுத்தினா மட்டும்தான் அது கெட்டுப்போகாமல் இருக்கும். ஸோ அந்த உப்பு சேர்ந்த உணவுகளை தவிர்க்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஊறுகாய் போன்ற வகைகள் அதெல்லாம் வந்து தவிர்க்கணும். தண்ணி வந்து நிறைய குடிக்கணும். நல்ல தூக்கம் வந்து அவங்களுக்கு இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு பிபி அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கும். ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இரத்த அழுத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய கொழுப்பு அடைப்புகளை வந்து தவிர்ப்பதில் வந்து பூண்டு நல்லா வேலை செய்யும். ஸோ இரத்த அழுத்தத்தை குறைப்பதிலும் பூண்டு வந்து நல்லா வேலை செய்யும். ஸோ பூண்டை என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது உணவில் ஒரு இட்லி சாப்பிட்றாங்கன்னா ஒரு 4 பல் பூண்டு ஒரு இட்லியில் ஆவியில் வேக வச்சு அந்த இட்லியோடையே சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதை போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது, காரக்குழம்பாவோ இல்லை ஊறுகாயாவோ எடுக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு அதை சாப்பிட்றதுனால அதனுடைய பலன்கள் நமக்கு கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ எந்த மாதிரி எடுத்துக்கணும், ஆவியில் வேக வச்சு அந்த மாதிரி பூண்டு பொருட்களை எடுத்துக்கிறது நல்லது. அடுத்து நம்ம அஞ்சரைப்பட்டியில் உள்ள முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா சீரகம். அதில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைக்கல மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. அதே மாதிரி இரத்த அழுத்தத்தையும் அது கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு நல்ல பயன்படும். வெந்தயம், வெந்தயத்தில் உள்ள நார்ச்சத்துக்களும் இரத்த அழுத்தத்தை குறைப்பதில் வந்து நல்ல வேலை செய்யும். திருப்பி திருப்பி யூஸ் பண்ண ஆயில்ஸ் இருக்கு இல்லையா, ஏதாவது ஃப்ரை பண்ணியிருப்போம், அந்த ஆயில் வந்து ஒரு 500 மில்லியோ 1 லிட்டரோ நம்மகிட்ட மீதி வந்துன்னா அதை வந்து கொட்டணுங்கிற எண்ணமே வராது. ஸோ நம்ம திருப்பி திருப்பி பயன்படுத்தின எண்ணெய்களை பயன்படுத்துறது ரொம்ப தப்பு. அது மாதிரி பயன்படுத்துறதை தவிர்க்கணும். நிறைய மைதா மாவு போன்ற நார்ச்சத்தை இல்லாத மாவு வகைகளை வந்து பயன்படுத்துறதெல்லாம் வந்து அவங்க உணவுகளில் வந்து தவிர்க்கிறது வந்து ரொம்ப நல்லது. பொதுவாக ஒரே ஒன்று தான், மிகினும் குறையினும் நோய் செய்யும். எல்லாமே வந்து அதிகமாக இருந்தாலும் சரி குறைவாக இருந்தாலும் நிறைய நோயை உருவாக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம அதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி உணவுகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு சொல்லப்பட்ட மாதிரியான வாழ்வியல் முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோன்னா நமக்கு இரத்த அழுத்தம் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்து இருமல், ஆஸ்துமா, இந்த இறைப்பெருமல் சொல்லக்கூடிய சுவாச பிரச்சனைகள் நிறைய இருக்குது. இந்த சுவாச பிரச்சனைகளுக்கான என்ன வகையான உணவுகள் இருக்குதுங்கிறத பார்க்கலாம். முக்கியமாக வந்து இந்த ஒரு பருவகாலங்கள் மாறுது அப்படின்னா, அந்த பருவகாலங்கள் மாற்றத்துலேயும் இல்லை நம்ம சுற்றி நிறைய வந்து செடி இருக்குது, தாவரங்களில் இருக்கக்கூடிய நிறைய மிஸ்ட், நிறைய தூசிகள், இதனாலெல்லாம் கூட நமக்கு இருமல், இறைப்பு நோய் போன்றதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை தவிர்க்கணும் அப்படின்னா அந்தந்த காலத்திற்கு ஏற்ற மாதிரியான உணவு வகைகளை வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. பொதுவாக நோய் எதிர்ப்பாட்டிலே வந்து அதிகப்படுத்துவதற்கும் இந்த மாதிரியான உணவுகள் வந்து ரொம்ப வேலை செய்யும். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மழைக்காலங்கள், இனி மழைக்காலம் இனிமேல் வரப்போகுது, இதிலெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த மிளகு சேர்ந்த உணவுகள் நம்ம பொரியெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மிளகை வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சு மிளகாய் எந்த இடத்துலலாம் பயன்படுத்துகிறோமோ அந்த இடத்துல அந்த மிளகு பொடியை பயன்படுத்தும் போது மூச்சு குழாயை வந்து நல்லா விரித்து கொடுப்பதில், அதனோட சளி சுரப்பை வந்து கட்டுப்படுத்துறதுல தான் மிளகு நல்லா ஒர்க் பண்ணும். ஸோ மிளகு பொடியை வந்து எல்லா வகையான உணவுகளையும் சேர்த்துக்கொள்வது நல்லது. அதே மாதிரி நமக்கு துளசி இலை இருக்குது, நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியில் 4-5 துளசி இலைகளை போட்டு அந்த தண்ணியை நம்ம குடிப்பதற்கு வந்து பயன்படுத்தலாம். ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது பார்த்திங்கன்னா தூதுவளை இலை. இந்த தூதுவளை இலையை வந்து துவையல் மாதிரியாவோ இல்லை ஒரு ரசம் மாதிரி ஏதோ ஒரு வகையில் தூதுவளையும் நம்ம உணவில் வந்து அடிக்கடி சேர்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக அது வந்து இந்த சுவாச பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மருந்தாக வந்து இருக்கும். இஞ்சியை வந்து அப்பப்போ எடுத்துக்கலாம். இஞ்சியை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதில் ஒரு பனங்கற்கண்டோ ஏதோ சேர்த்து அப்பப்போ எடுத்துக்கிட்டாலும் அதுவும் இந்த சுவாச பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு வழியை கொடுக்கும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் உயர் இரத்த அழுத்த நோயாளிகளுக்கான ஊட்டச்சத்து குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குனர் மருத்துவர் இந்திரா அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 7:30, 24 நொடி.
3: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: மக்கள் நடமாட்டம் அதிகம் இல்லாத ஒரு சாலை, அதில் காந்திஜி ஒரு நாள் வேகமாக நடந்து போயிட்டு இருக்கிறார். குஜராத் வித்யா பீடத்தின் நிர்வாக சபை கூட்டம் நடக்க போகுது, அதில் காந்திஜியும் கலந்துக்க வேண்டியவர். அவரை அழைச்சிக்கிட்டு வர வண்டி உரிய நேரத்தில் போய் சேரலை. வண்டி வரலன்னு தெரிஞ்சதும் காந்தியடிகள் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து கால்நடையாகவே புறப்பட்டு விட்டார். ஆசிரமத்துக்கும் வித்யா பீடத்துக்கும் அதிக தூரம், சாலையில் ஜன நடமாட்டம் இல்லை. அதனால வண்டி

0: கிடைக்கிறதுக்கும் வழி இல்லை. அதனால் நடந்தே புறப்பட்டு விட்டார். கொஞ்ச நேரம் போயிருப்பார். அப்போது ஒருத்தர் கதர் உடை போட்டிருந்தவர் சைக்கிளில் போய்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட, காந்திஜி நான் வித்யா பீடத்துக்கு போகணும், கொஞ்சம் சைக்கிளை தர்றீங்களான்னு கேட்டிருக்கார். அவர் உடனே சைக்கிளை கொடுத்துட்டார். காந்தியடிகள் எப்போது தென்னாப்பிரிக்காவில் இருந்த காலத்தில் சைக்கிள் ஓட்டி பழக்கம். இந்தியாவில் அதுக்கு சந்தர்ப்பமே ஏற்பட்டதில்லை. இப்போ அந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. சைக்கிளில் ஏறி குறித்த நேரத்துக்கு அந்த கூட்டத்துக்கு வந்து சேர்ந்துட்டார். முளை துண்டு அதை அணிஞ்சிக்கிட்டு திறந்த உடம்போடு சைக்கிளில் ஏறி காலம் தவறாமல் சரியான நேரத்துக்கு வந்து சேர்ந்த காந்தியடிகளை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களாம். காலம் தவறாமைங்கிறது ஒரு சிறந்த பண்பு, அது எல்லாருக்கும் சுலபமாக வந்துடாது. என்னப்பா நேற்றுக்கு சொன்னேன்னே அந்த காரியம் என்னாச்சுன்னா, அதுக்குள்ளே ஏப்பா அவசரப்படுற, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்க தான் நம்மளில் அதிகம். அமெரிக்க ஜனாதிபதி வாஷிங்டனுடைய செயலாளர் ஒருத்தர் ஒரு நாள் காலதாமதமாக வந்தாராம். ஏன் லேட்டுன்னு கேட்டிருக்கார். என்னுடைய கை கடிகாரம் ரொம்ப மெதுவாக ஓடி இருக்குது, அதுதான் காரணம்னாராம். இதுக்கு பரிகாரம் என்னென்னா, ஒன்று நீங்கள் உங்கள் கை கடிகாரத்தை மாற்றணும், அல்லது நான் என்னுடைய செயலாளரை மாற்றணும் அப்படின்னாராம் வாஷிங்டன். கான் அப்துல் கஃபார் கான் என்ன சொல்கிறார் தெரியுமா? வார்தாவில் நான் தங்கியிருந்தப்போ காந்திஜி குறித்த நேரத்தில் அலுவல்களை செஞ்சு முடித்தது என்னை ரொம்பவும் கவர்ந்தது. சாப்பிட்றது, நடக்கிறது, பிரார்த்தனை பண்ணுறது, தூங்கிறது, இது எல்லாமே அவர் குறித்த நேரத்தில் செஞ்சு முடிச்சுடுவார் அப்படிங்கிறார். நான் எங்கே போனாலும் குறிப்பிட்ட நேரத்துக்கு கால் மணி நேரம் முன்னாடியே போய்டுறது வழக்கம். அந்த பழக்கம்தான் என்னை மனுஷனாக்கியிருக்கு அப்படிங்கிறார் நெல்சன். 3 மணி நேரம் முன்கூட்டியே போனாலும் போகலாம், 1 நிமிஷம் கூட பின்தங்கிடப்படாதுங்கிறார் ஷேக்ஸ்பியர். இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்ச சமயத்தில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்ன சொன்னார் தெரியுமா? இன்னைக்கு ராத்திரி நமக்கு சுதந்திரம் கிடைக்க போகுது, நாளையிலேருந்து நாம் செய்கிற தவறுகளுக்கு ஆங்கிலேயர்கள் மீது பழி போட முடியாது அப்படின்னார். எல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம்? இப்போல்லாம் காலம் சம்பந்தமாக யார் கவலைப்படுறாங்க? ஒருத்தர் அப்படி தான் அவசரமாக ஆஃபீஸுக்கு புறப்பட்டார். ஆஃபீஸுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் சாப்பாடு போடுன்னார். இன்றைக்கி சமையல் கொஞ்சம் லேட் ஆகும், இப்போ பழைய சோறு தான் இருக்குது, அதனால் நீங்கள் பக்கத்தில் உள்ள ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட்டுக்குங்களேன் அப்படின்னாங்க அந்த அம்மா. இவர் கொஞ்சம் யோசனை பண்ணார், அதுக்கப்புறம் சொன்னார், சரி ஒன்று செய்கிறேன், முதல்ல பழைய சோறு சாப்பிட்றேன், அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு போய் டிஃபன் சாப்பிட்டு திரும்பி வரேன், அதுக்குள்ளே உன்னுடைய சமையல் முடிஞ்சிருக்கும், அதையும் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸுக்கு புறப்படுறேன் அப்படின்னார். இவரெல்லாம் எந்த காலத்தில் ஆஃபீஸுக்கு வந்து சேர்றது?
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: மடை தீரந்து தாவும் நதியலை நான் மனம் தீரந்து கூவும் திருக்குயில் நான்.
3: மடை திறந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.
4: சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
5: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
6: அழகென்ற சொல்லுக்கு முருகா.
5: தினம்தோறும் காலை 6:15
7: என்றும் நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவா.
5: தெய்வீக ராகம் தினம்தோறும் காலை 6:15 தெய்வீக ராகம்.
8: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:35. 10 நொடி. நகர் உலா. இன்றைய நகர் உலா நிகழ்ச்சியில் வேலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள குடியாத்தம் ஊரை சுற்றி நகர் உலா செல்ல ரெடியா நேர்களே, வாங்க போகலாம். குடியேற்றம் என்று அழைக்கப்பட்ட ஊர் சொல்வழக்கில் குடியாத்தம் என்று ஆனது. சிவகாசிக்கு அடுத்து தீப்பெட்டி தயாரிப்பில் தமிழகத்தில் 2ஆம் இடத்தில் உள்ள ஊர் என்றும் இதனை குட்டி சிவகாசி என்றும் அழைப்பர். குடியாத்தம் வேலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இன்னும் உலா போகலாம், பாடலுக்கு பிறகு.

சித் ஸ்ரீராம் குரலில் ஒலித்தது முதல் நீ முடிவும் நீ படப்பாடல். குடியாத்தம் கைத்தறி மற்றும்

பவர்லூம் லுங்கிகள் தயாரிக்கப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தமிழக முன்னாள் முதல்வர் மறைந்த பெருந்தலைவர் காமராஜர் 1954 குடியாத்தம் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று முதல் முறையாக முதலமைச்சர் ஆனார் என்பதும், கின்னஸ் சாதனையாளர் ஸ்டண்ட் மாஸ்டர் ஜூடோ ரத்தினம் பிறந்த ஊர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் உலா போகலாம் பாடலுக்கு பிறகு.

0: அனிருத் ரவிச்சந்தர் ஜொனிட்டா காந்தி குரல்களில் ஒலித்தது வாரிசு படப்பாடல்.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து,
2: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. வெங்கடா நகர் துணை மின் நிலையத்திலிருந்து வரும் உயர் மின்னழுத்த பாதையில் சில பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் குறிப்பிடப்படும் இடங்களிலும் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்படுகிறது. ரங்கவிலாஸ் தோட்டம், வசந்த் நகர், சூரியகாந்தி நகர், எழில் நகர், டிவி நகர், சங்கரதாஸ் சுவாமிகள் நகர், ஜெகராஜ் நகர், கணபதி நகர், செந்தாமரை நகர், விஸ்வநாதன் நகர், மகாத்மா காந்தி வீதி, சாமிப்பிள்ளை தோட்டம், லூர்து நகர், கென்னடி கார்டன், தெபசன்பேட், வெள்ளவாரி வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள்.

வரலாற்று சிறப்புமிக்க கருப்புளீஸ்வரர் கோயில் மற்றும் கங்கை அம்மன் கோயிலும் மிகவும் பிரசித்தி பெற்றவை. வேலூரில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற நாராயணி அம்மன் பொற்கோவில் முற்றிலும் தங்கத் தகடுகளால் வேயப்பட்ட ஆன்மீக தலமாகவும், இது குடியாத்தத்திலிருந்து செல்லக்கூடிய குறைந்த தூரத்தில் உள்ளது என்பர். இன்னும் உலா போகலாம் பாடலுக்கு பிறகு.

இட்லி கடை படத்திற்காக ஒலித்த குரல்கள் தனுஷ், ஸ்வேதா மோகன். பாரத் மின்சார நிறுவனத்தில் அப்ரண்டிஸ் வேலைவாய்ப்பு. திருச்சியில் உள்ள பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் நிறுவனத்தில் ஒப்பந்த பணிக்கு அறிவிப்பு வெளியாகி உள்ளது. ட்ரேட், டெக்னீஷியன், கிராஜுவேட், அப்ரண்டிஸ் பிரிவில் மொத்தம் 530 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ பட்டப்படிப்பு. வயது வரம்பு 1/8/2026 படி 18 முதல் 27 வரை. தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு. பணிக்காலம் ஓராண்டு. ஸ்டைஃபண்ட் மாதம் ₹10,900 முதல் ₹12,300 வரை. விண்ணப்ப கட்டணம் ₹236. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 12ஆம் தேதி ஆகும். விவரங்களுக்கு trichy.bell.com என்ற இணையதள முகவரியில் சரிபார்க்கவும். குடியாத்தத்திலிருந்து மிக அருகில் உள்ள ஒரு அழகான சுற்றுலாத்தலம் மொர்தானா அணை. மலைகளுக்கு இடையே அமைந்துள்ள இந்த அணைப்பகுதி வார இறுதி நாட்களில் சென்று வர ஏற்ற இடமாகும். வேலூர் அருகில் உள்ள அமிர்தி விலங்கியல் பூங்கா சிறுவர்களுடன் சென்று வர ஏற்ற இடமாகும் என சொல்லப்படுது. மேலும் உலா செல்லலாம் பாடலுக்கு பிறகு.

ஹரிஹரன் ஸ்ரேயா கோஷல் குரல்களில் ஒலித்த பாடலின் படம் விஸ்வாசம். குடியாத்தத்திலிருந்து சில மணி நேர பயணத்தில் அமைந்துள்ள ஒரு அருமையான மலைப்பிரதேசம்

ஏலகிரி மலை. இங்குள்ள படகு இல்லம், இயற்கை பூங்கா மற்றும் சாகச விளையாட்டுகள் சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்பவை. என்ன நேர்களே, குடியாத்தம் ஊரை சுற்றிய நகர்வுலா பிடித்ததா? மற்றும் ஒரு நகர்வுலாவில் சந்திப்போம்.

0: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். 62வது ஆசிய பசிபிக் வலையமைப்பு தகவல் மையத்தால் இன்று மும்பையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மாநாட்டில் 600க்கும் மேற்பட்ட இணைய வல்லுநர்கள், கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் இணைச் செயலாளர் திரு சுஷில் பால் கூறுகையில், அனைவருக்கும் நம்பகமான இணையத்தை நோக்கிய ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் அறிவை பரிமாறிக்கொள்ளவும் இம்மாநாடு ஒரு முக்கிய தளமாக விளங்கும் என்றார். மத்திய பிரதேச முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவ் தனது ஐக்கிய அரபு அமீரக பயணத்தின் 3வது நாளான இன்று பல்வேறு முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் முக்கிய கூட்டங்களை நடத்தவுள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் முக்கிய முதலீட்டாளர்கள் மற்றும் வணிக தலைவர்களை அவர் சந்தித்து பேசவுள்ளார். மேலும் ஷார்ஜா வர்த்தக மற்றும் தொழில் சங்கத்தின் தலைவர் திரு அப்துல்லா சுல்தான் அல் ஓவைஸையும் டாக்டர் மோகன் யாதவ் சந்திக்கிறார். புதுச்சேரியில் உள்ள தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலின் கால அட்டவணையை தேர்தல் ஆணையம் நேற்று அறிவித்துள்ளது. இதன்படி இத்தொகுதிக்கான வாக்குப்பதிவு அக்டோபர் 6ம் தேதியும் வாக்கு எண்ணிக்கை அக்டோபர் 9ம் தேதியும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசிதழ் அறிவிப்பு வரும் 9ம் தேதி வெளியிடப்படும் என்றும் வேட்பு மனுக்களை வரும் 16ம் தேதி வரை தாக்கல் செய்யலாம் என்றும் ஆணையம் தெரிவித்துள்ளது. வேட்பு மனுக்கள் பரிசீலனை வரும் 17ம் தேதி நடைபெறும் என்றும், வேட்பு மனுக்களை திரும்ப பெறுவதற்கான கடைசி நாள் வரும் 19ம் தேதி என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி திரு ரவி பிரகாஷ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஏரிப்பாக்கம் இன்டர்லிங்க் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி

0: மணி வரை திருவாண்டார் கோயில் பிரதான சாலை, ஜெயாநகர், திருபுவனை ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 ஜப்பானின் ஐச்சி நகோயாவில் வரும் 19 தேதி முதல் அக்டோபர் 4 தேதி வரை நடைபெற உள்ளது. தொடக்க விழாவிற்கு 9 நாட்களுக்கு முன்னதாக வரும் 10 தேதி முதல் விளையாட்டுப் போட்டிகள் தொடங்குகின்றன என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 8:26. தகவல் தளம். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் செப்டம்பர் 8, அதாவது இன்று, ஒவ்வொரு ஆண்டும் உலக எழுத்தறிவு தினமாக கொண்டாடப்படுகிறது. அதையொட்டிய தகவல்களை இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்கலாமா?

ஹரிணி குரலில் ஒலித்த பாடலின் படம் அரண்மனை. எழுத்தறிவு என்பது ஒரு மொழியை படிக்கவும் எழுதவும் தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, அது மனிதனின் சிந்தனையை விரிவுபடுத்தி சுயமரியாதையையும் உரிமையையும் பெற்றுத்தரும் ஒரு கருவியாகும். சமுதாயத்தில் அறியாமையை போக்கி ஒளியேற்றுவது கல்வியே ஆகும். இன்னும் தகவல்கள் பாடலுக்கு பிறகு.

1965 நவம்பர் 17 நடைபெற்ற யுனெஸ்கோவின் 14வது பொதுக்குழு கூட்டத்தில் செப்டம்பர் 8 நாள் சர்வதேச எழுத்தறிவு நாளாக பிரகடனம் செய்யப்பட்டது. 1967 முதல் முறையாக பதிவு செய்து உலகம் முழுவதும் இந்த நாள் கடைபிடிக்கப்பட்டது. மேலும் தகவல்களை 8:30 மணிக்கு தெரிந்து கொள்ளலாம்.

விவி பிரசன்னா குரலில் ஒலித்தது கடைக்குட்டி சிங்கம் படப்பாடல். தகவல் தளம் தொடர்ந்து 8:30 மணிக்கு கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

வறுமையை ஒழிக்கவும் பாலின சமத்துவத்தை மேம்படுத்தவும் எழுத்தறிவு அடிப்படையாக அமைகிறது. ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் நிர்வாகத்திறனுக்கு ஏற்ப மக்களின் கல்வி அறிவு மிக அவசியமாகும். ஆதாரமே எழுத்தறிவு என்றும் குறிப்பிடுகின்றனர். மேலும் தகவல்கள் பாடலுக்கு பிறகு. பாடலை கேட்கும் முன் புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. வெங்கடா நகர் துணை மின்நிலையத்திலிருந்து வரும் உயர் மின்னழுத்த பாதையில் சில பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் குறிப்பிடப்படும் இடங்களிலும் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்படுகிறது. இன்று காலை 10:30 முதல் மதியம் 2:30 வரை ரங்கவிலாஸ் தோட்டம், வசந்த் நகர், சூரியகாந்தி நகர், எழில் நகர், டிவி நகர், சங்கரதாஸ் சுவாமிகள் நகர், ஜெகராஜ் நகர், கணபதி நகர், செந்தாமரை நகர், விஸ்வநாதன் நகர், மகாத்மா காந்தி வீதி, சாமிப்பிள்ளை தோட்டம், லூர்து நகர், கென்னடி கார்டன், தெபசன்பேட், வெள்ளவாரி வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள். மின்துறை அறிவிப்பு கேட்டீர்கள்.

ஒலித்த பாடலின் படம் தம்பி. இன்று உலக அளவில் பல மில்லியன் மக்கள் அடிப்படை எழுத்தறிவு இல்லாமல் சிரமப்படுகின்றனர். வறுமை, போதிய பள்ளிகள் இல்லாமை மற்றும் சமூக கட்டுப்பாடுகள் போன்ற காரணங்களால் குழந்தைகள் கல்வியை பாதியில் நிறுத்துகிறார்கள். இந்த சவால்களை சமாளிக்க நாம் தீவிர முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இன்னும் தகவல்கள் பாடலுக்கு பிறகு.

நரேஷ் ஐயர் ரேட்டா தியாகராஜன் குரல்களில் ஒலித்தது சகா பட பாடல். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்வி மற்றும் எழுத்தறிவின் முக்கியத்துவத்தை தனிநபர்கள், சமூகங்கள் மற்றும் நாடுகளுக்கு உணர்த்துவது. இதனுடைய கருப்பொருள் மக்கள், பூமி மற்றும் வளர்ச்சிக்கான எழுத்தறிவு சொல்வதாக சொல்லப்படுது. அறியாமையை போக்குவதற்கும் வறுமையை ஒழிப்பதற்கும் பெண்களுக்கு சம உரிமையை உறுதிப்படுத்தும்

ஸ்ரீகாந்த் ஹரிஹரன் மதுராதரா கல்லூரி குரல்களில் ஒலித்தது பிகில் பட பாடல். அறிவுடையார் எல்லாம் உடையார் ஒட்டுமொத்த மனிதகுல வளர்ச்சிக்கும் அமைதியான ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கும் கல்வி மிகவும் இன்றியமையாதது. அனைவருக்கும் கல்வி என்ற இலக்கை அடைந்தால் மட்டுமே முழுமையான வளர்ச்சியை அடைய முடியும்.

சித் ஸ்ரீராம் கன் சஞ்சனா கல்மாஞ்சி குரல்களில் ஒலித்தது டிராகன் பட பாடல். இன்றைய தகவல் தளத்தில் இதுவரை உலக எழுத்தறிவு தினம் குறித்த சில தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். மற்றும் ஒரு தகவலோடு அடுத்த தகவல் தளம் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.

ஒலித்த பாடலின் படம் வெயில். இன்றைய தகவல் தளம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் சைத்ரா சாய்ராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், நெல்லை டி கண்ணன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். முதலில் ஏகதந்தம் பஜேகம் என தொடங்கும் முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி, ராகம் பிலஹரி, மிஸ்ர சாப்பு தாளம்.

நேரம் இப்போது 9:21:45. அரங்கிசை நிகழ்ச்சியில் சைத்ரா சாய்ராம் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆர். சதீஷ்குமார் அவர்கள் வயலின், நெல்லை டி. கண்ணன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ். பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். அடுத்து கீரவாணி ராகத்தில் நீ சரணாம்புஜ முனு என தொடங்கும் ஜி என். பாலசுப்ரமணியம் கீர்த்தனை ஆதி தாளம்.

கீரவாணி ராகத்தில் ஜி என் பாலசுப்ரமணியம் கீர்த்தனை இடம்பெற்றது. நிறைவாக மிருகயதராதா மாதவம் என தொடங்கும் நாராயண தீர்த்தர் தரங்கம், ராகம் பெஹாக், ஆதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை சைத்ரா சாய்ராம் அவர்களின் பாட்டு கேட்டோம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், நெல்லை டி கண்ணன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். பாதுகாப்பு படைகளுக்கான 1.1 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான மூலதன கொள்முதல் திட்டங்களுக்கு பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில் இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டது. இந்திய இராணுவத்திற்காக இரசாயன உயிரியல் கதிரியக்க மற்றும் அணுசக்தி உளவு வாகனங்கள் இலகு ரக ஹெலிகாப்டர்கள் ஆகியவற்றை கொள்முதல் செய்வது இந்த திட்டங்களில் அடங்கும். கிராமப்புறங்களிலும் சமையல் எரிவாயு சிலிண்டர் முன்பதிவுக்கான கால இடைவெளி 45 நாட்களிலிருந்து 25 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளது என்று பெட்ரோலியத்துறை இணை அமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். தற்போது சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோக நிலைமை மேம்பட்டுள்ளதாகவும் நிலுவையில் உள்ள சிலிண்டர் முன்பதிவுகளின் எண்ணிக்கையும் கணிசமாக குறைந்துள்ளது என்றும் அவர் தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தல் அக்டோபர் 6ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தேர்தல் நன்னடத்தை விதிகள் புதுச்சேரியில் நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக சுவர் விளம்பரம், போஸ்டர்கள், பேனர்கள், கட்அவுட்டுகள் போன்றவற்றை பொது மற்றும் தனியார் கட்டிடங்கள், வாகனங்கள், அரங்குகள் போன்ற பொது இடங்களில் வைக்கக்கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் வாகனங்களில் அரசியல் தொடர்பான கொடிகள், ஸ்டிக்கர்கள், படங்கள் போன்றவைகளை உபயோகப்படுத்துவதற்கு மாவட்ட நிர்வாகத்தின் முன் அனுமதி பெற வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். இந்தியா பங்களாதேஷ் இடையே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரயில் சேவையை மீண்டும் தொடங்குவது குறித்து இரு நாட்டு அதிகாரிகளுக்கும் இடையிலான ஆலோசனைக் கூட்டம் இன்று டாக்காவில் நடைபெறுகிறது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இப்போட்டியில் இந்தியாவின் தருண் மணப்பள்ளி, ரூனாக் சௌஹான், அஷ்மிதா சாலிஹா, மால்விகா பன்சோத் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 10:02. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நேர்களே, உங்கள் விருப்ப பாடல்களை கேட்க ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற முகநூல் பக்கத்தில் உங்கள் ஊர், பெயர், பிடித்த பாடல் ஆகியவற்றை பதிவு செய்யவும். பதிவு செய்து கேட்டு மகிழலாம். தொடக்கமாக மாதவரம் சரஸ்வதி பத்மநாபன் விரும்பி கேட்ட பாடலின் படம் நிழல் நிஜமாகிறது.

நினைவூட்டுகிறோம். இன்று காலை 11:02 நேயர் நேரம். தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. நெறிப்படுத்துபவர் மீனாட்சி அவர்கள். தலைப்பு: கண்தானம் செய்வோம். முகநூல் வழி நேர் விருப்பத்தில் அடுத்து நாகர்கோயில் மந்திரமூர்த்தி விரும்பி கேட்ட பாடலின் படம் ரிஷி மூலம்.

முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து சென்னை மணலி மாறன், தமிழ்மாறன், வெற்றிமாறன் இவர்கள் விரும்பி கேட்ட பாடலின் படம் மண்ணுக்கேத்த மைந்தன்.

நினைவூட்டுகிறோம். இன்று காலை 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. நெறிப்படுத்துபவர் மீனாட்சி அவர்கள். தலைப்பு: கண்தானம் செய்வோம். முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து தூத்துக்குடி பாலசுப்பிரமணியன் விரும்பி கேட்ட பாடலின் படம் நீதானா அந்த குயில்.

முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து காட்டூர் சிவகுமார், சுஜாதா குமார், சஞ்சய்குமார், சரண்குமார், தீப்தி இவர்கள் விரும்பி கேட்ட பாடலின் படம் பயணங்கள் முடிவதில்லை.

முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜமுதீன் விரும்பி கேட்ட பாடலின் படம் கீதாஞ்சலி.

முகநூல் வழி நேர் விருப்பத்தில் வேட்டவலம் குமார், ஹிராமணி வர்மா, பாலகாரன் வர்மா, தாராபுரம் துரைராஜ், அனோக்கிலால், சென்னை சுரேஷ் பாபு, வீரவநல்லூர் கருணாநிதி, நெல்லை பாரதி இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் ஒலிபரப்ப இயலாத காரணத்தினால் பொதுவான பாடல் இதோ.

0: நேரம் 11 மணி. கேட்கலாம் 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இலங்கைக்கு செல்கிறார். நீண்டகால கூட்டாண்மை மற்றும் ஆழமான வரலாற்று நாகரிக தொடர்புகளுக்கு அப்பால் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற நோக்கில் இலங்கை தலைவர்களுடன் பல்வேறு துறைகள் குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளார். பாரத ரத்னா டாக்டர் பூபன் ஹசாரிகாவின் பிறந்த நாளை முன்னிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மற்றும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆகியோர் இன்று அவருக்கு அஞ்சலி செலுத்தினர். ஹசாரிகாவின் இசை அசாமி கலாச்சாரத்தை அதன் பன்முகத்தன்மையுடன் உலக அரங்கிற்கு எடுத்து சென்றதாகவும் அவரது பாடல்கள் காலத்தை கடந்து சமூகத்தை ஒற்றுமையாக வைத்திருக்கும் நெறிமுறைகளை பிரதிபலிப்பதாகவும் திரு அமித்ஷா தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய பிரதேசத்திலுள்ள அடல் பிகாரி வாஜ்பாய் மருத்துவக் கல்லூரியில் மத்திய அமைச்சர்கள் திரு சிவராஜ் சிங் சௌஹான் மற்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் ஆகியோர் இணைந்து கீமோதெரபி பகல் நேர பராமரிப்பு பிரிவை இன்று மதியம் 1 மணிக்கு திறந்து வைக்கின்றனர். இந்நிகழ்ச்சியில் அம்மாநில துணை முதலமைச்சர் திரு ராஜேந்திர சுக்லாவும் கலந்து கொள்கிறார். மேலும் மருத்துவர்கள், அதிகாரிகள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளனர். டெல்லி பல்கலைக்கழக மாணவர் சங்க தேர்தல்களை முன்னிட்டு இன்று நடைபெறும் சத்ரா சம்வாத் மற்றும் தேர்தல் பிரச்சாரத்தை கருத்தில் கொண்டு டெல்லி போக்குவரத்து காவல்துறை போக்குவரத்து மாற்றங்கள் குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதில் அறிவிக்கப்பட்ட போக்குவரத்து வழித்தடங்களை பயணிகள் தவிர்க்கவும், மெட்ரோவை பயன்படுத்தவும், சாலையோரத்தில் வாகனங்கள் நிறுத்துவதை தவிர்க்கவும், பயணத்திற்கு கூடுதல் நேரத்தை ஒதுக்கவும் டெல்லி போக்குவரத்து காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 11:18. நீர் நேரம் நிகழ்ச்சிக்காக நான் மீனாட்சி. வணக்கம் நேயர்களே. இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சியில் ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பில் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நிச்சயம் இன்றைக்கி பேசியே ஆகக்கூடிய நேரம் தான் இது. என்ன தலைப்பு அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 25ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 8ஆம் தேதி வரையில் அந்த காலகட்டத்தை, 2 வார காலகட்டத்தை தேசிய கண்தான இருவார விழிப்புணர்வு விழாவாக நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம். ஸோ அதனோட நிறைவை ஒட்டிய தினம்தான் இன்று செப்டம்பர் 8ஆம் தேதி. ஒவ்வொரு ஆண்டும் தேசிய கண்தான விழிப்புணர்வு தினமாக அறிவிச்சிருக்காங்க. யார் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்திய அரசின் சுகாதார குடும்ப நல அமைச்சகம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 8ஆம் தேதியை தேசிய கண்தான விழிப்புணர்வு தினமாக கடைபிடிச்சிட்டு வரும்.

ஸோ அதையொட்டி இன்றைய தலைப்பு கண் தானம் செய்வோம் அப்படின்ற தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இந்த உலகத்தில் நம்ம எல்லாத்தையும் ரசிக்கக்கூடியது எது அப்படின்னா கண் தான். உலகத்தில் உள்ள இயற்கையை ரசிப்பது பார்ப்பது எல்லாமே வந்து இந்த உணர்வு பூர்வமாக நமக்கு இருக்கிறது கண். இந்த கண் எந்த அளவுக்கு நமக்கு முக்கியமான ஒரு உறுப்பு, நம்ம உடலில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகள் மிக முக்கியமான உறுப்பாக இருந்தாலும் இந்த கண் என்பது எவ்வளோ ஒரு முக்கியம் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா? ஏன்னா ஒரு பார்வை தான் நமக்கு மிக முக்கியமாக நமக்கு படுது. ஸோ அதையொட்டி இன்றைக்கி கண் தானம் செய்வோம் அப்படின்ற ஒரு தலைப்பில் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஏன் இந்த கண் தானத்தை நம்ம செய்யணும் அப்படின்றது இருக்கு இல்லையா? ஒரு மனிதனாக பிறந்துட்டும் நம்ம இந்த உலகத்தை ரசிக்கிறோம், எல்லாமே நமக்கு தெரியுது. ஆனால் பார்வை இழந்தவர்கள், பார்வை குறைபாடு உடையவர்களுக்கு இந்த மாதிரி அவங்களும் பார்வை பெற்று இந்த உலகத்தை ரசிக்கணும் அப்படின்னா நம்ம கண் தானம் செய்யணும்ல. ஒருவர் செய்யும், நாம் மரணத்திற்கு பிறகு நம்மளுடைய கண்ணை வந்து தானமாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னும் போது அது இன்னொருவருக்கு ஒரு வாழ்வு அளிக்குது அப்படின்றது தான். மறைந்தும் வாழும் விழிகள் அப்படின்றது தான் நம்ம சொல்லணும். நாம் மறைஞ்சிட்டாலும் நம்ம இன்னொருத்தவங்க மூலமாக நம்மளோட விழிகள் வாழுது அப்படின்றது தான். நீங்களும் பேசலாம், கண் தானம் செய்வோம் குறித்த கருத்துக்களை பதிவு செய்யலாம். 0413 அப்படின்ற முன்னிணைப்பை முன்னிணைத்து 2275240 2275250 நம்பருக்கு டயல் பண்ணுங்கள்.

நேர்நிலை நிகழ்ச்சியில் இன்றைக்கி கண்தானம் செய்வோம் அப்படின்ற தலைப்பில் நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து மிக முக்கியமான தினம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஆகஸ்ட் 25லேருந்து செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் இரு வார தினங்கள் வந்து நம்ம விழிப்புணர்வு, அதாவது தேசிய கண்தான இருவார விழிப்புணர்வு விழாவாக நம்ம கடைபிடிக்கிறோம். அது

முக்கியமான ஒரு பிரச்சாரம், விழிப்புணர்வு பிரச்சார தினமாக தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது எதுக்காக நம்ம செய்யணும், முதல்ல இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது விழிவெண் படலம் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஆங்கிலத்தில் சொல்லணும்னா கார்னியா அப்படின்னு சொல்லுவோம். இது தொடர்பான பார்வை இழப்பு, அதாவது இந்த விழிவெண் படலம் மாற்று அறுவை சிகிச்சை, இந்த கண்தானம் குறித்த உண்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கண்தானத்தோட அவசியத்தை நமக்கு தெரிஞ்சுக்கணுன்றது நம்மளோட கடமை. கண்டிப்பாக கண்தானத்தை பத்தி ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சுக்கணும். ஏதோ பேசுறாங்க கண்தானத்தை பத்தி அப்படின்னு நம்ம கடந்துடாம நாமளும் கண்தானம் செய்யணும் அப்படின்ற முன்னெடுப்பை நம்ம எடுக்கணும். நம்ம அதுக்கு முன் வரணும், இந்த உறுதிமொழியை நம்ம ஏற்கனும் ஒவ்வொருவரும். உலகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு புள்ளி விவரம் என்ன தொழுது அப்படின்னா, 220 கோடி மக்கள் வந்து ஒரு கிட்ட பார்வை தூரப்பார்வையால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. கிட்ட பார்வை ஒரு சிலருக்கு இருக்கும், தூரப்பார்வை இருக்கும். இது வந்து ஒரு வயது முதிர்வு காரணமாகவோ இல்லை குறைந்த வயதிலேயே கூட இந்த பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்றது ஒரு புள்ளி விவரம் நமக்கு கூறப்படுது. இந்தியாவில் மட்டுமே ஒவ்வொரு வருஷமும 2 லட்சம் கார்னியாக்கள் தேவைப்படுதான், அதாவது இந்த விழிவெண் படலங்கள் தேவைப்படுது. அப்போ பார்வை இழந்தவர்களுக்கு அதை பொருத்துவதற்கு இது தேவைப்படுது. ஆனாலும் எவ்வளோ கண்கள் மட்டும் இப்போ சேகரிக்கப்படுது விழிவெண் படலம் அப்படின்னா 50,000 வரைக்கும் தான் இப்போதைக்கு சேகரிக்கப்படுது அப்படின்றது. அதுலேயும் ஒரு 60% தான் இப்போ அதை பயன்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் 15,000-30,000 வரைக்கும் விழிவெண் படல மாற்று அறுவை சிகிச்சைகள் நடைபெறதாகவும் சொல்கிறாங்க. இப்போ இன்றைக்கி நிறைய கண் வங்கிகள் இந்தியாவில் இருக்குது. ஒரு 700-800 மேற்பட்ட கண் வங்கிகள் இருக்குது. ஆனாலும் நல்ல ஒரு நவீன வசதிகளோடு இருக்கக்கூடிய கண் வங்கிகள்னு பார்த்தா ஒரு 100% தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொருவருமே இந்த கண்தானம் செய்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம நினைப்போம் நம்ம கண்தானம் செய்யலாம் அப்படின்ட்டு. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வந்து ஒத்துக்க மாட்டாங்க, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்றவாங்க. மண்ணோடு மக்கி போகும் இந்த விழிகளை மனிதனுக்கு கொடுத்து, அடுத்த மனிதருக்கு கொடுத்து மறைந்தும் வாழ நம்ம வைக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் ஒவ்வொருக்கும் வரணும். என்னதான் படித்தறிந்திருந்தாலும் வீட்டில் உள்ள ஒரு சில நபர்கள் நம்மளை வந்து முடக்கிடுறாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, சமூக கட்டமைப்புகள். இதெல்லாம் வந்து நமக்கு சில விடயங்களை வந்து இதை செய்ய வேண்டாம் அப்படின்னு ஒரு தடையை போடுது. ஆனால் அந்த தடையும் மீறி நம்ம கண்தானம் செய்யக்கூடிய கட்டத்துக்கு நம்ம நிச்சயம் வரணும். இந்த கண்புரைக்கு வந்து ஒளிவிலகல் குறைபாடு அப்படின்னு சொல்கிறாங்க, புரை விழுந்துருச்சு அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. இதெல்லாம் தாண்டி நம்ம கண்தானம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வயது, பாலினம் இதெல்லாம் ஒரு தடையே கிடையாது. கண்தானம் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் கண்தானம் செய்யறதுக்கு முன்னாடி சில முன்னெடுப்புகள் இருக்குது, அதெல்லாம் என்னன்றதை குறித்து நம்ம பேசலாம். நேயர்கள் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்க 2275240 2275250 நம்பருக்கு டயல் பண்ணுங்கள். ஒரு பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம்.

நேரம் 11:16. நேயநேரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு கண் தானம் செய்வோம்ன்ற தலைப்பில் நம்ம இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம். அதாவது கண் தானம் அப்படின்ன போது நம்ம நினச்சிக்கிறோம் முழு கண்ணையும் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் பல பேர் வந்து கண் தானம் செய்கிறதுக்கு முன் வரதில்லை. ஏன்னா ஐயோ கண் போயிடுச்சுனா எப்படி அப்படின்றதுக்காக நம்ம யோசிக்கிறோம். பட் அப்படிலாம் கிடையாது. கண்ணில் எதும் எந்த பகுதியை மட்டும் நமக்கு எடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் கார்னியா அந்த பகுதியை மட்டும்தான் கண்ணிலிருந்து நமக்கு எடுப்பாங்க. ஸோ அந்த கார்னியா பகுதியை எடுத்து தான் அடுத்தவருக்கு பொருத்தக்கூடியதாக இருக்கும். கண் தானம் அப்படின்றது இறந்த பிறகு ஒருத்தரோட கண்ணின் கருவிழி பகுதியை மட்டும் தானமாக வழங்கிறது, அந்த தானம் தான் கண் தானம்ன்றோம். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு ஒரு சில முறைகள் இருக்குது. நம்ம வாழ்நாளில் வாழ்ந்துட்டோம், நம்ம ஏதாவது ஒரு தானம் செய்யணும், அன்னதானம் இந்த மாதிரிலாம் நம்ம செய்துட்டு தான் இருக்கோம். ஆனால் கண் தானம்ன்றது ஒரு பெரிய தானம் இல்லையா? அப்படி நம்ம தானம் செய்ய விரும்புகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு சுகாதாரத்துறை இந்த மாதிரி அந்த இடத்துல போய் நம்ம வந்து பதிவு செய்யணும். முதல்ல பதிவு செய்து நம்ம உறுதிமொழி எடுத்துக்கணும், நான் கண் தானத்தை செய்கிறேன் அப்படின்றத. நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனைகள்லையோ எதுலேயோ நம்ம போய் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து பதிவு பண்ணி வச்சுக்கணும் நம்ம. ஆனால் பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம குடும்ப நபர்கள்கிட்ட இது குறித்து சொல்லிடணும். ஏன்னா கடைசி கட்டத்தில் நம்ம மரணித்த பிறகு அந்த எடுக்க வரும்போது இல்லை எடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம குடும்ப நபர்கள் வந்து அங்கே ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தாத அளவுக்கு நம்ம அந்த குடும்பத்தினர்கிட்ட தெளிவாக சொல்லிட்டு இந்த முடிவை நம்ம எடுக்கணும். ஓகே, நம்ம இறந்துடுறோம் இல்லையா, இறந்ததுக்கப்புறமா அந்த கண் தானம் எப்படி எடுக்கிறாங்க, கண்ணை எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, ஒருவர் இறந்த உடனே நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கண் வங்கிக்கு ஃபஸ்ட்டு தகவல் தெரிவிக்கணும். நம்ம ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா எத்தனை மணிக்குள்ளே அந்த கண்ணை வந்து நம்ம எடுத்துடலாம் அப்படின்னா, அந்த கருவிழியை வந்து பார்த்திங்க அப்படின்னா இறந்ததுக்கப்புறமா 4 மணிலேருந்து 6 மணி நேரத்துக்குள்ளாக கண்விழிகள் எடுத்துடணும். குறைந்தபட்சம் 6 மணி நேரம்ன்றாங்க, ஆனால் 4 மணி நேரத்துக்குள்ளே எடுக்கிறதுக்கு தகவல் தெரிவிச்சிட்டா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றது தான். மரணித்து கண் தானம் செய்தவர்கள் மரணிச்சிட்டாங்க அப்படின்னா மரணித்த உடனே நாம் செய்யக்கூடிய ஒரு விடயம் என்ன அப்படின்னா, அந்த இறந்தவரின் கண்கள் வந்து இமையை வந்து நம்ம மூடிடணும். அது மேலே வந்து ஒரு ஈரமான பஞ்சை வந்து மேலே வச்சு பாதுகாக்கணும். ஏன்னா அந்த கார்னியா திசுக்கள் வந்து காய்ந்து விடாமல் நம்ம பாதுகாக்கணும். மின்விசிறிகள்லாம் ஓடிச்சு அப்படின்னா அதை வந்து

நிறுத்திடணும். ஏன்னா அந்த கார்னியா வந்து காஞ்சு போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்றதுக்காக இந்த மருத்துவமனைகளில் இது குறித்த விழிப்புணர்வுகளை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியாதுல்ல, கண்தானம் கொடுத்துட்டாங்க அவங்க செய்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இருக்கக்கூடாது. இது பற்றின ஒரு தகவல் நம்ம தெரிஞ்சு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இதை நம்ம செய்யலாம். அது ரொம்ப நேரம்லாம் ஆகாது. அதாவது ஒரு அந்த கருவிழி எடுக்கிறதுக்கு ஒரு 15 நிமிடங்கள்லேருந்து ஒரு 20-30 நிமிடங்கள் தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் நினச்சிக்கிறோம் கண்விழி போயிடுச்சுன்னா நம்மளோட முகம் வந்து விகாரமாக மாறிடும், இந்த சடங்குகள்லாம் செய்யும் போது அது வேறு வித தடையை ஏற்படுத்துமோ அப்படின்ட்டு நம்ம சமயம் சார்ந்த ஒரு விடயங்களை நம்ம பார்த்து அதில் கொஞ்சம் பின்வாங்குவோம். நம்ம அந்த தயக்கம் எதுவுமே இல்லாமல் நம்ம முகத்திற்கு எவ்வித ஒரு சிக்கலும் இல்லாமல் நமக்கு பார்ப்பாங்க. அதனால் நம்ம வந்து கண்தானம் தாராளமாக நம்ம செய்யலாம். இது குறித்த விழிப்புணர்வை எதிலிருந்து நம்ம ஏற்படுத்தினோம் அப்படின்னா பள்ளி பருவத்திலிருந்தே இதை பற்றின கண்தானம் செய்கிறத பற்றின ஒரு விழிப்புணர்வு முகாம் நம்ம ஏற்படுத்திகிட்டே இருக்கணும். ஆண்டுதோறும் இப்போ இந்த மாதிரி தொலைக்காட்சிகள்லேயோ இல்லை நம்ம வானொலி மூலமாகவோ இல்லை பத்திரிகைகள் மூலமாகவோ தான் இந்த செய்தியை பரப்புகிற மாதிரி இருக்குது. இது குறிப்பிட்ட அளவுக்கு போய் சேருதா இந்த விழிப்புணர்வு அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் மதிப்பெண்கள் வந்து குறைத்து தான் கொடுக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு எல்லாருக்கும் அந்த ஒரு விழிப்புணர்வு இல்லை. ஆனால் இப்போதைய இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்ற மாதிரி அது குறித்த படங்கள் திரைப்படங்கள் மூலம் கூட இதை காட்டுறாங்க. நிறைய திரைப்படங்கள் இதில் வந்து விழிகள் பற்றின அந்த காலத்து பழைய காலத்திலேயே இதை பற்றின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருப்பாங்க. ஒரு கண்ணை இன்னொரு நபருக்கு பொருத்தி பார்த்து அந்த மனிதருக்கு ஒரு வாழ்வை ஏற்படுத்தணும், ஒளியை ஏற்படுத்தணும் அப்படின்னு, வாழ்வில் வந்து ஒளியை ஏற்படுத்தணும் அப்படின்ற மாதிரி அது பல திரைப்படங்கள் நமக்கு கொடுத்தாலும் அந்த திரைப்படங்கள் பார்த்து நமக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படணும், இதுக்கு நம்ம முன்னு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக தான் இப்படிப்பட்ட திரைப்படங்கள், இப்படிப்பட்ட விழிப்புணர்வு, இப்படிப்பட்ட தலைப்புகள்லாம் நம்ம பேச வேண்டியிருக்கு. ஓகே, இன்னும் தகவல் நம்ம பேசலாம். நீங்களும் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னா 0413 அப்படின்ற குறியீட்டினை முன்னிணித்து 2275240 2275250 நம்பருக்கு டயல் பண்ணுங்கள். கண்தானத்தை குறித்த இன்னும் பல தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

நேந்திர மிருகங்கள் இன்னைக்கு கண்தானம் செய்வோம், அது குறித்து தகவல்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதாவது இந்த கார்னியா அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம விழி இருக்கு இல்லையா, அந்த கண்ணில் வந்து ஒரு குவிந்த மாடம் போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். இதுதான் வந்து கார்னியா அப்படின்னு சொல்கிறோம். நம்ம பார்க்கறதுக்கு அது அந்த வழியாக தான் ஒளி ஊடுருவ கூடியதாக இருக்கும், தெளிவாக இருக்கணும் இல்லையா. அப்போ அந்த கார்னியாவில் வந்து நமக்கு ஏதாவது ஒரு காயமோ இல்லை தழும்போ இல்லை வீக்கமோ இந்த மாதிரி ஏற்படும் போது தான் இந்த கார்னியா பார்வை குறைபாடு நமக்கு ஏற்படுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஏன் நமக்கு இந்த கார்னியா பாதிப்பு ஏற்படுது, இந்த பார்வை குறைபாடு ஏற்படுது அப்படின்னு சொன்னால், நமக்கே தெரிஞ்சிருக்கும் அதிகமான இப்போ அண்மை காலங்கள்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா கணினியோட பயன்பாடு அதிகரிச்சிடுச்சு, திறன் கைபேசிகளோட பயன்பாடு அதிகரிக்கிறது ஒரு காரணமாக இருக்குது. இதனால் நம்ம நீண்ட நேரம் அதை பார்வையில் அதை பார்த்துட்ருக்கிறதால நமக்கு வந்து அந்த கார்னியா வந்து உலர்ந்து போகக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுது. ஸோ அந்த உலர்ந்து போகும்போது சரியான நேரத்தில் சரியான சிகிச்சை அளிக்காமல் போகும்போது இதனோட பாதிப்பு பெரிதாயிடும். ஸோ இதை கண்டறிந்து சரியான உரிய நேரத்தில் நம்ம சிகிச்சை அளிச்சிடலாம். அந்த தொற்று காயம் இதுக்கு வேறு என்ன காரணமும் சொல்கிறாங்க அப்படின்னா, ஊட்டச்சத்து குறைபாடும் ஒரு காரணமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஏதோ வகையில் ஒரு தீ காயத்தினால இல்லை ரசாயன துளிகள் ஏதாவது பட்டிருந்தாலும் இந்த மாதிரியான நமக்கு கார்னியா நோய்கள் அந்த கண்புரை அப்படின்ற போன்ற நமக்கு இந்த மாதிரியான விடயங்கள் நமக்கு ஏற்படுது. ஸோ இதை வந்து சரியான முறையில் கண்டறிஞ்சு நம்ம இதிலேருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம், நம்ம கண்ணை பாதுகாத்தலாம் அப்படின்றாங்க. கார்னியா மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு தெளிவான கார்னியாவை பொறுத்தும் ஒரு அறுவை சிகிச்சை தான். ஒரு கார்னியா அதாவது ஒரு நபர்கிட்ட யார் வந்து கண்தானத்துக்கு பெயர் கொடுத்துருக்காங்களோ பதிவு செய்திருக்காங்களோ அந்த கொடையாளிக்கிட்டேருந்து எடுக்கக்கூடிய ஒரு கார்னியாவால் பார்வை இழந்த இரு நபர்களுக்கு இது பொருத்தலாம் அப்படின்றது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி இருக்கு. நாம் செய்யும் இந்த கண்தானம் இரு நபர்களுக்கு ஒரு பார்வை கிடைக்குது, அவங்களோட வாழ்க்கையில் ஒளி ஏற்றுறோம் அப்படின்றது ஒரு பெரிய விடயம். இதை சொல்லும்போதே நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இதுவரைக்கும் நம்ம கண்தானத்தை பற்றி நம்ம தெரிஞ்சில்லாமல் கூட இருக்கலாம், இப்போ நம்ம தெரிஞ்சுக்கினதுக்கப்புறம் நிச்சயமாக நம்ம ஒரு பதிவு பண்ணணும், செய்யலாம். நம்ம விண்ணப்பத்தை நம்ம உறுதிமொழி எடுத்துக்கணும், ஒரு கண்தானம் செய்யணும் அப்படின்றத. ஏன்னா இறந்த பிறகு மண்ணோட மண்ணாக மட்கி போகும் அந்த விழிகளை நாம் இன்னொருவருக்கு பொருத்தும் போது அவர்கள் இந்த உலகத்தை பார்க்கட்டுமே, அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு வாழ வச்சோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி நமக்கு இருக்கும் இல்லையா. இன்னும் தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து ஒரு பாடலுக்கு பிறகு.

நேரம் 11:31 ஏழு நொடி. நேயநேரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு கண்தானம் செய்வோம், இதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதாவது கண்தானம் பற்றிய நிறைய உண்மைகள் நமக்கு தெரியாமலே இருக்கு இல்லையா? பல விடயங்கள் இன்றைக்கி நம்ம நிச்சயம் தெரிஞ்சிருப்போம். இதுக்கு முன்னாடியும் நம்ம இதை பற்றி நிறைய பேசியாச்சு. இப்போது யாரெல்லாம் கண்தானம் செய்யலாம் அப்படின்னு சொன்னால், சில பேர் சொல்கிறாங்க நான் கண்ணாடி அணிஞ்சிருக்கேன் அதனால் நான் வந்து கண்தானம் செய்ய முடியாது அப்படின்னு. கண்ணாடி அணிஞ்சிருந்தாலும் கண்ணாடி அணிபவர்களும் கண்தானம் செய்யலாம். சர்க்கரை நோய் இருக்குது, உயர் இரத்த அழுத்தம் இருக்குது அப்படின்றவங்களும் வந்து கண்தானம் செய்யலாம். வயது வரம்பெல்லாம் தடை இல்லை. ஆனால் உரிய சிகிச்சை முறையில் மருத்துவரிடம் சரியான ஆலோசனை பெற்ற பிறகே நம்ம கண்தானம் செய்கிறதுக்கு நம்ம முன் வரலாம். இப்போது இந்த கண்தானம் செய்கிறோம் இல்லையா, இந்த நம்ம கண்ணை வந்து வாங்கி விற்றுருவாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஆனால் தானமாக பெறப்படக்கூடிய எந்த கண்களும் விற்கப்படுவது கிடையாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது முற்றிலுமாக ஒரு ஏழை பார்வையற்றவர்களுக்கு, விழியிழந்தவர்களுக்கு மட்டுமே பொருத்தப்படுது அப்படின்ற ஒரு விடயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு வருடமே இதை பற்றின ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 25 செப்டம்பர் 8 வரைக்கும் தேசிய கண்குடை இருவார விழா கடைபிடிச்சிட்ருக்காங்க. அதனோட நிறைவு விழாவான இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேசிய கண்தான விழிப்புணர்வு தினம் அப்படின்றது இன்றைக்கி செப்டம்பர் 8, மிக முக்கியமான நாள். இதை நம்ம மனசில் வச்சுக்கணும். அப்போ இன்றைக்கி நம்ம போய் கண்தானம் செய்யலாம், இல்லை இதுக்கப்புறம் நம்ம அடுத்த வருட இந்த வருடத்துலேருந்து அடுத்த வாரம் வரத்துக்குள்ளே நான் கண்தானம் செய்யறதுக்கான உறுதி ஏற்றுக்கிறேன், நான் போய் கண்தானம் செய்யறதுக்கான முறையை நான் பதிவு செய்கிறேன் அப்படின்றதுக்கு உறுதிமொழியும் நம்ம ஏற்றுக்கலாம். குடும்பத்தில் ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னா நம்ம உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய கண் வங்கியை நம்ம தொடர்பு கொண்டு நம்ம கண்களையும் தானமாக வழங்கலாம். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய கண் வங்கியை தொடர்பு செய்யணும், இல்லை கட்டணம் இல்லாத தொலைபேசி எண், முக்கியமான ஒரு தொலைபேசி எண் 1919, இதுக்கு நம்ம சொல்லலாம். இல்லை உள்ளூர் வங்கியும் நம்ம அழைச்சி நம்ம சொல்லலாம். கண்களிலிருந்து அந்த விழிவெண் படலத்தை வந்து சேகரிப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். அதாவது அதை சேகரிக்கிறதுக்கு ஒரு 10-15 நிமிடங்கள் தான் ஆகும் அப்படின்றது. இதனால் எந்த இரத்தப்போக்கோ இல்லை விகாரமான முகங்கள் அந்த மாதிரிலாம் ஏற்படாது. இறுதி சடங்கெல்லாம் நாங்கள் செய்யணும், அதுக்கெல்லாம் எந்த ஒரு தாமதமும் ஏற்பட்டுறக்கூடாது, எங்கள் சடங்குகளுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்புமே வராது. ஏன்னா இப்போ வந்து பெரும்பாலும் படித்தவர்

தான் அதிகமாக இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தவங்க மரணிச்சிட்டாங்க, அவங்க கண்தானம் ஏற்கனவே பதிவு பண்ணி வச்சுருக்காங்க கண்தானம் செய்கிறதுக்கு அப்படின்னா, இது வந்து நம்ம உடனடியாக அவங்களுக்கு தகவல் தெரிவிக்கணும். இது நம்ம முக்கியமாக அதையும் போகிற கணக்கில் நம்ம வச்சுக்கணும். இந்த கார்னியா அதாவது விழிவின் படலத்தை வந்து ஆய்வகத்தில் பரிசோதிச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் எந்த கரைசலில் சேமிக்கப்படுறாங்களோ அதை சேமிக்கப்பட்டு யாருக்கு வைக்கணுமோ அதாவது அந்த கண்தானம் பெறக்கூடிய பயனாளிக்கு ஒரு 14 நாட்கள்லேயே இந்த விழிவின் படலத்தை பொருத்திடுறாங்களாம். இது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ 25,000 பேர் மட்டுமே இந்தியாவில் வருஷத்தோறும் கண்களை வந்து தானம் செய்யறதா ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அதாவது மொத்தமாக ஒரு இறப்புகளில் 0.3%-0.4% பேர் மட்டுமே கண்களை தானம் செய்கிறாங்க. இதனுடைய எண்ணிக்கை அதிகரிக்கணும் அப்படின்னா 2%-4% இல்லை 5% உயர்த்தினால் கூட கண் தானத்திற்காக அதாவது எனக்கு வேணும் விழி வேணும்னு காத்திருப்பவர்களோட பட்டியலில் உங்களோட அந்த பட்டியல் என்னோட கண்ணும் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு பெயரை நம்ம பதிவு செய்தெல்லாம் அவங்களுக்கு ஒரு மகிழ்வும் ஏற்படும், நமக்கும் மனசில் ஒரு பெரிய நிறைவு நமக்கு ஏற்படும். இது பற்றின விழிப்புணர்வு நமக்கு நம்மளோட வாழக்கூடிய நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இல்லை நம்மளோட நண்பர்கள் உறவுகள் எல்லார்கிட்டையும் இதை பற்றி நம்ம பேசலாம். எதையோ பேசுகிறோம், நம்ம காலத்தை கடத்துகிறோம், தேவையில்லாத விடயங்களை பேசுகிறோம், சண்டை சச்சரவுகள் ஏற்படும் விடயங்களை பேசுகிறோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வான ஒரு விடயங்களை பேசி அவர்களையும் இந்த கண்தானத்திற்கு நம்ம தூண்டலாம், இந்த முயற்சி எடுக்கலாம். இது ஒரு அவங்களோட சர்க்கிள் அப்படியே ஒவ்வொருத்தருக்கும் இது பரவும் போது பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் இல்லையா. நம்ம ஒரு மருத்துவத்துறையில் ஒரு பெரிய மாற்றமாக தான் ஏற்படும். விழி இழந்தவர்களுக்கு இது குறித்து இனி ஒரு அச்சம் தேவையில்லாமல் நமக்கும் விழி கிடைக்கும், நாமும் இந்த உலகத்தை பார்க்கலாம், நாமும் இந்த உலகத்தை ரசிக்கலாம் அப்படின்ற ஒரு நிலை அவங்களுக்கு நம்ம ஏற்படுத்தலாம். தொடர்ந்து பாடலுக்கு பிறகு கண்தானம் செய்வோம் அப்படின்ற தலைப்பில் இன்னும் தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

நேரம் 11:40 4 நொடி. நெய் நேரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம கண்தானம் குறித்த தகவல்கள் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 100,000 விழிவெண்படலை மாற்று அறுவை சிகிச்சைகள் நடத்தப்படுறதுக்கு இப்போ வந்து கண்தான இருப்பை பார்த்திங்க அப்படின்னா 4 மடங்கு அதிகமாக இருக்கணும் அப்படின்றது தான். ஏன்னா 270,000 தான கண்கள் அப்படின்னு மதிப்பிட்டிருக்காங்களாம். இருந்தாலும் கூட இந்த விழிப்புணர்வு இல்லாமல் போகிறதுக்கு என்ன காரணங்கள்லாம் இருக்குது அப்படின்னும் போது சமூக சார்ந்த ஒரு மத ரீதியான தயக்கங்கள் நமக்குள்ளே இருக்குது. ஏன்னா அது புறையோடி போயிடுச்சு, அதுலேருந்து நம்ம வந்து கொஞ்சம் வெளிவரதுக்கு நாட்கள் ஆகும், வருடங்கள் ஆகும். ஆனாலும் இந்த மாதிரி விழிப்புணர்வு மூலமாக இப்படிப்பட்ட இருவார விழாக்கள் தினங்கள் கொண்டாடப்படுறதால கடைபிடிக்கப்படுவதன் மூலமாகவும் இந்த கண்தானம் இன்னும் ஒரு முக்கியத்துவத்தை பெறணும் அப்படின்றது தான். ஆனாலும் இது முக்கியத்துவத்தை பெறாததற்கு இந்த ஒரு காரணங்கள் நம்ம சொல்கிறோம். இந்த தேவையை நம்ம பூர்த்தி செய்கிறதுக்காக தான் தேசிய கண்தான இருவிழா, அதாவது மாநிலங்கள் தோறும் இந்த கடை விழாக்களை வந்து நம்ம கடைபிடிச்சிட்ருக்கோம். கண் வங்கிகள், கண்தான மையங்கள், கண் வங்கி பயிற்சி மையங்களை ஒன்றிணைத்து இந்த கண்தானத்தின் முக்கியத்துவத்தை குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருது. இது பொதுமக்கள் கிட்ட ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றது தான். ஆனால் இதுக்கு இன்னொரு ஒரு பெரிய விடயம் என்ன அப்படின்னா, தனி நபர் விருப்பம் மிக முக்கியமாக கருதப்படுது. ஒவ்வொரு தனி நபரும் நான் கண்தானம் செய்கிறேன் அப்படின்ற ஒரு உறுதிமொழியை ஏற்றால் ஒழிய நம்ம இந்த கண்தானத்தை பற்றின பெரிய ஒரு விழிப்புணர்வு நம்ம ஏற்படுத்த முடியாது. ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு நபருக்குள்ளும் இந்த உறுதிமொழி இருக்கணும். இந்த உறுதி ஏற்றுட்டோம் அப்படின்னா கண்தானம் செய்வது மிகப்பெரிய ஒரு கடமை அப்படின்றது எல்லார் மனதிலையுமே இருக்கும். இன்னும் கண்தானம் குறித்த தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

விழிவெண் படலத்தை நம்ம கொடுக்கலாம், தானம் செய்யலாம் அப்படின்ட்டுருக்கிற பட்சத்தில் நம்மளோட கண்களே இப்போ பாதிப்புக்குள்ளாகுது அப்படின்றத யோசிக்கும்போது நம்ம ஒரு அச்சம் ஏற்படுது நமக்கு. கண் தானம் எல்லாருமே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டோம், அதுக்கு ஒரு வயது கிடையாது, எந்த பாலினமாக இருந்தாலும் நம்ம செய்யலாம், உடல்நிலை எல்லாமே ஒரு ஆரோக்கியமான முறையில் இருக்கணும் அப்படின்றத நம்ம ஆரோக்கியமாக நம்ம வச்சுக்கணும். ஸோ கண்ணாடி அணிஞ்சவங்களும் கண் தானம் செய்யலாம் அப்படின்ட்டு, யாரெல்லாம் கண் தானம் செய்யக்கூடாது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. எல்லாருமே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டோம், ஆனால் இந்த ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்ட நபர்கள், ஹெபடைட்டிஸ் அப்படின்றது அந்த பி அந்த நோயால் மஞ்சள் காமாலை, ரேபிஸ் இந்த மாதிரியான தொற்றுகளால் பாதிக்கப்பட்டவங்க, கண் நோய் இல்லை கண்ணில் புற்றுநோய்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த அவங்க இரத்த புற்றுநோய்கள் இதெல்லாம் வந்து இருக்கிறவங்க கண் தானம் கண்டிப்பாக நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா அது வந்து ஒரு உடல் பாகத்திலிருந்து மற்றொரு பாகத்துக்கும் அது பரவி இருக்கும் நிலையில் இருக்கிறதால இந்த விழிவெண் படலம் அந்த கார்னியா அந்த பார்வை குடையை வந்து அவங்க வழங்குறது கூடாது அப்படின்றது தான். ஸோ இவர்களிடமிருந்தும் அந்த கார்னியாவை நம்ம பெறக்கூடாதுன்றதில் கண்டிப்பாக நம்ம முக்கியத்துவம் காட்டணும். நம்ம இதெல்லாம் பார்த்து தான் ஒருத்தவங்க குடையை நம்ம கொடுக்கணும். நமக்கு என்ன மாதிரியான நோய்கள் இருக்குது, நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய நோய் தாக்கத்தை நம்ம மருத்துவர்கிட்ட சொல்லலாம். கண் தானம் செய்யணும் அப்படின்ட்டு நமக்கு ஆர்வம் இருக்கலாம், ஆனால் நம்ம உடல் குறைபாடுகள் சிலவற்று இருக்கும் இல்லையா. அப்போ முழு உடல் பரிசோதனை செய்த பிறகு நமக்கு ஏதாவது புற்று இருக்கா இல்லை வேறு விதமாக நம்ம பாதிக்கப்பட்டிருக்குமா அப்படின்றத, மஞ்சள் காமாலை போன்ற நோயால் பாதிக்கப்பட்டிருக்குமா இல்லை ரேபிஸ் அந்த நாய்க்கடியால் ஏற்கனவே நம்ம பாதிக்கப்பட்டிருக்குமா, இதெல்லாம் பார்த்து அந்த தகவல்களை மருத்துவர்கிட்ட நம்ம சொல்லணும். அவங்களும் வந்து முழு பரிசோதனை செய்த பிறகே நம்மக்கிட்ட கண் தானம் பெறுவதற்கான உறுதிமொழி படிவத்தை நம்மக்கிட்ட கொடுக்கலாம், நாம் அந்த படிவத்தை பூர்த்தி செய்யலாம். இதையும் நம்ம முழு கவனத்தில் எடுத்துக்கணும். பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம்.

நேரம் 11:55 45 நொடி. கண்தானம் செய்வோம் என்ற தலைப்பில் நிறைய விடயங்கள் நம்ம இன்றைக்கி பேசிட்டோம். கண்தானம் எப்படிலாம் செய்யலாம், யாரெல்லாம் செய்யலாம், அதற்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும், முறைகள், அதெல்லாம் நம்ம வந்து நிறைய விடயங்கள் தெரிஞ்சுக்கணும். நிச்சயமாக இன்றைக்கி நம்ம அதாவது இருவார தேசிய கண்தான இருவார விழிப்புணர்வு விழாவில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் இன்றைக்கி அதாவது நிறைவு விழா நிறைவு தினமான செப்டம்பர் 8 தேசிய கண்தான விழிப்புணர்வு தினத்தில் இது குறித்த தகவல்கள் இன்றைக்கி பேசியது. இன்றைக்கி நீங்களும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது மிக மகிழ்ச்சியாக இருக்குது. நிச்சயம் நாம் கண்தானம் செய்வோம்ன்றது உறுதிமொழி ஏற்போம். இறந்த பின்னும் நம் கண்கள் இவ்வுலகை காணட்டும், எரியூட்டும் சாம்பலாய் போகாமல் இருவருக்கு ஒளியாக மாறட்டும். பார்வையற்றோர் வாழ்வில் பகலொன்று உதிக்கட்டும், நாம் மறைந்தாலும் நம் கண்கள் வாழட்டும். கண்தானம் செய்வோம், இருள் நீக்கி ஒளி தருவோம்னு சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்துக்கிறேன்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12 மணி.
1: நேயர்கள் கேட்க இருப்பது விழுப்புரம் மாவட்டம் மயிலம் வட்டம் தளவானூர் குடைவரை கோயில் சித்திரம். எழுதியவர் செஞ்சி தமிழினியன் என்கிற ஆர்.வி. விவேகானந்தன் அவர்கள்.

0: எப்பா குலசேகரா குலசேகரா,
1: அப்படி என்ன மோட்டு வலையை பார்த்துக்கிட்டு ஏதோ பயந்து போனவங்க உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்காப்ல?
0: குலசேகரா எப்பா,
2: யார் அது? வாப்பா வாப்பா, மாரவர்மன் வாப்பா.
0: என்னப்பா ஒரே யோசனையா இருந்த, எதையோ பார்த்துக்கிட்டு மேல மேல பார்த்துட்டு கிடந்த, என்ன விஷயம்?
2: ஒன்னும் இல்ல மாரவர்மன், இந்த குடைவரை கோயில்னு வாட்ஸ்அப்ல பார்த்தேன். அதான் குடைவரை கோயில்னா என்ன, மண்ணு உள்ள நல்லா குடைஞ்சு குடைஞ்சு கோயில் கட்டுவாங்களோன்னு யோசிச்சுக்கிட்டு மோட்டு வேலை பார்த்துருந்தேன். அதான் உன் குரல் கேட்டுச்சா.
0: ஏப்பா குடைவரை கோயில் அப்படின்னா பெரிய பாறைய அப்படியே குடைஞ்சி அதில் வந்து கோயில் மாதிரி கட்டியிருப்பாங்கப்பா, சில இடங்கள்ல மண்டபமாக கட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி அந்த காலத்தில், இது எப்படின்னா கிபி 6ஆம் நூற்றாண்டு, அதாவது இப்போ வந்து பொது ஆண்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது 6ஆம் நூற்றாண்டு, அதாவது கிட்டத்தட்ட 1400 வருஷம் ஆயிடுச்சுப்பா. அந்த மாதிரி பல இடங்களில் இந்த குடைவரை கோயில்கள் இருக்குப்பா.
2: ஏன் மாரவர்மன், அழகாக கல்லை வச்சு கோயிலை கட்டுறதை விட்டு எதுக்கு மலையில் போய் குடைஞ்சி குடைவரை கோயிலெலாம் கட்டுவாங்க?
0: எப்பா குலசேகரா, அதில் ஒரு சிறப்பு இருக்குப்பா.
2: என்ன சிறப்பு?
0: அந்த காலத்தில் முத முதல்ல இந்த கோயில் கலாச்சாரம் இருக்குல்ல,
2: ஆமாம்,
0: அது இந்த குடைவரை கோயில் மூலயமா தான் தொடங்கி இருக்கு.
2: ஓஹோ,
0: அதுவும் பல்லவர் காலத்தில் இந்த மாதிரி மலையை, அதுவும் குறிப்பாக பெரிய பெரிய பாறைகளை குடைஞ்சி அந்த கோயில் கட்டுறது அவங்களுடைய வழக்கமாக இருந்திருக்குப்பா.
2: அது எப்படி இந்த குடைவாங்க?
0: அந்த காலத்தில் கிடைச்ச உளி இரும்பு பொருட்கள் இதெல்லாம் வச்சு தான் அவங்க செஞ்சுருக்கணும்.
2: ஆமாம்,
0: பாறையை உடைக்கிறது சாதாரண விஷயமா?
2: அதானா,
0: அப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்கப்பா. பக்கத்துலேயே நிறைய இடம் இருக்குது, பார்க்க வேண்டிய இடங்களும் இருக்குதுப்பா.
2: எந்தெந்த ஊரில் இந்த குடைவரை கோயில்லாம் இருக்கு மாரவர்மன்?
0: இப்போ நம்ம பக்கத்துலன்னு பார்த்தோம்னா மண்டகப்பட்டு அப்படின்னு ஒரு ஊரில் இருக்கு, அப்புறம் மகேந்திரவாடி, மாமண்டூர், சீயமங்கலம், தலவானூர், இப்படி பல இடத்துல இந்த மாதிரி குடைவரை கோயில்களை உருவாக்கியிருக்காங்கப்பா.
2: ஏம்பா நீ சொல்ல சொல்ல எனக்கு அந்த இடங்கள்லாம் பார்க்கணும் போல ஆவலாக இருக்குது. எப்போ கூட்டின்னு போகிறேன் நான்?
0: எப்பா இதில் எந்த இடத்த நீ பார்க்கணும்?
2: சரி, நம்ம பாண்டிச்சேரி பக்கத்தில் எந்த ஊர் இருக்கான்?
0: எப்பா பாண்டிச்சேரி பக்கத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த செஞ்சி அங்கேருந்து அப்புறம் அந்த விழுப்புரம் ரோடு இருக்குல்ல,
2: ஆமாம்,
0: அதில் தலவானூர் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குப்பா.
2: ஓஹோ, ஆனால் செஞ்சே நமக்கு தூரம் தான். சரி பரவாயில்ல, கொஞ்சம் கிட்ட தான்.
0: எப்பா இப்போல்லாம் காரில் போனோம்னா ஒரு 1.5 மணி நேரத்தில் போயிடலாம்ப்பா.
2: ஆமாம் ஆமாம் ஆமாம்,
0: நீ தான் புது கார் வேறு வாங்கியிருக்கிற, உன் காரே எடுத்துகிட்டு நம்ம இன்றைக்கி போமா?
2: ஆமாம் போயிடுவோம், ஏன்னா நீ சொல்கிறத பார்த்தா அது பார்த்தே ஆகணும் போல இருக்குது எனக்கு.
0: எப்பா ரூட்டை சொல்கிறேன் கேளு. பாண்டிச்சேரியிலேருந்து திண்டிவனம்,
2: ஆமாம்,
0: அங்கே போய் எனக்கு நீ காலையில் டிஃபன் வாங்கி கொடுக்குற.

0: வாங்கி கொடுத்தா போச்ச.
1: அப்புறம் அங்கேருந்து நேரா தீவனூர், அப்புறம் மேல் சித்தாமூர், அப்புறம் செஞ்சி.
0: செஞ்சி ஓ இப்படி போனா மேல்மலையனூர் வழி போவோம்.
1: இப்ப மேல்மலையனூர்லாம் போயிடாத, நேரா செஞ்சி.
0: ஓ ஆமா,
1: அங்க போனோம்னா அந்த நாலு ரோடு இருக்குல்ல,
0: நாலு மணி ரோடு நேரா போனா திருவண்ணாமலை.
1: அங்க போயிட கூடாது, நாலு மணி ரோட்ல இறங்கி அங்க எனக்கு டீ பக்கோட வாங்கி தர.
0: சரி.
1: அப்புறம் அங்கேருந்து விழுப்புரம் ரோடு,
0: ஆமா
1: அத பிடிக்கிறோம்.
0: ஓஹோ,
1: ஒரு 15-18 kilometer.
0: ஓ அதுவே 15 kilometer?
1: ஆமாப்பா. அங்க போய் நிப்பாட்டி அங்கிருந்து அப்படியே இடது கை பக்கம்.
0: நீ சொல்றத பார்த்தா அங்க அப்பம்பட்டுன்னு ஒரு கிராமம் இருக்கா?
1: அதையும் தாண்டணும்.
0: ஓஹோ, தாண்டனா கொம்மேடுன்னு ஒரு கிராமம் இருக்கா?
1: அப்ப அதையும் லைட்டா தாண்டனம்னா இடது கை பக்கம் அப்படியே திரும்பினோம்னா ஒரு 5 kilometer.
0: ஓ அப்ப வந்து கிழக்கு சைடா?
1: கிழக்கு சைடு.
0: ஓ அப்ப அங்கிருந்து பார்த்தா பாண்டிச்சேரி தெரியுது மாதிரி அந்த கிழக்கு சைடு.
1: அந்த சைடு தான். அதுல ஒரு 5 kilometer தூரத்துல இந்த தலவானூர் அப்படிங்கிற இந்த கிராமம் இருக்குது. ரொம்ப பழைய கிராமம், ஒரு 200-300 குடும்பம் தான் இருக்கும், சின்ன கிராமம் தான். அதுலதான்ப்பா இந்த தலவானூர் அப்படின்னு இருக்க அந்த ஊர் இருக்கு. இது விழுப்புரம் மாவட்டம் மயிலம் வட்டத்துல வருதுப்பா. சரியா? சரி, பேசிக்கிட்டே இருக்கிற அதுக்குள்ளேயே சட்டையெல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டபுல இருக்கு.
0: ஆமா, டைம் வேஸ்ட் ஆக கூடாதுல, நீ சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப ஆர்வமாயிருத.
1: சரிப்பா, அப்ப நானும் ரெடியா தானே வந்திருக்கேன்.
0: ஆமா,
1: அப்படியே உன் காரை எடு.
0: சரி,
1: நம்ம கிளம்புவோம்.
0: சரி, டிரைவரை கூப்பிடுவா இல்ல நாமளே ஓட்டிக்கலாமா?
1: எப்ப நாமளே ஓட்டிக்கலாம்ப்பா.
0: ஆமா ஆமா ஆமா,
1: நீ போகும்போது ஓட்டு, வரும்போது நான் ஓட்டிட்டு வரேன்.
0: சரி சரி சரி, நான் ஓட்டும் போது தூங்கிட போறா.
1: இப்போ நான் உனக்கு நிறைய விஷயம் சொல்ல வேண்டி இருக்குப்பா.
0: சரி சரி,
1: அதனால சொல்றதுக்கு நான் ரெடியா தான் இருக்கிறேன்.
0: சரி
1: சரிப்பா, நான் உட்காந்துறேன், வண்டி எடுப்பா.
0: மாரவர்மன், நம்ம போறதுக்கு எப்படியும் ஒரு அரை மணி நேரம் ஆகுமா?
1: அப்போ 1.5 hours ஆகும்.
0: அப்போ எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது இந்த குடைவரை கோயிலை பத்தி, கொஞ்சம் எனக்கு சொல்லிட்டே வாயா.
1: சரிப்பா சரிப்பா, நீ ரோட்டை பார்த்து ஓட்டு.
0: ஆமா,
1: காதை மட்டும் என்கிட்ட கூட, உன் காதில் சொல்லிட்டு வரேன்.
0: சரி சரி, இந்த குடைவரை கோயிலில் கட்டினது யாரு, எப்போ கட்டினது, அங்கே என்னதான் விசேஷம், அந்த குடைவரை கோயிலுடைய சிறப்பு அம்சங்கள்லாம் என்னென்ன, அதெல்லாம் ஒன்று விடாம எனக்கு சொல்லுவாப்பா.
1: சரிப்பா சரிப்பா, நான் சொல்றேன் கேளு. கிபி 600 to 630 வரை ஆட்சி செஞ்ச பல்லவ மன்னர் முதலாம் மகேந்திரவர்மன், அவர் தான்ப்பா இந்த ஊர்ல, அது குறிப்பா இந்த தலவானூர்ல இந்த குடைவரை கோயில கட்டியிருக்கிறார்.
0: ஓஹோ,
1: இதெல்லாம் எப்படி நமக்கு தெரியுதுன்னா, இந்த பெரிய பாறைய குடைஞ்சி கோயில் கட்டியிருக்காரு இல்லையா, அந்த கல்லு தூணுலயே அவரு கட்டினதோடைய விஷயத்தை எல்லாம் கல்வெட்டா செதுக்கி வச்சிருக்காரு. அதுல அவர் பேர்லாம் இருக்கு, இந்த கோயிலை பத்தின விஷயமும் இருக்குதுப்பா.
0: சரி சரி,
1: இப்படி தான்ப்பா அவர் வந்து கோயிலை கட்டியிருக்காரு. பல்லவர்கள் வந்து இந்த கட்டிட கலையில ரொம்ப நிபுணத்துவம் பெற்றவர்களா இருந்திருக்காங்க. பின்னால தான் சோழர்கள் பாண்டியர்கள் இவங்களும் இத பின்பற்றி இருக்காங்கப்பா. ரைட்டா?
0: ஆமா,
1: இந்த தலவானூர் குடைவரை கோயில் இருக்குல்ல, இது சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோயில்.
0: ஓஹோ,
1: ஆமாப்பா, இதுல கருவறை இருக்குது. கருவறையில பாறையிலேயே செதுக்கப்பட்ட சிவலிங்கம் இருக்குதுப்பா.
0: ஓ, அந்த ஸ்பெஷல் வந்து அங்க வந்து சிவலிங்கம்.
1: ஆமாப்பா, வெளியிலேருந்து சிவலிங்கத்தை செஞ்சு கொண்டு போய் அங்கெல்லாம் வைக்கல, அந்த பெரிய பாறையை கொடைஞ்சி உள்ள வந்து கோயிலா கட்டியிருக்காரு இல்லையா, அந்த பாறையோடைய ஒரு பகுதியாகவே அந்த சிவலிங்கத்தையும் அங்கேயே செதுக்கிருக்காங்கப்பா.
0: அப்பா,
1: ஆச்சரியமான விஷயம்ப்பா இது.
0: எவ்வளவு நாள் செதுக்கிருப்பாங்கன்னு தெரியல.
1: ஆமாப்பா, கோயிலுடைய முகப்பு பகுதி, அப்புறம் அதுலயே மண்டபம், தூண்கள், வாயிற் காவலர்கள், இதெல்லாம் அந்த பாறையிலே செதுக்கி இருக்கிறத பார்த்தா பார்க்க பார்க்க ஆசையா இருக்கும்பா. நமக்கு
0: சிவபெருமனோட லிங்கம் அப்படியே பாறையிலே செதுக்கிறாங்க.
1: ஆமாப்பா, பார்க்கறதுக்கு அவ்வளவு ஒரு அழகான ஒரு விஷயமா இருக்கும்பா. இந்த கோயிலை கட்டின முதலாம் மகேந்திரவர்மன், அவருக்கு பல பட்ட பெயர் இருக்குதுப்பா.
0: என்னென்ன பேர்?
1: அதுல ஒரு பேர் தான் வந்து சத்ருமல்லன்.
0: ஓஹோ,
1: அந்த பேரை வச்சுதான் ஈஸ்வரனையும் குறிக்கிற மாதிரி சத்ரு மல்லேஸ்வரம் அப்படின்னு அந்த இடத்துக்கு பேர் வச்சு, அந்த மல்லேஸ்வரர் அப்படின்னு அந்த சாமி, அதாவது சிவபெருமானுக்கு மல்லேஸ்வரர் அப்படிங்கிற பேர்ல அங்க வந்து கோயில் கட்டியிருக்காருப்பா.
0: அப்போ சத்ரு மல்லேஸ்வர ஆலயம் அது.
1: ஆமாப்பா, முகப்பு பகுதி, மண்டபம், தூணு, வாயிற் காவலர்கள் இவங்கெல்லாம் அங்கே செதுக்கியிருக்கிறத பார்க்குறப்ப

0: அந்த கட்டிடக்கலையை நம்ம பார்த்து பார்த்து ஆச்சரியப்படணும்பா.
1: ஏன் மகாவர்மன், நீ கோயிலில் சிற்பங்கள் மாதிரி சொல்லி நிற்கிற அந்த குடைவர கோயிலில் இதெல்லாம் பண்ண முடியும்.
0: அங்கே பண்ணியிருக்காங்கப்பா. அந்த கோயிலுடைய முகப்பு நம்ம போகிறோம் இல்லையா, அங்கேயே சுவர்களில் பார்த்தா மனிதர்களுடைய தலைகள், மனித உருவங்கள், பல்வேறு விஷயங்களை வந்து கல்லுலேயே ரொம்ப நுணுக்கமாக செதுக்கியிருக்காங்கப்பா. அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்குது.
1: அங்கே கல்வெட்டெல்லாம் இருக்குதோ?
0: ஆமாப்பா, மூணு இடங்கள்ல கல்வெட்டு இருக்குது. நம்ம இப்பதான் நேரா போய் பார்க்க போறோம் இல்லையா, அப்ப நேராவே நீ படிச்சே தெரிஞ்சுக்கலாம்ப்பா. அவ்வளோ ஆச்சரியமான விஷயங்கள்லாம் அங்க இருக்குது. ரைட்டா, நம்ம பேசிட்டே வந்ததுல திண்டிவனம் வந்துட்டோம். இப்ப நீ எனக்கு டிஃபன் வாங்கி கொடு, நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறம் திரும்ப நம்ம செஞ்சு போய் அப்படியே போயிடலாம்.
1: சரி.

0: காலையில நல்லா சாப்பிட்டாச்சு, கிளம்பலாமா?
1: சரிப்பா, கிளம்பலாமா.
0: இப்ப அடுத்து வேற என்ன தெரியணும்? இப்ப கார ஓட்டு இல்ல.
1: ஆமா,
0: அடுத்து வேற என்ன தெரியணும் உனக்கு?
1: இன்னும் கொஞ்சம் தூரத்துல தலைவனார் போயிடும்ல.
0: இன்னும் கொஞ்சம் நேரத்துல நம்ம போயிடலாம்ப்பா.
1: குலசேகரன்,
0: முக்கியமான ஒரு விஷயம்ப்பா. தமிழக வரலாற்றை ஆராயும் தொல்லியல் அறிஞர்களுக்கு இந்த கல்வெட்டு இருக்கு இல்லையா, அதுவும் குறிப்பா இந்த தலவானூர்ல இருக்கக்கூடிய கல்வெட்டு, அது முக்கியமான ஒரு ஆதாரமா இருக்குதுப்பா. ஏன்னா அந்த காலத்திலேயே கல்வெட்டு செய்யலாம் அப்படின்னு ஒரு அரசன் நினைச்சிருக்கான் பாரு. ஆச்சரியமான விஷயமா இருக்குதுப்பா.
1: சரி சரி,
0: பேசிக்கிட்டே இருந்ததுல நம்ம செஞ்சியை நெருங்கிட்டோம்ப்பா. அதோ செஞ்சி கோட்டை.
1: புறப்படலாமா?
0: புறப்படலாம்ப்பா.
1: சரி,
0: இப்ப நம்ம விழுப்புரம் ரோட்ல போறோம்.
1: ஆமா, மரவர்மன், அங்க விவசாய செழிப்பெல்லாம் எப்படி இருக்குது அந்த ஊர்ல?
0: அது ஒரு குக்கிராமம்னு சொல்லலாம். ஏன்னா வந்து விவசாயத்தையே நம்பி இருக்கிறவங்க தான் அந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம போகக்கூடிய அந்த தலவானூர், அது இந்த நம்ம சத்ரு மல்லேஸ்வரர் ஆலயத்துக்கு தான் நம்ம போறோம்.
1: ஆமா,
0: இந்த மலை மேல இருந்து நம்ம நின்னு பார்த்தோம்னா சுத்து வட்டாரம் எல்லாமே விவசாய பூமி தான்.
1: அங்கிருந்து பார்க்கும் போது கண்ணு கட்டிய தூரம் எல்லாம் அந்த விவசாய நிலங்களை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு.
0: அது குறிப்பா நெல் விவசாயம் பண்றாங்க.
1: ஓஹோ,
0: இதுதான் நான் பார்த்த வரைக்கும். பேசிட்டே இருந்ததுல அப்பம் பட்டு வந்துருச்சு பாருப்பா.
1: ஆமா ஆமா, போர்டு கூட இருக்குதா அப்பம் பட்டு?
0: இந்த ஊரும் ஒரு விதத்துல ஃபேமஸ். இந்த முட்டை மிட்டாய்க்கு ரொம்ப ஃபேமஸான ஊருப்பா இது.
1: முட்டை மிட்டாயா?
0: ஆமாப்பா, அப்படி ஒரு மிட்டாய் இருக்குது. முட்டைய பயன்படுத்தி மிட்டாய் செய்வாங்க. அந்த மிட்டாய்க்குன்னு ஒரு தனி ரேட் இருக்குது, அதுக்கு ஒரு டிமாண்டும் இருக்குது.
1: பரவாயில்ல, இப்ப நான் முத தடவை கேள்விப்படுறேன்.
0: ஆமாப்பா,
1: முட்டை மிட்டாய்னா.
0: இன்னும் கொஞ்ச தூரத்துல கும்மேடுன்னு ஒரு ஊர் வரும், அதையும் தாண்டனம்னா
1: தலவானூர்.
0: அது வந்து கொஞ்சம் கிழக்க போகணும் மெயின் ரோட்ல இருந்து. இதோ வந்துருச்சுப்பா, இதான் அந்த ஊருக்கான ரோடு. இப்ப அந்த ரோட்லயே இந்த சின்ன ரோட்ல அப்படியே போனோம்னா
1: தலவானூர்.
0: போர்டு கூட இருக்கு பாருங்க,
1: போர்டு இருக்கு.
0: அதுல போயிட்டே இருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் தூரத்துல இந்த தலவானூர் வந்துடும்.
1: மரவர்மன், நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு பக்கமும் பார்த்தா ஒரே வயல்வெளி அழகா இருக்குது.
0: ஆமாப்பா, கிராமம்னா அழகா தானே இருக்கும். அருமையான இந்த ஊரை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம்.
1: அதோ பெரிய பெரிய மலையெல்லாம் தெரியுது.
0: ஆமாப்பா, அந்த பெரிய பெரிய பாறை பாறையா இருக்குல்ல.
1: பாறை.
0: அதோ ஓரத்துல ஒரு சின்ன ரோடு போகுது பாருப்பா, அதுல திருப்பு, அதுல திருப்பு.
1: பாறை மலை ஒரு சின்ன மலைக்கல் இருக்கு.
0: ஒவ்வொரு பாறையிலையும் இம்மா அடிக்கடிக்கு வச்ச மாதிரியே பெரும் பெரும் பாறாங்கல்கள் இருக்குப்பா.
1: அதான் தூக்கி தூக்கி வச்ச மாதிரி இருக்குதுப்பா. இதெல்லாம் எப்படி இது?
0: இயற்கையிலேயே அப்படி இருக்குது குலசேகரா.
1: ரொம்ப ஆச்சரியமா இருக்குப்பா.
0: சரி, காரை நிப்பாட்டிட்டு நம்ம கொஞ்சம் நடந்துதான் போகணும். அப்படியே அந்த ஒத்தடி பாதை மாதிரி இருக்குல்ல, அப்படியே நடந்து போவோம்.
1: ஓ சரி சரி சரி சரி.
0: ஆராய்ச்சி மூலமா போர்டு வச்சிருக்காங்கல்ல, அந்த போர்டை படிச்சுட்டு அப்படியே அதை ஒட்டின

0: போனோம்னா அவங்களே வந்து கம்பி வழி எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க.
1: ஆமா, கம்பி வழி போட்டு பாதுகாப்பா வச்சிருக்காங்க.
0: அது உள்ள நம்ம போனோம்.
1: ஓ
0: ரைட்டா.
1: ஆஹா, மலை அழகா இருக்கு பாத.
0: ஆமா, இவ்வளவு பெரிய மரம் அந்த மலை மேலயும் இருக்கு பாருங்கப்பா.
1: ஆமா,
0: இப்ப நம்ம பார்க்க போற கோயிலுக்கு முன்னாடி ஒரு சாமி சிலை இருக்குதா.
1: ஆமா,
0: இதுதான்ப்பா கொற்றவை அப்படிங்கிற ஒரு சிலை பாது.
1: ஓ கொற்றவை.
0: ஆமா,
1: கும்பிடுகிறேன் நானு.
0: அந்த காலத்துல போருக்கு போறவங்க எல்லாம் கொற்றவைய கும்பிட்டு போனா வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருந்திருக்காங்க.
1: அதான் அந்த கோயிலுக்கு முன்னாடி வச்சிருக்காங்களோ.
0: ஆமாப்பா, இது வந்து வெற்றிக்கான ஒரு தெய்வம்ப்பா. அருமையா இருக்குல்ல.
1: ஆமா,
0: அடுத்ததா நம்ம வந்து அப்படி படி ஏறி அந்த சைட்ல ஒரு வழி இருக்குல்ல.
1: ஆமா,
0: அது வழியா போனோம்னா நம்ம அந்த சத்ரு மல்லேஸ்வரர் அந்த கோயிலுக்கு போயிடலாம்ப்பா. அந்த குடைவரை கோயிலுக்கு. அது முகப்பு எப்படி இருக்கு பாக்க, அழகா இருக்கா?
1: அழகா இருக்குது.
0: ரெண்டு சைட்லயும் துவார பாலகர்.
1: ஆமா,
0: அப்படியே நின்றுட்டு இருக்கிற மாதிரி எப்படி அந்த கல்லுலயே செதுக்கி இருக்காருங்க பாருப்பா. ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது.
1: மாரவர்மன், நீ சொன்னது வந்து நான் நேரா பார்க்கும் போது ஒரே பிரமிப்பா இருக்குது பாத.
0: ஆமாப்பா, இந்த குடைவரை கோயிலை பாக்குறப்ப பல்லவர்கள் அதாவது 1400 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பகுதியிலாம் எப்படி வாழ்ந்திருப்பாங்க, எப்படி எல்லாம் போயிருப்பாங்க, வந்திருப்பாங்க, இந்த குடைவரை கோயிலை கட்டுறதுக்கு எத்தனை வருஷம் எடுத்துக்கிட்டாங்களோ,
1: இதெல்லாம் எப்படி செதுக்கி இருப்பாங்க இந்த கோயில.
0: மனிதனால முடியாது எதுவுமே இல்ல அப்படிங்கறதுக்கு இதுவே ஒரு ஆதாரம்ப்பா.
1: உள்ள போலாமா கோயில்?
0: போலாம்ப்பா. படியில ஏறி அப்படி போனோம்னா உள்ள வந்து மண்டபம் இருக்குது. அழகா அந்த மண்டபத்தை உள்ள செதுக்கி இருக்காங்க
1: பாருங்க.
0: அதுக்கு அப்புறம் ஒரு மண்டபத்துக்கு அப்புறம் ஒரு இடம் இருக்குது, அதை தாண்டிதான் நம்ம வந்து கருவறை இருக்கு. கருவறைக்குள்ளாரதான் அந்த சிவலிங்கம்.
1: ஆமா,
0: எவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு. கருவறைக்கு வெளியிலயும் அந்த சுவர்ல வந்து ரெண்டு பெண்கள் நிக்கிற மாதிரி.
1: ஆமா,
0: ஒரு சிற்பம், புடைச்ச சிற்பம் செஞ்சிருக்காங்க பாருப்பா.
1: புடைப்பு சிற்பம்.
0: ஆச்சரியமான விஷயமா இருக்குல்ல.
1: பரவாயில்லையா.
0: சரி, இப்ப நம்ம வந்த இடத்துக்கு நிறைய பேர் விவசாயிகள் எல்லாம் வராங்க.
1: ஆமா,
0: ஊருக்காரவங்களா இருப்பாங்க இப்படி இருக்க. அவங்க எல்லாம் சில பேரை நம்ம இந்த குடைவரை கோயிலை பத்தி கேப்போமே.
1: கேப்போம். அதுக்கு முன்னாடி இந்த கல்வெட்டு இருக்கு, என்ன போட்டுருக்கு இதுல, என்ன படிப்பீங்களா, உங்களுக்கு தெரியுமா?
0: கல்வெட்டு ஒரு பக்கம் கிறந்த எழுத்துல இருக்கு. இந்த கல்வெட்டு சொல்ற விஷயத்த பக்கத்துல தமிழ் கல்வெட்டுலயும் முகப்பு தூண்ல செதுக்கி இருக்காங்க.
1: ஆமா
0: ஆமா, இந்த இடத்துக்கு இந்த வேலைக்கு யாரெல்லாம் உதவுனாங்க, யார் யார் செஞ்சாங்க, இதுல அந்த சத்ரு மல்லேஸ்வரருடைய வேலை என்ன, அவர் என்ன செஞ்சாரு, எல்லாமே கல்வெட்டுல செதுக்கி வச்சிருக்காங்கப்பா.
1: ஆமா,
0: அப்புறம் இன்னொரு கல்வெட்டும் இருக்குது. இது வந்து அந்த வெளிப்புற தூண்ல, அதோ அந்த அந்த கல்வெட்டுப்பா. இது வந்து 3 நந்திவர்ம பல்லவனுடையது அப்படின்னு கருதப்படுதுப்பா. இந்த கல்வெட்டும் சில செய்திகளை சொல்லுது. நமக்கு சரியா படிச்சுதான் புரிஞ்சுக்க முடியல. ஆனா தொல்பொருள் ஆராய்ச்சி செய்யறவங்க இத நிறைய படிச்சு இதுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் கேட்கும் போது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு தெரியுமா?
1: ஆமா.
0: சரி, அந்த விவசாயிகள்ட்ட நம்ம பேசலாமே. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னு நீனே கொஞ்சம் கேளம்ப்பா.
1: மாரவர்மன், இவங்க எந்த ஊர் சார்ந்தவங்களா?
0: ஆமாப்பா, இந்த ஊர் விவசாயிகளா தான் இருக்கணும்.
1: சரி சரி, என்னுடைய மொபைல்ல நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டுமா இவங்க சொல்றதா?
0: தாராளமா கேளுப்பா.
1: சரி ஐயா, இந்த குடைவரை கோயில பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்களேன்.
2: என் பேர் வந்து ஆர் பொன்னுசாமி, வயசு 74. இந்த பகவான் நினைச்சிருந்து அந்த கோயிலுக்கு போக மாட்டேன். சொன்ன மேலே பிரதோஷனா வருவாங்க, அம்மாச்சி வருவாங்க, பருவத்துக்கு வருவாங்க, நிறைய கார் எடுத்துன்னு வராங்க, பாக்குறாங்க. மயில் தான் நிறைய மேயுது.
0: அதோ பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கேளுங்க.
1: ஆமா ஐயா, நீங்களும் கொஞ்சம் சொல்லுங்க, கோயிலுடைய சிறப்புகள் எல்லாம் சொல்லுங்க. இந்த ஊரை சார்ந்தவங்க நீங்க, நீங்க சொன்னா நாங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம் பல செய்திகளை.
2: என் பேர் ஏழுமலை, 80 பஞ்சபாண்டவர்கள் கோயில். அது சின்ன வயசுல நாங்க அங்க ஆடு மாடு மேய்க்கும் போது எல்லாம் போய் அங்கெல்லாம் விளையாடுவோம், அதெல்லாம் கோயிலெல்லாம் பார்ப்போம். 1000 மேலே போய் பால் கூட வச்சு ஊட்டுன்ட்டுங்குது நிறைய இருக்குது. அது நெல்ல பாம்பு சார பாம்பு ஏஞ்சிதெல்லாம் அந்த கோடுங்கள்லாம் நெல்ல தெரியுது.
0: அது ஒரு அம்மா நிக்கிறாங்களே.
1: ஓ ஆமா,
0: கூட கேட்கலாமே.
1: இப்பதான் வயலுக்கு போயிட்டு நடவு நட்டு வராங்கன்னு நினைக்கிறான். சரி, அவங்களும் கேட்டுருவோம். அம்மா வணக்கம்மா, நாங்கள் பாண்டிச்சேரிலேருந்து வந்துருக்குறோம், இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சலான்னு வந்தோம். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் சொல்லுங்களேன்.
3: கோவிந்தம்மா, நாங்கள் பிறந்த ஊர் திருதிகோணம், கல்யாணம் பண்ணின்னு வந்து தலானூர், ஒரு பொண்ணு ஒரு புள்ள. இங்கே எங்கள் கொல்லிலாம் இருந்த போவோம், நாங்கள் டெய்லி கோயிலுக்கு போ வருவோம். அங்கே எங்கள் கொல்லி அங்கே இருக்குது. வித்து

0: பத்தாம தார் பிள்ளைக்கு அதுக்கு நேரம் அப்படியே எங்க கொல்ல குடை வேற கோவில் ஒரே கல்லில் கொண்டு வச்சுக்கிறாங்க. சிவன் கோயில்னு சொல்றது சத்தியான சாமி நல்லாக்குது நல்லாக்குது சாப்பிட்டு போனார் வெள்ளக்காரு. எங்கள் பொண்ணு பையனை எல்லாரையும் எங்களை குடும்பத்தோட போட்டா எடுத்துன்னு போனார். கவர்மெண்ட் பஸ்ஸு மூணு சிங்கிள், தனியார் பஸ்ஸு மூணு சிங்கிள் விட்டுக்கிறாங்க. சமயத்தில் ஒரு நாளைக்கு வரும் வராத போடும் அதெல்லாம் சொல்ல முடியாது.
1: குலசேகரன், அதுவும் இன்னொரு அம்மா கூட.
2: அம்மா நீங்களும் சொல்லுங்கம்மா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுங்கம்மா குடைவேற கோயிலை பற்றி.
3: என் பேர் சரோஜா, நான் பிறந்தது மீனமூர் ஆப்பமுட்டுக்கு பக்கத்தில் பக்கத்தூர். என்னை கொடுத்தது தல்வானூர். அதான் இந்த ரெண்டு ஆளும் ஐயா நான் போய்கிட்டு நான் படிக்கல. குடவார் கோயில் நம்ம மேலாம் ஏறல ஐயா பார்க்கல. கிய மண்டபம் பார்த்துக்கிறேன், சிவன் பார்த்துக்கிறேன்.
4: சுமதி பைசன் 50, இதே தல்லானூர் தான், கட்டிங்கிற தல்லானூர் தான், அம்மாவோட தல்லானூர் தான். பிரதோஷம்லாம் பண்ணுறாங்க பழகுது, நல்லா செய்கிறாங்க, நல்லா சக்தி வாய்ந்தது தான். வேலைக்கு போனால் போய் பார்ப்போம், கோயிலாண்ட வேற எங்கேயும் போக மாட்டோம். சுடுகாட்டால் தான் போயின்னுக்கிறாங்க, குடவார கோயிலுக்கு போகிறாங்க வராங்க. வழி தான் இல்லை, பாதை தான் இல்லை.
1: இந்த ஊரில் ஒரு சின்ன ஸ்கூல் இருக்குப்பா, அந்த ஸ்கூலுக்கு போனோம்னா அங்கே நல்ல விவரம் தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்க.
2: ஆமாம், மாதர் இருப்பார்,
1: அவர்கிட்ட கூட நம்ம கேட்டு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். பக்கத்திலே
2: தான். சரிப்பா, பின்னாடி ஏதோ வழி போகுது. அது
1: பின்னாடி இந்த குடைவரை கோயில் இருக்குல்ல,
2: ஆமாம்,
1: அதுக்கு பின்பக்கமாக படியே கட்டி வச்சிருக்காங்கப்பா. அந்த பாறை மேலே ஏறி மேலே போகிற மாதிரி.
2: எதுக்கு மேல எதுக்கு போனோம்?
1: அங்க சமணர்கள் வாழ்ந்ததாகவும் சமணர் படுக்கை இருக்கிறதாகவும் ஒரு நம்பிக்கை. இப்ப நம்ம அங்கேயும் போய் பாப்போமே.
2: ஆமா, வா, எந்த வழிப்பா, வா வா வா, போய் பாத்துருவோம்.
1: படி மாதிரி கட்டிருக்காங்க பெருப்பா, மலையிலேயே அப்படியே வெட்டி படிய உருவாக்கி அது வழியா மேல போயிருக்காங்க.
2: ஏன் மாரவர்மன், நம்ம இங்கிருந்து பார்த்தா எப்படி ஒரு 100 மேல படி இருக்கும் பொழுது.
1: அங்க போய் பார்த்தா அது பக்கத்துலயும் இன்னமும் சந்து சந்தா படி இருக்குன்னு சொல்றாங்க.
2: ஓஹோ,
1: பார்த்தாதான் நமக்கு தெரியும்.
2: சரி வா, ஏறி போய் பார்த்துட்டு வந்துடும் அதையும்.
1: சரி சரி சரி,
2: பாத்து பாத்து.
1: சரிப்பா சரிப்பா, இந்த இடத்துல பார்த்தோம்னா தான் சமணர் படுக்கை. அத பாருப்பா, படுக்க மாதிரியே அப்படியே பாறையிலேயே அப்படியே செதுக்கி ஒரு மனுஷன் படுத்துக்கிற மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க பாருப்பா.
2: ஆமா, இங்க இருந்து பார்த்தா 18 பட்டி ஊரும் தெரியுற மாதிரி இதுப்பா.
1: அதான்ப்பா, மலை உச்சிலேருந்து பார்த்தா அப்படிதான் இருக்கும். அந்த பார்வை வந்து அவங்களுக்கு இருக்கிற மாதிரி அந்த ஓப்பன் பிளேஸ் தான் செலக்ட் பண்ணி இந்த படுக்கையை அவங்க செஞ்சிருக்காங்க. அந்த படுக்கைக்கு மழை காலத்துல வந்து மலையிலேருந்து வரக்கூடிய தண்ணி, இந்த பாறை நமக்கு தலைக்கு மேலையும் பாறையா தானே இருக்கு.
2: ஆமா,
1: அந்த தண்ணி வந்து இந்த இடத்துக்கு ஊத்திர கூடாதுன்னு அந்த பாறையிலேயே அந்த தண்ணி ஓடுறதுக்கான வழியையும் உண்டாக்கி வச்சிருக்காங்க பாருப்பா.
2: ஓஹோ, அடடடா,
1: எவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயம். அந்த காலத்திலேயே இதெல்லாம் செஞ்சிருக்காங்க பாருங்க.
2: மேல மலை மேல ஒரு சுனை இருக்குது, ரொம்ப பிரமிப்பா இருக்குது இதெல்லாம் பாக்குறதுக்கு.
1: ஆமாப்பா, ஆச்சரியமான விஷயம். சரி, நம்ம கீழே போவோம்.
2: சரி, இறங்கிடுவோம்.
1: கீழே இறங்கி போய் நான் ஒரு ஸ்கூல் சொன்னேன்
2: இல்லையா,
1: அந்த ஸ்கூலுக்கு போய்
2: சரி
1: அங்க உள்ளவங்களை கொஞ்சம் கேட்டுட்டு
2: கேட்டுட்டு
1: அப்புறம் ஊர்ல கொஞ்சம் படிச்சவங்க யாராவது இருந்தா அவங்கள்ட்ட என்ன விவரம்னு கேட்டுக்கிட்டு அப்புறம் அப்படியே நம்ம ஊருக்கு கிளம்பலாம்.
2: சரி சரி, கார் எடுக்கட்டுமா?
1: காரை எடுத்துட்டு ஊருக்குள்ள போவோம்.
2: சரி சரி.
1: அதோ பள்ளிக்கூடம், அங்க ஒருத்தர் நம்ம இருக்காரு, அவர்கிட்ட பேசுவோமா?
2: சரி சரி. சார் வணக்கம் சார், நாங்க பாண்டிச்சேரிலிருந்து வந்திருக்கிறோம். இந்த குடைவரை கோயிலை பத்தி தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தோம், நானும் என்னுடைய நண்பர். இந்த ஊரை பத்தியும் இந்த குடைவரை கோயிலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன், உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு.
5: என் பேர் பழனி சார், ஊராட்சி நடுநிலப்படி தல்வானூர் வல்ல ஒன்றியத்தில் இருக்குது. இந்த பள்ளியில வந்து பொறுப்பு தலைமை ஆசிரியராக இருக்கிறேன். முதலாம் மகேந்திர காலத்திற்கான பாறை குடைவரை குகை கோவில் இருக்குது. இது ஒரு தொல்லியல் சின்னம். இது மத்திய அரசு வந்து இதுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுத்து இது ஒரு புராதசமாக அறிவிச்சிருக்காங்க. இதை வந்து சுற்று பெற்ற எல்லா கிராம மக்களும் வந்து இந்த தொல்லியல்துறை பார்வையிட்டு என்னுடைய அதிசயத்தை பார்த்துட்டு போகிறாங்க சார். கீழே பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அதோ ராக்கெட் என்னமா ஒரு பாறையை வெட்டி எடுக்கிறது, அதுதான் அதான் குடைவரை கோயில் பேர். உள்ளே ஒரு சிவலிங்கம் ஒன்று இருக்குது. அதே மாதிரி வந்து மத்திய அரசு சுற்றி இப்போ காம்பவுண்ட் வால் போட்டாங்க. இதுக்கு ஒரு பாதுகாவலர் நியமிச்சுக்கிறாங்க, அவர் டெய்லி வந்து போய் பார்த்துட்டு போயிருந்தா இருக்கிறார்.
1: அடுத்து ஒருத்தர் படித்தவர் மாதிரி இருக்காரு, அவர்கிட்ட கேட்டால் இன்னும் நிறைய விஷயம் கிடைக்கும்னு நினைக்கிறேன், அவர்கிட்ட கேட்போமா?
2: ஆமாம்ப்பா, கேட்டுருவோம். சார் வணக்கம் சார். சார், இந்த பாண்டிச்சேரிலேருந்து வந்திருக்கிறோம், குடைவரை கோயிலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், சுற்றி பார்க்கலான்னு வந்தோம். நீங்கள் உங்கள் தகவலில் சொன்னேன், நான் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு பயனுள்ளதாக இருக்கும்.
6: வணக்கம், நான் முனைவர் சரவணன். சென்னையில் வந்து வேலை பார்த்துட்ருக்கோம். இந்த ஊர் வந்து மயிலம் தொகுதி வல்லம் ஒன்றியத்தில் வரக்கூடிய ஊராட்சி தான் வந்து இந்த தொகுதி. தலவான் ஊராட்சி அப்படின்றதான் வந்து இந்த தொகுதிங்க. இந்த குடைவரை கோயில் வந்து முதலாம் மகேந்திரவர்மர் பல்லவருடைய அந்த காலகட்டத்தில் 30 ஆண்டு காலம் வந்து

0: ஆட்சியில் தான் வந்து மலையை குறைஞ்சி இந்த கோயில் வந்து கட்டியிருக்காங்க. இந்த கோயில் வந்து ஒரு 20 வருஷ காலமாக வந்து தொல்லியல் துறை வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க கண்ட்ரோலில் எடுத்திருக்காங்க. ஆனால் இப்போ தான் வந்து ரீசெண்ட் இயர்ஸாக ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி தான் வந்து மலையை சுற்றி வந்து ஃபென்சிங் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. அது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ப்ளஸ் வந்து ஒரு சிவன் கோவில் இருக்குது, அது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சிவன் கோவில் தான். இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து டாக்குமெண்ட்ரிஸ் வந்து பண்ணியிருக்காங்க. நான் வந்து படிக்க போது வந்து பாண்டிச்சேரி சென்ட்ரல் நிமிஷம் படித்தோம். அப்போ இந்த கோவிலை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி நானே வந்து பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மூவிஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி வந்து எடுத்திருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து இந்த கோவிலை பற்றி டாக்குமெண்ட்ரிஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இதனுடைய சிறப்பு இது வந்து தலைமைச் செயலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு புக்கே இருக்குது. அந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு லைப்ரரி இருக்குது, அங்கே மட்டும்தான் இந்த கோவிலை பற்றி ஒரு பிரசித்தி பெற்று ஃபுல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. அந்த புக்கு நானும் வந்து படிச்சிருக்கேன். இன்னும் கவர்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் இனிஷியல் ஸ்டெப்ஸ் எடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றது வந்து எங்கள் ஊர் மக்கள் கோரிக்கையாகவும் ப்ளஸ் என்னுடைய கோரிக்கையாகவும் வந்து இருக்குது. தேங்க்யூ.
1: இந்த ஊர்ல ஒரு முக்கியஸ்தர் இருக்காராம், அவர்கிட்ட கேட்டா நிறைய விஷயம் சொல்லுவாராம். அவர் வீடு ஒரு 100 மீட்டர் அந்தாண்ட இருக்கு. அவர்கிட்டயும் போய் ஏதாவது ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்புறம் கிளம்புவோமா?
2: சரி.
1: இந்த வீடு தான் அவர்
2: வீடு. உட்காந்து
1: ஆமா, அவர்கிட்டயும் கொஞ்சம் கேளுப்பா.
2: சரி சரி. ஐயா வணக்கம். ஐயா, நாங்கள் குடைவரை கோயில்களை பத்தி தெரிஞ்சலாம்னு வந்தோம். சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும். நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டு கேட்டுட்டு ஊருக்கு கிளம்பிடுவோம்.
3: என் பெயர் ஆர் சங்கர். எனக்கு வயது வந்து 55. இந்த பல்லவர் கால குடை கோயில் வந்து நான் சின்னதுலேருந்தே போயிட்டு அங்கே இருந்திருக்கேன். அது உள்ளே வந்து சிவன் மட்டும்தான் இருக்குது, நந்தி இல்லை. அதை வந்து இப்போ இடையில் நாங்கள் கொரோனா போது நந்தி வச்சோம். தொல்லியல் துறை வந்து பழமை மாறாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த நந்தி எடுத்து வெளியே வச்சிட்டாங்க. பிரதோஷம் வந்து மாதம் இருமுறை நடந்து கொண்டு இருக்குது, மக்கள்லாம் வர்றாங்க. நாங்கள் அங்கே போயிட்டு வந்து தை திருநாளில் வந்து பொங்கல் வரும்போது கருநாளுக்கு வந்து எல்லா ஊர் மக்களும் வருவாங்க. அங்கே விளையாட்டுலாம் விளையாடுவோம், கபடியெலாம் விளையாடுவோம். பேருந்து வசதி வந்து தலானூருக்கு வந்து விழுப்புரத்துலேருந்து வரணும், விழுப்புரம் டு செஞ்சி சாலையிலேருந்து ஒட்டமுட்டு வழியாக வரணும். செஞ்சிலேருந்து வரும்போது அதே மாதிரி செஞ்சி டு ஒட்டமுட்டு வழியாக, ஒட்டமுட்டுக்கும் பாலப்பட்டுக்கும் இடையில் வந்து தலானூர் ரோடு இருக்கும், அந்த வழியாக வரணும். திண்டிவனம் டு செஞ்சியில் வரும்போது நாட்டார்மலம் வழியாக திருவம்பட்டு வந்து வர வேணும். அப்புறம் பாண்டிச்சேரியிலேருந்து வரவங்க ரெட்டனே கூட்டேரிப்பட்டு வழியாக தலானூர் வரணும். ரோடு வசதி நல்லா இருக்கு, ஆனால் அந்த அலானூர்லேருந்து கோயிலுக்கு போகிற வசதி தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கு.
4: என் பேர் கிருஷ்ணதாஸ். நான் இந்த தலானூர் கிராமத்தில் தான் இருக்கிறேன். இந்த மலையில் அந்த பஞ்சை பாண்டா இருக்க குடைவரை கோயிலுக்கு மேலே அந்த பாம்புலாம் கொஞ்சம் இழைஞ்சி விடலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அதேமாரி சூரியன் படாத சொனம் சொல்லுவாங்க, அது எவ்வளோ தான் சூரியன் அடித்தாலும் அந்த சொனையில் அந்த வெயிலே படாது, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஒரே கல்லில் குடைஞ்ச லிங்கம் இருக்குது. அந்த லிங்கம் எப்படி அது உள்ளே குடைஞ்சாங்கன்னு தெரியல, ஆனால் வெளியும் அதை எடுத்துகிட்டு வர முடியாது, உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது.
1: குலசேகரன், இந்த தலவானூர் ஊருக்கு வந்தது இந்த சத்ரு மல்லேஸ்வரர் ஆலயத்தை வந்து நம்ம இப்போ தரிசனம் பண்ணியிருக்கோம்.
2: ஆமாம்.
1: இந்த குடைவரை கோயிலை பார்த்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிப்பா. இவ்வளோ ஒரு அருமையான விஷயம் நம்ம பக்கத்துலேயே இருந்திருக்கு, இம்மா நாளாக நம்ம பார்க்காம இருந்திருக்கோம்.
2: ஆமாப்பா, இவ்வளோ நாளாக இவ்வளோ அருமையான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க குடைவரை கோயிலை பார்க்க மிஸ் பண்ணிட்டோம். ஏதோ உன்னால கொஞ்சம் எனக்கு அதை பாக்குறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சதுப்பா.
1: ஆமாப்பா, நானும் யதார்த்தமா சொன்னேன், கடைசியில பார்த்தா ஒரு அருமையான ஒரு பயணமா நமக்கு இன்னைக்கு அமைஞ்சது.
2: ஆமா,
1: இந்த மகிழ்ச்சியோட நாம இப்ப ஊருக்கு கிளம்பலாமா?
2: கண்டிப்பா மரவர்மன், இது போன்ற இந்த பாரம்பரிய நினைவு சின்னங்களை பாதுகாக்கிறதும் நம்ம அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்வதிலும் நிச்சயமா நம்ம ஒரு முன்னோடியா இருக்கணும்பா.
1: ஆமாப்பா, எல்லாத்தையும் நம்ம ஒரு கோரிக்கையும் வைக்கணும்.
2: ஆமா,
1: பொதுமக்களா இருக்கிறவங்க எல்லாரும் இந்த தலவானூர் ஊருக்கு வந்து இந்த குடைவரை கோயிலை பார்த்து மகிழ்ச்சி அடையணும் அப்படின்னு நாம கேட்டுக்கலாம்ப்பா.
2: கண்டிப்பா.
1: சரி கிளம்புவோமா?
2: சரி, மணி ஆயிடுது. பசி எடுத்துச்சு.
1: எப்பா இங்க சாப்பிட முடியாது, நாம அப்படியே மெயின் ரோட்டுக்கு போய்
2: சரி
1: அப்புறம் நேரா விழுப்புரம் போயிடுவோம்.
2: ஓ ஆமா,
1: விழுப்புரம் போய் விழுப்புரத்துல இருந்து நம்ம பாண்டிச்சேரி போவோம்.
2: சரி,
1: விழுப்புரத்துல உனக்கு நான் சாப்பாடு வாங்கி தரேன்ப்பா.
2: ரொம்ப சந்தோஷம்ப்பா.
1: சரிப்பா, வண்டி இப்ப நான் ஓட்டுறேன், நீ உட்கார்ந்துட்டு வா.
2: ஆமா ஆமா, நீ ஓட்டு.
1: சரிப்பா, உட்காருப்பா.
2: சரி,
1: வண்டி ஸ்டார்ட் பண்ணட்டுமா?
2: புறப்படலாம்.
1: சரிப்பா.
5: நேயர்கள் இதுவரை கேட்டது விழுப்புரம் மாவட்டம் மயிலம் வட்டம் தலவானூர் குடைவரை கோயில் சித்திரம். எழுதியவர் செஞ்சி தமிழினியன் என்கிற ஆர்.வி. விவேகானந்தன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:30. பன்னிசை மாலை. இன்றைய நிகழ்ச்சியில் டி பாலச்சந்தர் அவர்கள் பாடியுள்ளவை இடம்பெறுகிறது. தொடக்கமாக மற்றிணைக்கின்றி என தொடங்கும் சுந்தரர் தேவாரம்.

0: பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் இதுவரை டி பாலச்சந்தர் அவர்கள் பாடியவை கேட்டீர்கள்.
1: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள், மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்கா இடம் பிடித்த பாடல்களை கொஞ்சம் தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோ

0: பட்சில் கேட்டு மகிழுங்கள்.
1: இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.

0: आकाशवाणी। செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்தில் சுமார் 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். இந்தியா இலங்கை இடையேயான நட்புறவு வரலாற்று சிறப்பு மிக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். எழுத்தறிவு என்பது அறிவாற்றலுக்கு வழிகாட்டுவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி கூறியுள்ளார். அமெரிக்க தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்கவே H1B விசா கட்டணத்தை உயர்த்தியிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் அன்டோனியா சுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்தில் சுமார் 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். வதோதராவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மேற்கு பிரத்யேக சரக்கு ரயில் பாதையின் 3 பிரிவுகளை நாட்டிற்கு அர்ப்பணித்த பிரதமர் இந்த வழித்தடத்தில் புதிய சரக்கு ரயில் சேவையையும் தொடங்கி வைத்தார். வதோதரா டாண்டா ரோடு இடையிலான பயணிகள் ரயில் சேவையையும் கொடியசைத்து அவர் தொடங்கி வைத்தார். இது தவிர ரயில்வே மற்றும் மத்திய சாலை போக்குவரத்து உள்ளிட்ட துறைகள் மூலம் செயல்படுத்தப்பட உள்ள பல்வேறு புதிய திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார். இன்று மாலை மும்பை செல்லும் பிரதமர் உலகளாவிய நிதி தொழில்நுட்ப விழாவை தொடங்கி வைக்க உள்ளார். இந்தியா இலங்கை இடையேயான நட்புறவு வரலாற்று சிறப்பு மிக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமது இலங்கை பயணத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மகாசாகர் திட்டத்தின் அடிப்படையில் இந்தியாவின் மிக நெருங்கிய நட்பு நாடுகளில் ஒன்றாக இலங்கை திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தலைவர்களுடன் தாம் மேற்கொள்ள உள்ள பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமானதாக அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமது 3 நாள் பயணத்தின் போது இலங்கையில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடனும் திரு ராஜ்நாத் சிங் கலந்துரையாட உள்ளார். சர்வதேச எழுத்தறிவு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் எழுத்தறிவு என்பது அறிவாற்றல், வாய்ப்புகள் மற்றும் சிறப்பான எதிர்காலத்திற்கு வழிகாட்டுவதாக கூறியுள்ளார். கல்விதான் மாற்றத்தை ஏற்படுத்தும் வல்லமை பெற்றது என்பதால் அதனை கொண்டாடுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் கல்வி அறிவு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டு மக்கள் அனைவரும் கல்வி அறிவு பெற்றவர்களாக இருப்பது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு வலுவான அடித்தளமாக அமையும் என்றும் திரு பிரஹ்லாத் ஜோஷி குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே மத்திய அரசால் செயல்படுத்தப்படும் புதிய பாரதம் எழுத்தறிவு திட்டத்தின் மூலம் எழுத்தறிவு பெற்று மிகுந்த பயனடைந்து வருவதாக தமிழகத்தின் ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: எனக்கு படிக்கிறது எழுதுவோ தெரியாது. கை நாட்டு தான் நான் ஒட்டியில் இருந்தேன். அப்போ அந்த நாள்ல படிக்க வைக்கல. நானும் மாடு மேய்க்குவோ, நாத்து நடவோ, பில்லுக்கு போவோ, அது மாதிரி இருந்துட்டேன். படிச்சிருந்தா நான் டீச்சரோ வாத்தியாரோ ஆயிருப்பேன். இப்போ புதிய பாரத எழுத்தறிவை வந்து கத்துக்கின்னு இப்போ நல்லா படிக்கிறேன், எழுதுறேன், கையெழுத்து போடுறேன். பஸ்ஸுக்கு எங்கன்னா போனா நான் படிக்கிறேன். புதிய பாரத அமைச்சதுனால பிரதமர் மோடிக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: எனக்கு முன்னாடி எல்லாம் படிக்க தெரியாது, நான் கை நாட்டா இருந்தேன். இப்ப இந்த புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்துல சேர்ந்து நான் படிச்சு கையெழுத்து போற அளவுக்கு நான் படிச்சிருக்கேன். பேங்க்குக்கு போனா கூட என்னால சலான் எழுத முடியாது. இப்போ நான் சலான் எழுதி தரேன். பேர பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் ஹோம்வொர்க் சொல்லி தரேன். 10வது படிச்சு பரீட்சை எழுதி பாஸ் பண்ண போறேன். எழுத்தறிவு திட்டம் மூலமா நான் எல்லாத்தையும் கத்துக்கினேன். இந்த திட்டத்தை கொண்டு வந்த பாரத பிரதமருக்கு நன்றி.
0: செயற்கை நுண்ணறிவு மற்றும் புதிதாக கண்டுபிடிக்கப்படும் தொழில்நுட்பங்களில் ஸ்வீடனுடனான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இருப்பதாக மத்திய

0: அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அரசின் செயற்கை நுண்ணறிவு இயக்க தலைமை செயல் அதிகாரி திரு சௌரப் விஜய், ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி துறைகளில் ஸ்வீடனுக்கு உள்ள அனுபவத்தை இந்தியா பகிர்ந்து கொள்ளும் என்றார். இது தொடர்பாக புதுதில்லி வந்துள்ள ஸ்வீடன் குழுவினருடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவிற்கான ஸ்வீடன் துணை தூதர் எக்னஸ் ஜூலின் பேசுகையில், வர்த்தகம் மற்றும் புத்தாக்க துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறினார். குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு மற்றும் மின்னணு துறைகளில் ஏராளமான வர்த்தக வாய்ப்புகள் இருப்பதாகவும் அக்னஸ் ஜூலின் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியாவுடனான இருதரப்பு வர்த்தகம் மற்றும் நீடித்த ஒத்துழைப்பை வலுப்படுத்த பிரிக்ஸ் உச்சி மாநாடு உதவிகரமாக அமையும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஈரான் அதிபர் திரு மசூத் பெஜஸ்கயான் இந்தியா வருவதையொட்டி அந்நாடு வெளியிட்டுள்ள அறிக்கையில், சர்வதேச அளவில் இந்தியா முக்கியமான நாடாக உருவெடுத்து வருவதை சுட்டிக்காட்டியுள்ளது. ஈரான் அதிபரின் இந்த பயணத்தின் போது இந்தியாவுடனான நீடித்த ஒத்துழைப்புகளை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அந்நாடு தெரிவித்துள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராவதற்கு லக்சம்பர்க் ஆதரவு தெரிவித்துள்ளது. இந்தியா வந்துள்ள அந்நாட்டு துணை பிரதமர் திரு சேவியர் பெட்டல் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில், ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தற்போதைய உலகின் யதார்த்தத்தை பிரதிபலிக்கும் வகையில் மாற்றி அமைக்கப்படுவது அவசியம் என்று கூறியுள்ளார். இந்தியாவின் மக்கள் தொகை மற்றும் உலக நாடுகளிடையே இந்தியாவின் செல்வாக்கு அதிகரித்து வரும் சூழலில் விரிவுபடுத்தப்பட்ட பாதுகாப்பு கவுன்சிலில் அந்நாட்டிற்கு நிரந்தர இடம் வழங்கப்பட வேண்டியதன் முக்கியத்துவத்தை திரு சேவியர் பெட்டல் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்கவே வெளிநாட்டவர்களுக்கான H-1B விசா கட்டணத்தை உயர்த்தியிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். அந்நாட்டின் தொழிலாளர் தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த விசா கட்டண உயர்வு காரணமாக அமெரிக்க தொழில்துறையினர் உள்நாட்டு தொழில்துறையினருக்கு முன்னுரிமை அளிக்க வழிவகை ஏற்படும் என்று தெரிவித்துள்ளார். குறிப்பாக உற்பத்தி வர்த்தகம் சார்ந்த துறைகளில் தகுதி வாய்ந்த அமெரிக்க தொழிலாளர்களின் நலன் பாதுகாக்கப்படும் என்றும் திரு டொனால்டு டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு நாடிபுல் ஹக்கிற்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை இரண்டாவது நாளாக இன்றும் சோதனையில் ஈடுபட்டுள்ளது. அவருக்கு சொந்தமான ஊடக நிறுவனம் பல்வேறு நிதி முறைகேடுகளில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. குறிப்பாக நாடிபுல் ஹக் நடத்தி வரும் உருது நாளேடு ஹவாலா பரிமாற்றங்களில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த சோதனையின் போது முறைகேடுகளில் ஈடுபட்டதற்கான பல்வேறு ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் ஆதாரங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தில்லி சாந்தி நிகேதன் கட்டட விபத்தில் காயமடைந்து எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரின் குடும்பத்தினரை முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி ரேகா குப்தா, சிகிச்சை பெறுவோர் விரைந்து குணமடைய தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். சிகிச்சை பெறுவோரின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். 2 மாணவர்கள் குணமடைந்திருப்பதை அடுத்து அவர்கள் இன்று வீடு திரும்புவார்கள் என்றும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களின் சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார், ஒடிஷா, மேற்கு வங்கம் மற்றும் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் மாநிலங்களிலும் இதே நிலை காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், சிக்கிம் மற்றும் தெலங்கானாவில் சூறை காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. அதேவேளையில் கேரளம் மற்றும் மாஹேயில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் கனமழை மற்றும் வெள்ளத்தால் 25 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. பரேலி, ஷாஜஹான்பூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த மாவட்டங்களில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு இன்று

விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டிகள் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் அன்டோனினா சுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. நியூயார்க்கில் நடைபெற்று வரும் மகளிர் இரட்டையர் பிரிவில் அமெரிக்காவின் ஒலிவியா டி லாஸ் ரேயஸ் எமேர்மி கோம்ஸ் இணையை வென்றது. இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டிகள் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்தில் சுமார் 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். இந்தியா இலங்கை இடையேயான நட்புறவு வரலாற்று சிறப்பு மிக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். எழுத்தறிவு என்பது அறிவாற்றலுக்கு வழிகாட்டுவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். அமெரிக்க தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்கவே H-1B விசா கட்டணத்தை உயர்த்தி

0: திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். எழுத்தறிவு என்பது அறிவாற்றலுக்கு வழிகாட்டுவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். அமெரிக்க தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்கவே H-1B விசா கட்டணத்தை உயர்த்தியிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் அன்டோனினா சுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: சுமார் 500 பேர் குடியிருந்தார்கள். கூட்டம் முன்னும் பின்னும் அலைமோதிக்கொண்டிருந்தது. மக்கள் பொறுமையற்று தங்கள் தலைகளை நிமிர்த்தி உயர்த்தி தூரத்தையே ஏறிட்டு பார்த்து எதையோ எதிர்நோக்கி தவித்து கொண்டு நின்றார்கள். ஒரே உத்வேக உணர்ச்சி எங்கும் பரிணமித்து பறந்தது. சிலர் செய்வது இன்னதென்று தெரியாமல் விழித்து கொண்டிருந்தார்கள். சிலர் பிரமாதமான தைரியசாலிகள் போல பாவனை பண்ணிக்கொண்டிருந்தார்கள். பெண்களின் கசமச குரல் மங்கி ஒலித்தது. அவர்கள் பக்கத்திலிருந்து ஆண்கள் விலகி சென்றார்கள். வயது திட்டும் வசவு குரல்கள் மங்கி ஒலித்தன. அந்த கும்பி குமைந்து நின்ற கும்பலில் ஒரு இனந்தெரியாத வெறுப்புணர்ச்சி சலசலத்தது.
4: மித்யா என்று ஒரு ஒடுக்க குரல் கேட்டது. உன்னை கவனித்துக்கொள், என்னை பற்றி கவலைப்படாதே
3: என்று ஒலித்தது பதில். சிசோவின் அழுத்தமான குரல் அமைதியாகவும் ஆணித்தரமாகவும் ஒலித்தது.
4: இல்லை இல்லை, நாம் நமது பிள்ளைகளை புறக்கணித்து உதறி தள்ளிவிடக்கூடாது. நம்மை விட அவர்களுக்கு அதிகமாக அறிவு உண்டு, துணிச்சல் உண்டு. சாக்கடை காசு சம்பவத்தின் போது அதை துணிந்து எதிர்த்து நின்றது யார்? அவர்கள்தான். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர்கள் அதற்காக சிறைக்கு சென்றார்கள். ஆனால் அதனால் பயன் அடைந்ததோ நாம் அனைவரும் தான்.
3: ஜனங்களுடைய குரல்களையெல்லாம் விழுங்கியவாறு ஆலை சங்கு தனது அழுமூஞ்சி குரலில் அலறியது. கூட்டத்தாரிடையே ஒரு சிறு நடுக்கம் குளிர்ந்தோடி பரவியது. உட்கார்ந்து கொண்டிருந்தவர்கள் எழுந்து நின்றார்கள். ஒரு கண நேரம் எல்லோரும் வாய்மூடி கம் என்று இருந்தார்கள். எல்லோரும் விழிப்போடு நின்றார்கள். பலருடைய முகங்கள் வெளுத்து பசந்தன.
4: தோழர்களே,
3: பாவலின் செழுமையான மணிக்குரல் கணீரென்று ஒலித்தது. தாயின் கண்காணிப்பில் கதகதப்பான நீர்த்திரை உறுத்துவது போலிருந்தது. அவன் விசுக்கென்று தாவி சென்று தன் மகன் அருகே நின்று கொண்டாள். எல்லோரும் பாவலின் பக்கமாக திரும்பினார்கள். காந்தத்தால் இழுக்கப்பட்ட இரும்பு தூளைப் போல எல்லோரும் அவனை சுற்றி சூழ்ந்து கொண்டார்கள். தாய் அவனது முகத்தை பார்த்தாள். தைரியமும் கர்வமும் கனன்று பிரகாசிக்கும் அவனது கண்களை மட்டுமே கவனித்து பார்த்தாள்.
4: தோழர்களே, இன்று நாம் யார் என்பதை பகிரங்கமாக பிரகடனப்படுத்துவதென்று முடிவு செய்திருக்கிறோம். இன்று நாம் நமது கொடியை உயர்த்துவோம். நமது கொடியை அறிவு, நியாயம், சுதந்திரம் முதலியவற்றை சின்னமாக கொண்ட நமது கொடியை ஏத்தி பிடிப்போம்.
3: திடீரென்று ஒரு வெள்ளையான கொடிக்கம்பம் வானில் மேலோங்கி மீண்டும் கூட்டத்தின் இடையே தாழ்ந்து இறங்கியது. அந்த கொடிக்கம்புக்கு வழிவிட்டு மக்கள் விலகினர். ஒரு கண நேரம் கழித்து தொழிலாளர் வர்க்கத்தின் விசாலமான செங்கொடி அண்ணாந்து நோக்கும் மக்களின் முகங்களுக்கு மேலாக நிமிர்ந்து உயர்ந்தது. ஒரு பெரும் செம்பறவையைப் போல சிறகடித்து பறக்க ஆரம்பித்தது. பாவல் தன் கையை உயர்த்தி கொடியை ஆட்டினான். பல பேருடைய கைகள் அந்த வெண்மையான கொடிக்கம்பை பற்றி பிடித்தன. அவற்றில் தாய் கரமும் பங்கெடுத்து கொண்டிருந்தது.
4: தொழிலாளர் வர்க்கம் நீடூழி வாழ்க
3: என்று கோஷித்தான் பாவல். நூற்றுக்கணக்கான குரல்கள் அந்த கோஷத்தை எதிரொலித்தன.
4: சோஷியல் டெமோக்ராட்டிக் தொழிலாளர் கட்சி நீடூழி வாழ்க! இதுதான் நமது கட்சி தோழர்களே, நமது கருத்துக்களின் ஜீவ ஊற்று.
3: ஜனக்கூட்டம் பொங்கியது. அந்த கொடியின் மகத்துவத்தை உணர்ந்தவர்கள் அதனை நோக்கி விரைந்து சென்றனர். எனவே மாசும் சமயோலவ் கூசெவ் சகோதரர்கள் முதலியோர் அனைவரும் பாவலை அடுத்து வந்து நின்று கொண்டார்கள். நிக்கலாய் தன் தலையை குனிந்து கூட்டத்தை பிளந்து கொண்டு முன்னேறினான். தனக்கு இனந்தெரியாத வேறு சில உற்சாகம் நிறைந்த வாலிபர்கள் தன்னை நெருங்கி தள்ளி முன்னேறி வருவதை தாய் உணர்ந்தாள்.
4: உலக தொழிலாளர்கள் நீடூழி வாழ்க
3: என்று கோஷித்தான் பாவல். உவகையும் சக்தியும் நிறைந்து விளங்கும் ஆயிரக்கணக்கான மக்களின் உள்ளத்தை திணறும் ஜெய கோஷம் எதிரொலித்து விம்மியது. தாய் நிக்கலாயின்

0: பக்கமாக சென்று வேறு யாரோ ஒருவனுடைய கரத்தையும் பற்றி பிடித்து கொண்டாள். கண்ணீரை முட்டித் ததும்ப தொண்டை அடைத்து நின்றிருந்தாள். அவள் கூச்சலிடவில்லை. அவளது முழங்கால்கள் நடுநடுங்கின. துடித்துடிக்கும் தன் உதடுகளை அசைந்தபடி ஏதோ முணுமுணுத்தாள். என் அருமை மகனே. நிக்கலாயின் அம்மை விழுந்த முகத்தில் ஒரு பரந்த புன்னகை பளிச்சிட்டு தோன்றியது. கொடியை பார்த்தவாறே அவன் ஏதோ முணுமுணுத்துக் கொண்டிருந்தான். அதை நோக்கி கையை நீட்டினான். திடீரென்று அதை கையில் பற்றி பிடித்து கழுத்தை சுற்றி வளைத்து அவளை முத்தமிட்டான். பிறகு விருட்டென்று சிரித்தான். படபடவென்று சிரித்தான். தோழர்களே என்று அந்த கூட்டத்தினரின் கர்ஜனைக்கிடையிலே குறுக்கிட்டு அமைதியாக சொன்னான் அந்திரே. தோழர்களே, இன்று ஒரு புதிய கடவுளின் பேரால், அறிவும் ஒளியும் தரும் புதிய ஆண்டவனின் பேரால், சத்தியமும் நன்மையும் உருவான சாமியின் பேரால் நாம் ஓர் அறப்போர் தொடங்கியிருக்கிறோம். நமது இறுதி லட்சியம் வெகு தொலைவில் இருக்கிறது. ஆனால் நமக்கு கிடைக்கவிருக்கும் முள் கிரீடமோ கையெட்டும் தூரத்தில்தான் இருக்கிறது. சத்தியத்தின் வெற்றியில், உண்மையின் வெற்றியில் எவருக்கேனும் நம்பிக்கை குறைவாயிருந்தால், இந்த சத்தியத்திற்காக தங்களது வாழ்க்கையே அர்ப்பணம் செய்ய எவருக்கேனும் தைரியம் மற்றிருந்தால், தன்னுடைய சுய பலத்திலேயே எவருக்கேனும் அவ நம்பிக்கை இருந்தால், துன்பத்தைக் கண்டு எவரேனும் அஞ்சினால் தயை செய்து அவர்கள் ஒரு புறமாக ஒதுங்கி நிற்கட்டும். நமது வெற்றியிலே நம்பிக்கை கொள்பவர்களை மட்டுமே நாம் கேட்டுக்கொள்கிறோம், அறைக்கூவல் விடுகிறோம். எங்களது லட்சியத்தை காண முடியாதவர்களுக்கு எங்களோடு அணிவகுத்து முன்னேறுவதற்கும் உரிமை கிடையாது. ஏனெனில் அப்படிப்பட்டவர்களுக்கு பின்னால் துயரம்தான் காத்து நிற்கும். எங்களது அணிவகுப்பில் சேரும் தோழர்களே, சுதந்திர மக்களின் விழா நாள் நீடூழி வாழ்க! மே தினம் நீடூழி வாழ்க! கூட்டம் மேலும் அதிகரித்து குழுமியது. பாவல் கொடியை தூக்கி பிடித்தான். அவன் அதை உயரத் தூக்கியவாறு முன்னேறி சென்றபோது அந்த கொடியில் சூரிய ஒளிப்பட்டு பிரகாசித்தது. அந்த கொடி உவகையும் ஒளியும் நிறைந்து புன்னகை செய்தது. ஃபியோதர் மாசன் பாட ஆரம்பித்தான். போதும் போதும் நேற்றை உலகின் பொய்மை தன்னை போக்கவே. பல்வேறு குரல்கள் அவனோடு சேர்ந்து அந்த பாட்டின் அடுத்த அடியை பாடின. பாத மண்ணை உதறித் தள்ளி படையில் சேர வருகுவீர். தாய் மாசனுக்கு பின்னால் நடந்து வந்தாள். அவளது உதடுகளில் உவகை நிறைந்த புன்னகை பளிச்சிட்டது. அவனுக்கு முன்னால் சென்று கொண்டிருக்கும் தன் மகனின் தலையையும் கொடியையும் அவள் மிகவும் சிரமப்பட்டு ஏறிட்டு பார்த்தாள். அவளை சுற்றி எங்கு பார்த்தாலும் மகிழ்ச்சி நிறைந்த முகங்களும் பிரகாசமான கண்களுமே தெரிந்தன. அந்த முகங்களுக்கும் கண்களுக்கும் முன்னால் பாவலும் அந்திரேயும் முன்னேறி சென்று கொண்டிருப்பதை பார்த்தாள். அவர்கள் இருவரும் பாடிக்கொண்டே செல்வதை அவளால் கேட்க முடிந்தது. அந்திரேயின் இனிமையான குரல் பாவலது கனத்த குரலோடு கலந்து கொண்டிருந்தது. பட்டினியும் பசியுமாக பாடுபடும் தோழர்கால், துயிர் கலைந்து அணியில் சேர விரைந்து வாரும் தோழர்கால். மக்கள் அந்த செங்கொடியை நோக்கி விரைந்தோடி வந்தார்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்தொடர். வாசித்தவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் அன்பான மதிய வணக்கம். அண்ட் இது பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோ மகளிர் நேரம்ல. நான் உங்க ஆனந்தி. சோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கான்செப்டை பேஸ் பண்ணி போகக்கூடிய நம்ம ஷோல செவ்வாய்க்கிழமைகள்ல சட்டம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை, சட்டம் அறிவோம் அப்படின்ற டாபிக்கை பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம் இல்லையா. சோ அந்த வகையில லாஸ்ட் வீக் புதிய குற்றவியல் சட்டங்கள் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க புதுச்சேரி வழக்கறிஞர் ரம்யா ராமச்சந்திரன் அவர்கள். சோ இந்த வாரம் அதனுடைய தொடர்ச்சியை தான் கேட்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். அண்ட் மேம், இப்போ சோசியல் மீடியாவோட இம்பாக்ட் அதிகமா இருக்கு, அண்ட் ஆன்லைன் குற்றங்கள் வந்து அதிகமா நடக்குது. சோ இந்த மாதிரி ஆன்லைன் மோசடிகள், ஆன்லைன் குற்றங்கள், சோ இதெல்லாம் பார்த்து இப்போ பிஎன்எஸ்ல வந்து என்ன சொல்லி இருக்கு மேம்?
1: பிஎன்எஸ்ல எல்லா செக்ஷன்லயுமே வந்து ஆன்லைன்ல நடக்கிற விஷயங்கள், எலக்ட்ரானிக் மீடியம், எலக்ட்ரானிக் மீடியம்னா ஒரு கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டர்னா நம்ம பிசிக்கலா யூஸ் பண்ற கம்ப்யூட்டர் மட்டும் கிடையாது, நம்ம மொபைல் போன் கூட ஒரு கம்ப்யூட்டர், அதாவது தானியங்கி, அதுவே ஆட்டோமேட்டிக்கா செய்யறது, இது எல்லாமே வந்து ஆஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பிஎன்எஸ் ஐபிசியில வந்து ஸ்பெசிஃபிக்கா இல்லை, பிஎன்எஸ்ல வந்து ஸ்பெசிஃபிக்கா இதை பத்தி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஸ்டாக் பண்றதோ, பிசிக்கலா ஸ்டாக் பண்ண நம்ம ஒரு அக்கௌண்ட்டை ஒருத்தங்க வந்து தேவையில்லாம ஃபாலோ பண்ணி நம்ம அக்கௌண்ட்டை வந்து இது பண்ணிட்டு இருந்து நமக்கு அது பிடிக்கல அப்படின்னா கூட அது வந்து ஒரு ஸ்டாக்கிங்ல வரும்.
0: ஓகே மேம். ஸோ இப்போ ராபரி அதை பொறுத்த வரைக்கும் இப்போ பிஎன்எஸ்ல என்ன மாதிரியான ஒரு டிஃபரன்ஸ் ஏதாவது வந்திருக்கா, ஏதாவது மாற்றங்கள் இருக்கா, இல்ல தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டிருக்கா, எப்படி மேம்?
1: தண்டனைகள் கடுமையோ ஆக்கல, வித்தியாசமும் இல்லை, செக்ஷன் மட்டும்தான் மாறி இருக்கு, அவ்வளவுதான். அதுல வந்து ரொம்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐபிசிக்கும் பிஎன்எஸ்க்கும் செக்ஷன் ரீஅரேஞ்ச் பண்ணிருக்காங்க, பிளஸ் வந்து ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு எல்லா ஆஃபென்சஸுமே மாத்திருக்கிறாங்க, அவ்வளவுதானே தவிர்த்து ராபரிக்கும் இதுல வந்து அந்த ஆஃபென்சஸ் எல்லாம் இருக்கா இல்லையா அப்படின்றது இல்ல.
0: சரி, இப்போ நிறைய செக்ஷன்ஸ் எல்லாம் வந்து மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. அண்ட் இப்போ அடிஷ்னலா என்னென்னலாம் பிஎன்எஸ்ல வந்திருக்கு?
1: அடிஷ்னலா வந்து தேசத்துக்கு அகைன்ஸ்டா பண்ற குற்றங்கள் அது என்னென்ன, எப்படி இருக்கும்? இப்போ சும்மா ஒருத்தங்க ஒரு கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணா அது வந்து ஆஃபென்ஸ்ல வராது, வேலிடான ஒரு ரீசன்ல ஏதோ ஒண்ணு பண்றாங்க அப்படின்னா அது வந்து இட் இஸ் பெர்மிசபிள். ஆனா வந்து தேசியத்தோட இறையாண்மைய பாதிக்கிற மாதிரியோ இல்ல இன்டெகிரிட்டிய பாதிக்கிற மாதிரியோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் செஞ்சானா, ஏற்கனவே அதுல வந்து செடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது, பட் அந்த செடிஷன்ன்ற வார்த்தையை நீக்கிட்டு கிரிமினல் ஆக்ட்ஸ் அகேன்ஸ்ட் நேஷனல் இன்டெகிரிட்டி சாவரனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்காங்க. டிஃபமேஷன் வந்து ஏற்கனவே இருந்தது அதே தான். சோ ஒருத்தர் இழிவுபடுத்துற மாதிரி சில வார்த்தைகளோ சில கெஸ்டர்ஸோ இல்ல வந்து அது அது தவறு அப்படின்னு தெரிஞ்சே நீங்க சொல்றீங்க அப்படின்னா அது டிஃபமேஷன்ல வரும். சோ அதை வந்து பிஎன்எஸ்ல வந்து தெளிவா கொடுத்துருக்காங்க. அதோட பனிஷ்மெண்ட் ஐபிசியில என்ன இருந்துச்சோ அதே பனிஷ்மெண்ட் தான் இதுலயும் வச்சிருக்காங்க.
0: ஓகே மேம். சோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல புதிய குற்றவியல் சட்டங்கள் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி வழக்கறிஞர் ரம்யா ராமச்சந்திரன் அவர்கள். சோ தொடர்ந்து இன்னும் பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு சின்ன பிரேக்கு அப்புறமா.

வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல புதிய குற்றவியல் சட்டங்கள் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி வழக்கறிஞர் ரம்யா ராமச்சந்திரன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ ஆன்லைன் குற்றங்கள்

0: அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அப்பப்போ அந்த டெக்னாலஜி எந்த அளவுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகுதோ ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான அந்த குற்றங்கள் அப்படின்றதும் வந்து மாறுபடுது இல்லையா. ஸோ இதை பத்தி பிஎன்எஸ்ல என்ன சொல்லி இருக்கு மேம்?
1: ஏற்கனவே வந்து ஐபிசியில இருந்த கிரிமினல் மிஸ் அப்ரோப்ரியேஷன், சீட்டிங் இது எல்லாமே பிஎன்எஸ்ல இருக்கு. பட் இப்போ வந்து இந்த மாதிரி புதுசு புதுசா குற்றங்கள் நடக்கிறதுக்கு என்ன சைபர் கிரைம் நடக்குது அப்படின்னா சைபர் கிரைமுக்குன்னு தனியா ஒரு ஆக்ட் இருக்கு. அதுல வந்து நம்ம அவங்களே இன்க்ளூடிங் இதையும் சேர்த்து அதையும் சேர்த்து அதில் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ இப்போ புதுசு புதுசாக நடக்கிற குற்றங்களுக்கு புதுசு புதுசான ஒரு ஆக்ட்ஸ் வந்துட்டுருக்கு. பட் எல்லாத்தோட பேசிஸ் என்ன அப்படின்னா இந்த ஒரு ஐபிசி இப்போ மாறி இருக்கிற பிஎன்எஸ் அதுதான். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஆன்லைன் ஃப்ராட்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா ஆன்லைன் ஃப்ராட் எப்படிப்பட்ட ஒரு ஃப்ராடு நம்ம பேங்கிங்கில் இருந்தால் அதுக்குன்னு ஒரு தனி ஆக்ட் இருக்குது. இல்லை வந்து சைபர் குற்றங்களாக இருக்குது நீங்கள் வந்து இதில் பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி எடுத்தாங்கன்னா அதுக்கு சைபர் கிரைம்ஸ்ன்னு தனியாக ஒரு ஆக்ட் இருக்குது.
0: ஓகே மேம். ஸோ இப்போ நம்மளோட வீட்டுக்குள்ளே ஒருத்தர் நம்மளோட பெர்மிஷன் இல்லாமல் வந்தாங்க அப்படின்னாலே அது கொஞ்சம் அத்துமீறல் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி நம்மளுடைய ஒரு சம்மதம் இல்லாமல் நம்ம வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க அப்படின்னா இப்போ இதை பத்தி சட்டத்துல என்ன சொல்லி இருக்கு மேம்?
1: நம்ம வீட்டுக்குள்ள ஒருத்தவங்க நுழையிறவங்க அவங்க எந்த அத்தாரிட்டியில நுழையிறாங்க, உள்ள வரத்துக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கா? இப்போ போலீஸ் வரலாம் நம்ம வீட்டுக்கு, இல்ல வந்து ஒரு நிலத்தை அளக்கிறதுக்கு ஒரு தாசில்தாரோ ஒரு விஏஓ ஏதோ ஒரு ஒரு விஷயத்துக்காக ஒரு கவர்மெண்ட் ஆபிஷியல் ஒருத்தவங்க நமக்கு வரலாம். ஸோ ப்ராப்பரா அவங்களுக்கு உள்ள வரத்துக்கு நமக்கு தெரியாத நபர், நமக்கு விருப்பம் இல்லாத ஒரு நபர் வராங்க அப்படின்னா ப்ராப்பரா அவங்களுக்கு இருக்கலாம். இல்ல கோர்ட் ஆர்டர் படியே ஒருத்தவங்களை வந்து வீட்டை விட்டு வெளியில போகணும், உங்களுக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு கோர்ட்ல இருந்து ஜப்தி அமைச்சிருப்பாங்க, அப்போ வந்து இவங்க அத்திமீறி நம்ம கிட்ட வராங்க, அது வந்து பிரைவேட் டிஃபென்ஸ் கிடையாது. நீங்க வந்து அப்போ அவங்கள வந்து ஒரு ஒரு போலீஸையோ இல்ல அது வந்து நீங்க செய்யறதே ஒரு அஃபென்ஸ் ஆயிடும். ஒரு ஒரு நபர் ஒருத்தர் வந்து அவங்க வேலையை அபிஷியல் டியூட்டில இருந்து நீங்க செய்யறது தடுக்கிறீங்கன்னா அதுவே வந்து ஒரு அஃபென்ஸ் தான். அதனால அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுற மாதிரி ஒருத்தவங்க வந்து உங்க வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழையிறாங்க அப்படின்னா அதுவே ஒரு தப்பு, அவங்க பண்றது ஒரு தப்பு, ட்ரெஸ்பாஸ். அதுக்கு மேல உங்களை வந்து பிசிக்கலா என்ஜியர் பண்றதுக்கு வராங்க, இல்ல பிசிக்கலா ஏதோ அபியூஸ் பண்ண வராங்க அப்படின்னா அந்த இன்ஜூரியை தடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. அது எல்லாருக்கும் இருக்கிற பர்சனல் ரைட்ஸ். அந்த இன்ஜூரியின் போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு காயப்பட்டுச்சுன்னா அது வந்து ஆஃபென்ஸ்ல வராது.
0: ஓகே மேம். சோ ஐபிசில 498A அப்படின்ற ஒரு செக்ஷன் வந்து பிஎன்எஸ்ல நீக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க இல்லையா. சோ இதனுடைய நிலை என்ன மேம்? அதை பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க.
1: இல்ல அதை வந்து நீக்கிட்டாங்க அப்படின்னே நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு பதிலா வந்து 85 அப்படின்றது ஹஸ்பண்டோ ஹஸ்பண்டோட ஒரு ரிலேட்டிவோ ஏதோ ஒரு குற்றம் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து அதுக்கான தண்டனையை வந்து என்ன அப்படின்றத 85லையும் 86லையும் சொல்லியிருக்கிறாங்க. க்ரூவல்ட்டினா என்ன அப்படின்னா ஒரு ஒரு கல்யாணமான பெண்ணை வந்து இதில் வந்து பெண்ணுன்னு ஸ்பெசிஃபிக்காக இருக்கு. ஸோ ஒரு கல்யாணமான ஒரு பெண்ணை வந்து தெரியாம இல்ல தெரிஞ்சிட்டே அவங்கள வந்து துன்புறுத்துறது எந்த அளவுக்குன்னா அவங்க வந்து எதர் அவங்கள வந்து சூசைடல் தாட்ஸ் அவங்களுக்கு வர மாதிரியோ இல்ல அவங்களே அவங்கள என்ஜூர் பண்ணிக்கிற மாதிரி அவங்களுக்கு மன வருத்தமோ ஏதோ ஒரு அவங்க உடம்புக்கோ அவங்க மனசுக்கோ இல்ல அவங்க பிசிக்கலா இருக்கிற இதுக்கோ இந்த மாதிரி எந்த செயல்கள் செஞ்சாலும் அது க்ரூவல்ட்டியில வருது. ஸோ இதை வந்து தெளிவாவே வந்து பிஎன்எஸ்ல டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க செக்ஷன் 86ல. அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக வேணும்னே அதாவது அந்த ஒரு இன்டென்ஷன் இருக்கணும், நம்ம அவங்களை கொடுமைப்படுத்துறோம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் இருக்கணும். அந்த இன்டென்ஷனோட கணவரோ கணவரோட சொந்தக்காரங்களோ ஸோ எனி ரிலேட்டிவ் ஆஃப் தி ஹஸ்பண்ட் அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து க்ரூவல்ட்டியில் வரும்.
0: ஓகே மேம். ஸோ க்ரூவல்ட்டி பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னும் நம்ம ஷோவில் சட்டம் சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் காத்துட்டு இருக்க நேயர்களையும் ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோவில் புதிய குற்றவியல் சட்டங்கள் பற்றி நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி வழக்கறிஞர் ரம்யா ராமச்சந்திரன் அவர்கள்.
2: இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் இளவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல புதிய குற்றவியல் சட்டங்கள் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி வழக்கறிஞர் ரம்யா ராமச்சந்திரன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், நீங்க குருவாலிட்டி பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. சோ இந்த கணவர் வீட்டு ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, சோ இந்த ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னா கணவர் வீட்டு சைட்ல மட்டும் தானே, எப்படி மேம் அது?
1: கணவரோட ரிலேட்டிவ்.
2: ஓகே,
1: கணவரோட ரிலேட்டிவ். ரிலேட்டிவ்ன்றதை நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க அப்படின்னா, இல்லை ஒரு ஒரு பக்கத்தில் போகிற ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாங்க அப்படின்னா கணவருக்கு சம்மந்தப்பட்டவங்க அப்படின்றது, அதெல்லாம் வந்து மேட்டர் ஆஃப் இது மேடம். நமக்கு குரூயல்ட்டி யார் பண்ணுறாங்க, முதல்ல கணவர் யார் நமக்கு இது பண்ணாலுமே, இல்லை இது யாரோ ஒரு மூணாவது மனுஷங்க பண்ணாங்க அப்படின்றது கண்டிப்பாக வரப்போகிறது இல்லை. ஏதோ ஒரு அவங்களோட சம்மந்தப்பட்ட நபர் தான் வந்து இவங்களுக்காக

0: பண்ணுவாங்க. இது வந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு இது கிடையாது, இது சட்டத்துல இருக்கிற ஓட்டையெல்லாம் கிடையாது. கணவரோ கணவரோட சொந்தக்காரங்களோ யாரோ, சொந்தக்காரங்கன்னா இப்படிதான் சொந்தமா தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நிறைய சுப்ரீம் கோர்ட் லாஸ் இருக்கு இதுல வந்து சொந்தக்காரங்கன்னா யாரு எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க, அது ஒரு கேஸுக்கு கேஸ் மாறும். ஸோ ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டுனா யாரோ ஒரு ஃப்ரெண்ட் எல்லாம் நம்ம சும்மா கேலி கூத்துக்கா பேசுறதுக்கெல்லாம் கூட நம்ம அதெல்லாம் இன்க்ளூட் ஆகாது. பட் நிஜமாவே ஒரு பொண்ணை வந்து கஷ்டப்படுத்துறதோ இல்ல வந்து நீ வந்து இந்த இந்த பொருளை கொடு உன்கிட்ட இருக்கிறது பணமா வாங்கிட்டு வா பொருளா வாங்கிட்டு வா அந்த மாதிரி சொல்றது எல்லாமே வந்து இதுல வரும். ஏதோ ஒரு அசையும் சொத்து அசையாத சொத்து எதுவா இருந்தாலுமே இது வந்து குரூவல்ட்டியில வரும். குரூவல்ட்டினா வெறும் இந்த பொருள் வாங்கிட்டு வான்னு சொன்னா மட்டுமே குரூவல்ட்டி இல்லை, நீங்க அந்த பொண்ணை இழிவுபடுத்துற மாதிரி பேசினாலோ அவங்க மனசை பாதிக்கிற மாதிரி பேசினாலோ அது வந்து குரூவல்ட்டி.
1: ஓகே,
0: அது வந்து சப்ஜெக்டிவ் டம் மேடம், ஒரு ஒருத்தருக்கும் மாறும். இப்போ நான் எனக்கு சில விஷயங்கள் அது ஹர்ட் ஆகாது, பட் உங்களுக்கு அது ஹர்ட் ஆகலாம். ஸோ அது வந்து அந்த அந்த பெண்ணோட மனப்பான்மையை பொறுத்து தான் இருக்கு. அவங்களுக்கு அது குரூவல்ட்டியா தோணுச்சு அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்.
2: ஓகே மேம், ஸோ இப்போ டவுரி ரிலேட்டடான பிரச்சனைகளுக்கு எப்படி மேம், இதில் ஏதாவது மாற்றங்கள் வந்திருக்கா?
0: திட்டங்கள் எதுவும் இல்லை, அதே மாதிரி தான் 7 வருஷங்களுக்குள்ள கல்யாணம் ஆகி 7 வருஷங்களுக்கு. குரூவலிட்டிங்கிறது வந்து 498A, அது வந்து 85-86 வந்துருது. 18 டௌரி, டௌரி சம்பந்தமான ஒரு விஷயங்கள். இதுல வந்து என்ன க்ரூஷியல்னா 7 வருஷம் கல்யாணம் ஆகி 7 வருஷத்துக்குள்ள இந்த மாதிரி ஒரு அஃபென்ஸ், ஒரு பர்ன் இன்ஜுரியோ இல்லை வந்து ஒரு மற்றபடி வேற எந்த விதமான ஒரு பாடிலி ஒரு இன்ஜுரி இருந்ததோ 7 வருஷத்துக்குள்ள எதுனால நடந்திருக்கு, அந்த இன்ஜுரி எதுனாலனா அவங்க பண்ண குரூவல்ட்டினால நடந்திருக்கு. அதாவது அவங்க அடிக்கல, ஆனா அவங்க நம்மளை கொடுமைப்படுத்தினதுனால நம்மளே நம்மளை வற்புறுத்திக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல வந்துச்சுன்னா அதுவுமே வந்து டௌரி ரிலேட்டடான ஒரு விஷயம். டௌரினா நீங்க ஏதோ ஒரு பொருளோ பணமோ அசையும் சொத்து அசையா சொத்து ஏதோ ஒரு விஷயங்கள், ஈவன் உங்களோட வேலையை நீங்க விடணும்னோ இல்ல வேலை பார்க்கணும்னோ இதெல்லாமே கம்பேர் பண்ணாலுமே இதெல்லாமே டௌரி ஹராஸ்மெண்ட்ல வந்துருது. இது ஐபிசிலயோ பிஎன்எஸ்லயோ இல்லாம டௌரி ஹராஸ்மெண்ட் ஆக்ட்னு தனி ஆக்ட் கூட கொண்டு வந்திருக்கிறான்.
2: ஓகே மேம், சோ டொமஸ்டிக் வயலன்ஸ் பொறுத்த வரைக்கும் பிஎன்எஸ்ல எப்படி இருக்கு?
0: சோ டொமஸ்டிக் வயலன்ஸ் இந்த குரூவல்ட்டியில வர எல்லா விஷயங்களும் ஒரு செக்ஷன்ல சொல்லிட்டாங்க. 86 இதுதான் குரூவல்ட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒன்னொன்னுத்தையும் பிரிச்சு பிரிச்சு சொல்றதுதான் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இதுல இது வந்து ஒரு ஜெனரலான ஒரு லா, ஒரு ஸ்பெசிஃபிக்காக இது இது மட்டுமே நடக்குது. டொமஸ்டிக் வயலன்ஸில் பல விதமான டொமஸ்டிக் வயலன்ஸ் நீங்கள் ஏற்கனவே நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணி விழிப்புணர்வு நிறையா கொடுத்துருப்பீங்க. ஸோ இது இந்த மாதிரி ஒரு தனித்தனியாக பிரித்து பிரித்து குரூவல்ட்டியில் இந்த இதுதான் பேசிக் குரூவல்ட்டி. குரூவல்ட்டினா என்ன அப்படின்றத இதை சொல்லிட்டாங்க. இதை பிரித்து இதில் என்ன பண்ணலாம் ப்ளஸ் ரிலீஃப் என்ன கிடைக்கும். ஐபிசிசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த ஒரு ரிலீஃபுமே கிடையாது. செக்ஷன் என்ன, பனிஷ் பண்ணவங்களுக்கு பனிஷ்மெண்ட் அவ்வளோதான். இதை ஒத்து பாதிக்கப்பட்ட நபருக்கு வந்து ஃபைன் அமௌண்ட் போடுறாங்க சில விஷயங்கள்ல, அதாவது ஒரு ரேப் மாதிரியான ஒரு கிரேவ் அஃபென்சஸ்ல ஃபைன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கோ மெடிக்கல் செலவுக்கோ யூஸ்ஃபுல்லாகிற மாதிரி. அதே மாதிரி இந்த டௌரி ரிலேட்டட் அஃபென்சஸ்லையும் எப்படி அப்படின்னா அந்த ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் நடக்குது அதுக்கு ஈடாகிற மாதிரி ஃபைன் அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு. மற்றபடி ரிலீஃப் உங்களுக்கு பாதிக்கப்பட்ட உங்களுக்கு ரிலீஃப் வேணும்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், பண்ணவங்களை தண்டிக்கணும் அப்படின்னா IPC BNS.
2: ஓகே மேம், ஸோ நேயர்களே பார்த்தீங்களா புதிய குற்றவியல் சட்டங்களை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம கூட புதுச்சேரி வழக்கறிஞர் ரம்யா ராமச்சந்திரன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் அதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க, தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறமா.

0: காத்து மாத்து, பழக்கத்தை மாத்து.
1: மிஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து, பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல புதிய குற்றவியல் சட்டங்கள் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி வழக்கறிஞர் ரம்யா ராமச்சந்திரன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ புதிய குற்றவியல் சட்டங்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுடைய பாதுகாப்பு, பெண் குழந்தைகளோட பாதுகாப்பு அப்படின்றது எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்படுது, எவ்வளவு கடுமையாக்கி இருக்காங்க மேம்?
4: எந்த அளவுக்குனா, IPCA இருந்ததோட இது வந்து கடுமையாதான் பாக்குறாங்க இந்த ஆஃபென்சஸ். இப்ப கேங் ரேப் மாதிரி ஒரு பெரிய சீரியஸான ஒரு ஆஃபென்ஸுக்கு வந்து தண்டனையை வந்து இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க. பிளஸ் கேங் ரேப்ல வந்து அந்த செயல ஈடுபடாம கூட இருந்தவங்களுக்கும் அதே தண்டனை தான், அவங்களும் அதே செஞ்ச மாதிரி தான் ஒரு இருத்தமே தவிர்த்து, இல்ல நான் கூடதான் இருந்தேன், நான் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்க அந்த ஒரு ஆக்டுக்கு ஒத்துழைச்சாலே அதே தண்டனை, இல்ல தூண்டுதல் படுத்தினாலே அதே தண்டனை அப்படின்றது தான் வந்து இந்த ஆக்ட்ல தெளிவா இருக்கு. சோ கடுமை தான் படுத்திருக்கிறாங்களே தவிர்த்து இன்னும் கொஞ்சம் சீரியஸா தான் இந்த ஆஃபென்சஸ் பாக்குறாங்க.
3: ஓகே மேம், சோ BNS பொறுத்த வரைக்கும் விமென் ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல வந்து மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு மிஸ்கன்செப்ஷன், அதாவது ஏதாவது தவறான புரிதல்கள் இருக்கா, அதை பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க.
4: இப்போ இந்த BNS பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் தப்பான ஒரு கண்ணோட்டத்திலேயே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு சில விஷயங்கள்

0: என்னன்னா 498A க்ரூயல்ட்டியை வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி ஒரு செக்ஷனே இல்லை அப்படின்றது ஒரு மிஸ்கன்செப்ஷனா இருக்கு. அந்த மாதிரி இல்லை, அதுக்கு வந்து ஒரு செக்ஷனா இருந்தது 498A இருந்தது, ரெண்டு செக்ஷனா மாத்தி 85, 86 போட்டுட்டு க்ரூயல்ட்டினா என்ன, க்ரூயல்ட்டி எப்படி டிஃபைன் பண்ணுவோம், யார் யார் வருவாங்க அப்படின்னு ரெண்டு செக்ஷனா தெளிவாவே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு பையன் வந்து ஏமாத்திட்டானா, கல்யாணம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டானா, இது வந்து அது ஏமாத்தினாலே அது வந்து ஒரு கிரிமினல் கேஸ் ஆயிடும் அப்படின்றது ஒரு மிஸ்கன்செப்ஷனா இருக்கு. ஆனால அந்த மாதிரி இல்லை. என்ன செக்ஷன் 69ல தெளிவா சொல்றாங்க, பிஎன்எஸ் செக்ஷன் 69ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு இன்டென்ஷன் இல்லாம நான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம ரெண்டு பேருக்குள்ள, அதாவது கேஷுவலா ஒரு இப்ப சொல்ற மாதிரி லோக்கல் டேர்ம்ல சொல்லணும்னா ஃபிலிங்ஸ் மாதிரி சும்மா ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்போம் அப்படின்னு ரெண்டு பேருமே நம்பிட்டு ரெண்டு பேருமே இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு அகேன்ஸ்டா இதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு ஒரு மிஸ்கன்செப்ஷனாவே இருக்கு. சும்மா கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டான், அதனால நான் அவன் மேல கேஸ் போடுறேன் அப்படின்றது இதுல வராது. அதே மாதிரி செக்ஷன் 69ல இருக்கிறது வந்து ரேப்ல வருமா, அதாவது கல்யாணம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஸோ அதுவுமே வந்து ரேப்பா அப்படின்னா இது வந்து ரேப் கிடையாது. இது வந்து கல்யாணம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரோட சம்மதத்தோட நடக்கிற ஒரு விஷயம் தான், பட் என்னன்னா ஒரு ஃபால்ஸ் ஆன ஒரு ஒரு ஹோப் கொடுத்துட்டு பண்றாங்க. ஸோ அதுல வந்து 10 வருஷம் தண்டனை இருக்கே தவிர்த்து ரேப் அளவுக்கு அது வந்து ஒரு கிரேவ் அஃபென்ஸா பாக்கல அப்படின்றது தான் உண்மை. ஏமாத்திட்டாங்க எல்லாமே கரெக்ட், பட் அந்த அந்த நேரத்துல அதோட நோக்கத்தையும் பார்க்கணும் அப்படின்றது இந்த ஆக்ட்ல வந்து தெளிவா கொடுத்துருக்காங்க. அதாவது எப்பயுமே வந்து நிறைய ஒரு அகேன்ஸ்டாவே இல்லாம சொசைட்டிக்கு எது இந்த நேரத்துல முக்கியமோ அந்த மாதிரி இந்த ஆக்ட் வந்திருக்கு அப்படின்றது தான் வந்து என்னோட கருத்து. அதே மாதிரி ஒரு மேரிட்டல் ரேப், அதாவது கல்யாணம் பண்ணிட்டு ரேப் பண்றது வந்து, அதாவது ஒரு வைஃபே ரேப் பண்றாங்க அப்படின்னா 18க்கு மேல இருந்தா அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷனே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மாதிரி கிடையாது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்குள்ள ரிலேஷன்ஷிப்பு வைஃபோட சம்பந்தம் இல்லாம அவங்க வந்து கொடுமைப்படுத்துறதுக்காக ஒரு செக்ஷுவல் கான்டாக்ட் வைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னா அதுவும் வந்து மேரிட்டல் ரேப் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணிருக்காங்க தெளிவா. அதே மாதிரி செக்ஷன் 67ல வந்து ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரிஞ்சிருக்கிறாங்க, டைவர்ஸ் ஆகல பட் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா தான் இருக்கிறாங்க, பட் பிரிஞ்சிருக்கிறாங்க பிடிக்கல, அந்த சிச்சுவேஷன்ல கம்பல் பண்றதும் வந்து இட் இஸ் டெல்டாஸ் ரேப், மேரிட்டல் ரேப் அப்படின்றதையும் நல்ல தெளிவா இதுல வந்து டிஃபைன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி எல்லாமே வந்து பிஎன்எஸ்லயே கவர் ஆயிடும் அப்படின்றதும் நம்ம ஒரு மிஸ்கன்செப்ஷன் தான். அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஎன்எஸ்எஸ்ல வந்து ப்ரொசீஜர் எப்படி போகணும், எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், எவ்வளவு டைம்குள்ள முடிக்கணும், யார் யார் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து பிஎன்எஸ்எஸ்ல தான் இருக்கே தவிர்த்து ஐபிசின்றது ஐபிசியோ பிஎன்எஸ்ஓ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெறும் குற்றங்கள் மட்டும்தான், குற்றங்கள் அதுக்கான தண்டனை மட்டும்தான். ப்ரொசீஜர் போகணும் அப்படின்னா ப்ரொசீஜர் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றது பிஎன்எஸ்எஸ்ல இருக்கு.
1: ஸோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல புதிய குற்றவியல் சட்டங்கள் பத்தி தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கோம். அண்ட் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி வழக்கறிஞர் ரம்யா ராமச்சந்திரன் அவர்கள். ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல புதிய குற்றவியல் சட்டங்கள் பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி வழக்கறிஞர் ரம்யா ராமச்சந்திரன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள்ல இருந்து அவங்களை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, அதை பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க.
1: ஒரு செக்ஷுவல் அஃபென்ஸ் நடக்குது அப்படின்னா என்னென்னலாம் ஒரு சேஃப்கார்டு அவங்களுக்கு அவைலபிளா இருக்கு அப்படின்னா, ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து எந்த இடத்துல வேணாலும் போய் கொடுக்கலாம். நீங்க வந்து இந்த குற்றம் இங்கதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு போலீஸ் ஆபீசருமே வந்து இந்த ஏரியால தான் நடந்திருக்கு, அதனால நீங்க வந்து இங்க வந்து என்கிட்ட கொடுக்க முடியாதுன்னு சொல்லி டினை பண்ணவே முடியாது. அதே மாதிரி நீங்க நேர்ல தான் போய் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனாவும் கொடுக்கலாம். நீங்க ஒரு எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், அதாவது ஒரு வாட்ஸ்அப் மூலமாவோ இல்ல இமெயிலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை எப்படி வேலிடேட் பண்ணுவாங்க அப்படின்னா, அதை

0: நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் போட்டு மூணு நாளைக்குள்ள நீங்க அந்த இடத்துல கன்சர்ன் இடத்துல நான் இந்த மாதிரி தெரிவிச்சிருக்கிறேன் அதை வந்து நம்ம கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு நாளைக்குள்ள கொடுக்கணும். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு ஒரு எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அஃபென்ஸ் நடக்குது, நம்மளால உடனே போய் ரிப்போர்ட் பண்ண முடியல, ஒரு மூணு நாள் கழிச்சு போனோம்னா டிலே வரும், ஏன் நீங்க மூணு நாளா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, யோசிச்சு பண்ணீங்களா, அந்த மாதிரி கேள்விகள்லாம் தவிர்க்கிறதுக்கு இப்ப இருக்கிற எலக்ட்ரானிக் மீடியம்ல நம்ம உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு மூணு நாள் டைம் இருக்கு, அதுக்குள்ள நம்ம கொண்டு போய் கம்ப்ளைண்ட் சைன்டு காப்பியை கொடுத்துட்டோம்னா கண்டிப்பா அதை அந்த அஃபென்ஸை வந்து காக்னிசன்ஸ் எடுத்துதான் ஆகணும். அதே மாதிரி சில அஃபென்சஸ் இப்போ உமன் ரிலேட்டட் அஃபென்சஸ் இல்ல வந்து அவங்களுக்கு வந்து மன ரீதியா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து கண்டிப்பா ஒரு உமன் ஆஃபீஸர், உமன் போலீஸ் ஆஃபீஸர் இருக்கணும் அப்படின்றது ஒரு ரூல். ஏதாவது ஒரு ஆஃபென்ஸ் சொல்லும் போது நம்மளால எல்லா விஷயமும் ஓப்பனா சொல்ல முடியாது, ஸோ உமன் ஆஃபீஸர் இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னும் போது ஒரு உமன் போலீஸ் ஆஃபீஸர் இருக்கணும் அப்படின்ற கட்டாயம் இருக்கு. அதே மாதிரி அஃபென்ஸ் நடந்ததுனால அந்த விக்டிம் பர்சன் வந்து பர்மனண்டாவோ இல்ல ஒரு சில நாளுக்காக வந்து அவங்களால நேர்ல போய் சொல்ல முடியாது, பிசிக்கல் டிசபிலிட்டி வந்துருச்சு இல்ல மென்டல் டிசபிலிட்டி வந்துருச்சுன்னா போலீஸ் ஆஃபீஸர் வீட்லயே போய் கம்ப்ளைண்ட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ரூல் இருக்கு. அப்போ அந்த நேரத்துல போகும்போது இல்ல வீட்டுக்கு வரத்துக்கு அவங்களுக்கு பாதிப்பு இருந்துச்சுன்னா எந்த இடத்துல அவங்க சொல்றாங்களோ அந்த இடத்துல போய் போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கலாம். அவங்க கிட்ட இருந்து போய் கம்ப்ளைண்ட்
1: நேரடியா போய் அந்த
0: கம்ப்ளைண்ட்டை வாங்கணும் அப்படின்றது ரூல். ஏன்னா வந்து அவங்களால அந்த பிசிக்கலாவோ மென்டலாவோ அவங்களுக்கு ஒரு டிசபிலிட்டி ஏற்பட்டுருச்சு அப்படின்னும் போது நேரடியா கூட வந்து சப்போஸ் அவங்களுக்கு வந்து தெளிவா சொல்ல முடியாது, பிசிக்கல் டிசபிலிட்டி இந்த சென்ஸ் அவங்களால சொல்ல முடியாது, டிரான்ஸ்லேட்டர் வேணும் இல்ல வந்து ஒரு பிசிக்கல் இன்டர்பிரேட்டர் வேணும், அவங்க சொல்றத வந்து நமக்கு மொழிபெயர்க்கிறதுக்கு ஆள் வேணுமோ இல்ல வந்து இன்டர்பிரேட்டர் ஒரு மென்டலி டிசேபிள் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் இருப்பாங்க, ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனையும் கூட கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளஸ் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்கிறத கண்டிப்பா வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கணும், வீடியோ ரெக்கார்டிங் இருக்கணும். அதுல இவங்க என்ன கொடுக்குறாங்களோ எந்த கம்ப்ளைண்ட் என்ன இருக்கோ அதை வந்து அந்த விக்டிம்க்கோ யாரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு இன்ஃபர்மேஷனுக்கு காப்பி கொடுத்தாகணும். அது அது வந்து ரூல். ஏன்னா நான் வந்து இது சொல்லவே இல்லை அப்படின்றது சொல்லவே முடியாது, அவங்களுக்கு ஒரு காப்பி கொடுத்தாகணும். அது வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுல வந்து கையெழுத்து போடணும்.
1: சோ இப்போ இந்த இடத்துல பண்றப்போ அந்த கம்ப்ளைண்ட் வாங்குறப்ப மட்டும் இந்த வீடியோ ரெக்கார்டிங்ன்றது மஸ்ட்.
0: எஸ், அதாவது பிசிக்கல் டிசபிலிட்டி இருந்துச்சுனா
1: பிசிக்கல் டிசபிலிட்டின்றது வந்து எப்படிலாம் வந்து மீன் பண்றாங்க?
0: எது வேணாலும் இருக்கலாம் மேடம், எனி கைண்ட் ஆஃப் பிசிக்கல் டிசபிலிட்டி ஆ இருக்கலாம். சப்போஸ்
1: ஒரு கிரைம் நடந்திருக்கு, இப்போ அவங்க வந்து வெளியில வர்றது வந்து ஒரு சேஃபா உணரல, நான் இந்த இடத்துல
0: அது வந்து பிசிக்கல் டிசபிலிட்டியா வராது. சே அவங்க உணர்றது இல்ல, அவங்களுக்கு ஆக்சுவலா ரொம்ப ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, ஒரு ஐசியூல இருக்காங்க, ஐசியூ இல்லாம வெளியில கூட ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, அவங்களால நடந்து வர முடியாது அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஹாஸ்பிட்டல்லயே கூட போய் ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், பட் இட் ஹஸ் டு பீ வீடியோ ரெக்கார்டட்.
1: ஓகே, சோ இதுல மென்டல் டிசபிலிட்டி, மேம்
0: மென்டல் டிசபிலிட்டினா அவங்களுக்கு மென்டலி அவங்க அன்ஸ்டேபிளா இருக்காங்க, பட் அவங்களோட வாக்குமூலத்தை வாங்கணும் என்ன நடந்திருக்குன்றது நேர போய் பார்க்கணும் அப்படின்னும் போது வீடியோ ரெக்கார்டிங் பிளஸ் ஒரு கம்பீட்டன்ட் பர்சன், அவங்களுக்கு அவங்களோட டிரான்ஸ்லேட் பண்ற மாதிரி ஒருத்தவங்க இருக்கணும். பிசிக்கல் டிசபிலிட்டிக்கு அவங்க மட்டுமே இருந்தா போதும், மென்டல் டிசபிலிட்டி இருந்துச்சுன்னா அவங்களோட கார்டியன், அவங்களோட நியர் ரிலேட்டிவ் யாரோ பாதுகாக்கிறவங்க அவங்க இருக்கணும்.
1: ஓகே மேம், சோ நேயர்களே இன்னும் சட்டம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்க, தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல புதிய குற்றவியல் சட்டங்கள் பத்தி நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம். அண்ட் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி வழக்கறிஞர் ரம்யா ராமச்சந்திரன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ எவிடன்ஸ் ஆக்ட் வந்து பிஎஸ்ஏவா மாறி இருக்கு இல்லையா? சோ அந்த பிஎஸ்ஏல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மாறி இருக்கு, இல்ல அதை பத்தி கொஞ்சம் ஒரு டீடைலா சொல்லுங்க மேம்.
1: இப்போ இதுல எப்படின்னா, எல்லா எவிடன்சஸையும் வந்து நம்ம

ஒரு ஒரு குற்றத்துக்கான போய் ஒரு அஃபென்ஸ் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஒரு நாலு நாள் கழிச்சோ அஞ்சு நாள் கழிச்சோ டெலீட் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு பேச்சுக்கே இடம் கிடையாது. கேஷுவலாக டெலீட் ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்லக்கூடாது. எந்த ஒரு எவிடென்ஸாக இருந்தாலும் அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஒரு எவிடென்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த எவிடென்ஸ் எதெல்லாம் இருக்கணும் அப்படின்னா, ஒரு ஒரு சைபர் கிரைம் பற்றி சொல்கிறோம், இல்லை வந்து வாட்ஸ்அப்பில் உங்ககிட்ட ஆபாசமாக யாராக பேசுகிறாங்க, இல்லை மெசேஜஸ் அனுப்புகிறாங்க அப்படின்னா, நான் அதை டிலீட் பண்ணிட்டேன் அப்படின்றது நீங்கள் சொல்ல முடியாது. அந்த ஒரிஜினல் மெசேஜ் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கணும், ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம், அதை வந்து ஒரு இடத்துல போடலாம். சோஷியல் மீடியா கம்யூனிகேஷன், எனக்கு இது சரிப்பட்டு வரல நான் டிலீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஆஃபென்ஸே வராது. நீங்கள் அதை எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? ஸோ முக்கியமான விஷயம் ப்ரிசர்வ் தி எவிடன்ஸ். அது எதுவுமே இல்லாமல் சும்மா வாயால் சொல்றது வராது. எவிடன்ஸ் கண்டிப்பாக இட் இஸ் நெசசரி. அதனால அதுக்காக எல்லா நேரமும் நம்ம வந்து ஒருத்தவங்களோட கேஷுவலாக பேசும்போதும் ஃபோனை தூக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கிறது தப்பு. அது வந்து நமக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் பாதிக்கும். பட் எந்த இடத்துல குற்றம் நடக்குது அப்படின்னு தெரியுதோ அந்த இடத்துல வந்து எவிடன்ஸ் கேதர் பண்றது இட் இஸ் வெரி எசென்சியல். அதை வந்து சேஃபாக வச்சுக்கிறதும் இன்னொரு முக்கியமான விஷயங்க. அதே மாதிரி செக்ஷுவல் அஃபென்சஸ் பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் எவிடன்ஸ் ரொம்ப முக்கியம்.

0: அனுப்புறாங்க அப்படின்னா நான் அதை டிலீட் பண்ணிட்டேன் அப்படின்றது நீங்க சொல்ல முடியாது. அந்த ஒரிஜினல் மெசேஜ் நீங்க ஏதாவது ஒரு இடத்துல பிரிசர்வ் பண்ணி வச்சுக்கணும், ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம், அதை வந்து ஒரு இடத்துல போடலாம். சோசியல் மீடியா கம்யூனிகேஷன், எனக்கு இது சரிப்பட்டு வரல நான் டிலீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா அது வந்து ஆஃபென்ஸே வராது. நீங்க அதை எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? சோ முக்கியமான விஷயம் பிரிசர்வ் தி எவிடன்ஸ். அது எதுவுமே இல்லாம சும்மா வாயால சொல்றது வராது. எவிடன்ஸ் கண்டிப்பா இட் இஸ் நெசசரி. அதனால அதுக்காக எல்லா நேரமும் நம்ம வந்து ஒருத்தவங்களோட கேஷுவலா பேசும் போதும் போனை தூக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கிறது தப்பு. அது வந்து நமக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் பாதிக்கும். பட் எந்த இடத்துல குற்றம் நடக்குது அப்படின்னு தெரியுதோ அந்த இடத்துல வந்து எவிடன்ஸ் கேதர் பண்றது இட் இஸ் வெரி எசென்ஷியல். அதை வந்து சேஃபா வச்சுக்கிறதும் இன்னொரு முக்கியமான விஷயங்க. அதே மாதிரி செக்ஷுவல் அஃபென்சஸ் பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் எவிடன்ஸ் ரொம்ப முக்கியமா அப்படின்ற ஒரு விஷயங்கள் தேவைப்படுதும். நம்ம மெடிக்கல் எவிடன்ஸோட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. எனக்கு ரேப் நடந்திருக்கு பாரு அப்படின்னு சர்டிபிகேட் எடுத்துட்டு போய் கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பட் ரேப் நடந்திருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்களை வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கண்டிப்பா அழைச்சிட்டு போவாங்க. அப்ப அந்த மெடிக்கல் எவிடன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். சோ மெடிக்கல் எவிடன்ஸ் நீங்க எடுத்துட்டு போகணும்ன்ற அவசியம் இல்ல, பட் அந்த ப்ரொசீஜர் இட் ஹஸ் டு பி எஸ்டாப்ளிஷ்ட். அதுக்கான ஒரு இது பண்ணுவாங்க வித் யுவர் கன்சென்ட் தான். நீங்க வந்து இல்ல எனக்கு மெடிக்கல் எவிடன்ஸ்ல விருப்பம் இல்ல அப்படின்னு சொன்னா அதோட எவிடன்ஷரி வேல்யூ அதுதான். சோ மெடிக்கல் எவிடன்ஸ் வந்து நீங்க எடுத்துட்டு போகணும்ன்ற அவசியம் இல்ல, பட் வென் யூ ஆர் சப்ஜெக்டட் டு தட் அந்த ஒரு மெடிக்கல் எவிடன்ஸ்க்கோ இல்ல மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கோ உங்களை கூப்பிட்டு போகும்போது நீங்க வந்து யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட்.
1: ஓகே மேம், ஸோ ஆன்லைன் கம்ப்ளைண்ட்ஸ் பற்றி சொல்லுங்க.
0: ஆன்லைன் கம்ப்ளைண்ட்ன்ற ஒரு கான்செப்டே முன்னாடி இல்லை, இப்போதான் வந்து அது கொண்டு வந்திருக்காங்க. ஆன்லைனில் கொடுக்கறதும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு இமெயிலில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா 3 days அதை வந்து சைன் போட்டு யூ ஹேவ் டு சப்மிட் இட். நான் தான் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், இது ஒரிஜின் சும்மா ஒரு கம்ப்ளைண்ட்டாக இல்லாமல் இதை வந்து நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் நேரில் போய் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, த்ரூ ஒரு ப்ராப்பர் சேனல்யும் கொடுத்துட்டு போய். பட் உங்களோட ஐடென்டிட்டியை வந்து இது பண்ணணும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு சில அஃபென்சஸ் இருக்குல்ல, அதில் வந்து ஐடென்டிட்டியை வந்து போலீஸ் யூஷுவலா வெளியே சொல்லக்கூடாது அப்படின்றதும் ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்க இந்த ஆக்ட்ல. நடக்கணும் சொல்லிருக்காங்க. சோ விரைந்த ஸ்பீடி டிஸ்போசலுக்கு கண்டிப்பா ப்ரொவிஷன் இருக்கு.
1: ஓகே மேம், சோ இப்போ நம்ம கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் நிகழ்ச்சியோட நிறைவா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: சோ இது வந்து எனக்கு சமுதாயத்துக்கு நான் ஆற்ற ஒரு கடமையா நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச சட்டத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொருத்தரும் எல்லா சட்டமும் தெரியணும் அப்படின்றதான் வந்து சட்டத்தோட நோக்கம். சட்டம் தெரியாதுன்னு யாருமே சொல்லக்கூடாது. அதனால கண்டிப்பா எல்லாரும் வந்து இந்த இன்டர்வியூ கேட்கணும். இது கரெக்டா நீங்க வந்து எல்லாரும் ரைட்ஸ் புரிஞ்சுக்கணும். எல்லாரோட ரைட்ஸையும் நமக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது முக்கியமான விஷயம். அடுத்தது எவிடன்ஸ் பிரிசர்வ் பண்ணுங்க. கேஷுவலா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பட் எவிடன்ஸே ஒரு நோக்கத்துல இருக்க கூடாது. எவிடன்ஸும் பிரிசர்வ் பண்றதும் நீங்க நினைச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த இடத்துல தேவைப்படுதோ சட்ட உதவி கண்டிப்பா கேட்டுக்கோங்க. யூ கேன் கன்சல்ட் பண்ணிக்கலாம். கன்சல்டேஷனுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லையா கன்சல்ட் பண்ண முடியலையா, உங்களுக்கு இலவச சட்ட உதவிகள் கவர்மெண்டே ஃப்ரீயா எல்லாருக்குமே போகணும் அப்படின்னு இருக்கு, அங்கேயும் நீங்க அப்ரோச் பண்ணலாம்.
1: தேங்க்யூ சோ மச் மேம், நிகழ்ச்சியில கலந்துகிட்டு சிறப்பித்ததற்கு மிக்க நன்றி.
0: எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை பொதுமக்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கிறதுக்கு மிக்க நன்றி.
1: சோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல புதிய குற்றவியல் சட்டங்கள் பத்தி நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க புதுச்சேரி வழக்கறிஞர் ரம்யா ராமச்சந்திரன் அவர்கள். சோ மீண்டும் அடுத்த வாரம் ஒரு டிஃபரெண்டான டாபிக்கோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க ஆனந்தி.

திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மருங்காபுரி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாடு காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அதிக வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. புதுச்சேரியில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 40.5 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 22.4 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 9.4 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை திண்டுக்கல் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. அதிகளவு வெப்பநிலை கரூர் வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, தருமபுரி, ஈரோடு, திண்டுக்கல், சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தஞ்சாவூர், சென்னை, கோயம்புத்தூர், நீலகிரி, கடலூர், கன்னியாகுமரி, மதுரை, நாகப்பட்டினம், திருநெல்வேலி மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம், சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, மதுரை, விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. 11ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டு மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 32.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.8 டிகிரி செல்சியஸ். தமிழ்நாடு புதுச்சேரி கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

ஆகாஷ்வாணி நேரம் 2:55. வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: திருவள்ளூர் மாவட்டம் தாமிரபாக்கம் 6 சென்டிமீட்டர், மதுரை மாவட்டம் சாத்தியார், திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், திண்டுக்கல், கொரட்டூர், திருநின்றவூர், பூண்டி, வில்லிவாக்கம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், பூவிருந்தவல்லி, சென்னை, புழல், செங்குன்றம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், நாகப்பட்டினம், சென்னை எம்ஜிஆர் நகர், பெரம்பூர், திருவள்ளூர், சேத்தியாத்தோப்பு, செம்பரம்பாக்கம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், பேரையூர், அம்பத்தூர், அயனாவரம் வட்டாட்சியர் அலுவலகம், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், உசிலம்பட்டி, சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி, சென்னை தண்டையார்பேட்டை, சென்னை ஆட்சியர் அலுவலகம், கொளப்பாக்கம்,

இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவுநல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. நேரம் 3:19. பன்மொழி பாடல்களை தெலுங்கு சாங் கேட்டாச்சு. அடுத்தது ஒரு ஹிந்தி சாங் கேட்கலாம். ராம்லகான் படத்திற்காக மன்ஹர் உதய், அனுராதா பௌத்வால் குரலில்

நேரம் 3:26 நிமிடம். பன்மொழி பாடல்களில் தெலுங்கு ஹிந்தி சாங் கேட்டாச்சு, அடுத்தது மலையாள பாட்டு கேட்கலாம். ரேக சித்திரம் படத்திற்காக கபில் கபிலன் பாடிய பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேரம் 3:30. சங்கீத சாரல் இன்றைய நிகழ்ச்சியில் ராஜ்குமார் பாரதி அவர்களின் பாட்டு இடம்பெறுகிறது. தொடக்கமாக ஸ்ரீகண்டநாதம் என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, கனகாங்கி ராகம், ஆதிதாளம்.

அடுத்து ரமஞ்சுவாரே வருரா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, சுபோஷினி ராகம் ஆதித்தாலம் திஸ்ரகதி.

0: நேரம் 4 மணி.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது தேவர் பிலிம்ஸ் வழங்கும் அன்புக்கு நான் அடிமை திரைப்பட வலுச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் ரஜினிகாந்த், மேஜர் சுந்தர்ராஜன், எஸ் ஏ அசோகன், தேங்காய் ஸ்ரீனிவாசன், சுருளிராஜன், விஜயன், சுஜாதா, ரதி ஆகியோருடன் பலர். இசை இளையராஜா. திரைக்கதை வசனம் தூயவன். இயக்கம் ஆர். தியாகராஜன்.
2: நிரபராதி தலைமறைவா இருக்கிறான்.
3: அது நீங்க தெரிஞ்சு செய்த தப்பு இல்லையே.
2: அப்படி நினைச்சுதான் மனசை தெரிஞ்சுக்கிறது. லட்சுமி, நான் சாகிறதுக்குள்ள ஒரு நாள் அவனை சந்திச்சே ஆகணும். அதனாலதான் அவன் வயசுல யார பார்த்தாலும் தோளை தொட்டு பாக்குறேன். அந்த தழும்பு தட்டுப்படாதான்.
3: கடவுள் நிச்சயமா அவரை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாரு. கவலையே படாதீங்க.
2: சரி, கமிஷன் ஆபீஸ்ல கான்பரன்ஸ் இருக்கு, புறப்படுறேன். பாபு
4: டாடா பை. அப்பா யார பத்திமா பேசிட்டு போறாரு?
3: உன் சித்தப்பாவை பத்தி.

0: ஆமாடா, அவர் சின்ன வயசுலயே காணாம போயிட்டார். அவரை பத்தி தான் உங்க அப்பா கவலைப்பட்டு இருக்க.
1: சித்தப்பா பேர் என்னம்மா?
2: கோபிநாத். அவன் மூளை கம்ப்யூட்டரே மிஞ்சிடும். இருட்டுல கூட அவனுக்கு கண்ணு தெரியும். எறும்புற சத்தம் கூட அவனுக்கு கேட்கும். பயங்கரமான புத்திசாலி, ஆனா பக்கா கிரிமினல். தண்டனை முடிஞ்சு அவன் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிறான். அவனை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காகத்தான் சிஐடி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற உங்களையெல்லாம் இங்க வரவழைச்சிருக்கேன். மிஸ்டர் சேகர், அவனை நிழல் மாதிரி ஃபாலோ பண்ணுங்க.
3: குட் ஈவினிங்.
4: ஹாய். திட்டத்தை சொல்லட்டுமா? விஷயத்தை சொல்லுங்க. இதுதான் ராஜா பிளான். இந்த பேங்க் நாம கொள்ளையடிச்சிட்டோம்னா நாம எல்லாருமே ராஜாக்கள் தான். இதுக்குள்ள போறதுக்கு ஒரே வழி இந்த பாதாள சாக்கடை தான்.
3: தப்புல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. 24 மணி நேரம் அங்க காவல் இருப்பாங்க. அவங்க கண்ணில் மண்ணை தூவறதுல தான் அவன் சாமர்த்தியம் இருக்கு.
4: நாளைக்கே இந்த காரியத்தை நாம முடிச்சா.
1: யார் யானி?
2: பல்லாண்டி. இந்த பேட்டையும் கோட்டை விடுபடு பணத்தை.
4: ஏய், பணத்தை கொடுறேன். இந்த குடி போட. ரத்தி மாதிரி இருக்கு. எங்க தங்க இருக்க?
1: சந்தப்பேட்டையில.
4: வசதியான இடம் தான்.
1: காலையில உன்னை பார்த்ததும் நான் நினைச்சேன், அந்த நாகப்பன் நடக்கிற சரியான ஆளு நீதான்.
4: யார் அந்த நாகப்?
1: எங்க ஊர் ஆட்டி படைக்கிற ஒரு நாகப்பாம்பு. அவனுடைய கொடுமைகள் உன்னால் அடக்க முடியும் நினைச்சுதான் நான் இதுக்கு சம்மதிச்சேன்.
4: அவ்வளவுதானே? இந்த மாதிரி பாம்புங்களை நிறைய பாத்திருக்கேன். அவனை எனக்கு ஒரு வாட்டி காமே. அவன் எவ்வளவு பெரிய கில்லாடி இருந்தாலும் ஒரு கை பாத்துக்கிறேன். ராஜா பேங்க் இருக்குல்ல, ராஜா பேங்க். அதுக்கு முன்னாலே நீ வழக்கம் போல தீண்டக தீண்டக தீண்டக ஆடிக்கிட்டே இரு. அங்கே ஒரு செகுப்பு கார் வரும். ரெண்டு பேர் தொப்பி வச்சுக்கிட்டு வர்றாங்க. அவங்க என் தோஸ்துக்கு. அவங்க ஆடுன்னு ஆடு, ஓடுன்னு ஓடு.
1: அவ்வளவுதானா?
4: இருக்கு. அவசரப்படாது. கேள்வி, இந்த பெட்டி ரொம்ப முக்கியம். இதுக்குள்ள நான் உட்கார்ந்து இருப்பேன். அதுக்கப்புறம் என்ன செய்யணுமோ நான் சொல்றேன்.
1: சரி, நான் செய்யறேன்.
4: அப்பா,
1: ஆனா ஒண்ணு, நீ குடுக்கற பணத்துக்காக நான் இதை ஒத்துக்கல.
4: சாரை பார்த்து ஒத்துக்கிட்டியா?
1: ஒரு வகையில அதுவும் உண்மைதான்.
2: கோபி, அரெஸ்ட் ஹிம்.
4: யார் போன கட்டி போட்டாங்க?
5: நான் ஸ்கூல்ல இருந்து வரும்போது இன்னும் 3 பேர் தூக்கிட்டு வந்துட்டாங்க அங்கிள். அங்கிள், இவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அங்கிள்.

0: எங்கடா போயிருந்தேன்?
1: ஆ, வேற ஒண்ணும் இல்லம்மா. யாரோ தான் தடி பசங்க குழந்தை கொண்டு போய் அடிச்சு வச்சிருந்தாங்க. நான் சும்மா அப்படி தட்டி விட்டு கொண்டு வந்தேன்.
2: அப்படியா? இந்த அங்கிள் தான் அவங்கள்ட்ட சண்டை போட்டு என்ன இங்க கூட்டிட்டு வந்தாரு.
3: எதுக்காக கொண்டு போனாங்கன்னு தெரியலையே.
1: எல்லாம் பணம் படிக்கிறதுக்கு தான்மா, வேற எதுக்கு செய்வாங்க? ஆமா, உங்க கணவர் என்ன பேங்க் மேனேஜரா இல்ல மில் ஓனரா?
3: போலீஸ் இன்ஸ்பெக்டர். ஹலோ, நீங்களா? பையன் கிடைச்சிட்டாங்க. யாரோ ரவுடிங்க கடத்திட்டு போயிட்டாங்களா? ஒருத்தர் கொண்டு வந்து ஒப்படைச்சாரு. நில்லுங்க, என் கணவர் உங்ககிட்ட பேசணுமா?
1: பேசலாமே. ஹலோ பிரதர்.
4: தேங்க்யூ வெரி மச். இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன்.
1: பரவாயில்ல சார், இல்லைன்னா இருக்க மனசுக்கு மனசு சேர உதவி தானே.
4: என்ன நடந்ததுன்னா, ஒரு பிப்பாயிட்ட பிடிச்சி உள்ள போட்டேன். அவனுக்கு ஒரு கேங்க இருக்கும் போல இருக்கு. என் மகனை வச்சு என்னை பிளாக்மெயில் பண்ண பிளான் போட்டாங்க. அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டேன்.
1: வெரி குட்.
4: அது சரி, நீங்க யாருன்னு சொல்லுங்க.
1: நானா சார்? என்ன நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
4: அப்படியா?
1: ஆமா, உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கீழ் லெவல் இருந்து மேல் மட்டத்தை வரைக்கும் எனக்கு நல்ல பழக்கம் செலவாக்கு உண்டு.
4: ஐசி.
1: சுருக்கமா சொல்ல போனா, உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எல்லாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப வேண்டியவன்.
4: நான் உங்களை சந்திக்கணுமே.
1: அதான் சார் ஆபத்து.
4: என்ன சொல்றீங்க?
1: ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. இப்போ நீங்க என்ன பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்க, விடவே மாட்டீங்க.
4: ப்ளீஸ், நீங்க வீட்டுல இருங்க, சைல வந்துடுறேன்.
1: ஓகே சார், நான் இங்கே இருப்பேன் சார்.
4: லட்சுமி கிட்ட கொடுங்க.
1: நான் கொடுப்பேன். உங்ககிட்ட பேசணுமா? நான் கொடுப்பேன். இப்போ கொடுப்பேன். பிரதர் உங்ககிட்ட பேசணுமா?
3: ஹலோ
4: லட்சுமி, அவரை உட்கார வச்சு காஃபி விட, நான் இதை வந்துடுறேன்.
3: சரிங்க.
1: உடனே வராதம்மா.
3: ஆமாங்க, நீங்க உட்காருங்க, காஃபி கொண்டு வரேன்.

0: ராமும் ரங்கனும் எங்க போனாங்கன்னு தெரியல. நீ செஞ்ச வேலைக்கு போலீஸுக்கு பயந்து நம்ம கிராமத்துக்கே போக வேண்டியது. சும்மா இருக்கா? என் கவலை எல்லாம் அந்த ஆளை வச்சு நாகப்பனை பழி வாங்க முடியாம போச்சுன்னுதான்.
1: தூக்கத்துல கூட உங்களை யாரும் ஜெயிக்க முடியாது.
2: சொல்ல போனா தூக்கத்துலதான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறீங்க.
3: அதை தெரிஞ்சுக்கதான் உங்களை வச்சு என்ன நானே சோதிச்சுக்கிட்டேன்.
1: சுருக்கமா சொல்ல போனா உங்களை மாதிரி பலசாலி இது வரைக்கும் பிறக்கவும் இல்ல,
2: பிறக்க போறதும் இல்ல.
3: நீங்க ரெண்டு பேரும் எனக்கு துணைக்கு இருக்கிறப்ப இந்த கிராமத்தை என்ன இந்த நாட்டை ஆட்டிடுவேன்.
4: வணக்கங்க.
3: ஓ, அம்மன் கோயில் தர்மகர்த்தா, வாங்க.
4: முதல்ல இந்த பிரசாதத்தை வாங்கிக்கங்க.
3: அப்படி வைங்க, பக்தி வர்றப்ப பூசிக்கிறேன்.
4: வர சொன்னீங்களாமே.
2: ஆமா, இந்த வருஷம் அம்மன் கோவில்ல நல்ல வருமானம் போல இருக்க.
4: ஆமாங்க.
1: ஆமா, ஏராளமா செலவு செஞ்சு அம்மனுக்கு அட்டிகையும் வைரத்தோடும் செய்து போட்டிருக்கீங்க போல இருக்கு.
4: ஆமாங்க.
2: அதே மாதிரி அட்டிகையும் வைரத்தோடும் ஐயாவும் செஞ்சு வச்சிருக்கிறாரு. ஆனா தங்கத்தால இல்ல, செம்புல.
4: அப்படிங்களா?
3: ஆமா, நான் செஞ்சது கோயில்ல கோயில் நகை எவ்வீட்லயும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்.
4: ஐயா
3: பயப்படாம செய்ங்க, பாவத்தை என் தள்ள போடு.
4: இருந்தாலும்
3: முடியுமா முடியாதா?
4: என் கையால காரியத்தை செய்ய முடியாது.
3: தர்மகத்தா, ஒரு சீட்டு எடுங்க.
4: வேண்டாம் ஐயா, வேண்டாம் ஐயா.
3: மூணு மூணே நாள் உன் குடும்பத்துக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சு.
4: ஐயா வேண்டாம் ஐயா, வேண்டாம் ஐயா, வேண்டாம் ஐயா, வேண்டாம் ஐயா. அண்ணா, அண்ணா, அண்ணா, நாட்டாம தர்மகத்தாவுக்கு நாள் வச்சுட்டான். இந்த ஊரை விட்டே போயில அங்க
5: அவன் நாள் வச்சுட்டான். காவலுக்கு கூடவே ஆளை வச்சிருவாரு. அவன் எப்படி போறது?
4: அப்படின்னா இப்ப என்னங்க செய்யறது?
5: நமக்கு இருக்கிற வீட்டை வித்துட்டு குழந்தைகளை கூட்டிக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு போயிடுமா?
0: நாகப்பனுக்கு நாள் வைக்க ஒருத்த வராம போக மாட்டான்.
6: கல்வராயமலையா? எஸ் இன்ஸ்பெக்டர். சட்டத்துக்கு கட்டுப்படாத ஒரு கூட்டமே அங்க இருக்குது. அதை அடக்கி ஒடுக்க எந்த இன்ஸ்பெக்டராலையும் முடியல. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது, அதனாலதான் உங்களை அங்க டிரான்ஸ்பர் பண்றேன்.
0: கல்வராயமலையா, அது ரொம்ப பயங்கரமான ஊருன்னு சொல்லுவாங்களே.
6: நான் என்ன தனியாக போறேன், போலீஸ் டிபார்ட்மெண்டே எனக்கு வரவிக்க இருக்கு. நான் இன்னைக்கே ஊருக்கு புறப்படுறேன். அந்த ஊருக்கு போய் நிலவரங்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே லெட்டர் எழுதுறேன். நீ வாங்க புறப்பட்டு வந்துரு,
0: எல்லாரும் சேர்ந்து போலாங்க.
6: முன்னத்தில தெரியாத ஊர்ல போய் திடீர்னு இறங்கி கஷ்டப்படணுமா? நான் நாள் பொறுத்துக்க.
0: அதுக்கு இல்ல, துணைக்கு யாரும் இல்லாம கஷ்டப்படுவீங்களேன்னுதான். இது பாருங்க, வேளை வேளைக்கு சாப்பிடுங்க, உப்பு காரம் குறைச்சிருங்க, உருளைக்கிழங்கு உங்களுக்கு ஒத்துக்காது. புதனோடு புதன் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, நீர படுத்துக்காதீங்க. அப்புறம் தினம் நைட்ல பால் குடிக்காம தூங்காதீங்க. வேற என்ன பண்ண மறக்காதீங்க. இப்ப வந்துருவான் பாபு, அவங்கிட்ட சொல்லிட்டு போங்க, இல்லன்னா அவன் ஏங்கிடுவான்.
6: எப்ப ஏறீங்க வண்டி? மூவம் போதுறீங்க இல்லையே?
7: லேட் ஆச்சு, வண்டி மூமெண்ட் ஏறிட்டேன்.
6: என்ன பிரதர், அவசரமா போகும்போது கொஞ்சம் சீக்கிரமா ஸ்டேஷனுக்கு வர வேண்டியதானே? இதே மாதிரி சம்பவம் என் லைஃப்லயும் நடந்தது. என் ஒய்ஃபு கூட அனிமன் போகும்போது ரெண்டு பேரும் ஒரே வண்டியில டிராவல் பண்ணோம். ஆனா அவன் ஒரு கம்பார்ட்மெண்ட்ல, நான் ஒரு கம்பார்ட்மெண்ட்ல. இப்பவும் அதை நினைச்சா ஒரே சிரிப்பா இருக்கு. பை தி வே, எங்க வேலை பாக்குறீங்க?
7: எக்ஸ்போர்ட் பிசினஸ்.
6: என்ன
7: எக்ஸ்போர்ட் பிசினஸ்?
6: என்ன எக்ஸ்போர்ட்?
7: ஊர்கா.
6: ஊர்கா? ஓ, ஃபாரினர்ஸ் காரத்தை ரொம்ப லைக் பண்றாங்கல்ல?
7: ஆமா, ரொம்ப காரம் லைக் பண்றாங்க.
6: ஆமா ஆமா. இப்ப எது வரைக்கும்?
7: திருச்சி.
6: என்ன பிரதர், இது இந்த வண்டி திருச்சிக்கு போகாதா? சேலத்துக்குல போகுது.
7: திருச்சி போகாதா?
6: ஆமா.
7: என்ன
6: சார் எப்படி ஏமாத்துறாங்க?

0: என்ன பாக்குறீங்க? இவர்தான் நம்ம ஊருக்கு வந்திருக்கிற புது இன்ஸ்பெக்டர். மரியாதை பண்ணுங்க. இந்த கிராமத்துல இருக்கிற பெரிய மனுஷாலங்களிலேயே இவங்க ரெண்டு பேர் தான் வந்திருக்காங்க.
1: மத்தவங்க ஏன் வரலன்னு நீங்க அங்க வந்து தெரிஞ்சுக்குவீங்க.
0: இன்ஸ்பெக்டர் சார் போலாங்களா? சார் இதுதான் நீங்க தங்க போற குவார்டர் சார்.
2: எஸ் சார்.
3: இங்க டைனிங் ரூம் எங்க இருக்கு?
0: டைனிங் ரூம் இது இதுதான் போல இருக்கு சார்.
4: வணக்கம் சார்.
3: வணக்கம். யார் நீங்க?
4: இந்த ஊருக்கு மாத்திராய் வர்ற அதிகாரிகளுக்கு மேல் அதிகாரி வந்து சமைச்சு போடுற வரைக்கும் கண்டாசாமி சமையல்.
3: மேல் அதிகாரிங்க சமைக்கிறாங்க?
4: ஆமா சார். எப்பேற்பட்ட அதிகாரியா இருந்தாலும் அவங்க சம்சாரம் தானே மேல் அதிகாரி. அவங்க வந்து இறங்கிட்டா கண்டாசாமிக்கு வேலை இல்லை. ஐயாவுக்கு எப்படி?
3: இன்னும் கல்யாணம்.
4: நீங்க 8 மணி வண்டிக்கு வர்றதா ஏட்டு சொன்னாரு. உடனே ஓடி போய் குஞ்சு கோழியா கொண்டு வந்து சூப்பு சோறு ரெடி பண்ணிட்டான் கந்தசாமி.
3: அப்படியா?
4: ஆமா சார். அந்த குஞ்சு கோழி ரெக்கையை தவிர மத்ததெல்லாம் அப்படியே இருக்குது. ஆனா ஒத்தக்கால் கோழியா போச்சு. இன்னொரு கால எங்கன்னு கேட்காதீங்க, கந்தசாமி வருத்தப்படுவான்.
3: கந்தசாமி
4: நான் தாங்க எப்பவுமே என்ன நான் தாழ்வா தான் சொல்லிக்கிறேன்.
3: சாரி இத பாரு, அந்த ஒத்தக்கால் கோழி குஞ்சம் எல்லாம் சமையல் பண்ணிருக்கல, அசிக்க கொண்டு வா, பசிக்குது.
4: உடனே கொண்டு வர்றான் கந்தசாமி.
3: பெரியாடா நீடை, பெரியாடா அதிர்ஷ்டக்காரன். பொழிச்சுக்கவேப்போ, எங்க போனாலும் பொழிச்சுக்கவே. போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு வந்தவனே போலீஸ் நினைச்சிட்டாங்க. மடத்தை பாவம், அவளை திட்டக்கூடாது. நல்ல ஆளு மாப்பிள்ளைய மாதிரி என்ன உபசாரடா அவனுக்கு? வசதி சாப்பாடு.
0: சார் இப்ப சாப்பாடு வரும், சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துங்க, நாளைக்கு டியூட்டில ஜாயின் ஆயிடலாம். சார் நான் வரேன்.
5: போலீஸுக்கு பயந்து ராம உயிர் அங்கனையும் டவுன்லயே விட்டுட்டு வந்துட்டேன். இப்ப குழப்புக்கு என்னடி பண்றது?
6: எப்படியும் வந்துருவாங்க அக்கா, கொஞ்சம் பொறுமையாரு.
5: ஆமா, இன்னைக்கு வருவாங்க நாளைக்கு வருவாங்கன்னு வாரம் ஒண்ணாயிடுச்சு. இப்படியே வேலைக்கு போகாம இருந்தா எப்படி?
7: இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து கேட்கலாம் அன்புக்கு நான் அடிமை திரைப்பட ஒளிச்சித்திரம். மீண்டும் தொடர்கிறது அன்புக்கு நான் அடிமை திரைப்பட ஒளிச்சித்திரம்.
5: கௌரி தேயிலை தோட்டத்துல கூலி கால எடுக்கிறாங்களா? வா நம்மளும் போய் வேலை கேட்போம்.
6: சரிக்கா.
0: சார் பொறுப்புங்களா?
3: சார்
0: இதை கையில கொடுத்துட்டீங்க, போட்டுக்கல.
3: யோ எனக்கு தெரியாதயா? அப்புறம் கொடுக்கலாம், இப்ப டைம் இல்ல.
0: சார் சார் உங்க இடம் இங்க இருக்கு சார்.
3: யோ நமக்கு தெரியாதா? கம்பிங்க எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையான்னு பார்த்தேன், ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன் இங்க உட்கார கூடாதா?
0: உட்காரலாம், உங்க போலீஸ் ஸ்டேஷன், நீங்க இன்ஸ்பெக்டர், தாராளமா உட்காரலாம்.
3: நான் அங்கே உட்காறேன்.
0: உட்காருங்க இன்ஸ்பெக்டர் சார். போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ளவங்களை ரயில்வே ஸ்டேஷன்ல உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிட்டோம். இருந்தாலும் முக்கியமான 3 பேரை உங்களுக்கு இங்க அறிமுகப்படுத்தி வைக்கணும்.
3: யாரையாவது?
8: ஓயா சார், இவன் இருக்கானே, ஒரு அப்பாவினுடைய பர்ச பிக் பாக் அடிச்சுட்டு ஓடிட்டான் சார். அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் விரட்டி பிடிச்சி எங்கிட்ட ஒப்படைச்சாங்க.
9: சார் இந்த பையன் இருக்கானே, இவன் கிணத்தடியில பல பலனு விளக்கி வச்சு அண்டாவ தூக்கிட்டு ஓடிட்டான் சார். அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் லகக்குன்னு பிடிச்சி எங்கிட்ட ஒப்படைச்சாங்க சார்.
10: இது இருக்கானே, சுடுதண்ணியோட பயிலரை தூக்கிட்டு ஓடிட்டான் சார். அக்கம் பக்கத்துல உள்ள விரட்டி பிடிச்சி என்கிட்ட ஒப்படைச்சாங்க சார்.
3: எல்லா அக்கம் பக்கம் உள்ளவங்க பிடிச்சு கூட்ட கேஸ்தானா? நீங்க யாரையும் பிடிக்கலையா?
0: சார் சார் சார் முயற்சி பண்றோம் சார்.
3: தெரியவங்க யார்கிட்ட திருந்தாங்க
0: சார்? ஒரு அப்பாவி பர்ச பறி கொடுத்தான்னு சொன்னேன் சார், அது நான் தான் சார்.
3: அண்டா
9: அது எனக்கு சொந்தமானது சார். என் பொண்டாட்டி கையாலேயே பல பலன்னு வளைக்கி வச்சது சார்.
3: பாய்லர்
10: அது நான் தான் சார்.
3: தெரியுது.
5: ஏன் உங்களுக்கு வெக்கமா இல்ல?
0: ஐயா கேட்கிறாரு, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல?
3: நான் சொன்ன உங்களுக்கு
0: அடிக்கடி

0: அல்பத்திரமா தேடாதீங்க, என்ன போங்க, நல்லா இருக்கு. ஆ போங்க. ஏய், உங்களுக்கு இப்ப சொல்ற, உங்க மூணு பேருக்கும் சொல்ற, குடிச்சான் கூத்தடிச்சான் திருநா கொள்ளடிச்சான்னு எவனையாவது புடிச்சிங்க கொண்டு வந்தீங்க, நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஆமா
1: சரி சார்,
0: இனிமே இந்த மாதிரி புகாருங்க வந்தா காதல் எடுத்துக்காதீங்க, என் கண்ணில காட்டாதீங்க. என்ன போ, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்.
2: இந்த ஆளு யாருங்கிறத நான்
3: கண்டுபிடிச்சிட்டேன். யாரு
2: இந்த ஆள்? இன்ஸ்பெக்டரே இல்ல,
3: அப்ப
2: ஒரு அகிம்சாவாதி, தெரியாதனமா இன்ஸ்பெக்டரா வந்துட்டாரு. அதனாலதான் யாரையும் அடிச்சு துன்புறுத்தி உள்ள போடக்கூடாது, அன்பாலையும் பண்பாலையும் தான் கட்டுப்படுத்தணும்னு சொல்றாரு. அதனாலதான் அந்த மூணு பேரையும் அனுப்பிட்டு நம்ம மூணு பேரையும் கேசே பிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு.
4: நாகப்ப இந்த ஊருக்கு பெரிய புள்ளி, இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு எந்த இன்ஸ்பெக்டர் வந்தாலும் அவரை பார்க்காம இருந்ததே கிடையாது.
3: ஆமா சார், அவரை நீங்க பார்த்து வைக்கிறது ரொம்ப நல்லது சார், பிளீஸ் போயிட்டு வாங்களேன்.
0: நீங்க போங்க, நேரம் கிடைக்கும் போது நான் வர்றேன். என்ன இது, செல்ஃபி எடுக்காம போறாங்க?
3: அவங்களுக்கு பதிலா நாங்க அடிக்கிறோம் சார்.
4: எஸ் சார்.
0: நாகப்பன்
5: இன்ஸ்பெக்டர் வாங்க. சௌக்கியமா?
0: முதல் சந்திப்பிலேயே முழு கைய கொடுக்க பழக்கம் எனக்கு.
5: ரொம்ப எச்சரிக்கையா இருப்பீங்க போல இருக்க.
0: அது சரி, பின்னால நிக்கிற அந்த ரெண்டு பேரு யாரும் தெரிஞ்சுக்கலாமா?
5: திரும்பியே பார்க்கல, பின்னாடி ஆள் நிக்கிறது எப்படி கண்டுபிடிச்சீங்க?
0: என் தலைய சுத்தி கண்ணுன்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சொல்லுவாங்க, அது தப்பு. என் எதுல நிக்கிறவங்க கண் மூலமா தான் பின்னால என்ன நடக்கிறதுன்னு பாக்குற வழக்கம்.
5: போலீஸ் அதிகாரிகள்லயே நீங்க ரொம்ப அபூர்வமான ஆள்.
6: போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே என்ன அப்படிதான் சொல்லுவாங்க. அவன் இவங்க ரெண்டு பேர் யாரும் சொல்லவே இல்லையே.
5: இது ராஜு, இது வேலு. ரெண்டு கை இல்லாம ஒரு மனிதன் எப்படி வாழ முடியாது? அது மாதிரி இவங்க ரெண்டு பேர் இல்லாம என்னாலேயும் வாழ முடியாது. இது முதல் சந்தி, போக போக எங்களை பத்தி புரிஞ்சுக்குவீங்க.
6: என்ன எதுக்காக சந்திக்கணும் சொல்லு.
5: இந்த ஊருக்கு எந்த போலீஸ் அதிகாரி வந்தாலும் அவங்க தேவைகளை பூர்த்தி பண்றது என் வழக்கம்.
6: அதுக்கு பதிலா உங்க தேவைகளை அவங்க பூர்த்தி பண்ணணும் அப்படிதானே?
5: மன்னிக்கணும் இன்ஸ்பெக்டர், என் தேவைகள் எதுவாக இருந்தாலும் இந்த ஊர் ஜனங்க என் வீட்டு கதவை தட்டி தான் தருவாங்களே தவிர எவன் வீட்டு கதவையும் நான் தட்ட மாட்டேன்.
6: அப்போ என்கிட்ட என்ன எதிர்பார்க்கு?
5: உங்க மனப்பூர்வமான நட்பை கொடுத்தா போதும்.
6: அது என்கிட்ட நிறைய இருக்கு. இப்ப என்ன கொடுக்கணும் நினைச்சீங்களோ அது சீக்கிரம் கொடுத்துரு.
5: இன்ஸ்பெக்டர் நீங்க ரொம்ப புத்திசாலி.
7: நம்மளாச்சே.
8: வணக்கம் வணக்கம்.
1: வணக்கம் இன்ஸ்பெக்டர்.

0: அந்த பொண்ணுங்க
1: எந்த பொண்ணு?
0: இன்னைக்கு கடத்திட்டு வந்தீங்களே அந்த பொண்ணை தான் சொல்ல சொல்ல. அந்த பொண்ணுங்க
1: ஜகு, அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு சொல்லிடுறா
2: இன்ஸ்பெக்டர். அந்த பொண்ணு

0: இதெல்லாம் நான் கொண்டு போன தைரியத்துல தானே அந்த பொண்ணை கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்கேன். இதெல்லாம் எனக்கு தேவையில்லை.
1: ரொம்ப நல்லா இருக்கு.
0: அந்த பொண்ணை அனுப்பு.
1: பொண்ணா? யார் சொன்னது?
0: யார் சொன்னாங்க? உன் கைகளிலேயே கேளு.
1: ஏண்டா?
2: எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு தான் சொன்னோம்.
0: எனக்கு தெரியும், அந்த பொண்ணு உன்கிட்டதான் இருக்கா. அந்த பொண்ணு மேல உன் விரல் பட்டிருந்தா விரல வெட்டுவேன், கைப்பட்டிருந்தா கைய வெட்டுவேன், அவ கலங்கப்பட்டிருந்தா உன் கழுத்தையே வெட்டுவேன். ஜாக்கிரத. இந்த நாள் வைக்கிற வேலை எல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் நாட்டாம. இன்னைக்கு சூரியாஸ்தமத்துக்குள்ள அம்மன் கோயில் வாசல்ல அந்த பொண்ணை கொண்டு வந்து ஒப்படைச்சிடு, இல்ல உயிரிழக்க தயாரா நீ அங்க வந்து சேர்ந்துடு. ஓகே, எடுக்க போற முடிவு புத்திசாலித்தனமா இருக்கட்டும்.
3: சீட்டை திருப்புங்க, நான் பாத்துக்கிறேன்.
4: தம்பி வயசுல மூத்தவா, நான் சொல்ற கேளப்பா. அந்த படுபாவி நாகப்ப யாருக்குமே அடங்க மாட்டா, அவனோட மோதி ஆபத்தை உண்டு பண்ணிக்காதே. கையெடுத்து கும்பிடுற, போயிடப்பா போயிடப்பா.
0: பாட்டி உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. ஓரமா நின்னுகிட்டு என்ன நடக்க போதுன்னு பாருங்க.
5: பொண்ணி பொண்ணி, கவுரி வந்துட்டாமா?
6: நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணு நடக்கலக்கா. சரிமா, உன்னை காப்பாத்தன இந்த இன்ஸ்பெக்டருக்கு நன்றி சொல்லுவோம். வா இன்ஸ்பெக்டர் ஐயா, ஆத்திரத்துல என்னென்னமோ சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. இவதான் என் தங்கச்சி, கும்பிடுறேங்க. நீங்க தான் இந்த ஊர் இன்ஸ்பெக்டரா? அக்கா, நம்ம ஊர் இன்ஸ்பெக்டர் யார் தெரியுமா?
7: வேற யாரும் இல்லம்மா, சாட்சாத் அந்த கிருஷ்ணபகவான் தான். நாகப்பழம் அடிச்ச இங்க வந்திருக்காரு. நமக்கெல்லாம் இன்னைக்குத்தாமா தீபாவளி.
6: நீ இவ்வளவு முட்டாளா இருப்பேன்னு நான் நினைக்கலையா? உன்னை காட்டி கொடுத்துருவேன்னு பயந்துதானே ஊரை விட்டு ஓடி போறேன்.
8: ஏன் நிறுத்துன?
6: ஒரு நல்ல பாம்போட பல்ல புடுங்கி எரிஞ்சிருக்கியே, உன்னை நான் எப்படியா காட்டி கொடுப்பேன்?
8: கௌரி,
6: உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ கொள்ளையடிக்க உதவி கேட்டு வந்தப்போ ஒரு அயோக்கிய பயல அடக்கணும்னு சொன்னேன், அது இந்த நாகப்பனை தான்.
8: நாகப்பன்? அத்தனை கௌரி, உனக்கும் அவனுக்கும்
6: பல வருஷத்து விரோதம். அப்ப நான் சின்ன பொண்ணு, சந்தைக்கு போயிட்டு நானும் எங்க அப்பாவும் நாங்க வளர்த்த ஒரு ஆடும் ஊருக்கு திரும்பிக்கிட்டு இருந்தோம்.
2: தெரியாம மோதிருச்சு, மன்னிச்சிருங்க.
1: ஏண்டா தோசி பயல், ஒக்கடா வம்ப இழுத்து இந்த நாகப்பையனி பின்வாங்க மாட்டான். ரெண்டையும் மோதி பாத்திர வேண்டிய.
2: ஐயோ வேண்டாங்க.

0: ஆடு ஜெயிச்சிருச்சு, அதுக்கு நான் பரிசு கொடுக்க வேண்டாம். வா வா, தைரியமா வா.
1: எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஆடும் செத்து போச்சு. நானும் எங்க அக்காவும் அனாதைங்களாயிட்டோம். ஆனா நாகப்பனை பழி வாங்கணுங்க எண்ணம் மட்டும் எனக்கு மாறவே இல்லை. அவன் எதுக்குற தைரியம் இந்த ஊர்ல யாருக்குமே இல்லை. இப்ப நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நாகப்பனுக்கு நடுக்கமும் ஊர் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையும் ஏற்பட்டிருக்கு.
2: உண்மைதான் கௌரி, நான் எத்தனையோ பேர் அடக்கி உடக்கி இருக்கேன், ஆனா யாரும் என்ன பாராட்டல. இப்ப கூட அதே காரியம் தான் செஞ்சிருக்கேன், ஆனா எல்லாரும் கையெடுத்து கும்பிடுறாங்க.
1: அப்போ உன் தைரியமும் துணிச்சலும் சுயநலத்துக்கு பயன்பட்டுச்சு. இப்போ அது இந்த ஊர் நன்மைக்கு உதவி இருக்கு. அந்த நாகப்பனை பூண்டோட ஒழிப்ப இந்த ஊருக்கு புதுவாழ்வு கொடுக்க.

0: பேன் ஒவ்வொருத்தரும் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதனால தான் சொல்றேன், நீங்க இருந்துதான் ஆகணும்.
1: நான் எப்படி இங்க வர முடியும் கோரி? ஏதாவது செய்யறதா இருந்தா நாலு பக்கம் யோசிச்சு செய்யணும். எவ்வளவு பெரிய குற்றங்களை செஞ்சு நான் இங்க வந்திருக்கேன் தெரியுமா? அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கொலை பண்ணி அவன் பேர்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். போலீஸ் என்ன தேடிட்டு இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் உண்மை வெளியே வரும், அப்ப நிச்சயம் நான் மாட்டிக்குவேன். இப்ப சொல்லு கோரி, நான் எப்படி இங்க வாழ முடியும்?
0: சரி, நீ இங்க இருந்து போய் என்ன செய்வேன்? கொள்ளை அடிப்பேன், கொலை செய்வேன். அதை விட நீ இங்க இருக்கிறது ஒன்னும் பெரிய குத்தம் இல்ல. நீ செய்ய போற நல்ல காரியம் இதுவரைக்கும் நீ செஞ்ச குத்தங்களுக்கு எல்லாம் பரிகாரமா இருக்கட்டும். என்ன சொல்ற? உன்னை இருக்க சொல்றது என் சுயநலத்துக்கு நினைக்காத. நீயே முடிவு பண்ணிக்க.
2: தீபாவளி கொண்டாடுறான்களா? தீபாவளி
3: இதுக்கு காரணம் நீங்க தான். ஊருக்கெல்லாம் நாடு வைக்கிற நீங்க கேவலம் ஒரு இன்ஸ்பெக்டருக்கு வளைஞ்சு கொடுத்தது அவமானம்.
2: வேலு, இந்த நாகப்பா ஒருத்தனுக்கு நாள் வச்சுட்டான். அவன் கடைசி ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு அவகாசம் கொடுப்பாங்கிறது உனக்கு தெரியாதா?
3: அப்படின்னா
2: அவனோட கடைசி ஆசை அந்த பெண்ணை காப்பாத்தி கொண்டு போய் அவங்க அக்காட்ட ஒப்படைக்கிறது. அதையும் நிறைவேற்றி இனி பாக்கி இருக்கிறது அஞ்சு. இன்னைக்கு அஞ்சாவது நாள். அவன் தலையன அவன் கையில பார்க்கணும்.
1: இத்தனை வருஷமா இந்த நாகப்பட பத்தி என்னென்ன புகாருங்க வந்தது? எந்தெந்த புகார்களுக்கு நீங்க விசாரணை நடத்துனீங்க? என்னென்ன கேஸ் எழுதியிருக்கீங்க? மேல் நடவடிக்கை என்ன எடுத்தீங்க?
4: எவ்வளவோ கேஸ் போட்டோம், எவ்வளவோ விசாரணை நடத்தணும். பொறுப்பான இன்ஸ்பெக்டர் இல்லாததுனால ஒண்ணுமே செய்ய முடியல சார்.
1: நான் சொல்றேன், அவனுக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை ஃபைல்களும் என் மேஜுக்கு வந்தாகணும் ஒரே வாரத்துல. என்ன என்னாச்சுன்னா கந்தசுவாமிக்கு நீங்க இப்படி கொள்றானே? தோசை இட்லி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கான். இவ்வளவு என்ன பண்ணிட்டு இருந்தா? ஒண்ணுமே புரியல. என்ன ருசி?
5: நேயர்கள், ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து கேட்கலாம் அன்புக்கு நான் அறிவை திரைப்பட ஒரு சித்திரம். தொடர்கிறது அன்புக்கு நான் அடிமை திரைப்பட ஒரு சித்திரம்.
1: ஏ கந்தசுவாமி, நீ மட்டும் பொம்பளையா இருந்திருந்தா இப்பவே உனக்கு தாலி கட்டி என் பொண்டாட்டி ஆக்கிருப்பேட்டா. நீயா
0: பொம்பளையா இருந்தா தாலி கட்டுவேன்னு சொன்னீங்களே, இப்ப என்ன செய்ய போறீங்க?
1: ஏதும் பாயிண்டிக்க வரிய. அம்மா, இதை நீயா செஞ்சு வச்ச? கந்தசுவாமி,
0: யாருக்கு தெரியும்? நீங்க தூங்கிக்கிட்டு இருந்தீங்க. ஐயோ பாவம்னு இத்தனையும் பண்ணி வச்ச.
1: ரொம்ப நன்றி.
0: உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேனுங்க.
1: என்ன திடீர்னு வாங்க போங்க?
0: இப்ப நீங்க இன்ஸ்பெக்டர் ஆச்சே.
1: அதனாலயா? அம்மா, நியூஸ் பேப்பர் சொன்னா நீ என்ன வேணும் செய்வியா?
0: ஆமா.
1: பாக்க, எனக்கு மீன் குழம்பு வச்சு பாக்கலாம்.
0: இவ்வளவுதானா
1: உனக்கு மீன் குழம்பு வைக்க தெரியுமா? ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். இந்த கந்தசாமி இருக்கானே, உனக்கு மீன் கண்டாலே பிடிக்காது, கண்ண காட்டவே மாட்டேங்கிறான்.
0: அந்த ஆள் கிடக்குறான், நான் வைக்கிறேன் பாருங்க மீன் குழம்பு.
1: இப்போ இப்போ இப்போ இப்போ.
0: ஆனா அதுக்கு முக்கியமா ஒண்ணு தேவை.
1: என்ன வேணும்? சட்டு, பானை, உப்பு, காரம், மிளகா, நல்லெண்ணெய், சீமெண்ணெய் எல்லாம் இருக்க.
0: அது மட்டும் இருந்தா மீன் குழம்பு வைக்க முடியுமா?
1: அடுப்பு நெருப்பு, அதற்கு வேற என்ன
0: வேணும்? மீன் வேணும்.
1: ஆமா, மீன் வேணும். அது எங்க கிடைக்கும்?
0: ஆத்துலதான் கிடைக்கும். பிடிச்சு கொடுங்க, ருசியா வச்சு தரேன்.
1: புறப்படு.
0: டிஃபன்
1: அது கிடைக்கட்டும். வா.
0: எங்க பாக்குறீங்க?
1: உன் அழக பார்த்து ரசிச்சுக்கிட்ட, மீனையும் விட்டுட்ட, என் மனசையும் விட்டுட்ட.

0: என்னடா நீ அவ்வளவு பெரிய ஆளா? இன்னைக்கு அஞ்சாவது நாள், உன் தல போற நாள். கடவுளை வேண்டிக்க.
1: அம்மா,
2: நீயும் ஒரு மனுஷனா? ஐயா, இந்த ஆளை ஏன் காப்பாத்தினீங்க?
3: நீங்க
2: அந்த ஆளு பொண்டாட்டி. ஐயா, அந்த நாகப்பே சவகாசம் வேண்டாம் வேண்டாம்னு எவ்வளவோ சொன்னேன், நீ கேட்கல. எப்போ அவன் உறவை நீ அறுத்துக்கிட்டு வரியோ, அப்போ இந்த தாடியை என் கழுத்துல கட்டி என்னவோ பொண்டாட்டியா ஏத்துக்கையா? இல்லன்னா அந்த சேர்த்துல முழுகி நீ சேர்த்துட்டதா நான் நினைச்சுக்கிறேன். இந்த ஐயா நீ கட்டுன தாலியா? ஐயா, நீங்க எனக்கு தாலி பிச்சை கொடுத்தீங்க, அத தாலியா தெரிஞ்சுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க ஐயா, என்ன மன்னிச்சிருங்க.
4: ராஜு, நாகப்பா உனக்கு படத்தை தான் கொடுப்பா. தன்மையை கொடுத்தவதான் மனைவி. உனக்கு யார் வேணுங்கிறது நீயே முடிவு பண்ணிக்கோ.
5: அடிக்கடி லெட்டு வருது, யார் எழுதுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. கை நாட்டா இருந்தாலே தான் உண்டு. வரேங்க. எங்கடா உங்கப்பா?
6: சார், இப்ப ஒரு கல் உடைக்க போயிருக்காரு சார்.
5: அப்படியா?
6: ஆமா சார்.
5: எங்கடா போற?
6: நான் ஸ்கூலுக்கு போறேன் சார்.
5: ஸ்கூலுக்கா? ஏய், உன் மூஞ்சிய பார்த்தா படிக்கிற பையன் மூஞ்சி மாதிரி இல்லையாடா.
6: நான் நல்லா படிப்பேன் சார்.
5: யார் சொன்னா?
6: நான் சொல்றேன் சார், நான் நல்லா படிப்பேன்.
5: அப்படியா?
6: ம்,
5: பாக்கலாம்டா. லெட்டர் படி பாக்கலாம். படுறாரு ஆட்கள், படி.
6: அன்புள்ள கணவருக்கு இதற்கு முன் பல கடிதங்கள் எழுதினேன், பதில் இல்லை. கவலையாக இருக்கிறது. இந்த கடிதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் சமயம் நானும் குழந்தையும் ஊருக்கு போட்டிருப்போம். ஸ்டேஷனில் சந்திக்கவும். இப்படிக்கு உங்கள் மனைவி லட்சுமி.
5: நீங்க
7: என் கணவர் தான் இந்த ஊருக்கு இன்ஸ்பெக்டர். ஆமா, நீங்க எப்படி இங்க?
5: நான் இந்த ஊர் சப் இன்ஸ்பெக்டர்.
7: ஓ, அப்படியா?
5: ஆமா, நீங்க இன்னைக்கு ஊர் வரீங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொன்னாங்க. நான் ஸ்டேஷனுக்கு கொண்டு போறதுக்குள்ள நீங்களே வந்தீங்க. ஓ, பாபு இல்ல?
7: ஆமா, அவர் எங்க?
5: அவருக்கு அஞ்சு ஸ்டேஷன்ல டியூட்டி, இன்ஸ்பெக்ஷன் போயிருக்காங்க. வருதுக்கு எப்படியும் நாலு நாள் ஆகும்.
7: ஓ, அதான் லெட்டர் எழுதலையா? ஆமா, நீங்க அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்போ இன்ஸ்பெக்டர்னு சொல்லலையே.
5: நான் சொல்லவே இல்லையா? மறந்திருப்பேன்.
7: ஆனா நீங்க போலீஸ் அதிகாரியா தான் இருப்பீங்கன்னு நான் நினைச்சேன். ஏன்னா போலீஸ்ல மேல்மட்டத்துல இருந்து கீழ்மட்டம் வரைக்கும் எல்லாரையும் பழக்கம் உண்டு. என்ன பாத்தீங்கன்னா விடவே மாட்டீங்கன்னு என் கணவர் கிட்ட சொன்னீங்கல்ல. ஆமா, அன்னைக்கு காஃபி கொண்டு வரதுக்குள்ள ஏன் போயிட்டீங்க? என் கணவர் ரொம்ப ஏமாந்துட்டாரு.
5: இப்பதான் அவர் கூடவே இருக்கிறேன்.
7: என்னது, அவர் யூனிஃபார்ம் நீங்க மாட்டிக்கிட்டு?
5: அதே கேக்குறீங்க. விடிய காலவே பயணம், லைட் போட்டா எங்க தூக்க கட்டிடுமோன்னு பயந்து அந்த இருட்டுல ஏன் போட்டி அவர் போட்டி நினைச்சு ஏன் போட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் என்ன பண்றது, அவர் போட்டி யூனிஃபார்மே நான் மாட்டிக்கிட்டேன்.
7: நல்ல வேடிக்கை. உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் எப்படிங்க?
5: அங்க சமையல்காரர் இருக்கானே?
0: நான் தான் அடியின் சமையல்கார கந்தசாமி.
5: கந்தசாமி,
7: வணக்கம். ஆமா, அவரு சாப்பாட்டுல எல்லாம் உப்புக்காரம் அளவோட தானே
0: சேர்த்துக்கிறேன். என்ன இப்படி கேக்குறீங்க? தினம் சேவ் பண்ணி காட்டி நீங்க விட மாட்டீங்களா? நானும் விடுறதே இல்ல. உப்புக்காரம் உருளைக்கிழங்கு சேர்த்து கூடாதுன்னு சொல்லுவீங்களா? நான் சேர்த்துக்கிறதே இல்ல. வார வார எண்ணெய் வச்சு குளிக்காட்டி நீங்க விடவே மாட்டீங்களா? நானும் விடுறதே இல்ல. என் சம்சாரம் இல்லாத குறைய சமையல்கார கந்தசாமி தான் நிறைவேற்றி வைக்கிறான்னு ஐயா இவர்கிட்ட அடிக்கடி சொல்லுவாரு இல்லீங்களா?
5: ஆமா
0: ஆமா, ஒரு நாளைக்கு நாலு தடவையாது ஐயா உங்களையும் பாபுவையும் பத்தி விசாரிக்காத நாளே கிடையாது.
7: பரவாயில்லையே, அவர் யாருக்கிட்டே அதிகமா பேச மாட்டாரு, உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிருக்காரு.
0: ஆமாங்க, அவருக்கு என்கிட்ட ஒரு இது.
5: கந்தசாமி, வந்தவங்கள நிக்க வச்சுட்டு பேசிட்டு பேய் இல்ல ஏதாவது?
0: இல்லங்க. அம்மா, நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க. பெண்ணி விளைய வச்சிருக்கேன், அடுப்புல இட்லி இருக்குது, அம்மியில சட்னி இருக்குது, நீங்க வந்துட்டீங்கன்னா கலந்துடலாம்.
7: பாபு வா.
5: என்ன என்ன என்னடா, அந்த அம்மா கிட்ட மரியாதை இல்லாம எதிர உளறிக்கிட்டா?
0: அந்த அம்மா கிட்ட அவங்க புருஷனை பத்தி அறந்து விட்டுகிட்டு இருந்தீங்க, அதை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அந்த அழப்புக்கு காரணம் என்னன்னு எனக்கு புரியும்.
5: என்ன என்ன காரணம் தெரியும்? என்னடா என்னடா,
0: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருப்பீங்க. அவரு கரடிக்குகை ஸ்டேஷன்ல டியூட்டி போட்டுப்பாங்க, அது பயங்கரமான இடம். அத சொன்னா அந்த அம்மா பயந்துக்கிடுவாங்கன்னு நீங்க போய் சொல்லி இருக்கிறீங்க, அவ்வளவுதானே?
5: நீ பெரிய புத்திசாலிடா. ஆமா, நம்ம புருஷன் பத்தி அவ்வளவு கச்சிதமா சாப்பாடு எல்லாத்தையும் சொல்லியே, அதுல அவனுக்கு எப்படி தெரியும்? என்னடா என்னாச்சு?
0: அது நான் அவர் டைரிய புரட்டி பார்த்தேன், அது தப்பு தான். உங்க டைரிய நீங்க பத்திரமா வச்சுங்க.
5: சிப்பா

0: கணவன் மேல உயிரை வச்சிருக்காங்க. தன் புருஷனை எப்ப பார்க்க போறேன்னு துடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க புருஷனை நான் தான் கொஞ்சம் நினைக்கும் போதெல்லாம் என் மனசாட்சி என்ன சித்திரவதை பண்ணுது. அவங்க முன்னாடி நிக்கிற தைரியம் கூட எனக்கு இல்ல. இந்த ஊரை விட்டு ஓடி போறத முடிவு பண்ணிட்டேன்.
1: அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சு அந்த அம்மா விதவை ஆயிடுவாங்க. போலீஸுக்கு உண்மை தெரிஞ்சு நீ கைதி ஆயிடுவே. உதவிக்கு ஆள் இல்லாம இந்த ஊர் அனாதை ஆயிடும். இதனால யாருக்கு என்ன லாபம்?
0: இப்ப என்ன செய்ய சொல்றேன்?
1: அந்த அம்மா கிட்ட நீங்க எதுவும் சொல்லக்கூடாது. இந்த ஊரை விட்டு போகவும் கூடாது. இந்த ஊருக்கு புண்ணியம் செய்யறப்ப நீங்க பண்றது ஒன்னும் பெரிய பாவம் இல்ல.
2: வணக்கம். நீங்க எல்லாம்
3: இந்த ஊருக்காரங்க? அம்மா வந்திருக்காருன்னு சொன்னாங்க, பாத்துட்டு போலாம்னு
2: வந்தோம். அப்படியா, உட்காருங்க. சௌக்கியமா இருக்கீங்களா?
3: நாங்க எல்லாம் சௌக்கியமா இருக்கோம்னா அதுக்கு காரணம் ஐயா தான். இந்த ஊர்ல எப்ப என்ன நடக்கும் பைப்ல நெருப்பு கட்டிட்டு இருந்தோம்மா. ஐயா வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு அந்த பயமே விட்டு போச்சு.
2: அப்படி அவர் என்ன பண்ணாரு
3: தெரியாதா? இந்த ஊரையே ஆட்டி படைச்ச நாட்டாமைய உண்டே இல்லைன்னு பண்ணிட்டாரம்மா.
4: இதுல நான் தான் துரதிருஷ்டசாலி. ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்திருந்தாருன்னா நான் என் கணவர் எழுந்திருக்க மாட்டேன். என்னைக்கு இந்த விதவ கோலத்துல இருக்க மாட்டேன். நான் கொடுத்து வைக்கலம்மா.
3: 100 வயசு ஐயாவே வந்துட்டாரு. வணக்கம் ஐயா.
2: ஓ, இவரத்தான் சொன்னீங்களா? இவர் என் வீட்டுக்காரருக்கு சிநேகிதர். இப்ப ஒரு கேம்புக்கு போறாரு.
3: அப்படியா? என்னமோ நீங்க நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்காரு. அப்போ நாங்க போயிட்டு வரோம்மா.
2: வாங்க
3: வரையா.
2: உங்களை பத்தி எல்லாரும் பெருமையா பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் நீங்க இந்த முரடனோட சண்டை போட்டது.
0: அவனை
2: பத்தி நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். அந்த விதவை சொன்னதுல இருந்து அவன் எப்பேற்பட்டவன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சுமங்கலியோட மாங்கல்யத்தை பறிக்கிறவன் கொலபாதகனாத்தான் இருப்பான். அவனுக்கு எல்லாம் மன்னிப்பே கிடையாது. அவன் விஷயத்துல நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க.
3: நீங்க கவலையே படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்.
2: நீ
0: உங்க கூட போன வந்தா தெரிக்கிறதுக்கு.
2: ஓ, பேசுறத பார்த்தா எனக்கு ஒத்தாசைய கூட்டிட்டு வந்த மாதிரி தெரியலையே.
0: அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல.
2: இருந்தாலும் தப்புல அவர் ஊர்ல இருந்து வரட்டும். முறைப்படி பேசி கல்யாணத்தை முடிச்சுக்கோ. சந்தோஷம் தானே? பேசிட்டு இருங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு.
0: கௌரி, அந்த அம்மா சொன்ன மாதிரி நான் கொலை பார்த்துக்கந்தா எனக்கு மன்னிப்பே கிடையாது.
5: நாகப்பன் செஞ்ச கொலைகள், கள்ள கடத்தல்கள், கற்பழித்தல் எல்லா விவரமும் இந்த பைல்ல இருக்கு சார்.
0: ஆமா, புள்ளி விவரங்க சொல்றீங்களே தவிர அவனை உள்ள தள்ளது ஒட்டாலே முடியல.
5: எப்படி சார் முடியும்? நாகப்பன் கேஸ் கோர்ட்ல நிக்கணும்னா பலமான சாட்சி இருக்கணும். இந்த ஊர் ஜனங்க யாருமே தைரியமா சாட்சி சொல்ல வர மாட்டேங்கறாங்களே சார்.
0: ஏ, ஏன் வர மாட்டேங்கறாங்க?
5: இப்ப நீங்க இன்ஸ்பெக்டர் வந்துட்டீங்க, நீங்க அப்ரோச் பண்ணா நிச்சயமா சாட்சி வருவாங்க சார்.
0: ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு இந்த கிராமமே அடிமையா இருக்கு. ஒருத்தனுடைய ஆசைக்கும் கோபத்துக்கும் ஒவ்வொரு குடும்பமும் பலியாகிட்டே இருக்கு. இந்த அக்கிரமத்தை ஒழிக்கணும்னா நீங்க எல்லாரும் ஒத்துழைக்கணும். அவனுக்கு எதிராக சாட்சி சொல்ல நீங்க எல்லாரும் தயாரா இருக்கணும். நீங்க சொல்ல போற சாட்சியை வச்சுதான் நான் அவனுக்கு தண்டனை வாங்கி தர முடியும்.
6: இன்ஸ்பெக்டர், அதுக்கு இங்க யாரும் தேவையில்லை. இன்ஸ்பெக்டர், நாகப்ப யார் யார கொன்னா, எதுக்காக கொன்னா, எங்க வச்சு கொன்னா எல்லாம் இங்க இருக்கு. இன்ஸ்பெக்டர்,
0: நீ மட்டும் நாகப்பனுக்கு எதிராக சாட்சி சொன்னா போதும், அவன் தண்டனையிலிருந்து தப்பிக்கவே முடியாது.
6: எந்த நிமிஷமும் அதுக்காக தயாரா இருக்கு.
0: ராஜு, உன் மனசு மாறிடுச்சுன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ மனுஷனா மாறிட்டேன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். குட்.
7: எதுக்கு காரணம் தெரியுமா? துறைக்கு விரோதமா சாட்சி சொல்ல போனாரே அதுதான்.
8: தம்பி, உங்களால முடிஞ்சா ஏதாவது பண்ணுங்கப்பா, இல்லன்னா எல்லாரும் போல ஊரை பார்க்க போக. எங்களுக்கு எதுக்கு சாட்சிக்கு கூப்பிடாதப்பா?
9: நான் ரொம்ப பெருமைப்படுறேங்க. இவர் நாகப்பனுடைய ஆளாக ஆகல இந்த ஊருக்கு நன்மை செய்யணுங்கிற முயற்சியில செத்திருக்காரு. இந்த ஊரு திருப்தி ஆயுசுக்கும் போதும்.
0: பார்த்த இல்ல, இன்னும் நீ மட்டும்தான் பாக்கி இருக்க. எப்ப வச்சுக்கலாம்? இப்ப வச்சுக்கலாமா? என்ன சொல்ற? சொல்லி அனுப்பு.
10: வெக்கமா இல்ல, நீ செத்து போயிருக்கலாம்.

0: 손에 대.
1: 이거 뭐다?
2: 바보.
1: 한참. 이거 뭐 인가?
2: 오늘 알바.
1: 옆에 깨달니 이쁘리 딴 절라. 옆에 딴 와르와.
2: 이뻐 온가 빠게 나오서라네. 나 들은지글라마.
1: 이거 빠 인다. 나 깨끄러 보들랑 가다 졸라와. நீ என்னன்னா சிரி சிரின்னு இருக்க, சிரிக்கவே மாட்டேன்ற.
3: இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து கேட்கலாம் அன்புக்கு நான் அடிமை திரைப்பட ஒளிச்சித்திரம். மீண்டும் தொடர்கிறது அன்புக்கு நான் அடிமை திரைப்பட ஒளிச்சித்திரம்.
4: ரொம்ப கரெக்ட்.
5: அவன் சொன்ன மாதிரி இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நீங்க சிரிச்சு நான் பார்த்ததில்ல.
2: நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இனிமே சிரிச்சுட்டே இருப்பேன். டே குட்டி பையல, இப்போ என்ன செய்யணும் சொல்லு.
1: ஒரு கதை சொல்லு.
2: கதையா?
0: எதையாவது சொல்லுங்களேன்.
6: காட்டில்

0: டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு. ஆனா பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, அப்பா வந்தா சரியாயிடு.
1: அவர் ஊர்ல இல்லீங்களே,
0: வரவழைக்க ஏற்பாடு பண்ணுங்க, அதுதான் நல்லது. சார் வரேன் சார்.
2: டாடி டாடி
1: உடனே போங்க, அவர் எங்க இருந்தாலும் அழைச்சிட்டு வாங்க. இந்த போலீஸ் உத்தியோகமே போனாலும் சரி, என் புள்ளதான் எனக்கு முக்கியம்.
0: இனிமே தான முடியாது, அந்த அம்மா இனிமே ஏமாத்த மாட்டேன். இப்போ போய் நான் யாருங்கிற உண்மையை அம்மா கிட்ட சொல்லிடுறேன். ஆமா
3: சார், டிஎஸ்பி இன்ஸ்பெக்ஷனுக்கு வர்றதாக தந்தி வந்திருக்கு சார்.
0: குட், சரியான சமயத்துல தான் வந்திருக்காங்க.
4: நானும் சரியான சமயத்துல தான் வந்திருக்கிறேன் இன்ஸ்பெக்டர்.
0: என்ன சொல்றேன்,
4: யாருக்கும் உபயோகம் இல்லாம சாகிறத விட ஊருக்கு ஒரு நன்மையை செஞ்சுட்டு சாக முடிவு பண்ணிட்டேன். இந்தாங்க, நாகப்ப செஞ்ச அக்கிரமனை பத்தி நானே எழுதின வாக்கு மூலம் கையெழுத்தும் போட்டிருக்கேன். வரப்போற டிஎஸ்பிக்கு ரொம்ப உதவியா இருக்கும்.
0: ரொம்ப நல்ல காரியம் செஞ்ச. அவன் நாளைக்கு வரப்போற டிஎஸ்பி கிட்டே நீயே கொடுக்கலாமே.
4: அது வரைக்கும் நாகப்ப என்ன உயிரோட வைக்க மாட்டான்னு தெரிஞ்சுதான் நானே விஷத்தை
0: குடிச்சிட்டேன். நீ அவசரப்பட்டுட்ட,
4: போயிருக்க வேண்டிய உயிரை உனக்காகத்தான் இது வரைக்கும் வச்சிருந்தேன் இன்ஸ்பெக்டர்.

0: கான்ஸ்டபிள்
1: சார், மேற்கொண்டு ஆகமணி வந்தீங்க. கௌரி,
2: எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். பரப்போற டிஎஸ்பி கிட்ட நாகப்பன் ஒப்படைச்சிட்டு நீங்களும் சரணடை போறீங்க, அதான் உங்க முடிவு?
1: அது மட்டும் இல்ல, நான் யாருங்கிற உண்மையை அந்த அம்மா கிட்ட இப்பவே சொல்லிட போறேன்.
2: ஒரு வகையில பார்த்தா அவங்க நிலைமை தான் எனக்கும்.

0: இல்லாத வாழ்க்கை அவங்களுக்கு, நீங்க இல்லாத வாழ்க்கை எனக்கு.
1: கௌரி, இந்த ஏமாத்தத்தை எதிர்பார்த்தானே நம்ம ரெண்டு பேரும் காதலிக்கவே ஆரம்பிச்சோம். ஒருவேளை எனக்கு தூக்கு தண்டனை கிடைக்கலன்னா நிச்சயமா உன்னை தேடி வருவேன். எனக்கு நம்ப.
2: இப்ப நிறுத்து.
3: கொள்ளையடிச்ச பணத்தோட நீங்க வந்துட்ட, உன்னை பல இடங்கள்ல தேடி பார்த்தோம், கடைசியில் இங்க பார்த்துட்டோம்.
4: கோபி, நீ ரொம்ப கெட்டிக்காரன். இல்லைன்னா போலீஸ் ஏமாத்த போலீஸ்காரன் வேஷமே போட்டிருப்பியா?
1: நான் வேஷம் தான் போட்டிருக்கேன், ஆனா யாரும் ஏமாத்ததுக்காக இல்லை.
3: என்ன சொல்ற?
1: இப்ப நான் சொல்ல போறதெல்லாம் உண்மை. இந்த ஊர் இன்ஸ்பெக்டரை கொலை பண்ணி அவன் பேர்ல இந்த ஊர் ஜனங்களை நான் ஏமாத்தத்தான் இங்க வந்தேன். ஆனா இந்த ஊர் ஜனங்க என் மேல காட்ட அன்பு என் மனசை மாத்திடுச்சு.
4: நீ கேட்டு போ, எங்க பணத்தை எடு.
1: அது அரசாங்கத்துக்கு சொந்தமான பணம், அதுல ஒரு பைசா கூட உங்களுக்கு கிடைக்காது.
4: மரியாதையா பணத்தை கொடுத்துரு. இல்ல, நாங்க மனுஷனா இருக்க மாட்டோம்.
1: நீங்க என்னைக்குதான் மனுஷனா இருந்தீங்க? உங்க சுயநலத்துக்காக என்ன உங்க கூட்டத்துல சேர்த்துக்கிட்டீங்க, உங்க சௌகரியத்துக்காக என்ன கொள்ளடிக்க விட்டீங்க. மாட்டிக்கிட்டா உள்ள போறதுக்கு நான் அடிச்ச பணத்தை அனுபவிக்கிறதுக்கு நீங்க. இந்த ஆயுள் தண்டனை இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக நானே என்ன போலீஸ் படிக்க முடிவு பண்ணிட்டேன். நீங்களும் என் கூட சண்டை நினைஞ்சா சரி, இல்ல சட்டம் உங்களை சும்மா விடாது.
3: இந்த புத்திமதி எல்லாம் வேணா, பங்கு பணத்தை தரப்போறியா இல்லையா?
1: தரமாட்டேன். இப்பவே உங்களையும் சேர்த்து உள்ளே கூட்டி போக முடியும். ஆனா நீங்களா உணர்ந்து திருந்தணுங்கிறதுக்காக உங்களை இங்கேயே விட்டுட்டு போறேன். முடிவு பண்ணிக்கங்க.
0: என்ன இதெல்லாம்?
1: ஒண்ணும் இல்ல, ரெண்டு பேரும் விழுந்து புடுங்கிடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல.
5: அவ வயசுல யார பார்த்தாலும் தோளை தொட்டு பார்க்கறேன். அந்த தழும்பு தட்டுப்படாதான்.
0: சின்ன வயசுலயே என் கணவருடைய தம்பி பிரிஞ்சிட்டாரு. அவரை கண்டுபிடிக்க ஒரே ஒரு அடையாளம் தோல்ல இருக்கிற தழும்பு ஒண்ணுதான் சொன்னாங்க. அதனாலதான் கேக்குறேன், இந்த தழும்பு எப்படி ஏற்பட்டுச்சு?
1: துப்பாக்கி சூட கத்துக்கிறப்போ எங்க அண்ணா கைத்தறி சுட்டாங்க. அதுதான் ஏற்பட தழும்பு.
0: சந்தேகமே இல்ல, நீங்க தான் அவர் தம்பி.
1: என்ன சொல்றீங்க?
0: இந்த தழும்புக்கு நீங்க சொன்ன அதே காரணத்தை தான் அவரு சொன்னாரு. இவ்வளவு நாள் உங்களை சந்திக்கத்தை அவர் துடியா துடிச்சிட்டு இருந்தாரு. இவ்வளவு நாள் ஒண்ணா இருந்தீங்களே, ஒருத்தர் கொடுத்து தெரிஞ்சுக்காம போயிட்டீங்களே. பாபு, பாபு, பாபு, பாபு, இவர் யார் தெரியுமா? உன் சித்தப்பாடா? அப்பா அடிக்கடி சொல்லுவாங்களே, அதே சித்தப்பா தாண்டா. கௌரி, நல்ல நேரத்துல வந்த. இவ்வளவு நாள் அந்நியர் மாதிரி இருந்தாரே, இவர் யார் தெரியுமா? என் சொந்த குழந்தனார், என் கணவர் கூட பிறந்த தம்பி. உனக்கு ஆச்சரியமா இல்ல?
6: அதிர்ச்சியாவும் இருக்கு.
0: எனக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா? இந்த விஷயம் என் கணவருக்கு தெரிஞ்சா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அது சரி, நீங்க அவரை அழைச்சிட்டு வரேன்னு போனீங்களே, என்னாச்சு? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க?
6: தெரிஞ்சவங்க சேர்ந்துட்டா எப்படி பேச முடியும்?
0: எப்படி இன்னைக்கு வந்துருவாருல்ல? இவ்வளவு நாள் நான் செய்த பிரார்த்தனைக்கு இன்னைக்குதான் பலன் கிடைச்சிருக்கேன். முதல்ல அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும்.
1: கௌரி, என் கூட பிறந்த அண்ணனை நான் கொண்டுட்டேன். அவர் மனைவி விதவை ஆக்கிட்டேன், அவர் குழந்தை அனாதி ஆக்கிட்டேன். நான் உயிரோட இருக்கவே கூடாது.
6: உங்க அண்ணன் நீங்க கொண்டது தெரியாம செஞ்ச தப்பு. இப்ப அவர் மனைவியை குழந்தைய அனாதையை விட்டுட்டு நீங்க சாக நினைக்கிறது தெரிஞ்சு செய்யற தப்பு.

0: எவனவனோ உன் கையை பிடிக்கும் போது உன்னை நான் பிடிக்க கூடாது.
1: நினைச்சு இப்படி எல்லாம் பேசுறீங்க?
0: ஊரானோட வாக்கு நடத்துற ஒழுக்கம் கெட்டவன் தெரிஞ்சுதான் பேசுறோம்.
1: ஒன்றும் தெரியாத ஒரு பொண்ணை பார்த்து இப்படி நான் கூட்டாம பேசுறீங்களே, நீங்க எல்லாம் மனுஷங்க தானா?
2: என்னமா யார் யாருங்க? ஏங்க பொண்ணுகிட்ட வம்பு பண்ணிட்டு
0: இருக்கீங்க? புருஷன் இல்லாத நேரத்துல ஒரு அண்ணியனோட குடும்பம் நடத்துறாளே, அவ கைய நான் பிடிச்சா என்னவா?
1: இப்படி அவாண்டமா பழைய சுமத்துறாங்களே, அப்படி நான் யாரோட குடும்பம் நடத்துறத பாத்தீங்க?
0: இந்த ஊர் இன்ஸ்பெக்டரோட.
1: ஆட பாவிகளா, அவரே என் புருஷனோட கூட பிறந்த தம்பி.
0: அடுத்தவன் வச்சுக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, சொந்த குழந்தைய வச்சு வாழ்க்கை நடத்துறிய மானம் கெட்ட ஜென்மம். என்னடா சொன்னீங்க? நடக்கிற உண்மையை தாண்ட சொன்னோம், இல்லைன்னு உன்னால் சொல்ல முடியுமா?

0: பொறுமை, பொறுமையா இருங்க இன்ஸ்பெக்டர், பொறுமையா இருங்க. இவர் எனக்கு விரோதி தான். இவரோட ஒழுக்கத்தையும் பண்பையும் பத்தி நான் உயர்வா நினைக்கிறேன். இவங்களை பத்தி தரக்குறவா பேசினதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்கல, உங்களை வெட்டி புதைச்சிடும்.
1: நாங்க எப்பவே மன்னிப்பு கேட்கறோம், ஆனா இந்த அம்மா புருஷனை உடனே இங்க கொண்டு வந்து சொல்லுங்க.
0: அவ்வளவுதானே இன்ஸ்பெக்டர், இந்த அம்மா புருஷன் இப்ப எங்க இருக்காருன்னு சொல்லுங்க, நானே ஆள் அனுப்பி வரவழைக்கிறேன்.
2: இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் ஏன் பேசாம இருக்கிறீங்க? அவர் எங்க இருக்காருன்னு இவங்களுக்கு சொல்லுங்க.
1: அவனால சொல்ல முடியாது, ஏன்னா உன் புருஷனை கொலை செய்ததே அவன் தான். அது மட்டும் இல்ல, இவன் ஒரு கொள்ளைக்காரன். இந்த ஊர் இன்ஸ்பெக்டர் உடுப்ப மாத்திட்டு உங்களை எல்லாரையும் இத்தனை நாளா ஏமாத்திட்டு இருக்கான்.
2: இல்ல, இது போய் அநியாயம். என் புருஷனை இவர் கொண்டு இருக்கவும் முடியாது, இந்த ஊரை ஏமாத்தி இருக்கவும் முடியாது.
0: அப்படின்னா உன் புருஷனுக்கு அடுத்த இவர் சொல்ல வேண்டியதானே?
2: சொல்லுங்க, அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. இப்பவே நானே அவரை அழைச்சிட்டு வந்து இத்தனை பேருக்கு உண்மையை புரிய வைக்கிறேன். இவங்க சொல்றது உண்மைதானா? நீங்க கொலைகாரனா? உங்க கையாலேயே என் கணவரை கொலை

0: அம்மா புருஷன் இப்ப எங்க இருக்கான்னு சொல்லுங்க, நானே ஆள் அனுப்பி வரவழைக்கிறேன்.
1: இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் ஏன் பேசாம இருக்கிறீங்க? அவர் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு சொல்லுங்க.
2: அவனால சொல்ல முடியாது. என்ன, உன் புருஷனை கொலை செய்ததே அவன் தான். அது மட்டும் இல்ல, இவன் ஒரு கொள்ளைக்காரன். இந்த ஊர் இன்ஸ்பெக்டர் உடுப்ப மாத்திட்டு உங்களை எல்லாரையும் இத்தனை நாளா ஏமாத்திட்டு இருக்கான்.
1: இல்ல, இது போய் அநியாயம். என் புருஷனை இவர் கொண்டு இருக்கவும் முடியாது, இந்த ஊரை ஏமாத்தி இருக்கவும் முடியாது.
0: அப்படின்னா உன் புருஷனுக்கு எடுத்து இவர் சொல்ல வேண்டியதானே?
1: சொல்லுங்க, அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. இப்பவே நானே அவரை அழைச்சிட்டு வந்து இத்தனை பேருக்கு உண்மை புரிய வைக்கிறேன். அப்படின்னா இவங்க சொல்றது உண்மைதானா? நீங்க கொலைகாரனா? உங்க கையாலேயே என் கணவரை கொலை செஞ்சீங்களா?
3: என்ன மன்னிச்சிடுங்க, அவங்க சொன்ன அத்தனையும் உண்மை.
0: கோபி, இந்த ஊர் ஜனங்கள் சேர்ந்து உன்னை காப்பாத்தீங்க, நான் ஏன் கூட்டிட்டு வந்தேங்க தெரியுமா?
2: நல்லா தெரியுமே நாட்டாம, உன் கழுத்துக்கு வர போற கத்தி என் கையில இருக்க.
0: ஆமா, மரியாதை அந்த ஃபைல என்கிட்ட ஒப்படைச்சிடு.
2: என்ன ரெண்டா பிறந்தாலும் அந்த ஃபைல் உன் கைக்கு வராது.
0: இதுதான் உன் முடிவா?
2: சத்தியம்.
0: சுந்தர்
2: கோபி, பங்கு பணத்தை தரமாட்டேன்னு சொன்னில்ல, அதனாலதான் உன் எதிரியோட நாங்க கூட்டு சேர்ந்துட்டோம்.
0: எப்படி இருக்கு எங்க கூட்டு? இந்த நாகப்பனை பத்தி உனக்கு நல்லா தெரியும். இது வரைக்கும் 15 கொலை பண்ணிருக்க, இப்ப ஒன்னையும் இவங்களையும் சேர்த்தா 17 கொலையாச்சு. எத்தனை கொலை பண்ணாலும் தூக்கு ஒரு தடவை தான். அத பத்தி நான் கவலைப்படல. இப்ப சொல்லு, இந்த ஃபைல் முக்கியமா இல்ல உங்க உயிர் முக்கியமா? சுட்டு தள்ளுங்க உங்களை.
2: இல்ல, அந்த ஃபைல் உனக்கு கொடுத்துறேன்.
0: இப்பதான் நீ புத்திசாலி.
2: இந்த நீ கேட்ட ஃபைல். அவ்வளவு சீக்கிரம் இந்த ஃபைல் உன் கைக்கு வராதுனாகப்பா, இதுல உன் ஜாதகமே அடங்கியிருக்க.
0: அன்னி குழந்தை உயிர் ஏன் கையில இருக்கு அதை நீ ஞாபகம் வச்சுக்க.
2: அவங்களை எப்படி காப்பாத்தணுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இப்போ உன் உயிர் என் கையில இருக்கு, அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. நாகப்பா, இத்தனை வருஷமா எல்லாருக்கும் நீ நாள் வச்சே இல்ல, இப்போ நான் உனக்கு நிமிஷம் வைக்கிறேன். எடரா சீட்டு, எத்தனை நிமிஷம் உயிர் நிக்கிறோம் பார்க்கலாம். எடரா, எடு.
0: முடிஞ்சா எடுத்துட்டு போக சொன்னேன், உன்னை முடிச்சுட்டு எடுத்துட்டு போறேன்.
3: சார், இது நாகப்பணம் சம்பந்தப்பட்ட ஃபைல். நான் பேங்குக்குள்ள அடிச்ச பணம் வீட்டுல பத்திரமா இருக்கு. என்ன அரெஸ்ட் பண்ணுங்க
4: கான்ஸ்டபிள். முதல்ல நாகப்பன் அரெஸ்ட் பண்ணுங்க. நான் தான் கோபி.
5: வந்துட்டீங்களா? உங்களை பத்தி என்னென்னமோ சொன்னாங்களே, உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே?
4: ஒண்ணும் இல்லை லட்சுமி.
5: எங்க இவர் யார் தெரியுமா? உங்க தம்பி. பாக்கணும் பாக்கணும்னு இவ்வளவு நாள் துடிச்சிட்டு இருந்தீங்களே, அவரே தான்.
4: தெரியல லட்சுமி. கோபி, நான் ரயில்ல இருந்து விழுந்து அடிபட்டு ஆஸ்பத்திரியில் இருந்தப்போ நீங்க இன்ஸ்பெக்டரா நடிக்கிற விவரத்தை சிஐடி ஆபீசர் கந்தசாமி மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: கந்தசாமி சிஐடி ஆபீசரா? ஆமா கோபி, நீ ஒரு போலி இன்ஸ்பெக்டர் ஆரம்பத்திலே தெரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் நீ இந்த ஊருக்கு செய்த பல நன்மைகளை அப்பப்ப மேல் அதிகாரிகளுக்கு தெரிவிச்சுக்கிட்டு இருந்த.
4: ஆமா, இந்த தகவல் வச்சுக்கிட்டு எங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு முடிவு எடுத்தோம். நீ நல்லவனா மாறி சட்ட ஒழுக்கத்துக்கு கட்டுப்பட்டு சமூகத்துக்கு பயன்படும் போது உன் சேவைய நாங்க ஏன் பயன்படுத்தக்கூடாதுங்கிற எண்ணத்துலதான் இந்த பரீட்சையை நடத்தணும். இந்த பரீட்சையில நீயும் ஜெயிச்சுட்ட, நாங்களும் ஜெயிச்சிட்டோம். இதை தெரிஞ்சுக்காம லட்சுமி திடீர்னு புறப்பட்டு வந்ததுனாலதான் இந்த குழப்பமே ஏற்பட்டுச்சு. கோபி, உன்னை சட்ட விரோதியா சந்திக்காம ஒரு நல்ல மனிதனா பாக்குறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆனா ஒரு போலீஸ் அதிகாரியா நான் என் கடமையை செய்யறேன்.
6: ஏபிகோ 392 மற்றும் 418 பிரிவின் கீழ் உள்ள குற்றங்களை கோபிநாத் செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார். இதற்கு 2 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்க சட்டத்தில் இடமிருந்தாலும் அவர் சமூகத்திற்கு செய்த நன்மைகளை கருதி ப்ரொபேஷன் ஆஃப் அஃபண்டர் செக்ஷன் 3வது பிரிவின்படி அவரை மன்னித்து விடுதலை செய்கிறேன்.
7: நேயர்கள், இதுவரை கேட்டது தேவர் பிலிம்ஸ் வழங்கிய அன்புக்கு நான் அடிமை திரைப்பட ஒளிச்சித்திரம்.

நடித்துள்ளவர்கள் ரஜினிகாந்த், மேஜர் சுந்தர்ராஜன், எஸ் ஏ அசோகன், தேங்காய் ஸ்ரீனிவாசன், சுருளிராஜன், விஜயன், சுஜாதா, ரதி ஆகியோருடன் பலர். இசை இளையராஜா. திரைக்கதை வசனம் தூயவன். இயக்கம் ஆர். தியாகராஜன்.

0: நேர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. வேளாண்மையில் ட்ரோன்களின் பயன்பாடும் பராமரிப்பும் குறித்து ட்ரோன் பயிற்சியாளர் ஏ சிவசக்தி அவர்கள் பங்குபெறும் நேர்முகம் இடம்பெறும். உலர வைக்கப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்கள் தயாரிக்கும் முறைகள் பற்றிய செயல்முறை விளக்கங்களை தருகிறார் மதுரை வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் உணவியல் மற்றும் ஊட்டச்சத்தியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே ஜோதிலட்சுமி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி, சென்னை.
1: காற்றலையில் மிதந்து வரும் பாடல்கள்.

0: காத்திருங்கள், தினம்தோறும் இரவு 10 மணிக்கு தேன் மழை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நமது முதன்மை அலைவரிசையில் கேட்க மறவாதீர்கள் தேன் மழை.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 5:05, வருவது பொன்மாலை பொழுது. இன்றைய நிகழ்ச்சியில் ஜீவன் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்டு மகிழலாம். ஜீவன் என்றால் உயிர் அல்லது ஆத்மா என்ற பொருள். இது சமஸ்கிருத வடமொழி சொல்லாகும். உடலில் இயக்கம் கொடுத்து மனிதர்கள் மற்றும் விலங்குகளை வாழ வைக்கும் சக்தியை குறிக்கிறது.

கேட்ட பாடலின் படம் நீயா, ஒழித்தது எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் குரல்கள். கண்ணோடு கலந்த காதல், நெஞ்சோடு கனிந்த அன்பு, இவை இரண்டும் சேர்ந்து ஜீவனை பாடுது.

நீதான அந்த குயில். இது கேட்ட பாடலின் படம். ஒலித்தது கே ஜே யேசுதாஸின் குரல். நேர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இடம்பெறும். நேரம் 5:11:36. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது. பாடியது ஜீவன் என்றால் அழைக்கின்ற ஜீவன் மழை மேகம் பொழியுமா?

கேட்ட பாடலின் படம் கீதாஞ்சலி. அழைத்த பாடலை கேட்டு ஓயாமல் இசைத்து பாசங்களும் பந்தங்களும் பிரிக்காமல் இணைகின்றன.

எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் கேட்ட அந்த பாடலின் படம் நான் அடிமை இல்லை. இசையை அருந்தும் சாதக பறவை போல ராஜராகம் நாதத்தில் உருவான ஜீவன்.

எஸ் ஜானகி குரலில் கேட்டது காதல் ஓவியம் படப்பாடல். நிறைவாக சித்ரா குரலில் கேட்க இருக்கும் பாடலின் படம் இதய தீபம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது பொன்மாலை பொழுது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 5:30. நேயர்கள் கேட்கவிருப்பது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
5: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 6:00. திரையிசை கேட்கலாம்.

0: अब इसी के साथ हमारा आज का उमंग कार्यक्रम यहीं समाप्त होता है। अब आपकी मित्र विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ कल तक के लिए आज्ञा दीजिए। नमस्कार।
1: उमंग, उमंग, उमंग, उमंग, उमंग।
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கிய விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
3: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில்

0: டி எம் சௌந்தரராஜன் குரலில் கேட்டது திருவருட்செல்வர் படப்பாடல். திரையிசையை நிறைவு செய்ய வருவது யாமிருக்க பயமின்.
1: காற்றலையில் மிதந்து வரும் பாடல்கள்,
2: தண்ணிலவ தேனிறக்க, தாழை மரம் நீர் தெளிக்க, கன்னி மகள் நாடை பயின்று
1: காதோடு காதல் பேசும் கானங்கள்.

காத்திருங்கள், தினம்தோறும் இரவு 10 மணிக்கு தேன் மழை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நமது முதன்மை அலைவரிசையில் கேட்க மறவாதீர்கள் தேன் மழை.

0: சில நொடிகளில் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மாநிலத்தில் 35,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான வளர்ச்சித் திட்டங்களை தொடக்கி வைத்தார். 72வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழா இம்மாதம் 22ஆம் தேதி குஜராத் மாநிலம் கெவாடியாவில் உள்ள ஏக்தா நகரில் நடைபெறவுள்ளது. இந்தியா இலங்கை இடையேயான நட்புறவு வரலாற்று சிறப்புமிக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி இன்று குஜராத் மாநிலத்தில் 35,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான வளர்ச்சித் திட்டங்களை தொடக்கி வைத்தார். குஜராத்தின் வதோதராவில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மேற்கு மண்டல சரக்கு வழித்தடத்தின் 3 முக்கிய பிரிவுகளை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
2: இந்நிகழ்ச்சியின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி ஹலிராஜ்பூர் பகுதிகளைச் சேர்ந்த பழங்குடியினரின் வசிப்பிடங்களை ரயில் போக்குவரத்துடன் இணைக்கும் வகையில் டாண்டா சாலை மற்றும் வதோதரா இடையே ஒரு புதிய ரயில் சேவையும் தொடக்கி வைத்தார். அப்போது உரையாற்றிய அவர், ரயில்வேயின் பயணிகள் போக்குவரத்து மற்றும் சரக்கு போக்குவரத்தில் ஏற்பட்டுள்ள அதிவிரைவான மாற்றங்கள் குறித்து கூறினார். 2,800 கிலோமீட்டருக்கும் அதிகமான பிரத்யேக சரக்கு வழித்தடங்கள் அமைக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், இது 21ஆம் நூற்றாண்டு இந்தியாவின் வரலாற்று சிறப்புமிக்க சாதனை என்று கூறினார். இது தொடர்பான முயற்சிகள் 2006 தொடங்கப்பட்டாலும் பல ஆண்டுகள் எந்த செயல்பாடுகளும் இல்லாமல் கிடப்பில் போடப்பட்டதாக தெரிவித்தார். இதற்கு மாறாக கடந்த 10 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட அதிவிரைவான செயலாக்கம் காரணமாக தேசிய சரக்கு போக்குவரத்து சூழலை முற்றிலுமாக மாற்றியமைத்துள்ளது என்றும் பிரதமர் தெரிவித்தார். வேகமாக வளர்ந்து வரும் இந்தியாவின் உயிர் நாடியாக இந்த சரக்கு போக்குவரத்து வழித்தடங்கள் திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் குறைவான நேரத்தில் சேர வேண்டிய இடத்தை சென்றடையும் வகையில் கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதால் கணிசமான அளவு எரிபொருள் சேமிப்பிற்கும் சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைப்பதற்கும் உதவிகரமாக உள்ளது என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். சிப் முதல் ஷிப் வரை என்ற உள்ளூர் உற்பத்தியின் தொலைநோக்கு பார்வை குறித்து எடுத்துரைத்த பிரதமர், நமது நாடு உயர் தொழில்நுட்ப மின்னணுவியல் முதல் கனரக சரக்கு கப்பல் போக்குவரத்து வரை ஒரு முழுமையான தன்னிறைவு பெற்ற விநியோக சங்கிலியை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியின் போது குஜராத் மற்றும் மத்திய பிரதேசம் முழுவதும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் 9,700 கோடி ரூபாய்க்கும் அதிகமான 3 ரயில்வே விரிவாக்க திட்டங்களுக்கும் 1,780 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள 3 தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார்.
1: 72வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழா இம்மாதம் 22ஆம் தேதி குஜராத் மாநிலம் கெவாடியாவில் உள்ள ஏக்தா நகரில் நடைபெறவுள்ளது. இதில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கலந்து கொண்டு விருதுகள் வழங்கவுள்ளார். இந்திய திரையுலகில் 2024ஆம் ஆண்டில்

0: நிகழ்ந்த மிகச்சிறந்த சாதனைகளை கொண்டாடும் வகையில் இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேசிய திரைப்பட விருதுகளை தேசிய தலைநகரை தாண்டி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடத்த தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் முடிவு செய்திருப்பதன் அடிப்படையில் இந்த விழா குஜராத்தில் நடைபெறவுள்ளது. ஏக்தா நகரில் வரும் 22ஆம் தேதி நடைபெறவுள்ள 72வது தேசிய திரைப்பட விழா நாடு முழுவதிலும் இருந்து திரையுலக திறமையாளர்களை ஒன்றிணைத்து ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வை பிரதிபலிக்கும் வகையில் அமையவுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மும்பையில் 4 நாட்கள் நடைபெறவுள்ள குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்ட் 2026 இன்று தொடக்கி வைக்கிறார். இது உலகின் மிகப்பெரிய நிதி தொழில்நுட்ப மாநாடுகளில் ஒன்றாக திகழ்கிறது. 2020 முதல் நிதியாண்டு தொடர்பான எதிர்கால செயல்களை வடிவமைப்பது குறித்து விவாதிக்கும் வகையில் கொள்கை வகுப்பாளர்கள், ஒழுங்குமுறை அமைப்புகள், மத்திய வங்கிகள், நிதி நிறுவனங்கள், ஃபின்டெக் நிறுவனங்கள், முதலீட்டாளர்கள் உள்ளிட்ட சர்வதேச பிரதிநிதிகளை ஒன்றிணைக்கும் வகையில் ஒரு சர்வதேச சிந்தனை தளமாக இந்த மாநாடு அமைகிறது. இந்த ஆண்டிற்கான இம்மாநாட்டின் கருப்பொருள் அனைவரையும் உள்ளடக்கிய நிதிக்கான நம்பகமான ஒருங்கிணைக்கப்பட்ட உலகளாவிய அமைப்புகள் என்பதாக உள்ளது. இந்தியா இலங்கை இடையேயான நட்புறவு வரலாற்று சிறப்புமிக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று செல்வதற்கு முன் அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், மகாசாகர் திட்டத்தின் அடிப்படையில் இந்தியாவின் மிக நெருங்கிய நட்பு நாடுகளில் ஒன்றாக இலங்கை திகழ்கிறது என்று தெரிவித்தார். மேலும் அந்நாட்டு தலைவர்களுடன் தாம் மேற்கொள்ள உள்ள பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமையும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த பயணத்தின் போது இலங்கையில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடன் திரு ராஜ்நாத் சிங் கலந்துரையாடவும் திட்டமிட்டுள்ளார். எழுத்தறிவு என்பது அறிவாற்றல், வாய்ப்புகள் மற்றும் சிறப்பான எதிர்காலத்திற்கான வழிகாட்டி என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தமது சமூக வலைத்தளத்தில் தெரிவித்துள்ளார். சர்வதேச எழுத்தறிவு தினம் என்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள இந்த சமூக ஊடக பதிவில், மாற்றத்தை ஏற்படுத்தும் வல்லமை கல்விக்கு உள்ளது என்றும், நாட்டு மக்கள் அனைவருக்கும் கல்வியறிவு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்கள் அனைவரும் கல்வியறிவு பெற்றவர்களாக இருப்பது என்பது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வலுவான அடித்தளமாக அமையும் என்றும் திரு பிரஹலாத் ஜோஷி குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @@புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்திலும், @RNUபுதுச்சேரி என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்துவது குறித்த அறிவிப்பை இந்திய தேர்தல் ஆணையம் நேற்று வெளியிட்டுள்ளது. அடுத்த மாதம் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும், அதனைத் தொடர்ந்து 9ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்கள்.
2: தட்டாஞ்சாவடி தொகுதிக்கான இடைத்தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்பட்டதை தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிகள் நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளதாக மாவட்ட ஆட்சித்துறை நடுவர் திரு குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். மேலும் நேர்மையான மற்றும் வெளிப்படையான தேர்தல் நடைபெறுவதை உறுதி செய்யும் பொருட்டு மாவட்ட நிர்வாகம் பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு உட்பட்ட இடங்களில் சுவர் விளம்பரம், போஸ்டர்கள், பேனர்கள், கட் அவுட்கள் போன்றவற்றை தனியார் மற்றும் அரசு இடங்களில் வைப்பது தேர்தல் நடத்தை விதிகளின்படியும், புதுச்சேரி திறந்தவெளி சட்டம் 2010ன்படியும் தண்டனைக்குரிய குற்றமாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வாகனங்களில் அனுமதி இல்லாமல் கட்சி கொடிகள், விளம்பரங்கள் போன்றவற்றை வைக்கவும் தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் வாகனங்களில் அரசியல் சம்பந்தமான கொடிகள், ஸ்டிக்கர்கள், விளம்பர பேனர்கள் போன்றவற்றை உபயோகப்படுத்துவதற்கு மாவட்ட தேர்தல் அதிகாரி அல்லது தேர்தல் நடத்தும் அதிகாரியிடமிருந்து முன் அனுமதி பெற வேண்டும் என்று திரு குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். மேலும் தட்டாஞ்சாவடி தொகுதியில் ஏற்கனவே படைக்கலன் உரிமம் பெற்றவர்கள் அருகிலுள்ள காவல் நிலையங்களில் அவற்றை ஒப்படைத்து ரசீது பெற்று அரசுடன் ஒத்துழைக்குமாறு தெரிவித்துள்ளார். தட்டாஞ்சாவடி தொகுதியில் தேர்தல் முடியும் வரை பொதுமக்கள் துப்பாக்கி மற்றும் பிற ஆபத்தான ஆயுதங்கள் வைத்திருப்பது மற்றும் எடுத்து செல்வது தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்கள், வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் மாவட்ட தேர்தல் துறையின் நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்துறை நடுவர் திரு குலோத்துங்கன் கேட்டுக் கொண்டுள்ளார்.
0: புதுச்சேரி ஜிப்மரில் குடல் அழற்சி நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நல வழிகாட்டல் மற்றும் கலந்துரையாடல் சந்திப்பு இன்று நடைபெற்றது. இதுகுறித்து ஜிப்மர் நிர்வாகம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி இறைப்பை குடலியல் துறை பேராசிரியரும் துறை தலைவருமான டாக்டர் பழனிவேல் மோகன் தலைமையில் நடைபெற்றது என்றும், இதில் நோயாளிகள், அவர்களது குடும்பத்தினர் மற்றும் மருத்துவ நிபுணர்கள் கலந்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் இறைப்பை குடலியல் துறையின் கூடுதல் பேராசிரியர் டாக்டர் செந்தமிழ் செல்வன், குடல் அழற்சி நோயின் அறிகுறிகள், அதன் தாக்கம், நோயை தூண்டும் காரணிகள், வாழ்க்கை முறை மாற்றங்கள் மற்றும் நவீன சிகிச்சை முறைகள் குறித்து விரிவாக எடுத்துக் கூறினார். நீண்டகால நோய்களை நிர்வகிப்பதில் மனநலத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய ஜிப்மர் மனநலத்துறையின் மருத்துவ உளவியாளர் திரு அறிவழகன் பேசும்பொழுது, மனநலத்திற்கும் குடல் அழற்சி நோய்க்கும் இடையிலான தொடர்பு குறித்தும், குடல் மற்றும் மூளைக்கான தொடர்பு குறித்தும், மன அழுத்த மேலாண்மை மற்றும் உளவியல் ரீதியிலான மன உறுதியை வளர்த்துக் கொள்ளும் வழிமுறை குறித்தும் விளக்கி கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எதிராக கருத்து தெரிவிப்பதற்காக

0: கடந்த 2019 தொடரப்பட்ட அவதூறு வழக்கில் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராகுல் காந்திக்கு அனுப்பப்பட்ட சம்மனை ரத்து செய்ய மும்பை உயர்நீதிமன்றம் இன்று மறுத்துவிட்டது. தனக்கு எதிரான மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து திரு ராகுல் காந்தி தாக்கல் மனுவை நீதிபதி என்ஆர் போர்கர் தலைமையிலான ஒற்றை அமர்வு தள்ளுபடி செய்தது. இருந்த போதிலும் திரு ராகுல் காந்தி உச்சநீதிமன்றத்தை அணுகுவதற்கு தடையில்லை என்றும் மும்பை உயர்நீதிமன்றம் தெரிவித்தது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராவதற்கு லக்சம்பர்க் நாடு ஆதரவு தெரிவித்துள்ளது. இந்தியா வந்துள்ள அந்நாட்டு துணை பிரதமர் திரு ஜாவீர் பெட்டல் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் தற்போதைய உலகின் யதார்த்த நிலையை பிரதிபலிக்கும் வகையில் ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சில் மாற்றியமைக்கப்பட வேண்டியது அவசியம் என்று தெரிவித்தார். இந்தியாவின் மக்கள் தொகை மற்றும் உலக நாடுகளிடையே இந்தியாவின் செல்வாக்கு அதிகரித்து வரும் சூழலில் விரிவுபடுத்தப்பட்ட ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் இந்தியாவிற்கு நிரந்தர இடம் வழங்கப்பட வேண்டியது முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது என்று திரு ஜேவியர் பெட்டல் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அடுத்த 2 நாட்களுக்கு இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வரும் 4 நாட்களுக்கு கடலோர தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறைவு என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துபாயில் இன்றிரவு நடைபெறும் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் பங்களாதேஷ் அணி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. இதில் வெற்றி பெறும் அணி நாளை மறுநாள் நடைபெறும் முதல் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவுடன் மோதும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மாநிலத்தில் 35,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான வளர்ச்சித் திட்டங்களை தொடக்கி வைத்தார். 72வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழா இம்மாதம் 22ஆம் தேதி குஜராத் மாநிலம் கெவாடியாவில் உள்ள ஏக்தா நகரில் நடைபெறவுள்ளது. இந்தியா இலங்கை இடையேயான நட்புறவு வரலாற்று சிறப்புமிக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 6:15. நேயர்கள் கேட்க இருப்பது மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் கொண்டு வரும் முதல் பாடலை பாடியிருப்பவர் காயத்ரி கிரீஷ்.

நேர்லி ஒளிபரப்பில் ஏற்பட்ட தடங்களுக்கு வருந்துகிறோம், பாடல் ஒலிக்க செய்கிறோம்.

நேரம் 6:33. மனோரஞ்சனம் கொண்டு வரும் அடுத்த பாடலை பாடியிருப்பவர் பாம்பே எஸ். ஜெயஸ்ரீ.

0: இதுவரை வந்தது மனோரஞ்சிதம்.
1: சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீணை இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 6:50. நிகழ்ச்சி நிரல். நமது நிலையம் இந்த ஒளிபரப்பிலும் நாளையும் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்கலாம். முதலில் இந்த ஒளிபரப்பில் 7:00 புதுவை பல்கலைக்கழகத்தில் நேற்று நடைபெற்ற சுற்றுலா அகாடமியுடன் தொழில்துறை இணைப்பதில் இந்தியா மற்றும் ஐரோப்பியா கண்ணோட்டங்கள் என்ற தலைப்பிலான சர்வதேச மாநாட்டின் வானொலி தொகுப்பு கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. வேளாண்மையில் ட்ரோன்களின் பயன்பாடும் பராமரிப்பும் குறித்து ட்ரோன் பயிற்சியாளர் ஏ சிவசக்தி அவர்கள் பங்குபெறும் நேர்முகம். உலர வைக்கப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்கள் தயாரிக்கும் முறைகள் பற்றிய செயல்முறை விளக்கங்களை தருகிறார் மதுரை வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் உணவியல் மற்றும் ஊட்டச்சத்தியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே ஜோதிலட்சுமி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 8:00 to 8:58 திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 to 10:00 சங்கீத வானிலை. 10:00 to 11:00 வரை தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:00 to 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி நாளைய நிகழ்ச்சிகள். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ரா குணசீலன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். திசுவாழை வளர்ப்பு குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம், அழிந்து வரும் மேம்பலம் காப்போம். வழங்குபவர் கே ஆர் சிவலிங்கம் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை தமிழமுது. தமிழின் சிறப்புகள் குறித்து முனைவர் ரா தமிழரசி அவர்கள் வழங்கும் உரையின் முதற் பகுதி. 7:25 நலமாய் வாழ. நீரிழிவு நோயாளிகளுக்கான ஊட்டச்சத்து குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குனர் மருத்துவர் இந்திரா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:00 காலம் மறைந்த காவியம் கல்கி. கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பிறந்த தின சிறப்பு உரை வழங்குகிறார் முனைவர் சி அருணன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 8:30 கணபதி உலா. திருக்கழுக்குன்றம் அருள்மிகு வண்டுவன விநாயகர் திருக்கோயில் உரை சித்திரம் கேட்கலாம்.

எழுதியவர் எம் மலர்விழி அவர்கள். அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 8:45 தகவல் தளம். 9 அரங்கசி நிகழ்ச்சியில் ஹெச் ரத்னபிரபா அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், மணிக்குடி எஸ் சந்திரசேகரன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு பிறரை புரிந்து கொள்வதற்கு தேவை பக்குவமா பட்டறிவா. நெறிப்படுத்துகிறார் வித்யா அவர்கள். 12 உழைப்பவர் அரங்கம். நகை கைவினை தொழில் செய்யும் புதுச்சேரி முதலியார்பேட்டை முதுகலை பயிற்சியாளர் கைவினை கலைஞர் ஜி ஷர்மிளா அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன். 12:30 பன்னிசிமணி நிகழ்ச்சியில் எம் சுந்தர் ஓதுவார் அவர்கள் பாடிய இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம். பெண்களும் ஊட்டச்சத்து உணவும் குறித்து புதுச்சேரி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியின் மனையல்

நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு: பிறரை புரிந்து கொள்வதற்கு தேவை பக்குவமா பட்டறிவா. நெறிப்படுத்துகிறார் வித்யா அவர்கள். 12 மணிக்கு உழைப்பவர் அரங்கம். நகை கைவினை தொழில் செய்யும் புதுச்சேரி முதலியார்பேட்டை முதுகலை பயிற்சியாளர் கைவினை கலைஞர் ஜி ஷர்மிளா அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன். 12:30 பன்னிசைமாலை நிகழ்ச்சியில் எம் சுந்தர் ஓதுவார் அவர்கள் பாடியவை இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம் பெண்களும் ஊட்டச்சத்து உணவும் குறித்து புதுச்சேரி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியின் மனையல் துறை தலைவர் மற்றும் ஊட்டச்சத்து நிபுணர் மலர்விழி ரவி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலைக்கு சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். ஓஎஸ் அருண் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 4 மணிக்கு கேளடி கண்மணி. திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை இளையராஜா. திரைக்கதை இயக்கம் வசந்த் அவர்கள். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் கண்மணி தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 6 மணிக்கு திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். இரவு 7 மணி முதல் 7:15 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் உழவருடன் சந்திப்பு. கடலூர் மாவட்டம் வீணங்கேணி உழவர் எஸ்எல்வி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8 மணி முதல் 8:57 வரை திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத மாநிலை. 10 மணிக்கு தேன்மழை. 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:00 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2 மணி 3:05 இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலி நிலைய மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 10 மணி 11 மணி இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இதுவரை நமது நிலையம் இந்த ஒலிபரப்பிலும் நாளையும் வழங்குள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். நேரம் 6:55 நேர்களை நினைவூற்றுகிறோம். இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சி கேட்கலாம்.

இனி 100.8 FM ரெயின்போ புதுவையில் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் நம் நினைவிற்கு. முதலில் இந்த ஒளிபரப்பில் 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னேஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தென் சிந்து தேவானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 102.8 FM ரெயின்போ நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 7:00 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி நாளைய நிகழ்ச்சிகள். காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரை, பின்னர் 8:30 முதல் 8:55 வரை நம்ம புதுவை நேரலில் இணைகிறார் ஆர்ஜே ரத்னவள்ளி. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் சிநேகிதே, பெண்களும் ஊட்டச்சத்து உணவும் குறித்து புதுச்சேரி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியின் மனையியல் துறை தலைவர் மற்றும் ஊட்டச்சத்து நிபுணர் மலர்விழி ரவி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி, நேர்முகம் காண்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 2:15 காலத்தை வென்ற காணங்கள். 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கான வாய் சுகாதாரம் மற்றும் பல் தேய்மான காரணங்களும் பராமரிப்பு குறித்து கேள்விகளுக்கு விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி தேசிய சுகாதார திட்ட மொபைல் பல்

பிரிவு பல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எஸ் ஷில்பா ரெட்டி அவர்கள். மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ நேரடி நிகழ்ச்சி. 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜார்ஜ். 6:20 முதல் 7:15 வரை 7:25 முதல் 8 மணி வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை ஏஞ்சல். 9:15 சென்னை மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்தி சுட சென்னை ஏஞ்சல். 9:30 முதல் 11 மணி வரை தேன் சிந்தி தேவானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நின்றல். 11:10 102.8 FM ரெயின்போ நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 8:15 பிற்பகல் 2 மணி இரவு 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7:00 முதல் 1 மணி வரை மணிக்கொரு முறை இரவு 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இதுவரை 102.8 FM ரெயின்போ புதுவையில் இந்த ஒலிபரப்பிலும் நாளையும் வழங்குள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 7 மணி.
1: நேயர்கள் கேட்க இருப்பது புதுவை பல்கலைக்கழகத்தில் நேற்று நடைபெற்ற சுற்றுலா அகாடமியுடன் தொழில்துறையை இணைப்பதில் இந்தியா மற்றும் ஐரோப்பிய கண்ணோட்டங்கள் என்ற தலைப்பிலான சர்வதேச மாநாட்டின் வானொலி தொகுப்பு. புதுவை பல்கலைக்கழகத்தில் சுற்றுலா அகாடமியா மற்றும் தொழில்துறையை இணைப்பது இந்தியா மற்றும் ஐரோப்பிய கண்ணோட்டங்கள் என்ற தலைப்பில் சர்வதேச மாநாடு இம்மாதம் 7ஆம் தேதி முதல் தொடங்கி 11ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இம்மாநாட்டின் தொடக்க விழா நேற்று பிற்பகல் 3 மணி அளவில் நடைபெற்றது. மாநாட்டின் தொடக்க விழாவில் வந்தே மாதரம் தேசிய பாடல், தேசிய கீதம், தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. தொடர்ந்து புதுவை பல்கலைக்கழக பாடல் ஒளிபரப்பப்பட்டது. விழாவில் வரவேற்புரை ஆற்றினார் புதுவை பல்கலைக்கழக சுற்றுலாத்துறை தலைவர் பேராசிரியர் சிபிபிஎஸ் அவர்கள்.
2: மாநாட்டை தொடங்கி வைத்து மாநாட்டின் சிற்றேட்டை வெளியிட்டு தலைமை உரையாற்றினார் புதுவை பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் பி பிரகாஷ் பாபு அவர்கள். அவர் பேசும்பொழுது,
3: சுற்றுலா கல்விக்கு புதுச்சேரி ஒரு வாழும் ஆய்வகமாகும். கல்வி மற்றும் தொழில்துறை ஒத்துழைப்புக்கும் புதுச்சேரியை சிறந்த வாழும் ஆய்வகமாக மாற்ற முடியும். புதுச்சேரி இந்திய மற்றும் ஐரோப்பிய கலாச்சாரங்களின் சங்கமமாகும். நம்மிடம் பிரெஞ்சு காலனித்துவ பாரம்பரியம், தமிழ் கலாச்சாரம், ஆன்மீகம், கடற்கரைகள், கட்டடக்கலை, கலை, இலக்கியம் மற்றும் ஒரு உலகளாவிய சூழல் ஆகியவை உள்ளன. புதுச்சேரி அரசே பிரெஞ்சு பாரம்பரியம், ஆன்மீக மரபுகள், கடற்கரைகள் மற்றும் பின்வாங்கல் நீர்நிலைகள், சமையல் கலை மற்றும் கலாச்சார பன்முகத்தன்மையை முன்னிலைப்படுத்தி வருகின்றது. எனவே சுற்றுலாவை எடுத்து படிக்கும் ஒரு மாணவர் பாரம்பரிய மேலாண்மையை பாடப்புத்தகங்களிலிருந்து மட்டும் படிக்கக்கூடாது. இங்குள்ள பிரெஞ்சு பகுதியை சுற்றுலா மாணவர்களுக்கான வகுப்பறையாக மாற்றலாம். மாணவர்கள் கட்டடங்களின் பாரம்பரிய மேப்பிங் செய்யலாம், கட்டடக்கலை பாதுகாப்பை படிக்கலாம்.
4: It gives me immense pleasure to be part of this important conference, bridging the tourism academia industry and the Indian and the European perspectives. Tourism is no longer simply about the traveling, but it's from one place to another. Tourism today is about the experience, culture, sustainability, technology, employment, entrepreneurship, and human connections. It is an industry that brings together history and innovation, local communities and global markets, tradition and the technology. And therefore, tourism education cannot remain confined to classrooms, textbooks and examinations. The classrooms must connect with the destinations, and the destinations must connect with the classrooms. Academia and industry, two sides of the same coin, are the same ecosystem. No longer there is a gap between the both. The tourism industry

0: லா மற்றும் புதுவை பல்கலைக்கழக துறை சார்ந்த பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை புதுவை பல்கலைக்கழக சுற்றுலா ஆய்வுத்துறையுடன் லாட்வியா, போர்ச்சுக்கல், ஐரோப்பிய கூட்டமைப்பு இணைந்து செய்திருந்தன. விழாவில் சிபாஸ் உறுப்பினரும் இணை ஒருங்கிணைப்பாளருமான முனைவர் ஹெரி ஆப்ரஹாம் அவர்கள் நன்றி உரையாற்ற மாநாட்டின் தொடக்க விழா இனிதே நிறைவு பெற்றது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதுவை பல்கலைக்கழகத்தில் நேற்று நடைபெற்ற சுற்றுலா அகாடமியுடன் தொழில்துறையை இணைப்பதில் இந்தியா மற்றும் ஐரோப்பிய கண்ணோட்டங்கள் என்ற தலைப்பிலான சர்வதேச மாநாட்டின் வானொலி தொகுப்பு. அமைப்பில் உதவி எஸ் சரவணன், நிகழ்ச்சி அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், சீனிவாச முருகன் ஆகியோர்.

ആകാശവാണി செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியா உலகளாவிய உற்பத்தி மையமாக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 3 நாள் அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றடைந்தார். நாட்டில் 1086 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் கரீப் பருவ சாகுபடி நடைபெற்று வருவதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் எஃகு, அலுமினியம் போன்ற பொருட்களுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வரி விலக்கு அளிக்க பிரிட்டன் முடிவு செய்துள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரோனக் சௌஹான் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா உலகளாவிய உற்பத்தி மையமாக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத்தில் சரக்கு ரயில் போக்குவரத்து வழித்தடங்களை திறந்து வைத்து பேசிய அவர், இந்தியா தற்போது நவீன அதிவேக ரயில் பெட்டிகளையும் மெட்ரோ ரயில் பெட்டிகளையும் உள்நாட்டிலேயே தயாரித்து வருவதாக கூறியுள்ளார். 50,000 நவீன ரயில் பெட்டிகளும் 2.5 லட்சம் சரக்கு ரயில் பெட்டிகளும் ரயில்வேயில் இணைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார். உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் இந்த ரயில் பெட்டிகள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். சரக்கு ரயில் போக்குவரத்துக்கான தனி வழித்தடம் மூலம் இந்தியாவின் சரக்கு போக்குவரத்து மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கிழக்கு மற்றும் மேற்கு சரக்கு தனி ரயில் வழித்தடங்களில் 430க்கும் மேற்பட்ட சரக்கு ரயில்கள் நாள்தோறும் இயக்கப்பட்டு வருவதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குஜராத் ஏக்தா நகரில் வரும் 22ஆம் தேதி நடைபெறும் விழாவில் 72வது தேசிய திரைப்பட விருதுகளை வழங்குகிறார். மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆர்டிகல் 370 திரைப்படத்திற்கு சிறந்த திரைப்பட விருது வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரம்மயுகம் திரைப்படத்தில் நடித்த மம்முட்டிக்கும் சந்து சாம்பியன் திரைப்படத்தில் நடித்த கார்த்திக் ஆரியனுக்கும் சிறந்த நடிகருக்கான விருது வழங்கப்பட உள்ளது. ஆர்டிகல் 370 திரைப்படத்தில் நடித்த யாமி கௌதமுக்கு சிறந்த நடிகைக்கான விருது வழங்கப்பட உள்ளது. தமிழ், மலையாளம், தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் சிறந்த திரைப்படங்களுக்கான விருதும் வழங்கப்பட உள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 3 நாள் அரசுமுறை பயணமாக இலங்கை தலைநகர் கொழும்பு சென்றடைந்தார். பண்டாரநாயகே சர்வதேச விமான நிலையத்தில் இலங்கை பாதுகாப்புத்துறை துணை அமைச்சர் திரு அருணா ஜெயசேகரா, இலங்கைக்கான இந்திய தூதர் திரு சந்தோஷ் ஷா ஆகியோர் அவரை வரவேற்றனர். சமூக வலைதளத்தில் மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியா இலங்கை இடையேயான ராணுவ ஒத்துழைப்பு குறித்து முக்கியமாக இதில் விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் கொழும்பில் இந்திய வம்சாவளியினருடன் திரு ராஜ்நாத் சிங் கலந்துரையாட உள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. நாட்டில் 1086 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் கரீஃப் பருவ சாகுபடி நடைபெற்று வருவதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. நெல் சாகுபடி 421 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிலும் பருப்பு சாகுபடி

0: 117 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிலும் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுதானியங்கள் 181 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிலும் எண்ணெய் விதைகள் 191 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிலும் பயிரிடப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கரும்பு சாகுபடி 58 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் செய்யப்பட்டு வருவதாக அமைச்சகம் கூறியிருக்கிறது. மத்திய தொலைத்தொடர்புத்துறை மூலம் கடந்த 15 மாதங்களில் 5000 கோடி ரூபாய் இணையதள மோசடிகள் தடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு மே 22ஆம் தேதி தொடங்கப்பட்ட நிதி மோசடி தடுப்பு திட்டம் மூலம் நிதி மோசடிகளை தவிர்க்க முடிந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்டம் தொடங்கி முதல் 6 மாதங்களில் 660 கோடி ரூபாய் நிதி மோசடி தவிர்க்கப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. தொலைத்தொடர்புத்துறையின் நடவடிக்கைகள் மூலம் நிதி மோசடியிலிருந்து நுகர்வோர்களை பாதுகாக்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாகவும் அரசு கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் எஃகு, அலுமினியம், உரம் மற்றும் சிமெண்ட் போன்ற பொருட்களுக்கு கார்பன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வரி விலக்கு அளிக்க பிரிட்டன் முடிவு செய்துள்ளது. இந்தியாவில் கார்பன் கடன் வர்த்தக திட்டத்திற்கு அங்கீகாரம் அளித்த பிரிட்டன் ஏற்கனவே இந்தியாவில் கார்பன் வரி செலுத்தப்பட்ட இந்த பொருட்களுக்கு மீண்டும் வரி செலுத்தப்பட மாட்டாது என கூறியுள்ளது. இது ஏற்றுமதியாளர்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என இந்திய ஏற்றுமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கரியமில வாயு வெளியேற்றம் தொடர்பாக இந்திய ஏற்றுமதியாளர்களின் பொருட்களுக்கு இரட்டை வரி விதிப்பு தவிர்க்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியா இளம் தலைவர்கள் கலந்துரையாடல் போட்டிகளில் தமிழக மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என மை பாரத்தின் தமிழக இயக்குநர் திரு எஸ் செந்தில்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மனித மூலதனம் மற்றும் உலகளாவிய போட்டித்திறன் ஆகியவற்றை மையமாக கொண்டு இந்த நிகழ்வின் 3ஆம் பதிப்பு நடைபெற உள்ளதாக தெரிவித்தார்.
2: பிஸ்கித் பாரத் இளம் தலைவர்கள் உரையாடல், பாரத பிரதமர் அவர்கள் தமிழகத்தைச் சேர்ந்த இளம் தலைவர்கள் உரையாடுவதற்கான ஒரு நிகழ்ச்சி. இது 5 கட்டமாக நடைபெறுகிறது. முதல் கட்டமாக செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை ஆன்லைன்ல வினாடி வினா நிகழ்ச்சி நடைபெறும். 2ஆம் கட்டமாக இதிலிருந்து வெற்றி பெறக்கூடியவர்கள் எஸ்ஏ காம்படிஷன் எழுதி mybharat.government.in பதிவு செய்ய வேண்டும். இதிலே இருந்து தேர்வு செய்யக்கூடியவர்கள் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக 50 பேர் இதிலே தேர்வு செய்யப்பட்டு 4ஆம் கட்டமாக மாநில அளவிலே நடைபெறுகின்ற நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வார்கள். சோ அதிலே வெற்றி பெற்று மொத்தமாக தமிழகத்திலிருந்து 65 பேர் கொண்ட ஒரு குழு தேர்வு செய்யப்படும். தொடர்ந்து புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்திலே ஜனவரி 12ஆம் தேதி தேசிய இளைஞர் தினம், சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த தினமான அன்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இந்த இளம் தலைவர்களோட உரையாடுவார்கள்.
0: பிரதமரின் ஜன்தன் யோஜனா வங்கிக் கணக்கு திட்டத்தில் நாடு முழுவதும் 59 கோடி மக்கள் இணைந்துள்ளனர். தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டத்தில் 3 லட்சம் பேர் இந்த வங்கிக் கணக்கு திட்டத்தில் இணைந்துள்ளதாக பாரத ஸ்டேட் வங்கி மேலாளர் திரு விநாயகமூர்த்தி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா என்ற வங்கிக் கணக்கு திட்டம் 59 கோடி மக்கள் நாடு முழுவதும் இணைந்துள்ளார்கள். நமது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏறத்தாழ 3 லட்சம் மக்கள் திட்டத்தில் இணைந்துள்ளார்கள். இந்த திட்டத்தில் சிறப்பாக இருக்கும் அம்சம் என்னவென்றால், ரூபாய் கார்டு என்ற டெபிட் கார்டு வங்கிகள் வழங்குகின்றன. இந்த டெபிட் கார்டில் 2 லட்சத்திற்கான விபத்து காப்பீடு இருக்கிறது. விபத்து நடக்கும் முன்பு 90 நாட்களுக்கு நீங்கள் அதை பயன்படுத்தி இருக்க வேண்டும். அது மட்டும்தான் அதில் உள்ள நிபந்தனை. மற்றும் SBY என்ற ஒரு ஆயுள் காப்பீடு பாலிசியும் உள்ளது. அதில் வருடத்திற்கு 20 ரூபாய் நீங்கள் செலுத்த வேண்டும். அது விபத்து காப்பீடு மட்டும் கிடைக்கும். JJBY என்ற இன்சூரன்ஸ் திட்டமும் உள்ளது. அதில் வருடத்துக்கு 436 ரூபாய் நீங்கள் செலுத்த வேண்டும். அதில் 2 லட்சம் ஆயுள் காப்பீடு உள்ளது.
0: பாகிஸ்தான் அரசு சிறையில் அடைக்கப்பட்ட மனித உரிமை வழக்கறிஞர்கள் இமாம் மசாரி, ஹதி அலி ஆகியோரை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என சர்வதேச பொது

0: மன்னிப்பு அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரோனக் சௌஹான் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-15, 21-11 என்ற செட் கணக்கில் சக நாட்டு வீரர் பிரணாய் ஷெட்டிகரை வென்றார். சென்னையில் நடைபெற்று வரும் துலிப் கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியின் மூன்றாவது நாள் ஆட்ட நேர இறுதியில் கிழக்கு மண்டல அணிக்கு எதிராக பேட் செய்து வரும் தெற்கு மண்டல அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 242 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக கிழக்கு மண்டல அணி முதல் இன்னிங்ஸில் 708 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மான் கேஷர்வானி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-1 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் பென் சாரு ஹோனை வென்றார். இந்தோனேஷியாவின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் அஸ்வின் ராயன் சர்மாவை வென்றார். மற்றொரு போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் ரத்தியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அத்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா உலகளாவிய உற்பத்தி மையமாக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 3 நாள் அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றடைந்தார். நாட்டில் 1086 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் கரீஃப் பருவ சாகுபடி நடைபெற்று வருவதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் எஃகு, அலுமினியம் போன்ற பொருட்களுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வரி விலக்கு அளிக்க பிரிட்டன் முடிவு செய்துள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரோனக் சௌஹான் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 7:25, 13:00. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். அறிவிப்புகள் வரும் முன் விளம்பரம்.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
1: புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகம் விடுத்துள்ள அறிவிப்பு. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகம் மற்றும் புதுச்சேரி மாநில தோட்டக்கலை வளர்ச்சி சங்கம் வாயிலாக தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டத்தின் கீழ் புதுச்சேரி பிராந்திய தோட்டக்கலை விவசாயிகளுக்கு இயற்கை வேளாண்மை திட்டத்தின் மூலம் மண்புழு உரம் தொட்டி மற்றும் மண்புழு உரப்படுகை அமைப்பதற்கு விவசாயிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. மண்புழு உரம் தொட்டி மற்றும் மண்புழு உரப்படுகை மானிய விலையில் அமைப்பதற்கு விண்ணப்பித்த தகுதியான விவசாயிகளின் பெயர் பட்டியல் சமுதாய தணிக்கைக்காக புதுவையில் உள்ள தங்கள் பகுதிக்குட்பட்ட உழவர் உதவியகங்களில் அறிவிப்பு பலகையில் வரும் 10ஆம் தேதி வரை ஒட்டப்பட்டிருக்கும். மேலும் புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இணையதளத்திலும் வெளியிடப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பட்டியலில் ஆட்சேபனை ஏதேனும் இருப்பின் இம்மாதம் 10ஆம் தேதிக்குள் புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் உள்ள கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகத்தில் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இச்செய்தியை புதுச்சேரி தாவரவியல் பூங்கா இணை வேளாண் இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார். பசுந்தழை உரத்தின் முக்கியத்துவம் குறித்து விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் கூறியுள்ளதாவது, கிளரிசிடாவியை வேலி மரமாக அமைப்பது மிகவும் பலனளிக்கும். கிளரிசிடாவில் கிளரிசிடா செபியம், கிளரிசிடா மேக்குலட்டா என 2 வகைகள் உண்டு. இதில் 2 வகை பெருமளவில் பசுந்தழை தரும் மரமாகும். அது மட்டுமின்றி இம்மரம் வெட்ட வெட்ட நன்கு தழைக்கும் தன்மையை பெற்றிருக்கிறது. இம்மரத்தை வேலி மரமாக பயிரிடுவதால் பயிர்காலத்தில் பயிரிடும்போது இம்மரத்திலிருந்து கிடைக்கும் பசுந்தழை 2 அல்லது 2.5 ஹெக்டேர் நிலத்திற்கு போதுமானதாகும். அது மட்டுமின்றி பயிர் வளரும் காலத்தில் பசுந்தழைக்கு வெட்டிவிடுவதால் இது சூரிய வெளிச்சத்தை மறைத்து பயிர் விளைச்சலை குறைப்பதில்லை. அதனால் பயிரின் வளர்ச்சிக்கும் விளைச்சலுக்கும் சாதகமாகவே அமையும். தழைச்சத்தை நிலத்தில் தக்க வைக்கிறது. இம்மரம் சல்லி வேர்களை மட்டுமே கொண்டுள்ளதால் பயிர் செய்யும்போது மரம் வரை உழுது பயிர்களை பயிரிடலாம். மரமும் வெட்டப்பட்டு அதன் தழைகள் நிலத்திற்கு இடப்பட்டு சூரிய வெளிச்சமும் நன்கு

0: கிடைப்பதால் இம்மரம் ஒரு நல்ல வேலி மரமாக அமைகிறது. மேலும் கிளரிசிட்டா மேற்குள்ளுட்டா வேலியாக அமைப்பது மிகவும் சுலபம். மரக்கிளைகளை வெட்டி வேலி பகுதியில் சுமார் 1 முதல் 2 மீட்டர் இடைவெளியில் நட்டுவிட்டால் பின்பு கவனிப்பின்றி இம்மரம் நன்கு வளரும். நடும்போது 5 அடி நீளமுள்ள தாம்புகளை நடுவது நல்லது. இவ்வாறு விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: பணம் தேவை, என்ன செய்யறது?
2: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
1: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
2: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: முத்தழகு, ஏப்பல முத்தழகு, உள்ள வீட்டுக்குள்ள இருக்கியா இல்லையா?
5: யாரு இம்புட்டு சத்தமா கூப்பிடுறாங்க? கையிலக்கா குரல் மாதிரி இருக்கே.
4: அட, கொஞ்சம் வெளியில தான் வாப்புள்ள.
5: ஆமா, கையிலக்காவே தான். இன்னைக்கு என்ன பஞ்சாயத்துன்னு தெரியலையே. வாங்க கையிலக்கா, உள்ள வாங்க.
4: இங்க பருப்புள்ள, நான் ஒன்றும் வீட்டுக்கு விருந்து சாப்பிட வரல. ஏதோ மாயாஜலம் காட்டுறீங்களாமே.
5: என்னக்கா சொல்றீங்க?
4: உங்களுக்கும் எங்களுக்கும் ஏதோ வாய்க்கா தகராறு இருக்கதான் செய்யுது. ஆனால் அதுக்குன்னு ஏதோ புது வித்தையெல்லாம் காட்டி உங்க வயல்ல நின்று வேடிக்கை பார்த்த என் பிள்ளைய பயமுறுத்தி அனுப்பியிருக்கீங்களே.
5: பயமுறுத்தி அனுப்பணுமா? அக்கா, நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல.
4: உங்க வயக்காட்டு வரப்பு மேல என் மவன் நடந்து போயிட்டு இருந்திருக்கா. அப்போ திடீர்னு அவன் தலை மேலே ஏதோ பறந்து வந்து பயம் காட்டியிருக்கு. அங்கே ஓட்ட முடிஞ்ச வந்தான். நேராக ரூமுக்குள்ளே போய் போர்வையை போத்திக்கிட்டு படுத்த வந்தான். இன்னும் எழும்பலை.
5: சரியா போச்சு, போங்க. நீங்கள் சொல்ல வர்றது இப்போ தான் எனக்கு புரியுது. இதுக்கு தான் இம்புட்டு கோவமா?
4: என்ன பிள்ளை இம்புட்டு சாதாரணமாக சொல்கிற?
5: அக்கா, நீங்கள் நினைக்கிற மாதிரி அது ஒன்றும் மாயாஜாலமும் இல்லை, மந்திரமும் இல்லை. அதுக்கு பேர் தான் ட்ரோன்.
4: என்னது, ட்ரோனா?
5: ஆமாங்கக்கா, நீங்கள் நம்ம மாயாண்டி அண்ணன் கல்யாணத்துக்கு வந்தீங்க தானே?
4: ஆமாம், வந்தேன். அதுக்கு என்ன இப்போ
5: அங்கே

0: மேலே அங்கிட்டும் இங்கிட்டும் ரெக்க வச்சு சின்னதா ஒண்ணு பறந்துட்டு இருந்துச்சே.
1: அட ஆமா, அது ஏதோ படம் பிடிக்கிற மிஷின்ல சொன்னாங்க.
0: அதேதான்க்கா.
1: ஆமா, அது ஓவையில என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு?
0: எங்க வயல்ல அது பூச்சி மருந்து தெளிச்சுக்கிட்டு இருந்துச்சு.
1: வயல்ல பூச்சி மருந்து தெளிக்குதா? என்ன புள்ள சொல்ற நீயே?
0: அக்கா கொஞ்சம் பொறுங்க, நீங்க இப்படி உள்ள வாங்கல.
1: நான் ஒன்னும் உள்ள வரல. என்னன்னு இங்கன நின்ன சொல்லு.
0: அட வாங்கக்கா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நமக்குள்ள சண்டை சச்சரவு? இருக்கிற வரைக்கும் ஒத்துமையா இருப்போம்.
1: அதுவும் சரிதா, இரு புள்ள வாரேன். ஆமா, எதுக்கு இப்ப இந்த ரேடியோ கொண்டார?
0: ட்ரோனு எங்க வயல்ல என்ன பண்ணிக்கிட்டு இருந்ததுன்னு கேட்டீங்கல்ல, அதை தெரிஞ்சுக்கத்தான்.
1: அப்படியா?
0: ஆமாக்கா, இப்போ ரேடியோவில் அது சம்பந்தமான விவரம் தான் வரப்போகுது. வேளாண்மையில் ட்ரோன்களின் பயன்பாடும் பராமரிப்பும் பற்றி சென்னை துறைப்பாக்கம் ட்ரோன் பயிற்சியாளர் ஏ சிவசக்தி அவங்க தான் தகவல்களை சொல்ல போகிறாங்க. கவனமாக கேளுங்க.
2: சமீப காலமாக பார்த்தீங்க அப்படின்னா, கல்யாணமாக இருக்கட்டும், காதுகூத்தாக இருக்கட்டும், ஒரு பள்ளி ஆண்டு விழாவாக இருக்கட்டும், எங்கே நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலுமே நம்ம தலையை சுற்றி ஒரு கேமரா சுற்றிக்கிட்டே இருக்கும். ஆளே இல்லாத ஒரு குட்டி கேமரா. எதுக்கு ஏன் அப்படின்னு அக்கம் பக்கத்தில் நம்ம விசாரித்து பார்த்தோம்னா அதுக்கப்புறம் தான் தெரியும், அதுக்கு வந்து ட்ரோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த ட்ரோனு? ஆளும் இல்லை, எதுவும் இல்லை, ஆனால் கேமரா மட்டும்தான் இருக்குது. வீடியோவுக்கு நம்ம யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோவிட் காலகட்டத்தில் ஒரு பொருளை இன்னொரு இடத்துக்கு எடுத்து போகிறதுக்கு அட்வான்ஸாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஏன் ஒரு வயல்வெளியில் ஒரு ட்ரோன் வந்து ஒரு ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கு. என்னடா, வீடியோ தானே எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, கேமராவுக்கு யூஸ் பண்ணுவாங்க, வயல்ல என்னத்தையோ தெளிச்சுக்கிட்டு இருக்குதே அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஏன் திடீர்னு ட்ரோன் வந்து வயலுக்கு வரணும்? வயல்வெளிக்கும் ட்ரோனுக்கும் என்ன சம்பந்தம்? எளிமையா விவசாயிகளுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்களேன்.
3: இந்த ட்ரோனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அது ஒரு கருவி. அந்த கருவி மூலயமா வெறும் படம் மட்டும் பிடிக்கிறது இல்லாமல் இது முக்கியமாக விவசாயிகளுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது வந்து எதுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னா, இப்போ வந்து நம்ம குறிப்பிட்ட காலமாக ஆட்கள் எல்லாருமே சிட்டியை நோக்கி போயிட்டுருக்கிறாங்க, அதனால் பூச்சி மருந்து அடிக்க ஆட்கள் இல்லை. அதனால் வந்து இப்போ ட்ரோன் தொழில்நுட்பத்தை வந்து கண்டுபிடிச்சாங்க. இன்னொன்று வந்து நிலம் அளக்கலாம், நம்ம வந்து சர்வே பண்ணலாம். அடுத்து வந்து மூணாவது பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கிராஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்தளவு வந்து வாடிப்பு இருக்குது அதுவும் நீங்கள் பார்க்கலாம். நாலாவது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணலாம். இந்த ட்ரோன் வச்சு நீங்கள் கேமரா மூலயமா இமேஜை கேப்சர் பண்ணி அந்த கிராப்ஸ்லாம் எப்படி நம்மளுக்கு வளர்ந்துருக்கு, நெல் எப்படி வளர்ந்துருக்கு, எந்த இடத்துலலாம் வாடி இருக்குது, இதன் மூலயமா நீங்கள் வந்து சர்வே பண்ணலாம். அண்ட் மானிட்டரும் நீங்கள் பண்ணலாம்.
2: அப்போ நான் என்னோடய செல்ஃபோன்லேருந்தே பார்த்துக்கலாமா, எங்கே வேணாலும் பார்த்துக்கலாமா என்னோடய பயிரெலாம் என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு?
3: கண்டிப்பாக, இது ட்ரோன் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ட்ரோன் பைலட் இருந்தால் போதும். இது மூலயமா நீங்கள் உங்கள் ட்ரோனை உங்கள் வயல்வெளியில் நீங்கள் பறக்க வச்சு நீங்கள் வந்து உங்கள் ஃபோன்லேயே கருவி மூலயமாகவே நீங்கள் கேமரா மூலயமா நீங்கள் பார்க்கலாம். ப்ளஸ் அடிஷ்னலாக நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோ உங்கள் வயல்வெளியில் உள்ளது எல்லாமே நீங்கள் ஃபோட்டோ எடுத்து மந்த்லி வைஸ்லாம் டே வைஸ் நீங்கள் எல்லாமே எந்த அளவுக்கு சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் ட்ரோன் மூலயமா அந்த படம் மூலயமா நீங்கள் பார்க்கலாம்.
2: அது நம்ம கையில் ஒரு ரெக்கார்டு இருக்கும் எப்போதுமே இந்த ட்ரோனை யூஸ் பண்ணுறதுனால.
3: கண்டிப்பாக.
2: சரி, இப்போ பாரம்பரியமாக நாங்கள் மருந்து தெளிச்சிக்கிட்டு தான் இருக்கோம், கையில் தெளிக்கிறோம், அதில் கையில் அப்படியே உரத்தை போடுறோம். இப்போ ட்ரோனில் தெளிக்கிறதுக்கும் அந்த பாரம்பரியமாக இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்?
3: பாரம்பரியமாக பார்த்தீங்கன்னு வைங்களேன், இது ரொம்ப நேரம் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும். இதே ட்ரோன் பார்த்தீங்கன்னா நேரம் வந்து கம்மியாக தான் எடுத்துக்கும். உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோனில் வந்து குறைஞ்சபட்சம் நீங்கள் 20 ஏக்கர் நீங்கள் வந்து மருந்து தெளிச்சிடலாம்.
2: ஒரு நாளில் 20 ஏக்கர் கவர் பண்ணிடலாம்.
3: அது வந்து குறைஞ்சபட்சம் தான் சொல்கிறேன், 20க்கு மேலேயே நம்ம கவர் பண்ணலாம்.
2: சரி, அப்போ எந்த வகையான விவசாய நிலங்களுக்கு இந்தந்த ட்ரோன்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு ஏதாவது இருக்கா, இல்லை இந்த ஒரு ட்ரோனை வச்சே எல்லா விவசாய நிலங்களுக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்னு இருக்கா, வகைகள் இருக்கா ட்ரோனில்?
3: ட்ரோனில் வந்து நிறைய வகைகள் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர், அதாவது அந்த நீங்கள் பூச்சி மருந்து அடிக்கிறீங்களே ட்ரோனோட வெயிட் வந்தும் வேரி ஆகிற மாதிரி இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேங்க் கெப்பாசிட்டி. இப்போ நம்ம பூச்சி மருந்து அடிக்கும் போது பேக்கில் வந்து நம்ம முதுகில் வந்து டேங்க்கை மாட்டியிருப்போம், அதே டேங்க்கு தான் வந்து அந்த ட்ரோனுக்கு கீழேயும் மாட்டியிருப்பாங்க, பொருத்தப்பட்டிருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 லிட்டரும் இருக்குது, 10 லிட்டரும் இருக்குது, கெப்பாசிட்டி உள்ளதும் இருக்குது. அது மூலயமா பூச்சி மருந்து எல்லாமே வயல்களில் நம்ம எல்லாமே தெளிப்பாங்க.
2: உரமாக இருக்கட்டும், பூச்சி மருந்தாக இருக்கட்டும், எதுக்கு வேணாலும் நம்ம இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறீங்க. இப்போ நிறைய பேர்த்துக்கு தோணும், ட்ரோன்லாம் வச்சு பறக்க விட்டு விவசாயம் பண்ணுறான்ப்பா, பெரிய விவசாயியாக இருப்பாராட்டுக்கு, நம்மளாம் சின்ன விவசாயி குறு விவசாயி, நம்மளாம் இந்த சைடு போக முடியுமா அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். என்கிட்ட ஒரு 1 ஏக்கர் தான் இருக்குது, ஒரு 1.5 ஏக்கர் 2 ஏக்கர் இருக்குது, நான் வந்து ட்ரோனை பயன்படுத்த முடியுமா? எல்லோரும் இதை பயன்படுத்தலாமா?
3: நிச்சயமாக, யார் வேணால் பயன்படுத்தலாம்.
2: அப்போ அந்த செலவும் எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டீங்கன்னா வசதியாக இருக்கும்.

0: இது வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர் நீங்கள் வாங்குறீங்கள கிட்டத்தட்ட அதோட கம்மியாக தான் இருக்கும் இந்த வேலை எல்லாமே. இதுக்கு வந்து மானியமும் தராங்க கவர்மெண்ட்லேருந்து எல்லா விவசாயிகளுக்கும். விவசாயத்தை விடக்கூடாதுக்காக இது கண்டிப்பாக இது எல்லாம் சப்சிடி எல்லாமே கவர்மெண்ட்ல எல்லாமே உங்களுக்கு சலுகைகளும் உண்டு. நீங்கள் தாராளமாக ட்ரோன் யார் வேணால் வாங்கலாம். இதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தணும். இப்போ வந்து நீங்கள் ட்ரோன் எல்லா விவசாயிகளும் இந்த ட்ரோனை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்களே ஆப்ரேட் பண்ணலாம். இதில் வந்து எல்லாமே சரிசமமாக வந்து எல்லா இடத்துலையும் பூச்சி மருந்து எல்லா இடத்துலையுமே இது தெளிக்கும். இதே மனுஷனாக இருந்தாங்கன்னா ஒரே இடத்துல அதிகமாக இருக்கும் ஒரு இடத்துல கம்மியாக இருக்கும். இது ஈவனாக எல்லா இடத்துலையும் நம்ம அந்த ஸ்ப்ரே வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுது.
1: இப்போ ட்ரோன் இப்போ நார்மலாக நான் ஒரு விவசாயியை போய் அடிக்கும்போது அவர் ஒரு அளவு யூஸ் பண்ணுவார். இப்போ ட்ரோனில் நம்ம ஒரு அளவு நீங்கள் சொன்னீங்களே ஒவ்வொரு டேங்குக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்குன்னு, எது பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க?
0: இதில் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மருந்து அளவு அளவுங்கிறது ரொம்ப முக்கியம். இதில் வந்து லேபிள் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், அதாவது அக்ரிகல்ச்சர் எக்ஸ்பர்ட் இல்லைனா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அவங்களோட ஆலோசனையை வச்சு நீங்கள் இந்த மருந்தை கலந்து யூஸ் பண்ணிங்கன்னா உபயோகப்படுத்தினீங்கன்னா அந்த பயிர் வந்து செழிப்பாக வளரும்.
1: இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க பயிர்களை வந்து கண்காணிக்கிறதுக்கு கூட ட்ரோன் வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கரும்பு வச்சுருப்பாங்க, சோளம் வச்சுருப்பாங்க, நெல் வச்சுருப்பாங்க, இல்லை கீரை கூட போட்டிருப்பாங்க. அப்போ ஒவ்வொன்றுக்கும் அந்த உயரங்கிறதே வேரி ஆகும், ஒவ்வொன்றுக்கும் காலம் வேற வேற. எல்லாத்துக்குமே இதை பயன்படுத்தி கண்காணிக்க முடியுமா?
0: கண்டிப்பாக. இல்லை எல்லா எந்த கரும்பாக இருக்கட்டும் நெல்லாக இருக்கட்டும் மிளகாய் தக்காளி எந்த வகை பயிராக இருந்தாலும் சரி இந்த ட்ரோனை நம்ம வந்து மேலே பறக்க வச்சு அது மூலயமா நம்ம மானிட்டர் பண்ணலாம் கண்காணிக்கலாம்.
1: ஓகே, இப்போ சொல்கிறீங்க ட்ரோன் இந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சிறு குறு விவசாயிகள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த தொழில்நுட்பம் பொருளாதார ரீதியாக சாத்தியமா, எவ்வளவு செலவாகும் ஏக்கருக்கு நம்ம ட்ரோன் பயன்படுத்தும் போது?
0: இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களால் ட்ரோன் வாங்க முடியலனா உங்கள்கிட்ட உள்ள சர்வீஸ் அதாவது ட்ரோன் சர்வீஸ் சில பேர்லாம் வந்து டிராக்டர் வாடகைக்கு விடுவாங்க. அதேமாதிரி ட்ரோனுமே ஒரு ஏக்கருக்குன்னு அவங்க வந்து வாடகைக்கு விடுவாங்க ட்ரோனு, அவங்களே ட்ரோன் பைலட்டும் வந்துடுவாங்க. அதுக்கு இப்போ எப்படி டிராக்டருக்கு டிரைவர் வராங்களோ அதே மாதிரி ட்ரோன் வந்து ஓட்டுறதுக்கு அதுக்கு பைலட் வந்துடுவாங்க. அவங்களே அதை வந்து ஃபுல்லாக பூச்சி மருந்து அடித்து கொடுத்துருவாங்க. ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 400 ரூபாயிலேருந்து 700 ரூபா அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க.
1: இப்போ ஒரு விவசாயி வந்து நான் வந்து ட்ரோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு, அதுக்கு முன்னாடி அவர் வந்து பயிற்சி எடுத்துகிட்டு வாங்குறது நல்லதா இல்லை வாங்கினதுக்கு அப்புறம் பயிற்சி எடுக்கிறது நல்லதா? ஏன்னா நிறைய பேர் வந்து வாங்கிடுவாங்க வண்டி மாதிரி தான், வாங்கினதுக்கு அப்புறம் பழகுவாங்க, அது கிட்டத்தட்ட அது பாசிட்டிவாக முடியுமாங்கிறது டவுட்டு தான். ஒரு ட்ரோன் வாங்கணும் அப்படின்னா பயிற்சி எடுத்துகிட்டு வாங்குறது நல்லதா? அப்படி எடுக்கிறதா இருந்தால் எங்கே பயிற்சி எடுக்கணும், எப்படி எடுக்கணும், அதுக்கான வழிமுறைகள்லாம் சொல்லுங்கள்.
0: பயிற்சி எடுத்துகிட்டு தான் அவங்க ட்ரோன் வாங்கணும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கார் ஓட்டுற மாதிரி தான், எடுத்தோடனே நம்ம வந்து ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் நம்ம ட்ரைனிங் வேணும். நமக்கு ட்ரைனிங் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. கண்டிப்பாக பயிற்சி எடுத்துகிட்டு பண்ணுறது தான் நல்ல ஒரு விஷயம்.
1: ஓகே, இப்போ நான் பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன், அதுக்கு ஏதாவது அடிப்படை தகுதிகள் இருக்கணுமா? இந்த தகுதியெல்லாம் இருந்தால் தான் அந்த ட்ரோன் பைலட் அப்படிங்கிற கோர்ஸை முடிக்க முடியுமா?
0: ஆர்வம் இருந்தால் போதும், கற்றுக்கிறதுக்கான ஆர்வம் இருந்தால் கண்டிப்பாக அவங்க ட்ரோன் பைலட் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். நிறைய இளைஞர்களும் இப்போ வந்து கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க, நான் கூட பயிற்சியும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அவங்களுக்கு.
1: ஓகே, இப்போ வந்து எல்லாம் பயிற்சியெலாம் எடுத்துகிட்டு நம்ம ஒரு களத்தில் ஒரு புதுசாக ஒருத்தர் இறங்குறாரு, அந்த ட்ரோனை யூஸ் பண்ணும்போது அந்த ட்ரோன் ஆப்ரேட்டர் வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பு நடவடிக்கைகளோட வேலை செய்யணும்?
0: முதல் விஷயம் சுற்றி மின் கம்பிகள் இருக்குதான்னு பார்க்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். இரண்டாவது சுற்றி மரங்கள் பெரிய மரங்கள் இருக்குதான்னு நம்ம பார்க்கணும். மூணாவது வந்து பார்த்தோன்னா அது நம்ம ட்ரோன் பறக்க விடும்போது பக்கத்தில் யாராச்சும் ஆட்கள் இருக்கிறாங்களா, ஒரு 5-10 மீட்டராச்சும் அவங்க தூரம் இருந்து தான் அவங்க டிரைவ் பண்ணணும்.
1: ஓகே, இப்போ வந்து ஒரு ட்ரோனை இயக்கணும் அப்படின்னா எவ்வளோ நேரம் அது தாக்க பிடிக்கும் அந்த ட்ரோன்? நான் வந்து இப்போ பூச்சி மருந்து தெளிக்கிறேன் ஒரு ஏக்கருக்கு அப்படின்னா ஒரு பேட்டரி நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டுனா எவ்வளோ நேரம் இயக்கலாம் அது?
0: ஒரு ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 hour நீங்கள் டிரைவ் பண்ணலாம், அதாவது அந்த பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்தும் அந்த டிரைவிங் டைம் வந்து சேஞ்ச் ஆகும், அதாவது அந்த பறக்கிற நேரம் ஃப்ளையிங் டைம் சொல்லுவாங்க. அது மாதிரி அதுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கும் ஒரு மணி நேரம் ஆகும்.
1: ஒவ்வொரு ட்ரோனுக்கும் ஒவ்வொரு விலை அப்படின்ட்டு இருக்கா? இந்த விவசாயம் அப்படின்னா இந்த ஒரு ட்ரோன் தான் அப்படியா, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி மாறுமா?
0: ஒவ்வொரு ட்ரோனுமே கண்டிப்பாக மாற்றம் இருக்குது. இல்லையானா இதில் வந்து பார்த்தோன்னா 10 லிட்டர் இருக்குது, 15 லிட்டர் இருக்குது. அதனால் அந்த ட்ரோனோட வெயிட்டு அதோட ட்ரோனோட ஸ்பீடுன்னு இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி விலைகள் மாறும்.
1: சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரோன் யூஸ் பண்ணுறோம், மழை ஹெவியாக ரெயின் இருக்குது இல்லை ஒரு வெப்பம் அதிகமாக இருக்குது, ஒரு இயற்கை சூழ்நிலை சரியில்லை வானிலை சூழ்நிலை சரியில்லை அப்படின்னாலும் இந்த ட்ரோனை இயக்க முடியுமா இல்லை அந்த நேரங்களில் இயக்க முடியாது அப்படி ஏதாவது?
0: முதல் விஷயம் இந்த ட்ரோனை பறக்க வைக்கணும்னா முதல் விஷயம் வந்து பார்க்கணும்னா காற்றழுத்தம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அதுக்கே நீங்கள் வந்து அந்த ட்ரோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா விண்ட் ஸ்பீடு எவ்வளோன்னு மெஷர்மெண்ட் வந்து நமக்கு காமிக்கும். நம்ம அந்த குறிப்பிட்ட வின் ஸ்பீடுக்கு

0: முதல்ல நம்ம வந்து பறக்க வைக்கணும். நம்ம காற்றழுத்தம் அதிகமாக இருக்கும்போது நம்ம ட்ரோனை பறக்க வச்சோம்னா ட்ரோன் ஒரு பக்கம் போவோம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா காற்று ரொம்ப அடிக்கும்போது நீங்கள் வந்து பூச்சி மருந்து தெளிக்கும் போது அது எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகாது. குறிப்பாக மழை நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பூச்சி மருந்து அடிக்கும் போது அப்போ வந்து மழை பெஞ்சதுன்னா நம்ம அந்த பூச்சி மருந்து அடித்ததே அர்த்தம் ஆகிடும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா காற்று அதிகமாக இருக்கும்போது நமக்கு அந்த பூச்சி மருந்து கரெக்டாக நமக்கான டார்கெட்டாக அந்த இடத்துல வந்து விழாது, மற்ற இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு ஈவன்னா பூச்சி மருந்து தெளிக்காது. அதனால் நம்ம வானிலை மோசமாக இருக்கிற நேரத்தில் வந்து நம்ம தவிர்க்கலாம்.
1: ஒரு ட்ரோன் ஒரு விவசாயி வாங்குறாரு, என்னென்ன அம்சங்கள்லாம் பார்க்கணும், எதெல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி செக் பண்ணிவிட்டு வாங்கணும்?
0: முதல்ல வந்து பார்த்தோன்னா நம்ம டேங்க் கெப்பாசிட்டி நமக்கு எவ்வளோ தேவை அதுன்னு பார்க்கணும். இரண்டாவது அதோட ஃப்ளையிங் டைம் எவ்வளோ நேரம் நம்ம பார்க்கணும், அது எவ்வளோ நேரம் வந்து மேலே பறக்குது. நமக்கு மினிமம் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் இருந்தால் போதும். 15 நிமிஷத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஏக்கர் நம்ம கவர் பண்ணிடலாம். இப்போ அரை மணி நேரம் போச்சுன்னா நம்ம 2 ஏக்கர் கவர் பண்ணலாம். அது மாதிரி மூணாவது வந்து பேட்டரி, நமக்கு எத்தனை பேட்டரி நமக்கு தேவைப்படும் அப்படி நம்ம பார்க்கணும். நாலாவது வந்து பார்த்தா அதோட குவாலிட்டி, அந்த குவாலிட்டி எப்படி இருக்குது, அந்த ட்ரோனோட குவாலிட்டி ரொம்ப முக்கியம். அது வெயிட்டு அது மாதிரி நம்ம எந்த இடத்துல போனாலும் அந்த ட்ரோனோட குவாலிட்டி 4வது பார்க்கணும். 5வது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ப்ரொப்பலர், அதாவது அந்த ரெக்கைகள்னு சொல்லுவாங்க, அந்த ரெக்கைகளும் நம்ம எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம்.
1: சரி, ஒரு ட்ரோன் வாங்கிட்டோம், நம்ம பயன்படுத்திட்டோம், என்னென்ன மாதிரியான பழுதுலாம் வரும், என்னென்ன ப்ராப்ளம் வரும் அதில், அதை எப்படி சரி பண்ணிக்கணும்?
0: இப்போ ட்ரோன் பறக்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல இடிச்சிடுச்சு, நம்ம தெரியாதனமாக இடிச்சிட்டோம் அப்படின்னா அப்போ அந்த ப்ரொப்பலர்னு சொல்லுவோம் அந்த ரெக்கைகள், அது வந்து நம்ம எக்ஸஸாக நம்ம அதிகமாக ஒரு ரெண்டு மூணு நம்ம வந்து சர்ப்ளஸாக வச்சுக்கணும். இன்னொன்று வந்து பார்த்தோன்னா பேட்டரியும் கொஞ்சம் நமக்கு வேணும். ஒரு பேட்டரி ஒரு அரை மணி நேரம் வரும் குறைஞ்சபட்சம். எக்ஸ்ட்ரா நம்ம வாங்கிட்டோன்னா நம்ம ரொட்டேஷனில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
1: ஓகே, இப்போ நீங்கள் நிறைய பேர்த்துக்கு பயிற்சி கொடுத்துருப்பீங்க, நிறைய விவசாய களங்களுக்கெல்லாம் போயிருப்பீங்க, டெமோலாம் காமிச்சிருப்பீங்க. அப்போ விவசாயிகள் எழுப்புற சந்தேகம் என்னென்ன சந்தேகம் உங்கள்கிட்ட கேட்குறாங்க?
0: எங்களால் இந்த ட்ரோன் வாங்க முடியுமாப்பா?
1: இது அவங்களுக்கு என்ன பதில் சொன்னீங்க?
0: தாராளமாக அது கண்டிப்பாக வாங்கலாம். இது நாங்கள் மட்டும்தான் வாங்க முடியும்னு கிடையாது, நீங்களும் வாங்கலாம்.
1: இல்லை, கண்டிப்பாக இதுக்குன்னு ஒரு லைசன்ஸ் இருக்கா, இதுக்கு ஒரு தகுதி சான்றிதழ்னு நம்ம கண்டிப்பாக வாங்கியிருக்கணுமா? இதை இயக்கிறதுக்கு
0: டிஜிசிஏ அப்ரூவ்ட் ஆர்பிடிஓ லைசன்ஸ் நம்ம வாங்கணும்.
1: அது கம்பல்சரி, எல்லாத்துக்குமே கண்டிப்பாக வாங்கணும். விவசாயி
0: கண்டிப்பாக நம்ம ட்ரோன் இப்போ பறக்க வைக்கணும்னாலும் நம்ம ட்ரோன் ஆப்ரேட் பண்ணாலும் நம்ம அந்த சர்டிஃபிகேட் வாங்கணும். எப்படி நம்ம கார் லைசன்ஸ் வாங்குறோமோ அதே மாதிரி அந்த ட்ரோன் பறக்க வைக்கிறதுக்கு அந்த லைசன்ஸ் நம்ம வாங்கணும்.
1: இப்போ சிவசக்தியை வந்து நாங்கள் காண்டாக்ட் பண்ணால் தொடர்பு கொண்டா இது பற்றின சந்தேகங்கள்லாம் சொல்லுவார் அப்படியா?
0: தாராளமாக நீங்கள் எந்த நேரத்தில் வேணால் கால் பண்ணலாம். என்னோட அலைபேசி எண் 9025-02-12-93. ட்ரோன் சம்மந்தமாக எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
1: ஓகே, இப்போ உங்களை மாதிரி இளைஞர்கள் வந்து இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க இளைஞர்களுக்கும் ஒரு எண்ணம் தோணும், சரி நம்மளும் வந்து ட்ரோனை கற்றுக்கலாம் விவசாய நிலங்களுக்கு. இப்போ உங்களை மாதிரியே ஒரு விஷயத்தை கற்றுட்டு அதை வந்து விவசாயிகள் சைடு நம்ம கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்கிற அட்வைஸ் என்னவாக இருக்கும்? ஏன்னா இது வந்து ஒரு பெரிய செலவு பண்ணி தான் இதை பண்ணணுமா, அதெல்லாம் கிடையாது, நார்மலாக இருக்கிறவங்க கூட அதை கற்றுக்கலாம், அந்த மாதிரி என்ன உங்களுக்கு சொல்ல விரும்புகிறீங்க?
0: இதுக்கு அவ்வளோ பெரிய செலவெல்லாம் ஆகாது, கட்ட முடியும் இந்த ஃபீஸ் எல்லாமே. இது நீங்கள் தாராளமாக சின்ன பசங்க இளைஞர்கள் முக்கியமாக அவங்கெல்லாம் வந்து விவசாயம் குடும்பத்துலேருந்து வந்தவங்கெல்லாம் கண்டிப்பாக இதை வந்து கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து விவசாயத்துக்கு வந்து உதவி பண்ணணும். இந்த ஒரு சின்ன ஒரு காரணத்தினால அவங்க விவசாயத்தை விட்டு போயிடக்கூடாது. அதனால் இப்போ வர இளைஞர்கள் எல்லாருமே, அதுவும் முக்கியமாக இந்த விவசாயம் பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்க, இதை நீங்கள் கற்றுக்கிட்டு உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் ஒரு சப்போர்ட்டாக இருந்து இது நீங்கள் விவசாயத்தை மேலும் நம்ம கொண்டு போகணும். இந்தியாவோட முதுகெலும்பே நம்ம விவசாயம்தான், அதை என்றைக்கும் விடக்கூடாது, அதை நம்ம காப்போம்.
2: என்ன கைலக்கா, வேளாண்மையில் ட்ரோன்களின் பயன்பாடும் பராமரிப்பும் பத்தி சென்னை துறைப்பாக்கம் ட்ரோன் பயிற்சியாளர் ஏ சிவசக்தி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே?
3: நல்லாவே புரிஞ்சுது முத்தழகு. எங்க வயல கூட வேலையாட்கள் பத்தாம வெள்ளாம வேலைகளை சரிவர கவனிக்காம இருந்துட்டோம்
2: அக்கா. அதுக்கு தான் இப்போ ட்ரோன் இருக்கே, இதனால் வேலையாட்களே தேவையில்லை, வேலையும் மிச்சம் பணமும் மிச்சம்.
3: ஆமாம் முத்தழகு, சரியாக சொன்னேன், நீ நல்ல பொண்ணுத
2: அக்கா. பிரச்சனையை நம்ம முதலையே பேசி தீர்த்துக்கிட்டு இருந்தோம்னா இந்நேரம் நாமளும் நண்பர்களாக தான் இருந்திருப்போம்.
3: சரி புள்ள, இனிமே நாம் ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம். இந்த தகவலை என் மச்சான் கிட்ட சொல்லி பயிற்சி எடுத்துக்கிட்டு ட்ரோன் வாங்க சொல்கிறேன், நான் கிளம்புறேன்.
2: அக்கா எங்கே போகிறீங்க? இருங்க, அடுத்ததாகவும் விவரம் சொல்ல வராங்க.
3: அது என்ன விவரம் பிள்ள?
2: உலர வைக்கப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்கள் தயாரிக்கும் முறைகள் பற்றி மதுரை வேளாண்மை அறிவியல் நிலையத்தோட உணவியல் மற்றும்

0: ஊட்டச்சத்தியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே ஜோதிலட்சுமி அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க, அதையும் கேளுங்க.
1: காய்கறிகள் பழங்கள் என்பது நம் அன்றாட உணவில் மிக முக்கியமான ஒரு உணவுப் பொருளாகும். நம் உடலுக்கு தேவையான இன்றியமையாத ஊட்டச்சத்துக்கள் மற்றும் தாதுச்சத்துக்களை வழங்குவதில் காய்கறிகள் பழங்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. நம்மிடையே உற்பத்தி செய்யப்படுகின்ற காய்கறி பழங்களை நாம் எவ்வாறு பதப்படுத்துவது? உலர்ந்த முறையில் பதப்படுத்துவது என்பது ஒரு மிகச்சிறந்த முறையாகும். வத்தல் போடுவது, காலங்காலமா நம்ம கத்திரி வத்தல், வெண்டி வத்தல், சுண்டவத்தல், எல்லா விதமான சீனிய வரக்காவத்தல் எல்லாமே போட்டுக்கொண்டிருந்தோம். அதே மாதிரி பழங்களும் நம்மிடையே அதிகம் இருக்கும்போது, உதாரணமாக மாம்பழம், அது நிறைய நம்ம கிட்ட இருக்கும்போது பழங்களை நன்றாக நறுக்கி உலர்த்தி டின்களில் அடைத்து நாம் பாதுகாக்கப்பட்டு அதை ஒரு ஸ்நாக்ஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தின்பண்டமாகவே நாம் உண்ணும் பழக்கத்தையும் கடைபிடித்து வந்தோம். மாம்பழம் மட்டுமல்ல, அனைத்து வகை பழங்களுமே நம்முடைய பதப்படுத்தப்பட்டு உணவுப் பொருளாக மாற்றப்பட்டு வந்தது. அதுவும் முக்கியமாக குறிப்பிட்ட பருவ காலங்களில் விளைகின்ற பழங்கள் அனைத்துமே பதப்படுத்தப்பட்டு வாழ்நாள் முழுவதும், அதாவது ஒரு வருடமோ அடுத்த சீசன் வரும் வரை நாம் அதை பயன்படுத்துகின்ற ஒரு முக்கியமான பழக்கம் நம்மிடையே இருந்து வந்தது. இந்த பழங்கள் ஏன் பதப்படுத்தணும், என்ன காரணத்துக்காக நாம இதை பதப்படுத்துறோம்? ரெண்டு விதமான முக்கியமான காரணங்களை நாம இங்க பாக்குறோம். ஒன்று, உற்பத்தி பொருட்கள் நம்முடைய தேவைக்கு போக வீணாக்காமல் அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும். அதாவது அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். அப்படி செய்வதால் வீண் விரயமாகாமல் நாம் பதப்படுத்தலாம். இரண்டாவது, தனிநபர் வருமானமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அடுத்ததாக, இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக வீட்டில் எல்லாருமே வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் எளிதான முறையில் நாம் சமைப்பதற்கும் எளிதான முறையில் நாம் உட்கொள்வதற்கும் ஏற்ற வகையில் உள்ளது. ஆதலால் நம்முடைய வருமானமும் அதிகரிக்கப்பட்டு இளைய தலைமுறையினர் அதிகமாக உட்கொள்ளக்கூடிய தொழில்நுட்பங்களை நாம் கொண்டு சேர்க்க போகிறோம். இதனால யாருக்கெல்லாம் லாபம், என்ன லாபம் அடையலாம்? விவசாய பெருமக்களுக்கு அதிக அளவு பலன் கிடைக்கும், ஒன்று. இரண்டாவது, உற்பத்தி காலங்களில் ஏற்படக்கூடிய சேதாரங்களை நாம் குறைத்துக் கொள்ளலாம். மூன்றாவது, ஏற்ற விலைகளில், அதாவது பழங்கள் காய்கறிகளில் ஏற்ற சரிவு அப்படின்னு சொல்லக்கூடிய விலை கட்டுப்பாட்டை நாம் கட்டுக்குள் கொண்டு வரலாம். ஆண்டு முழுவதும் நாம் பல பண்டங்களாக மாற்றும் போது ஆண்டு முழுதும் உட்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நமக்கு உருவாக்கலாம். அடுத்ததாக, மிக முக்கியமாக உள்ளூர் வேலை வாய்ப்புகளை நாம் அதிகரிக்கலாம். மேலும் ஏற்றுமதி செய்வதன் மூலம் நம்முடைய பண்பாடு, பாரம்பரியம் நிறைந்த உணவுப் பொருட்களை அனைவருக்கும் கொண்டு சேர்ப்பதற்கு ஒரு ஏற்ற சூழல் அமைகின்றது. உலர்த்துதல் அப்படின்றது சூரிய ஒளியில் உலர்த்துதல், அது நாம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். வத்தல் போடுறதுன்றது, வடகம் பிழிதல், இத மாதிரி நாம தானியங்கள் உலர வைத்தல், நேரடியாக சூரிய ஒளியில் உலர வைக்கும் தொழில்நுட்பம் நம் அனைவராலும் பின்பற்றப்பட்டு வரும் ஒரு முக்கிய தொழில்நுட்பம் ஆகும். இதுவே வியாபார நோக்கத்தில் நம்முடைய பொருட்களை எல்லாம் எப்படி மாற்றுவது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய வகைகள் உள்ளது. அதில் உலர்த்துதல் என்பது கட்டுப்படுத்தப்பட்ட வெப்பநிலை மற்றும் காற்றோட்டத்தில் செயற்கையான வெப்பத்தின் மூலம் ஈரப்பதத்தினை நீக்கும் முறையாகும். அதாவது டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இம்முறையில் பழங்களை சிறு துண்டுகளாக வெட்டி தட்டுக்களில் பரப்பி மின் உலர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய கேபினட் ட்ரையர் அப்படின்னு சொல்லுவோம், அதில் வைத்து அதில் ஆரம்ப வெப்பநிலை 43 டிகிரி சென்டிகிரேடாக இருக்க செய்து படிப்படியாக அதனுடைய வெப்பநிலையை 60 டிகிரி சென்டிகிரேட் வரை உயர்த்தி உலர வைக்க வேண்டும். முக்கியமா இப்போ நாம் அதிகமா பயன்படுத்தும் உலர் வகை பழங்கள் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிறிஸ்மஸ் பழம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதிக அளவு நம்ம திராட்சை மற்றும் பேரிச்சை பழங்கள் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதை தவிர்த்து நம் உள்ளூரில் விளையக்கூடிய பல வகைகளான வாழை, கொய்யா, பப்பாளி, மாம்பழம் போன்ற பழங்களை எவ்வாறு பதப்படுத்துவது என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். முதலாக, ஒரு பழத்தை உலர வைக்கிறதுக்கு எப்படி நாம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்றாக முதிர்ந்த பழுத்த, ரைப்பனிங் அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்டேஜில் இருக்க பழுத்த பழங்கள், பூச்சி மற்றும் நோய் தாக்காத பழங்களை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். பழங்களை நன்றாக கழுவுதல் வேண்டும். அடுத்ததாக, தோல் நீக்குதல். முதலாவதாக வாழைப்பழங்கள், அதாவது எப்படி நாம ஈஸியா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கத்தியால் வெட்டும் பதம், அந்த மாதிரி இருக்கிற வாழைப்பழங்களை தேர்ந்தெடுத்து தோல் நீக்கி நீல வாக்கில் ரெண்டாக வெட்டி கொள்ள வேண்டும். அதாவது 12 மில்லிமீட்டர் தடிமனுள்ள சுளைகளாக வெட்டி கொள்ள கொள்ள வேண்டும். அடுத்ததாக மிக முக்கிய பயிற்சியாக கந்தகமிடல் என்பது ஒரு சிறப்பான முறையாகும். இந்த முறை நாம் செய்யும் பொழுது

பழங்கள் உலர்ந்ததுக்கு அப்புறம் கருப்பாகாமல் இருப்பதற்கும் மீண்டும் அதில் பூஞ்சை மற்றும் பாக்டீரியா தொற்றுக்கள் வராமல் பாதுகாக்கவும் இந்த முறையானது பயன்படுத்தப்படுகின்றது. இதற்கு சல்பர் பொடி, அதாவது கந்தக பொடி அப்படின்னு சொல்லக்கூடிய பொடி, ஃபுட் கிரேடு உணவு தர கட்டுப்பாட்டுக்கு கீழே உள்ள கடைகளிலும் மற்றும் நம் வேளாண் அங்காடிகள் உணவு தர நிர்ணயத்துக்குட்பட்ட கடைகளில், அதாவது நாம பாயாசம் மற்றும் பழங்கள் கலர் எசன்ஸ் இருக்கிற வாங்கக்கூடிய கடைகளில் இந்த சல்பர் பவுடர், அதாவது கந்தக பொடியானது ஃபுட் கிரேட் அப்படின்னு சொல்லி நாம வாங்கிக்கணும். அந்த பொடியானது ஒரு கிலோவிற்கு 10-12 கிராம் அளவுக்கு நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த முறைக்கு பேரு கந்தகமிடல். இதை எப்படி செய்வது என்றால், சுத்தமாக கழுவிய பழங்களை நறுக்கி ஒரு சின்ன ஓட்டைகள் இருக்கிற மாதிரி ஒரு தட்டுக்கள்ல அடுக்கி இந்த கந்தகத்தை ஒரு ஸ்பூன்லயோ இல்ல ஒரு கண்ணாடி டம்ளர்ல கந்தக பொடிய, அதாவது ஒரு கிலோவிற்கு 10-12 கிராம் அளவிற்கு வைத்து புகை மூட்டம் போடுதல், அதாவது நம்ம வாழைப்பழம் பழுக்கிறதுக்கு பண்ணுவோம் இல்லைங்களா, ஒரு அண்டாக்குள்ள வச்சு பத்தி பொருதி வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி முன்னாடி அந்த ஒரு பழக்கம் இருந்துச்சு, இப்ப

0: கழுவிய பழங்களை நறுக்கி ஒரு சின்ன ஓட்டைகள் இருக்கிற மாதிரி ஒரு தட்டுக்கல்ல அடுக்கி இந்த கந்தகத்தை ஒரு ஸ்பூன்லயோ இல்ல ஒரு கண்ணாடி டம்ளர்ல கந்தக பொடிய, அதாவது ஒரு கிலோவிற்கு 10 to 12 grams அளவிற்கு வைத்து புகை மூட்டம் போடுதல். அதாவது நம்ம வாழைப்பழம் பழுக்கிறதுக்கு பண்ணுவோம் இல்லைங்களா, ஒரு அண்டாக்குள்ள வச்சு பத்தி பொருதி வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி முன்னாடி அந்த ஒரு பழக்கம் இருந்துச்சு, இப்ப அதெல்லாம் இல்ல. அது மாதிரி கந்தகமிடல் அப்படின்ற ஒரு முறையை நம்ம பயன்படுத்துறோம். இது மொத்தம் எவ்வளவு நேரம்னா 30 நிமிடங்கள். ஒவ்வொரு பழத்திற்கும் இது கொஞ்சமாக அந்த நேரம் மாறுபடும், அளவு வந்து ஒன்றுதான். கந்தக பொடியை பயன்படுத்தும் அளவு ஒன்றுதான். கந்தகமிடல் நேரம் மற்றும் ஒவ்வொரு பழத்திற்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைக்கப்படுகிறது. இவ்வாறு உலர்த்தப்பட்ட பழங்களை எடுத்து நாம் ஒரு காற்று புகாத டப்பாக்களில் இல்ல கவர்களில் பத்திரமா வைத்து நாம் பயன்படுத்தும் போது அது நம்மளது வருடம் முழுவதும் ஒரு நல்ல உணவுப் பொருளாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. இப்போ நாம சின்ன குழந்தைகளை எப்படி சாப்பிட வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலர வைக்கப்பட்ட அந்த வாழைப்பழ துண்டுகள்ல ஒரு சாக்லேட் மாதிரி நாம பண்ணி கொடுக்கலாம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு விரும்புற சுவைக்கு ஏற்றவாறு. இப்போ நம்ம கடைகள்ல சாக்லேட் பாரே கிடைக்குது, சாக்லேட் செய்யக்கூடிய பார் சூழ்நிலைக்கு எது நமக்கு தேவையோ அதை மட்டும்தான் இயற்கை நமக்கு எப்பொழுதுமே கொடுத்து கொண்டே இருக்கின்றது. உலர வைக்கப்பட்ட காய்கறிகள் பழங்கள் எப்பெல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அப்பெல்லாம் நாம பயன்படுத்திக்கலாம்.
1: என்ன கைலக்கா, உலர வைக்கப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்கள் தயாரிக்கும் முறைகள் பற்றி மதுரை வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் உணவியல் மற்றும் ஊட்டச்சத்தியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே ஜோதிலட்சுமி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டிங்களா?
2: கேட்ட முத்தழகு, பழங்கள் காய்கறிகளை உலர வச்சு விற்பனை பண்ணோன்னா நல்ல லாபம் இருக்கும் போலையே.
1: ஆமாக்கா, உற்பத்தி செஞ்ச பொருட்களை தேவைக்கு போக மிச்சம் இருக்கிறத வீணாக்காம இவங்க சொன்ன மாதிரி வழிமுறைகளை கடைபிடிச்சு வீண் விரையம் ஆகாம பதப்படுத்தி லாபம் பார்க்கலாம்.
2: முத்தழகு, இதுவும் நல்ல யோசனையா இருக்கு பிள்ளை, இதை என் மச்சான் கிட்ட சொல்லிடுறேன்.
1: கண்டிப்பாக்கா, அதோட வீட்டுக்கு போய் உங்க மகங்கிட்ட தலைக்கு மேல பறந்தது மந்திரமும் இல்ல மாயாஜாலமும் இல்லன்னு சொல்லி அது ட்ரோனு அதோட தொழில்நுட்பத்தையும் புரிய வைங்க.
2: ஆமா புள்ள, முதல்ல அவங்கிட்ட தான் சொல்லணும்.
3: நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
4: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
5: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
4: ஆமா சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
6: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
7: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: இந்த முறை வித உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
4: எப்படின்னா,
5: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
7: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
6: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல

அமைச்சகம் இந்திய அரசு. அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

எஸ்பி பாலசுப்ரமணியம், கவிதா சுப்பிரமணியம் ஆகிய குரல்களில் கேட்டது கர்ணா படப்பாடல்.

ஹரிஹரன் அனுப்பும் குரலில் கேட்டது ஆசை படப்பாடல். நேரம் 8:16. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை.

கேட்ட பாடலின் படம் மின்சார கனவு. புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு, புதுவை 110/22 கிலோவாட் பாகூர் துணை மின் நிலையத்திலிருந்து செல்லும் 22 கிலோவாட் மிட்டால் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை புதன்கிழமை காலை 9:30 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை தவளக்குப்பம், பூரணாங்குப்பம், தானம்பாளையம், பிள்ளையார் திட்டு, நல்லவாடு, ஆண்டியார் பாளையம், காசான் திட்டு, குறுக்குமேடு, எடையார்பாளையம், புதுக்குப்பம் மற்றும் அழுத்துவலி இங்கெல்லாம் மின்தடை ஏற்படும் என்று அறிவிக்கப்படுகிறது. நிறம் 8:23:40 நொடி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை.

உன்னிகிருஷ்ணன் கவிதா சுப்பிரமணியம் குரலில் கேட்டது ரிதம் பட பாடல்.

0: இதுவரை திரை இசை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மும்பையில் குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்ட் 2026 இன்று மாலை தொடக்கி வைத்தார். 4 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டை தொடக்கி வைத்து பேசிய அவர், புதுமை மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை மையமாக கொண்டு இந்தியா தனது ஃபின்டெக் பயணத்தை புதிய உயரங்களுக்கு எடுத்து செல்கிறது என்று தெரிவித்தார். வளர்ச்சி திட்டங்கள் கடைக்கோடி மக்களையும் சென்றடைவதை உறுதி செய்வதோடு சமூக சேவையையும் தூய்மையையும் எளிதான அன்றாட பழக்கமாக மாற்றிக்கொள்ளுமாறு குடிமக்களையும் மக்கள் பிரதிநிதிகளையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார். குஜராத் நவசாரியில் புதிதாக கட்டப்பட்ட பிஜேபி அலுவலகத்தை திறந்து வைத்து பேசிய அவர், பொது சுகாதாரம் மற்றும் தூய்மைக்கு முக்கியத்துவம் அளிக்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொண்டார். இந்தியா சீனா நாடுகளின் மூத்த உயர் இராணுவ தளபதி நிலையிலான கொடி கூட்டம் இந்த மாதம் 6ஆம் தேதி அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள இந்திய பகுதியான வாச்சாவிலும் நேற்று சீன பகுதியான டாமாயிலும் நடைபெற்றதாக மத்திய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீப் ஜெய்ஷ்வால் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இலவச கல்வி திட்டத்தின் கீழ் பயிலும் தகுதியுடைய அட்டவணை இனத்தவர் மற்றும் பழங்குடியின மாணவர்களிடம் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்று ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியின நலத்துறை இயக்குநர் திரு அர்ஜுன் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இம்மாணவர்களுக்கான அங்கீகரிக்கப்பட்ட கட்டணத் தொகையை சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனங்களுக்கு இத்துறையை வழங்கும் என்றும் தெரிவித்துள்ளார். கடலூரில் புதிய அதிநவீன ஆதார் சேவா கேந்திரத்தை மாவட்ட ஆட்சியர் திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் திறந்து வைத்தார். இதன் மூலம் தமிழ்நாடு முழுவதும் 15 ஆதார் சேவா கேந்திரங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் மேலும் பல்வேறு மாவட்டங்களில் கூடுதலாக 15 ஆதார் சேவா கேந்திரங்கள் தொடங்கப்பட உள்ளதாக இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

அந்த ஏழு நாட்கள். இது கேட்ட பாடலின் படம். ஒலித்தது ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகி குரல்கள். சங்கீதவாணி நிகழ்ச்சி நிறைவு செய்ய வருவது தம்பிக்கு எந்த ஊர் பாடல்.

0: இதுவரை வந்தது சங்கீத வானில்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 10 மணி. வருவது தேன்மழை.

டிஎம் சௌந்தராஜன் பி சுசீலா குரல்களில் கேட்டது அரச கட்டளைப்பட பாடல். புதுச்சேரி அரசு மின்திரு விடுத்துள்ள அறிவிப்பு. புதுவை பாகூர் துணை மின் நிலையத்திலிருந்து செல்லும் 22 கிலோவாட் மிட்டால் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை புதன்கிழமை காலை 9:30 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை தவளக்குப்பம், பூரணாங்குப்பம், தானம்பாளையம், பிள்ளையார் திட்டு, நல்லவாடு, ஆண்டியார்பாளையம், காசான்திட்டு, கொரக்கமேடு, எடையார்பாளையம், புதுக்குப்பம் மற்றும் அழுத்துவெளி இங்கெல்லாம் மின்தடை ஏற்படும் என்று அறிவிக்கப்படுகிறது. நேரம் 10:08 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன்மழை

திரைப்பட பாடல் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 11:05. நிகழ்ச்சி நிரல். நமது நிலையம் நாளை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் நம் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ரா குணசீலன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். திசுவாழை வளர்ப்பு குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கும் பங்கேற்போர் மயிலாடுதுறை தசேந்தர்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவும் அழிந்து வரும் மீன்வளம் காப்போம் வழங்குபவர் கே ஆர் சிவலிங்கம் அவர்கள். 7:00 சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமை, தமிழமுது, தமிழின் சிறப்புகள் குறித்து முனைவர் ரா தமிழரசி அவர்கள் வழங்கும் உரையின் முதற் பகுதி. 7:25 நலமாய் வாழ, நீரிழிவு நோயாளிகளுக்கான ஊட்டச்சத்து குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குநர் மருத்துவர் இந்திரா அவர்கள்.

7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கொச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா 8 மணிக்கு காலம் மறைந்த காவியம் கல்கி. கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பிறந்த தின சிறப்புரை வழங்குகிறார் முனைவர் சி அருணன் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 8:30 கணபதி உலா. திருக்கழுக்குன்றம் அருள்மிகு வண்டுவன விநாயகர் திருக்கோயில் உரைச்சித்திரம் கேட்கலாம். எழுதியவர் எம் மலர்விழி அவர்கள், அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ், படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 8:45 தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் ஹெச் ரத்னபிரபா அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் சுபாஸ்ரீ அவர்கள் வயலின், மணிக்குடி எஸ் சந்திரசேகரன் அவர்களும் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 12 கேட்டாலே இணைக்கம் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:00 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு பிறரை புரிந்து கொள்வதற்கு தேவை பக்குவமா பட்டறிவா. நெறிப்படுத்துகிறார் வித்யா அவர்கள். 12 மணிக்கு உழைப்பவர் அரங்கம். நகை கைவினை தொழில் செய்யும் புதுச்சேரி முதலியார்பேட்டை முதுகலை பயிற்சியாளர் கைவினை கலைஞர் ஜி ஷர்மிளா அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் எம் சுந்தர் ஓதுவார் அவர்கள் பாடியவை. 12:50 புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம். பெண்களும் ஊட்டச்சத்து உணவும் குறித்து புதுச்சேரி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியின் மனையியல் துறை தலைவர் மற்றும் ஊட்டச்சத்து நிபுணர் மலர்விழி ரவி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னையில். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரர் ஓ எஸ் அருண் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 4 மணிக்கு கேளடி கண்மணி திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை இளையராஜா, திரைக்கதை இயக்கம் வசந்த். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது கண்மணி தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 6 மணிக்கு திரைசி. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். நாளை இரவு 7 மணி முதல் 7:15 வரை திரை இசை. 7:25 குழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். உழவருடன் சந்திப்பு. கடலூர் மாவட்டம் வீணங்கேணி உழவர் எஸ் எல்வி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். நாட்டுப்புற பாடல் பன்னைச்செய்தி ஆகியவை இடம்பெறும். 8 மணி முதல் 8:57 வரை திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10 மணிக்கு தேன்மழை. 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2 மணி, 3:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலி நிலைய மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 10 மணி, 11 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இதுவரை நமது நிலையம் நாளை வழங்குள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.